நேயர்கள் அனைவருக்கும் பண்பலையின் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. இன்று சக வருஷம் 1948, பாத்திரபத மாதம் 15 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 6 தேதி ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 5:56, 30 நேர்களே, 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. குரலோசை. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவத்து பாழ்படுதல் இன்று. விருந்தோம்பல் என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குரட்பாவிற்கான பொருள் மு வரதராசனார் அவர்களின் உரையிலிருந்து. தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை துன்பத்தால் வருந்தி கெட்டுப்போவதில்லை. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவத்து பாழ்படுதல் இன்று. குரலோசை கேட்டீர்கள். பண்பலையில் இனி வருவது நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று நமது பண்பலை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேர்களை, இன்று காலை 7:30 நலம் தரும் நல் உணவு தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் தனியார் கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் ஏ கோதை நாயகி அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை மற்றும் பேரளம் ஸ்ரீ சங்கராசரோ சிபிஎஸ்இ ஸ்கூல். காலை 8:45 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் அருள் தரும் ஆணைமுகன் விநாயக சதுர்த்தி சிறப்பு தொடர் கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்டம் திருநாரையூர் அருள்மிகு பொள்ளாப்பிள்ளையார் ஆலயம் இடம்பெறுகிறது. நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகை மூரா சன்ஸ் ரெடிமேட்ஸ். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. காலை 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவிரி எசர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சீதா பர்மாவின் விடங்களூர் என வழங்கும் இன்சொல் அமது கேட்கலாம். வழங்குகிறார் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலன்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர் பங்கேற்கும் தளிர் செல்வன் எம் சஞ்சய். திரையிசை கேட்கலாம் காலை 7:00. 7:25 சைவால் வழங்கும் தகவல் நேரம் உலாவரும். காலை 7:35 காலை காம்போ. 7:55 நாகப்பட்டினம் டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி பறவை அன்னை ஏஜென்சிஸின் அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர் வழங்குகிறார் வேளாங்கண்ணி பேராலய அதிபர் பேரருள் திரு சி இருதயராஜ் அவர்கள். காலை 8:05 விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் வனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் தொல்லிவரும் பாட்டு உலாவரும். 8:30 பண்பலை வழங்கும் தொல்லிவரும் பாட்டு தொடரும். காலை 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடரில் ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள். காலை 9:05 நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். 9:35 முதல் பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். காலை 10:00 ஜி பூம்பா குழந்தைகள் பங்கேற்கும் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி. முற்பகல் 11:00 வணக்கம் தோழி, இது மகளிர் நேர்களுக்கான தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி. பகல் 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 கடிதமலர்கள். 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர் பங்கேற்கும் தளிர் செல்வன் எம் சஞ்சய். பகல் 12:55 பன்னிசை கல்லூர் என தொடங்கும் பாடல் பாடியவர் பி சம்பந்தம் அவர்கள். பகல் 1:00 நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கும் தேன்மழை பிரவசப்படுத்தும் பாடல்கள் உலாவரும். பகல் 1:55 மெல்லிசை. பிற்பகல் 2:00 லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு. பிற்பகல் 3:00 முதல் விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட் தொடரும். 3:30 முதல் பண்பலை வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட் உலாவரும். மாலை 4:00 கால கண்ணாடி நாடகம் கேட்கலாம். எழுதியவர் ஆர் பி விசேஷ் அவர்கள். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. மாலை 5:00 வைக்கிங் வனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் கலக்கல் நேரும். 5:15 அருள் தரும் ஆணைமுகன் விநாயக சதுர்த்தி சிறப்பு தொடரின் மறு ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் இடம்பெறுவது கடலூர் மாவட்டம் திருநாரையூர் அருள்மிகு பொள்ளாப்பிள்ளையார் ஆலயம். மாலை 5:30 விளக்கேற்றும் வேளை 6:00 பன்னிசை நெஞ்சம் என தொடங்கும் பாடல் பாடியவர் தருமபுரம் சாமிநாதன் அவர்கள். மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமது கேட்கலாம். வழங்குகிறார் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள். இது ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. மாலை 6:45 நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கும் இசை தூரிகை, 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம். நாட்டுக்கோழி வளர்ப்பில் வெற்றி பாதை. நாகப்பட்டினம் மாவட்டம் தேத்தாக்குடி கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் நேர்முகம். இதுவரை அறிவிக்கப்பட்டவை நிகழ்ச்சி குறிப்புகள். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi has urged young Indians to dream even bigger than previous generations and build global consulting, accounting, financial and legal firms capable of leading the world. Mr. Modi said, "Today Indians are leading the top companies of the world, so why can't companies built by Indians lead the world?" The Prime Minister was addressing centenary celebrations of Sri Ram College of Commerce at Delhi University yesterday evening. Mr. Modi said, "India's 7.8% quarterly growth amid global uncertainty reflects its economic strength." He said, "India has come a long way from policy paralysis to policy dynamism." He said, "The world is watching India become the fastest growing major economy."
2: दुनिया भारत को फ्रजाइल फाइव बता रही थी, आज दुनिया भारत को फास्टेस्ट ग्रोइंग मेजर इकोनॉमी बनते हुए देख रही है। अभी हफ्ते भर में ही भारत की इकोनॉमी को लेकर कई सारी पॉजिटिव खबरें आई। 7.8% क्वार्टरली ग्रोथ ने देश का जोश बढ़ाया है और इसी बीच जापानीज क्रेडिट रेटिंग एजेंसी ने भारत की रेटिंग अपग्रेड कर दी है। ये 7.8% की ग्रोथ भी ऐसे समय में आई है जब वेस्ट एशिया का युद्ध चल रहा है।
1: Presenting hard economic data to counter persistent critics, the Prime Minister detailed that between April and June, electricity production increased by 9%. Mr. Modi said overall vehicle sales surged by over 20% during the period, driven by a 20% growth in two-wheelers and nearly 30% in three-wheelers. He stressed that an 8% increase in steel and cement consumption proves that construction, housing and commercial activity are expanding rapidly. Mr. Modi shared that smartphone exports now exceed 2.5 lakh crore rupees, while domestic defense production has hit an all-time high of nearly 2 lakh crore rupees. Contrasting past struggles with today's achievements, the Prime Minister emphasized that terrorism has been defeated with armed forces confidently striking enemies in their own homes and peace restored from Jammu and Kashmir to the northeast. President Draupadi Murmu has appointed Dr. Dinesh Sharma as the Lieutenant Governor of the Andaman and Nicobar Islands. Dr. Sharma will succeed Admiral Devendra Kumar Joshi, retired, who was serving as Lieutenant Governor of the Islands since October 2017. Dr. Sharma is presently a Rajya Sabha MP from Uttar Pradesh and has also served as Deputy Chief Minister of the state. Union Home Minister Amit Shah arrived in Goa last night on a three-day visit, during which he will chair the 28th meeting of the Western Zonal Council. Today, he is scheduled to chair a Home Ministry meeting, address a press conference and inaugurate the BJP's new state office. In Chhattisgarh, the National Investigation Agency's Special Court in Jagdalpur has convicted all 10 accused in Jhelum Valley Maoist attack case under various charges. A total of 11 accused were tried in the case, of whom one died during the trial. The court found all 10 accused, including two women, guilty of the murder of 29 people and attempt to murder 15 others. The order on the quantum of punishment has been reserved for September 16th. In May 2013, Maoists attacked a convoy of Congress leaders in Jhelum Valley. 29 people, including senior Congress leaders, were killed in this dastardly attack. The National Board of Examinations in Medical Sciences has successfully conducted the NEET PG 2026 examination for the affected candidates of the ION Digital Zone Sitapura Test Centre in Jaipur. In a social media post, Ministry of Health and Family Welfare said that the examination was held across 5 test centres in Jaipur in a secure, fair and transparent manner and concluded smoothly yesterday. In women's cricket, India defeated Pakistan by 7 wickets in a one-sided Women's Asia Cup T20 match in Dubai. Pakistan were bowled out for just

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா. சாவித்ரி அவர்கள்.
2: கல்வி என்பது ஒரு மனிதனை முழுமையாக்குவது. உடல் மற்றும் மன வளர்ச்சியில் சிறந்தவனாகவும் நல்ல ஒழுக்கமுடையவனாகவும் நற்பண்புகள் நிறைந்தவனாகவும் ஆக்குவது. கல்வியே ஒரு மனிதனுக்கு அழியாத செல்வமாகும். எனவேதான் வள்ளுவரும் கல்வியின் சிறப்பினை உணர்த்த கல்வி, கேள்வி, கல்லாமை, அறிவுடைமை என பல அதிகாரங்களை அமைத்துள்ளார். கல்வி பற்றிய சிந்தனை திருவள்ளுவரின் ஆழ் மனத்தில் இருந்ததால்தான் பல அதிகாரங்களில் இதன் சிறப்பை வலியுறுத்தி கூறியுள்ளார். அதனால்தான் திருக்குறளும் உலக பொதுமறையாக போற்றப்படுகிறது. எனவேதான் மகாகவி பாரதியாரும் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று போற்றி புகழ்கின்றார். பாரதியின் வழியிலே வந்த கவிஞர் தாரா பாரதியோ, ஐயனே வள்ளுவனே, மூப்பில்லா தமிழுக்கு முப்பால் கொடுத்தவனே, யாப்பில் நீ புனைந்த ஈரடியால் தமிழன்னை பூ போல நடந்து புவனமெங்கும் சுற்றி வந்தாள் காப்பு தமிழுக்கு உன் கவிதைகளை வணங்குகின்றேன் என்று வள்ளுவரின் சிறப்புகளை எடுத்துரைக்கிறார். பழந்தமிழ் இலக்கியங்கள் பல வள்ளுவனார் வலியுறுத்தி கூறிய கல்வியின் சிறப்புகளை எடுத்துரைக்கின்றன. தனிப்பாடல் ஒன்றில், வெள்ளத்தால் போகாது, வெண்தழலால் வேகாது, வேந்தரால் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் குறைவுபடாது, கள்ளர்க்கோ மிகவரிது, காவலோ மிக எளிது, கல்வி என்னும் உள்ளத்தே பொருளிருக்க உலகெல்லாம் பொருள் தேடி உழல்வதேனோ. இப்பாடலின் பொருள், கல்வி வெள்ளம் வந்தால் அடித்து செல்லக்கூடியது அல்ல, நெருப்பினாலும் எரியக்கூடியது அல்ல, மன்னர்களாலும் கூட கவர முடியாது, யாருமே திருட முடியாது என்பது இப்பாடலின் பொருளாகும். மற்றவர்களுக்கு கொடுத்தாலும் குறையாது, திருடர்களாலும் திருட முடியாது. இக்கல்விக்கு பாதுகாப்பு தேட வேண்டிய அவசியமே இல்லை. இத்தகைய அழிவற்ற செல்வம் நம் உள்ளத்தில் இருக்க அதனை அறியாமல் மக்கள் உலகெங்கும் பொருளை தேடி அழிவது ஏன் என்று இப்பாடல் வினா எழுப்புகிறது. சங்க இலக்கியமான புறநானூற்று பாடலோ உற்றுழி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்று கூறுகிறது. இதன் பொருள் என்ன தெரியுமா? ஆசிரியருக்கு துன்பம் வந்த காலத்தில் உதவியும் பொருள் கொடுத்தும் அவரிடம் பணிந்து நின்றும் கல்வி கற்பதே ஒருவருக்கு சிறந்தது. வெற்றி வேர்க்கை என்னும் நூலிலும், கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று அதிவீரராம பாண்டியர் கூறுகிறார். வறுமை காரணமாக பிச்சை எடுத்தாலும் கல்வியை கைவிடக்கூடாது என்றும், எத்தகைய சூழலிலும் கல்வியை கைவிடக்கூடாது என்றும் வலியுறுத்துகின்றனர் சான்றோர்கள். கல்வியின் சிறப்பை பல்வேறு இலக்கியங்கள் வலியுறுத்தினாலும் வள்ளுவனார் 1¾ அடியிலேயே அழகாக எடுத்துரைக்கின்றார். அதுவும் அனைவராலும் விரும்பக்கூடிய திருக்குறளிலே, கற்றதன் வழி வாழ்க்கையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதுதான் மிக மிகச் சிறப்பு. அந்த குறள் என்ன தெரியுமா? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத்தக. இக்குறளுடைய சிறப்பு என்ன தெரியுமா? இது ஒரு துணைக்கால் எழுத்து இல்லாத குறள். இந்த ஒரு குறள் போதும் கல்வியின் சிறப்பை நாம் அறிந்து கொள்வதற்கு. இதனுடைய பொருள் என்ன தெரியுமா? ஒருவன் கற்க வேண்டிய நூல்களை ஐயம் திரிபர கற்பானாக, அவ்வாறு கற்றானாயின் கல்வியில் கற்றவாறு நடந்து கொள்வானாக. கற்பது மட்டும் கல்வி அல்ல, கற்ற வழி நடக்க வேண்டும். நம் சொந்த காலில் நிற்க வைப்பது கல்வி என்பதை உணர்ந்ததால்தான் துணைக்கால் எழுத்து இல்லாத குறளை அமைத்துள்ளார் வள்ளுவனார். எனவே கல்வியின் சிறப்பு

0: பொறுப்பை உணர்ந்து நாம் செயல்படுவோமாக.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு நேரம் காலை 6:15. பக்தி மாலை நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் அனிதா கிருஷ்ணா பாடியது.

இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 பக்தி மாலை நிகழ்ச்சியில். தொடரும் பாடல் டி எம் சுந்தரராஜன் பாடியது.

கதத்தெழு காலனை கண் குருதி புனல் ஆறொழுக உதைத்தெழு

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேரம் காலை 6:25 பத்தினோடு இணைந்திருக்கிறோம். காரைக்கால் பண்பலை 100.3 பக்தி மாலையோடு. நிகழ்ச்சியில் எடுத்து வரும் பாடல் ஹேமாஜான் குரலில்.

0: பண்பலையில் நேர்கள் இதுவரை கேட்டது பக்தி மாலை. மீண்டும் பண்பலையில் பக்தி பாடல்கள் உலாவரும் மாலை 5:30 தெய்வீக விளக்கேற்றும் வேளையில். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு. நேரில் இப்போது கேட்கலாம் ONGC காவிரி அசர் காரைக்கால் மற்றும் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவிரி அசர் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: உழவர்களுக்கு நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
5: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
6: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட், காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: அன்பார்ந்த உழவர் நண்பர்களே, இன்று ஸ்ரீ பராப வாண்டு ஆவணி திங்கள் 20 ஞாயிற்றுக்கிழமை.
7: உழவர்களுக்கு
8: என்ன ரவிதேக்கா, நீங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்கீங்க. பாவம் உமாக்கா அவ்வளவு வருத்தத்துல இருக்காங்கல்ல, நீங்க போய் பாத்தீங்களா, ஏதாவது ஆலோசனை சொன்னீங்களா?
9: என்ன பொங்குடி நீனு, அங்கிருந்து வந்து உமாக்கா வருத்தத்துல இருக்காங்க, ஆலோசனை சொன்னீங்களான்னு கேக்குற. என்ன வருத்தம், என்ன ஆலோசனை சொல்லணும்?
8: சரியா போச்சு போங்க, உங்களுக்கு பிரச்சனையே என்னன்னு தெரியாதா?
9: தெரியாதுன்றத தெரியாதுன்னு சொல்லணும், இன்னும் எப்படி சொன்னா உனக்கு புரியும்?
8: சரி நானே சொல்றேன், உமாக்கா வீடு மாட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையா? தீவனம் எடுக்க மாட்டேங்குதா, மேய்ச்சலுக்கும் போக மாட்டேங்குதா, பாலும் கறக்க மாட்டேங்குதா, அதான் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க.
9: அடடா, அப்ப என்ன பிரச்சனைன்னு பாக்கணுமே, பார்த்தாதானே ஏதாவது கை வைத்தியமாவது செய்யலாம்.
8: மாட்டுக்கு பால் கட்டி போயிருக்குதா, மாடும் பால் கறக்கவே விட மாட்டேங்குதா.
9: நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும் போது அநேகமா இது மடிவீக்க நோய் பிரச்சனையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பூங்கொடி.
8: அப்படி ஒரு பிரச்சனைனா அதுக்கு என்னக்கா செய்யலாம்?
9: இது கறவு மாட்டுக்கு வர்ற பிரச்சனை பூங்குடி, நுண்ணுயிர்களாலையும் பூஞ்சைகளாலையும் இது வரும். இது மாட்டோட மடியில உள்ள பால் சுரக்கிற தன்மையை இழக்க வச்சு மாட்டையே கவலைக்கிடமா ஆக்கிடும்னா பாத்துக்கோ. ஏன் இந்த மடிவீக்க நோய அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோ, இது தீவிரம் அடைஞ்சு காய்ச்சல் அதிகமாகி மாட்டோட உயிருக்கே ஆபத்தான நிலைமை கூட ஏற்படும். இந்த மடிவீக்க நோய் அதிகரிச்சுட்டே போனுச்சுன்னா மடிசல்கள்லாம் அழிஞ்சு மடியிலிருந்து துர்நாற்றம் கூட வீசும்.
8: கேக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா, இதுக்கு என்னதாங்கா தீர்வு?
9: இதுக்கு அருமையான தீர்வை கை வைத்தியமாவே செஞ்சிடலாம் பூங்கொடி. எல்லார் வீட்லயும் இருக்கும்ல சோற்று கட்டால, அத ஒரு

0: 50 கிராம், அதாவது ஒரு மடல்னு வச்சுக்கோ, ஏன் அதை எடுத்துக்கணும். மஞ்சள் பொடி ஒரு 50 கிராம் எடுத்துக்கணும். சுண்ணாம்பு இருக்கு பாத்தியா,
1: சுண்ணாம்பா இந்த வீட்டுக்கெல்லாம் வெள்ளை அடிக்கிறப்ப பயன்படுத்துவாங்கல்ல, அந்த சுண்ணாம்பு சொல்றீங்களா?
0: பொங்கொடி அது இல்ல, வெத்தலை பாக்கு கூட போடுவாங்கல்ல.
1: ஆமா
0: அந்த சுண்ணாம்பு சொன்னேன், அது ஒரு 15 கிராம், ஒரு கொட்டைப்பாக்கு அளவுன்னு வச்சுக்கோ. ஏன்
1: சரி, இதெல்லாம் எப்படி எடுத்துக்கணும்?
0: இப்போ சோற்று கற்றாழைய என்ன பண்ணணும்னா, மடலோட ரெண்டு புறமும் அதுல இருக்கும் பத்தியா முட்கள்லாம் அதெல்லாம் நீக்கிடணும். பிறகு சின்ன சின்ன துண்டா நறுக்கி நல்லா அரைச்சுக்கணும். மஞ்சள் தூள் சுண்ணாம்பு இது கூட சேர்த்து நல்லா கலக்கி, இன்னும் சொல்ல போனா ஒரு அரவை கூட கொடுத்துக்கலாம். இந்த கலவை கெட்டியா இருக்கும். இதுல ஒரு கையளவு எடுத்து ஒரு 200 மில்லி லிட்டர் தண்ணியில கலந்துக்கணும்.
1: கலந்துக்கிட்டு என்னக்கா பண்ணணும், மாட்டுக்கு கொடுக்கணுமா?
0: அவசரப்படாத பூங்குடி, இது உள்ளுக்கு கொடுக்கற மருந்து கிடையாது. எந்த மாடு மடிவீக்க நோயால பாதிக்கப்பட்டிருக்கோ அதோட மடிக்காம்புல உள்ள பாலை எவ்வளவு முடியுமோ கறந்து எடுத்துடணும். பிறகு வெதுவெதுப்பான தண்ணீர்ல மஞ்சள் பொடியை கலந்து மடிய நல்லா கழுவணும்.
1: கழுவுன பிறகு
0: இப்ப நம்ம கலக்கி வச்சிருக்கோம் பாத்தியா, சோற்று கற்றாழ, மஞ்சள் பொடி, சுண்ணாம்பு, இந்த கலவைய, அந்த கலவைய கை முழுக்க எடுத்து பாதிக்கப்பட்ட இடம், பாதிக்கப்பட காத்திருக்கிற இடம் அப்படின்னு எல்லா இடத்துலயும் தடவணும்.
1: இப்படி எத்தனை நாளைக்கு தடவணும்?
0: ஒரு நாளைக்கு 6 முறையிலிருந்து 8 முறை வரைக்கும் தடவலாம். மடிவிக்கும் சரியாகிற வர தடவலாம்.
1: அடேங்கப்பா, இவ்வளவு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஒன்னொன்னா சொல்லுங்களேன்.
0: பூங்குடி, இதுக்கான தீர்வை ஒன்னொன்னா நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள உமா வீட்டு மாட்டோட மடிவிக்க பிரச்சனை பெருசாயிடும். பூங்குடி, நீ ஒரு முறை போய் நான் சொன்னதை உமா கிட்ட சொல்லிட்டு அந்த மாட்டுக்கு தீர்வு செய்யுங்க. அதுக்கு பிறகு ஃப்ரீயா இருக்கும் போது வா, கண்டிப்பா மத்த மத்த விஷயங்களையும் சொல்றேன்.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நீங்கள் இதுவரை கேட்டது ONGC காவிரி அசர் காரைக்கால் மற்றும் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவிரி அசர் காரைக்கால்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: உழவர்களுக்கு நிகழ்ச்சியை மேலும் வழங்கியோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
5: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
6: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட், காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
3: நினைவர் கட்டும் நேர்களே, இன்று காலை 8:45 நமது பண்பலையில்

0: 8:45 அருள் தரும் ஆணைமுகன். விநாயக சதுர்த்தி சிறப்பு தொடர் கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுவது கடலூர் மாவட்டம் திருநாரையூர் அருள்மிகு பொல்லா பிள்ளையார் ஆலயம்.
1: எல்லாம் தருவான்.
0: இணைந்திருங்களே காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:40. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களை இப்போது கேட்கலாம். ஸ்ரீ லலிதாம்பாள் சீதா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சீதா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
2: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
3: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: விடங்களூர் எண்ணெய்.
0: இன்சொல்லமது நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் பூமெக்ஸ். உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது பூமெக்ஸ்.
4: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
5: வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நாம் நினைப்பதெல்லாம் நடந்துவிடுகிறதா? பெரும்பாலும் நினைப்பது போல எதுவும் நடப்பதில்லை என்பதுதான் அனுபவ உண்மை. இந்த உண்மையை நம் அனுபவத்தில் உணர்ந்தாலும், பிறரின் அனுபவத்தில் உணர்ந்தாலும் இதுவே நிதர்சனம். நினைப்பது போல நடக்கும்போது

0: வாழ்வை இனிமையானது ஆசீர்வாதமானது என்கிறோம். நினைப்பது போல் நடக்காவிட்டால் வாழ்க்கையை ஒரு சாபமாக கருதி நொந்து போகிறோம். எண்ணியது போல் நடக்கவில்லை என்றால் மனம் தளர்தல் கூடாது. அதுபோன்ற தருணங்களில் நாம் நமக்கு சொல்லிக் கொள்ள வேண்டியது எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லி நம்மை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் இறைவனிடம் சமர்ப்பித்து விடும்போது, எல்லாம் கடவுள் பார்த்துப்பார் என்று நம் கவலைகளை இறைவனிடம் ஒப்படைக்கும் போது, நம் நம்பிக்கை என்றும் தளராமல் இருக்கும் போது அங்கே ஒரு மேஜிக் நடக்கும். ஒரு கப்பல் அதில் பல பயணிகளை ஏற்றிக்கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறது. அப்போது வீசும் சூறை காற்றில் கப்பல் நிலைதடுமாறி மூழ்கிவிட ஒரே ஒரு பயணி மட்டும் அதிர்ஷ்டவசமாக தப்பிக்கிறார். மெல்ல மெல்ல நீந்தி ஆட்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு தீவை அவர் வந்தடைகின்றார். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை உயிர்கள் நடமாட்டமே இல்லை. தங்குவதற்கு இடமில்லை, உண்பதற்கு உணவும் இல்லை. நாம் மட்டும் இவ்விபத்தில் தப்பித்தது நம் அதிர்ஷ்டமா? மனம் நொந்த அந்த மனிதர், முதலில் தங்குவதற்கு இடம் தயார் செய்வோம் என்று எண்ணி அந்த கப்பலின் உடைந்த பாகங்களை கொண்டு தான் தங்குவதற்கு ஒரு வீடு அமைத்துக் கொண்டார். ஆங்காங்கே கிடக்கும் காய்கனிகளை அவ்வப்போது உண்டு பசியை நீக்கிக் கொண்டார். ஆனால் தினந்தோறும் இடைவிடாமல் ஆண்டவனிடம், ஆண்டவா, என்னை இந்த சூழலில் இருந்து காப்பாற்றிவிடு, என்னை ஊர் சேர்த்துவிடு எண்ணி தினமும் கடவுளிடம் கண்ணீர் வடித்தார். அவர் மனதில் இறை நம்பிக்கை மட்டும் இழையோடி கொண்டிருந்தது. தலை கவிழ்ந்து நிற்கும் அவரை தம்பி தம்பி என்னும் ஒரு குரல் எழுப்ப தலை நிமிர்ந்து பார்க்கிறார் அந்த மனிதர். அவரருகே வேறு ஒரு கப்பலின் மாலுமி நின்று கொண்டிருந்தார். ஏதோ ஆபத்து என்று எண்ணி இந்த பக்கம் வந்தபோது உன்னை சந்தித்தேன், நான் நினைத்தது சரியாக இருந்தது என்றார் அந்த மாலுமி. அந்த மனிதருக்கு கடகடவென கண்களில் கண்ணீர். இறைவனின் கருணையை எண்ணி இரண்டு கைகளையும் குவித்து அந்த மாலுமிக்கும் நன்றி சொன்னபடி கப்பலில் ஏறிக்கொள்கிறார். ஆமாம், நம்பிக்கை இழக்கக்கூடாது. இறை நம்பிக்கை தீவிரமாக தீவிரமாக எப்படிப்பட்ட இடரிலும் இருந்து காப்பாற்றப்படுவோம் என்பது திண்ணம். நடப்பது எதுவானாலும் அது நன்மைக்கே.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் என்னை வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் என்னை.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் என்னை.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்கலூர் எண்ணெய்.
2: இந்நிகழ்ச்சியை உடன் வழங்கியோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கக்கூடியது பூமெக்ஸ்.
5: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
6: பூமெக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
5: பூமெக்ஸ்.
2: இனி தொடர்வது மாநில செய்திகள் சென்னையிலிருந்து.
7: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா.

0: தலைப்புச் செய்திகள். உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் எண்ணற்ற குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். மதுரை விருதுநகர் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஸ்ரீராம் வர்த்தக கல்லூரியின் நூற்றாண்டு விழாவில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். கொள்கை முடிவெடுப்பதில் இருந்த தேக்க நிலை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அரசின் மீதான விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் பொருளாதாரம் சார்ந்த தரவுகளை அவர் விரிவாக எடுத்துரைத்தார். மின்சாரம், மொபைல் போன் உற்பத்தி, வாகன விற்பனை அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். எஃகு சிமெண்ட் பயன்பாடுகளில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி காரணமாக கட்டுமானம், வீட்டுவசதி மற்றும் வர்த்தக செயல்பாடுகள் முன்னேற்றம் அடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டு பாதுகாப்பு தளவாட உற்பத்தி 2,00,000 கோடி ரூபாய் என்ற வரலாற்று சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். தலைமுறை தலைமுறையாக மாணவர்கள் கல்வி கற்கவும் திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கும் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தவும் ஸ்ரீராம் வர்த்தக கல்லூரி வாய்ப்பளித்துள்ளதாக அவர் கூறினார். கலை முதல் அரசியல் வரை அனைத்து துறைகளிலும் இந்த கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் முத்திரை பதித்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவை வளர்ச்சியடைந்த மற்றும் சுயசார்பு கொண்ட நாடாக உருவெடுக்க செய்யும் வகையில் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி, கல்வித்துறையில் பல ஆண்டுகளாக உயர்தர நிலையை இந்த கல்லூரி பேணி பாதுகாத்து வருவதற்கு பாராட்டு தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் இந்தியா இன்று உலகின் 3வது மிகப்பெரிய புத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். சர்வதேச சந்தையில் திறன் வாய்ந்த மனித வளத்திற்கான தேவை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய அமைச்சர், இதனை இளைஞர்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது என்று திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தி நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், மனநலம் என்பது உற்பத்தி திறன், வாழ்க்கை தரத்துடன் நெருங்கி தொடர்புடையது என்று குறிப்பிட்டார். இளைஞர்கள் நாட்டின் முன்னேற்ற பாதையை தீர்மானிக்கும் சக்தியாக திகழ்கின்றனர் என்று அவர் கூறினார். இளம் தலைமுறையினரிடையே மனநல பாதிப்புகள் வேகமாக அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இத்தகைய சவாலை எதிர்கொள்ளும் வகையில் தேசிய மனநல திட்டத்தை மத்திய அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறினார். தமிழகத்தின் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 1,48,00,000 குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், 2,000-க்கும் அதிகமான மருத்துவமனைகள் மூலம் கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் காப்பீட்டுத் தொகை 5,00,000 ரூபாயிலிருந்து 25,00,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் ஏழை மக்களுக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சைகள் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவில் மேற்கொள்ளப்படும் இதய வால்வு சார்ந்த அறுவை சிகிச்சைகளில் முடிவுகளை துல்லியமாக பதிவு செய்யும் வகையில் தேசிய அளவிலான பன்முக பதிவு மையம் சென்னையில் தொடங்கப்பட்டுள்ளதற்கு திரு அருண்ராஜ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பண்டிகை மற்றும் மழைக்காலங்களில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பில் திருவள்ளூர் மாவட்டத்தில் 1.7 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள 1,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட உணவு கிடங்கை அவர் திறந்து வைத்து பேசினார். பொது விநியோக திட்டம், பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி குழந்தைகளுக்கான உணவு திட்டங்கள், அம்மா உணவகங்கள், மாணவர் விடுதிகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை தடையின்றி விநியோகிக்க இந்த கிடங்குகள் உதவிடும் என்று அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நீர் ஆதாரங்களை பாதுகாக்கும் வகையில் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி மாவட்ட நிர்வாகத்தால் குறிப்பிடப்பட்டுள்ள இடங்களில் மட்டுமே சிலைகளை கரைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வழிகாட்டுதல் நெறிமுறைகள் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் பாசனத்திற்காக கல்லணையில் இருந்து இன்று காலை நீர் திறக்கப்படுகிறது. மேட்டூர் அணையில் கடந்த 1ஆம் தேதி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதை அடுத்து இன்று கல்லணையில் இருந்து காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய் மற்றும் கொள்ளிடம் ஆகிய ஆறுகளில் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட

0: காவிரி நீர் முக்கொம்பு வழியாக கல்லணையை வந்தடைந்ததை தொடர்ந்து இன்று கல்லணையிலிருந்து காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய் மற்றும் கொள்ளிடம் ஆகிய ஆறுகளில் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படுகிறது. சம்பா மற்றும் தாளடி சாகுபடி பணிகளை மேற்கொள்ளும் விவசாயிகளுக்கு இந்த நீர்வரத்து பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. பாசன வாய்க்கால்கள் மூலம் வயல்களுக்கு தண்ணீர் சென்றடைவதால் விதைப்பு, நடவு உள்ளிட்ட விவசாய பணிகளை தீவிரப்படுத்த முடியும் என விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். தண்ணீர் கடைமடை பகுதிகள் வரை தடையின்றி சென்றடைய வேண்டும், போதிய அளவில் தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். காவிரி நீர் வரத்தால் நீண்ட நாட்களாக தண்ணீரை எதிர்பார்த்து காத்திருந்த டெல்டா விவசாயிகளிடையே மகிழ்ச்சியும், சம்பா சாகுபடியை நம்பிக்கையுடன் மேற்கொள்ளும் எதிர்பார்ப்பும் ஏற்பட்டுள்ளது. தஞ்சாவூரிலிருந்து ஆர். நந்தகோபால்.
1: மதுரை, விருதுநகர் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர். துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு தெலங்கானா முதல் மன்னார் வளைகுடா வரை ராயல்சீமா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பு வட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் அளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: இருவரி செய்திகள். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை 3 நாட்களுக்குள் நிறுத்தி வைக்க இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளனர். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் அனுமதியின்றி சென்ற 3 எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. நேபாள வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1344 அதிகரித்துள்ளது. அந்தமான் நிக்கோபர் தீவுகளுக்கான துணைநிலை ஆளுநராக டாக்டர் தினேஷ் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத திருக்கோயிலில் பிரசித்தி பெற்ற உரியடி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அருக்கோணம் பேருந்து நிலையத்தில் அம்மா உணவகத்தை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யக்கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் பேரணி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பாகிஸ்தான் 18.1 ஓவரில் 55 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 56 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 8.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 57 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் எண்ணற்ற குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். மதுரை, விருதுநகர் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு நேரம் காலை 6:55:40.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: நேர்லி இப்போது கேட்கலாம். காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க, கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
3: பசுந்தளி நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ்.
7: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணிக்குழி குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
8: சூப்பர் ஃபென்சிங் எங்க தம்பி வாங்கின?
7: மேலணிக்குழி அபிநயா ட்ரேடிங்ஸ்லனே மைக்கான் கம்பி, SAT ஃபென்சிங் உற்பத்தி விலைக்கே தர்றாங்க. ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணிக்குழி குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
9: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால்

0: பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தல நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா? வணக்கம் தம்பி.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: எம் சஞ்சய்.
0: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 4th.
0: சரி, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
1: காமராஜரை பத்தி சொல்ல போறேன்.
0: சொல்லுங்களேன்.
1: காமராஜர் அவர்கள் 1903 ஆண்டு விருதுநகரில் பிறந்தார். அவர் எளிமை, நேர்மை, உழைப்பு ஆகியவற்றுக்கு பெயர் பெற்றவர். தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சிக்காக பல பள்ளிகளை தொடங்கினார். ஏழை மாணவர்களுக்கு படிக்க மதிய உணவு திட்டத்தை ஊக்குவித்தார். அதனால் அவர் கல்வி கண் திறந்த காமராஜர் என்று அழைக்கப்படுகிறார். நாமும் காமராஜர் அவர்களை போல நேர்மையாக இருந்து நன்றாக படித்து நாட்டிற்கு நல்ல குடிமக்களாக வளர வேண்டும். அடுத்ததா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பத்தி சொல்ல போறேன். இவர் 1797 ஆம் ஆண்டு ஜனவரி 23 அன்று பிறந்தார். மிகச்சிறந்த கல்வியாளராக விளங்கினார். இந்திய சிவில் சர்வீஸ் சேர்ச்சி பெற்ற போதிலும் தாய்நாட்டில் சுதந்திரத்திற்காக விடுதலைக்காக போராடினார். எனக்கு ரத்தத்தை தாருங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறேன் என்று இவரது முழக்கம் இந்திய இளைஞரின் இரத்தத்தை கொதிக்க வைத்தது. 2nd World War ஜெயகித் என்ற வரலாற்று சிறப்பு மிக்க வாழ்த்து முழுக்கட்டத்தை நாட்டிற்கு தந்தவர் இவரே.
0: சூப்பரா காமராஜர் ஐயா பத்தியும் சுபாஷ் சந்திர போஸ் ஐயா பத்தியும் சொன்னீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா தம்பி? படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: போலீஸ்.
0: போலீஸ் ஆகி என்ன பண்ண போறீங்க?
1: தப்பு சாரங்களை திருத்தி நல்ல வழியில நடத்துவோம்.
0: சரிங்கப்பா, நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வருங்காலத்துல சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.
0: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் நினைந்தோம்.
2: பண்பலையில் நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் மேலணி குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
3: காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
2: பசுந்தள்ளி நிகழ்ச்சியை மேலும் வழங்கியோர் மேலணி குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
2: காரைக்கால் பண்பலையின் 1.3 நேரம் காலை 7:20 நொடி. திரையிசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் இந்த பாடல் ராஜராஜேஸ்வரி படத்திலிருந்து.

இணைந்திருக்கிறோம். காரைக்கால் பண்பலை 100.3 திரையிசையோடு நேரும் காலை 7:09 நிமிடம் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் முதல் வசந்தம் படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது.

0: கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெற்றது திரை இசை. நினைவிருக்கட்டும் நேர்களே, இன்று காலை 7:30 நமது பண்பலையில் நலம் தரும் நல்லுணவு தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் காரைக்கால் தனியார் கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் ஏ கோதை நாயகி அவர்கள் ஊட்டச்சத்து குறித்து விளக்கமளிக்கிறார். காலை 7:55 அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர் கேட்கலாம். வழங்குகிறார் வேளாங்கண்ணி பேராலய அதிபர் பேரருள் திரு சி இருதயராஜ் அவர்கள். காலை 8:45 அருள் தரும் ஆணைமுகன் விநாயக சதுர்த்தி சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்டம் திருநாரையூர் அருள்மிகு பொள்ளப்பிள்ளையார் ஆலயம் இடம்பெறுகிறது. இனி தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மாணவர்களின் திறனை மேம்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உலகின் 3வது மிகப்பெரிய பொத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் 4 அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையே 3 போர் நிறுத்தத்திற்கு இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். கல்வியை கற்றுக்கொள்வதற்கும் வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கும் உதவிடும் ஆசிரியர்கள் மிக உயர்ந்த மரியாதைக்குரியவர்களாக கருதப்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தினத்தையொட்டி அவர் எழுதியுள்ள கட்டுரையில் மாணவர்களிடையே சுதந்திரமான சிந்தனையை ஊக்குவித்தல், அவர்களின் ஆர்வத்தை தூண்டுதல், கேள்விகள் கேட்கும் மனப்பான்மையை வளர்த்தல், விவாதிக்கும் மற்றும் முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்துதல் ஆகியவை கற்பித்தல் பணியின் மிகவும் பயனுள்ள அம்சங்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கற்பித்தல் பணி ஆசிரியர்களின் பொறுப்பு என்பதுடன் தங்களது செயல்பாடுகள் மற்றும் சாதனைகள் மூலம் குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக திகழ்கிறார்கள் என்று அவர் கூறியுள்ளார். மாணவர்களின் திறனை மேம்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சார பாரம்பரியம் மரபுகளின் சிறப்பை மதித்து மனிதகுலத்தின் நலனுக்காக உழைக்கும் மாணவர் தலைமுறைகளை ஆசிரியர்கள் உருவாக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார்.

உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஸ்ரீராம் வர்த்தக கல்லூரியின் நூற்றாண்டு விழாவில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். கொள்கை முடிவெடுப்பதில் இருந்த தேக்க நிலை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அரசின் மீதான விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் பொருளாதாரம் சார்ந்த தரவுகளை அவர் விரிவாக எடுத்துரைத்தார். மின்சாரம், மொபைல் போன் உற்பத்தி, வாகன விற்பனை அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். எஃகு, சிமெண்ட் பயன்பாடுகளில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி காரணமாக கட்டுமானம், வீட்டுவசதி மற்றும் வர்த்தக செயல்பாடுகள் முன்னேற்றம் அடைந்து வருவதை அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டு பாதுகாப்பு தளவாட உற்பத்தி 2,00,000 கோடி ரூபாய் என்ற வரலாற்று சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். தலைமுறை தலைமுறையாக மாணவர்கள் கல்வி கற்கவும் திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கும் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தவும் ஸ்ரீராம் வர்த்தக கல்லூரி வாய்ப்பு அளித்துள்ளதாக அவர் கூறினார். கலை முதல் அரசியல் வரை அனைத்து துறைகளிலும் இந்த கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் முத்திரை பதித்துள்ளதாக அவர் கூறினார்.

0: இந்த தரவுகளை அவர் விரிவாக எடுத்துரைத்தார். மின்சார மொபைல் போன் உற்பத்தி, வாகன விற்பனை அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். எஃகு, சிமெண்ட் பயன்பாடுகளில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி காரணமாக கட்டுமானம், வீட்டுவசதி மற்றும் வர்த்தக செயல்பாடுகள் முன்னேற்றம் அடைந்து வருவதை அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டு பாதுகாப்பு தளவாட உற்பத்தி 2,00,000 கோடி ரூபாய் என்ற வரலாற்று சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். தலைமுறை தலைமுறையாக மாணவர்கள் கல்வி கற்கவும் திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கும் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தவும் ஸ்ரீராம் வர்த்தக கல்லூரி வாய்ப்பு அளித்துள்ளதாக அவர் கூறினார். கலை முதல் அரசியல் வரை அனைத்து துறைகளிலும் இந்த கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் முத்திரை பதித்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவை வளர்ச்சியடைந்த மற்றும் சுயசார்பு கொண்ட நாடாக உருவெடுக்க செய்யும் வகையில் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி, கல்வித்துறையில் பல ஆண்டுகளாக உயர்தர நிலையை இந்த கல்லூரி பேணி பாதுகாத்து வருவதற்கு பாராட்டு தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் இந்தியா இன்று உலகின் 3வது மிகப்பெரிய புத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். சர்வதேச சந்தையில் திறன் வாய்ந்த மனித வளத்திற்கான தேவை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய அமைச்சர், இதனை இளைஞர்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது என்று திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். மகாராஷ்டிர மாநிலம் மும்பை வடக்கு பகுதியில் திறன் மேம்பாட்டு மையங்களை அமைக்க திட்டமிட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மும்பையில் உள்ள காந்திவழியில் 2வது திறன் மேம்பாட்டு மையத்தை இன்று தொடங்கி வைத்து பேசினார். நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சங்கங்களுடன் இணைந்து வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சஞ்சய் காந்தி தேசிய பூங்காவை முழுமையாக அழகுபடுத்தும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், கடலூர் சாலை திட்டம் மும்பை வடக்கு பகுதியின் தோற்றத்தை மாற்றியமைக்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். அந்தமான் நிக்கோபர் தீவுகளின் துணைநிலை ஆளுநராக பிஜேபி மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் தினேஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் மாளிகை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இதற்கான நியமன ஆணையை குடியரசுத் தலைவர் பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவரது மாநிலங்களவை பதவிக்காலம் வரும் நவம்பர் 25ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. மாநிலங்களவையின் துணைத் தலைவராக பணியாற்றி வரும் இவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் துணை முதலமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் 4 நாள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அவரது இந்த பயணத்தின் போது அந்நாட்டு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அமைச்சர்களை சந்தித்து பேச்சு நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியை மீண்டும் ரஷ்யா தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு அதிபர் மாளிகையில் அமெரிக்க தூதர்கள் திரு ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் திரு ஜெரட் குஷ்னர் ஆகியோருடன் திரு விளாடிமிர் புட்டின் பேச்சு நடத்தினார். இதனையடுத்து இரு நாடுகளின் தலைவர்களும் தலைநகரங்கள் மீதான தாக்குதல்களை 72 மணி நேரத்திற்கு நிறுத்துவதற்கு ஒப்புக்கொண்டனர். மேலும் அமைதி நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக அமெரிக்க தூதர்கள் இன்று யுக்ரைன் தலைநகர் கீவ் நகருக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ராஜஸ்தான், தில்லி, மும்பை உள்ளிட்ட 8 மாநிலங்களின் உயர்நீதிமன்றங்களுக்கு புதிய தலைமை நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வெளியிட்டுள்ள பதிவில், உச்சநீதிமன்ற கொலிஜியம் அளித்துள்ள பரிந்துரையின் அடிப்படையில் இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நேபாளத்தில் மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண நடவடிக்கைகளில் இந்தியா தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக அந்நாட்டிற்கான இந்திய தூதர் திரு நவீன் ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா நேபாள நாடுகளின் மீட்புக் குழுக்கள் நேபாளத்தில் உள்ள சிலிமி சுரங்கத்தில் உள்ள இடிபாடுகள், நீர் சேற்றை அகற்றும் பணிகளை

0: முழுவீச்சில் மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார். மீட்பு பணிகளை எளிதாக்கும் வகையில் அருகிலுள்ள சியாஃப்ரோஸ் பேசையிலிருந்து சுரங்கப்பாதை நுழைவாயில் வரை சாலை அமைக்கும் பணியும் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடினமான நிலப்பரப்பு மற்றும் குறுகிய பள்ளத்தாக்கு காரணமாக கனரக ஹெலிகாப்டர்களை பயன்படுத்துவது சாத்தியமில்லை என்றும் திரு ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ஆகஸ்ட் 26 வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட இணைப்பை மீட்டெடுக்கும் நடவடிக்கையாக தேவிகாட் பகுதியில் ஒரு பாலம் கட்டப்பட்டு வருகிறது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள சீதாபுரா தேர்வு மையத்தில் ஏற்பட்ட மின்தடை காரணமாக கடந்த மாதம் 30 நடைபெற்ற முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வை எழுத முடியாமல் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நேற்று நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டது. மருத்துவ படிப்பிற்கான தேசிய தேர்வுகள் வாரியத்தால் இந்த நுழைவுத் தேர்வு ஜெய்ப்பூரில் உள்ள 5 தேர்வு மையங்களில் பாதுகாப்பான, நியாயமான மற்றும் வெளிப்படையான முறையில் நடைபெற்றது. இந்த தேர்வை பாதிக்கப்பட்ட 2,445 மாணவர்கள் எழுதியதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதிப்போட்டிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-16, 18-21, 21-11 மலேசியாவின் ஆசிரியன் தான் இணையை வென்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பாகிஸ்தான் 18.1 ஓவரில் 55 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 56 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 8.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 57 ரன் எடுத்தது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் ரஃபி சாம்பியன் போட்டியில் இந்திய அணி 21-12 என்ற புள்ளி கணக்கில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்களின் திறனை மேம்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உலகின் 3வது மிகப்பெரிய புத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் 4 அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையே 3 போர் நிறுத்தத்திற்கு இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதிப்போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு நாச்சியார்கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நீளம் காலை 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார்கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலாத்திற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: நாகப்பட்டினம் நம்பியார் நகர் புதிய கடற்கரையில் வரும் செவ்வாய்க்கிழமை மாலை 5:30 நடைபெறும் அருள்மிகு அதிபத்த நாயனார் கடலில் தங்கமின் விடும் விழாவிற்கு அனைவரையும் வருக வருகவன் அன்போடு அழைக்கின்றார்கள். அதிபத்த நாயனார் அவதரித்த திருநூலை பாடி எனும் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் நாகப்பட்டினம்.
7: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
8: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
9: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
1: நேர்களை பொது கேட்கலாம். சைபால் வழங்கும் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
10: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
1: சைபால் தகவல் நேரம் நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்.
11: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
12: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
11: மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
12: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.

0: தகவல் நேரம் நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: தரமான தார்பைகள், நெல்பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
2: நாம நிறைய குருமார்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம், சீடர்களை பத்தியும் கேள்விப்பட்டிருக்கிறோம். சீடர்கள்ல ரெண்டு வகை உண்டு. குருமார்கள் பார்த்து அவங்களா தேர்ந்தெடுக்கிற சீடர்கள் ஒரு வகை. இன்னொரு வகை எப்படின்னா, சீடர்களே குருமார்களை தேர்ந்தெடுக்கிறது. குருமார்கள் சீடர்களை தேர்ந்தெடுக்கிறது தான் உயர்வு. நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அப்படின்லாம் அவர் சொல்லிகிட்டு இருக்க மாட்டார். தேர்ந்தெடுத்தது மாதிரி ஒரு பிரமையை உண்டு பண்ணுவார் அவ்வளோதான். ஏன்னா அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாருங்கிறது தெரிஞ்சால் இவனுக்கு அகங்காரம் அதிகமாகிடும். ஒரு ஞானி இருந்தார், சூஃபி ஞானி. அவர்கிட்ட ஒரு சீடன், ரெண்டாவது வகையை சேர்ந்தவன். இவன் அவர்கிட்ட அடிக்கடி அதை சொல்லிக் கொடுங்க, இதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான். அவர் பார்த்தார், ஒரு நாள் கூப்பிட்டார், ஒரு கல்லை எடுத்து அவன் கையில் கொடுத்தார். இதை வந்து காய்கறி சந்தைக்கு எடுத்துக்கிட்டு போ, அங்கே போய் இதை விற்றுப்பிட்டு வா அப்படின்னார். அந்த கல் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது, பெருசாக இருந்தது. அந்த குரு சொன்னார், இதை பாருப்பா, இந்த கல்லை வந்து உண்மையிலேயே விற்றுப்படாத, விற்கிறது மாதிரி நடி, பல பேரை பாரு, அவங்கள நல்லா கவனிச்சுட்டு வா அப்படின்னார். இவன் அந்த கல்லை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போனால் பல பேர் அதை பார்த்தாங்க. இந்த கல்லை வந்து காய்கறி விற்பனை செய்கிறதுக்கு இடைக்கல்லாக உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சாங்க. சில பேர் குழந்தைகளுக்கு இதை வாங்கி கொடுத்து விளையாட சொல்லலாம் அப்படின்னு நினச்சாங்க. இப்படி நினச்சி அந்த கல்லை வந்து ரொம்ப குறைச்ச விலைக்கு தான் எல்லோரும் கேட்டாங்க. இவன் திரும்பி வந்தான், குருக்கிட்ட சொன்னான், இந்த கல்லை எல்லோரும் ரொம்ப குறைச்ச விலைக்கு தான் கேட்குறாங்க, அதிகபட்சம் 10 ரூபாய்க்கு மேலே இதை விற்க முடியாது அப்படின்னா. குரு இப்போ மறுபடியும் சொன்னார், சரி நீ இப்போ தங்கம் விற்கிற இடத்துக்கு போ, அங்கே போய் முயற்சி பண்ணி பார் அப்படின்னார். அங்கே போயிட்டு திரும்பி வந்தான், அங்கே இது 1000 ரூபாய் வரைக்கும் விற்கலாம், அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப பெருந்தன்மையானவங்க அப்படின்னா. அவன், சரி இப்போ நீ வந்து வைரம் விற்கிற கடத்தருக்கு போயிட்டு வா, அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு வான்னார். இவன் போனால் வந்தான், அதுக்கப்புறம் சொன்னான், அங்கே போனால் 50000 ரூபா வரைக்கும் கேட்குறாங்க, இதை கொடுக்க முடியாதுன்னு, 1 லட்சம் வரைக்கும் கூட கொடுத்து வாங்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க, நான் சம்மதிக்கலை. அப்புறம் அவங்க இன்னமும் விலையை கூட்டிகிட்டே போகிறாங்க, என்ன பைத்தியக்கார ஜனங்கள் அப்படின்னா. இப்போ அந்த குரு அந்த சீடன்கிட்ட சொல்கிறார், இந்த பாருப்பா, நீ விற்கலன்னதும் அதோடய விலை எப்படி அதிகமாச்சு, இது முழுக்க முழுக்க கல்லை விட உன்னை பொறுத்த விஷயமா ஆயிட்டுது. நீ காய்கறி சந்தையில் இருக்கிறப்போ அதோட மதிப்பு 10 பைசா தான் அல்லது 10 ரூபா தான். இப்போ வந்து நீ காய்கறி விற்கிற சந்தையில் தான் இருக்கிற, உன்னுடைய நிலைமை அப்படி தான் இருக்குது. அதாவது உன்னுடைய மனநிலையின் மதிப்பு 10 ரூபா தான். நீ உன்னுடைய மனநிலையை வைரம் விற்கிற கடைக்கு கொண்டுகிட்டு போ, அந்த அளவுக்கு வசத்து, அதுக்கப்புறம் என்கிட்ட வா அப்படின்னாராம். இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அந்த சீடனுக்கு. இருந்தாலும் யோசித்து பார்த்தான், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு உண்மை விளங்குச்சான். அதனால் ஒரு குருக்கிட்ட வந்து சீடனாக இருக்கிறதுக்கும் ஒரு தகுதி வேணும், அப்போ தான் அது பயனுள்ளதாக அமையும். இல்லைன்னா நானும் அந்த குருக்கிட்ட ஒரு சீடனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கலாம், அவ்வளோதான். நம்மால் ஒருத்தன் ஒரு குருவை தேடிட்டு போனால், என்ன உங்கள் சீடனாக ஏற்றுக்கணும் அப்படின்னா, என்கிட்ட நீ சீடனாக இருக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்டார் அவர். குருவே, ஏற்கனவே நீங்கள் இருந்த ஜெயிலில் உங்கள் கூட இருந்தவண்ணா, உங்களை மாதிரியே இப்போ நானும் மாறு வேஷத்தில் வந்திருக்கிறேன். நம்ம ரெண்டு பேரையுமே இப்போ வேறு யாருக்கும் அடையாளம் தெரியாது, இதை விட வேறு என்ன தகுதி வேணும் அப்படின்னு நானாவேன். அதோ கூட்டத்தில் நாம் யாருன்னு தெரியாமல் பக்த கோடிகளில் ஒருத்தராக உட்காந்துருக்கிறாரே, அவருக்கு அடையாளம் தெரியாத வரைக்கும் நமக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லைன்னாராம் குரு. யாருங்க அதுன்னு கேட்டிருக்கான். நம்ம ஜெயில் சூப்பரண்டன்ட் அப்படின்னாராம் அவர்.
0: நேர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் தகவல் நேரம். தகவல் வழங்கினார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒளிக்கலைஞ்சத்திலிருந்து. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
3: முகத்தில்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்,
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: தகவல் நேரம் நிகழ்ச்சியினை உடன் வழங்கியோர் ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
6: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
7: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்,
6: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி, மிக குறைந்த விலையில்.

0: மனம் நிறைந்த தரத்தில்
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: தகவல் நேரம் நிகழ்ச்சியினை உடன் வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள் கிரீன் ஹோஸ் நரம்பு வேலைகளுக்கு உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
2: இணைய காலை பொழுதில் உற்சாகமாக நம்ம இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் காலை 7:32. நேயர்கள் கேட்கவிருப்பது தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பேரளம் ஸ்ரீ சங்கரா சரோ சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் நலம் தரும் நல்வுணவு, தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர். வழங்குகிறார் காரைக்கால் தனியார் கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் ஏ கோதை நாயகி அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உடவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
5: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
6: தஞ்சை உழவன்னா
5: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எல்லெண்ணெய்.
4: அன்பாய் வழங்குகிறோம் ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
7: ஃபார் டீலர்ஷிப் என்கொயரி 8344-55550.
4: தஞ்சை உழவன்.
2: நலம் தரும் நல்வுணவு, தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடரை மேலும் வழங்குவோர் பேரளம் ஸ்ரீ சங்கரா சரோ சிபிஎஸ்இ ஸ்கூல்.
8: இருக்கும் நிம்மதிக்கும் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: பேரளம் சரோ சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் ஸ்கூல், சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் நீட் அகாடமியில்
8: 6th to 8th வரை நீட், ஐஐடி, ஜேஇஇ வகுப்புகளுக்கு ஃபவுண்டேஷன் பயிற்சியும் மற்றும் 9th to 12th வரை டைரக்ட் கோச்சிங்கும் நடைபெறுகிறது. சரோ சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் ஸ்கூல்,
9: சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்
8: மற்றும் நீட் அகாடமி,
9: பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
10: நலம் தரும் நல் உணவு, தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர். வழங்குகிறார் காரைக்கால் தனியார் கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் ஏ கோதை நாயகி அவர்கள்.
11: இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது அடாலசன்ட் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், அவங்களுக்கு தேவையான உணவு என்ன அப்படின்றதை பார்க்க போகிறோம். ஆணார்கட்டும் இல்லை பெண்ணாகட்டும், அவங்களுக்கு வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரதச்சத்து, மாவுச்சத்து, ஹெல்தி ஃபேட்டுன்னு சொல்லுவோம். இப்போ புரதச்சத்து எப்படி இவ்வளோதான் எடுக்கணும்னு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்மளோட ஹைட்டு தெரியணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150 சென்டிமீட்டர் இருக்காங்க ஒருத்தவங்க அப்படின்னா அதில் 100 கழிச்சிங்க அப்படின்னா 50 சென்டிமீட்டர் தான். அப்போ அந்த 50 சென்டிமீட்டர் தான் உங்களோட ஐடியல் வெயிட் அப்படின்னா அப்போ எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கணும் அப்படின்னா 1 gram per kg பாடி வெயிட் வளர்ச்சி ஜாஸ்தி. செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த வளர்ச்சி வந்து அந்த பருவத்தில் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த பருவத்தில் அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை எடுக்கலை அப்படின்னா ஒரு 10 வருஷம் கழித்து, ஒரு 15 வருஷம் கழித்து அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மகப்பேறில் பிரச்சனை வரலாம், அவங்களால எந்த ஒரு வேலையும் ப்ரொடக்டிவாக செய்ய முடியாது. இதெல்லாம் அதுக்கு அந்நிய தினத்தில் வந்தது கிடையாது. நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒரு உணவு எடுத்தீங்களோ அதுதான் அடுத்த 10 வருஷத்துக்கு உங்களுக்கு தேவையான ப்ரொடக்டிவிட்டி, உங்களை உடம்பு பார்த்துக்கிறது எல்லாமே. முன்னாடி 10 வருஷத்துக்கு என்ன எடுத்தீங்களோ அதுதான் அடுத்த 10 வருஷத்துக்கு உங்கள் உடம்பை வந்து பார்த்துக்கிறதே. உங்கள் உடம்பு நல்லா செயலாகணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன உணவு எடுத்தீங்க, உங்கள் உடம்பு எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க, அதுதான் உங்களை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, நோயிலேருந்து தவிர்க்கிறது எல்லாமே நீங்கள் எடுக்கும் உணவில் தான். அதனால எப்பவுமே காலையில உணவு எப்பயுமே அதை தவிர்க்க கூடாது, கொஞ்சமாவது சாப்பிட்டுட்டு போகணும். இப்ப வேலைக்கு போற பெண்களும் அதே மாதிரிதான் இருக்காங்க, ஆண்களும் அதே மாதிரிதான் இருக்காங்க. ஏன்னா பஸ்ஸை பிடிக்கணும், ட்ரெயினை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க காலையில உணவை சுத்தமா அதை வந்து அதுக்கு முக்கியமே கொடுக்காம அவங்க வேலைக்காக நிறைய முக்கியம் கொடுக்குறாங்க. அது நல்லதுதான், பட் உடம்பு தானே முக்கியம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். உங்கள் உடம்பு இருந்தால்தான் நீங்க எந்த வேலையா இருந்தாலும் உங்களால செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. அதே மாதிரி இந்த பருவத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து தேவையான புரதச்சத்தும் இரும்புச்சத்து ரொம்ப ஜாஸ்தியாக தேவைப்படும். அவங்களோட உடம்பு வந்து மறு வளர்ச்சி இருக்கும், செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் க்ரோத் இருக்கும். அதுக்கு தேவையான சத்து மெயினாக பார்த்தீங்கன்னா புரதச்சத்து, இரும்புச்சத்து, மாவுச்சத்து, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்ன்னு சொல்லுவோம். இரும்புச்சத்து ரொம்ப முக்கியம், ஏன்னா

0: ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் வந்து பெண்களுக்கு வருவதால் அதற்கு தேவையான இரும்பு சத்து நமக்கு தேவைப்படுது. அவல் நம்ம எடுக்கலாம், கீரை சாப்பிடலாம், கேழ்வரகு, கம்பு, வெல்லம், இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான இரும்பு சத்து இருக்கு. இதெல்லாம் நம்ம சாப்பிடலாம். இது எல்லாமே அவங்களுக்கு தேவையான உணவுகள்.
1: நலம் தரும் நல் உணவு. தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர் வழங்கினார் காரைக்கால் தனியார் கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் ஏ. கோதை நாயகி அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பேரளம் ஸ்ரீ சங்கராசரவ் சிபிஎஸ்இ ஸ்கூலின் நலம் தரும் நல் உணவு தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
3: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
2: நலம் தரும் நல் உணவு நிகழ்ச்சியை மேலும் வழங்கியோர் ஸ்ரீ சங்கரா சரோ சிபிஎஸ்இ ஸ்கூல் பேரளம்.
4: நிறைவிற்கும் நிம்மதிக்கும் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: இனி காலை புரிதல் உற்சாகமாக அமைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம். காலை 7:38 நேர்களை பண்பலையில் இனி நாம் இணையலாம் காலை காம்போ நிகழ்ச்சியோடு.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காலை நேரம் அப்படின்னாலே நமக்குள்ளார கண்டிப்பாக ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். ஒரு புதிய நாளில் நம்ம நிறைய விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செயல்பட தொடங்கியிருப்போம் இந்த நாளில். இன்றைக்கி என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை, விடுமுறை நாள் வேறு. உண்மை அப்படிங்கிறது வெளியில் தேட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை, அது நம்ம உள்ளுக்குள்ளார உணர வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்ன ஓஷோ அவர்களுடைய வரிகளோடு நான் நிகழ்ச்சியை தொடங்குகிறேன்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
0: கோபால் பல் பொடி.
3: எங்கெங்க என்னென்ன சிறப்பான நிகழ்ச்சிகள் நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய சேவை செய்திகளுக்கான நேரம் இது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் நரசிங்கன்பேட்டை அருள்மிகு பெரிய நாயகி அங்காள பரமேஸ்வரி அம்மனாலய மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை 11 மணிக்கு விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேக நிகழ்வு நடக்குது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் ஸ்ரீகண்டபுரம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை 5 மணிக்கு தீர்த்தக்குடம் முளைப்பாறை எடுத்து வருதல் நிகழ்வு நடக்குது. கடலூர் மாவட்டம் பொடையூர் அருள்மிகு நொண்டிவீரன் அருள்மிகு கருப்புசாமி பரிவார தேவதைகளுக்கு நடைபெறும் மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை 9 மணிக்கு கணபதி ஹோமம் மற்றும் நவகிரக ஹோமம் நடக்குது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் பிரிஞ்சுமொழி அருள்மிகு ராஜ விநாயகர் அருள்மிகு அரச மரத்து சக்தி விநாயகர் மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை 4 மணிக்கு வாஸ்து சாந்தி நிகழ்வு நடக்குது. மாலை 6 மணிக்கு சுவாமி யாகசாலை பிரவேசமானது நடக்குது. காரைக்கால் மாவட்டம் நெருவி கும்யூன் விழுதியூர் அருள்மிகு விமலாம்பிகா அருள்மிகு விழுதிநாத சுவாமி அருள்மிகு பிரசன்ன மகா கணபதி ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை 8:30 மேல் 3ஆம் கால யாக பூஜை நடக்குது. 8:00 மகா பூர்ணாகுதி நிகழ்வு நடக்குது. நேரம் காலை 7:45 இணைந்திருக்கிறோம். காரைக்கால் பண்பலை 100.3 இது காலை காம்போ.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: புதுச்சேரி அரசு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. காரைக்கால் மாவட்டம் திருமலைராயன்பட்டினம் கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கீழவாஞ்சூர் கிராமத்தில் அமைந்துள்ள காரைக்கால் போர்ட் பிரைவேட் லிமிடெட் துறைமுகத்தின் சரக்கு கையாளும் திறனை விரிவாக்கம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்காக பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டமானது எதிர்வரும் 9 காலை 10 போலகத்தில் உள்ள பல்நோக்கு மண்டபத்தில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் நடைபெறவுள்ளது. பொதுமக்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் இந்த விரிவாக்க திட்டம் தொடர்பான தங்களது கருத்துக்களை இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தெரிவிக்கலாம். இத்திட்டம் தொடர்பான விவரங்களை பார்வையிட காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், திருமலைராயன்பட்டினம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம், அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை, புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் மண்டல அலுவலகம், தொழில் மற்றும் வணிகத்துறை அலுவலகம் மற்றும் ஊராட்சி வளர்ச்சி அலுவலகங்களில் வைக்கப்பட்டுள்ளது என புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழும உறுப்பினர் செயலர் அவர்கள் அறிவிக்கின்றார்.

அருமையான பீடம், அதை சுற்றி இருக்கின்ற அந்த ஆலயம், இடதுபுறம் வலதுபுறம் கிழக்கு மேற்காக இருக்கின்ற இந்த பகுதிகள் எல்லாம் பிரான்ஸ் நாட்டிலே இருக்கக்கூடிய பதிர்வாதோ ட்ரெடிஷனின் படி கோத்திக் மாடல் ஸ்டைல் அதனுடைய அமைப்பிலே அமைக்கப்பட்ட ஆலயம் இது என்று சொல்லுகிறார்கள். பல காலகட்டங்களிலே இது சீரமைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அடிப்படையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. இந்த அழகு அழகின் மொத்த உருவமாக இருக்கின்ற அன்னை வேளாங்கண்ணி தாயை நோக்கி ஜெபிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது என்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறோம். அன்னையினுடைய பெருவிழா 7ஆம் தேதி மாலை ஆயர் அவர்களுடைய தலைமையிலே நடைபெறக்கூடிய திருப்பலியிலே நிறைவு பெறும். திருப்பலியில்தான் இறைவன் மனிதனை சந்திக்கிறார், மனிதன் இறைவனை சந்திக்கிறான் என்ற ஒரு ஐதீகம் இருக்கிறது. ஆகவே இந்த திருப்பலி மிகச்சிறப்பான ஒரு கொண்டாட்டம், அதை அனைவரும் கண்டுகளிக்க வேண்டும், மனமுருகி ஜெபிக்க வேண்டும், அன்னையை வாழ்த்த வேண்டும் என்ற நோக்கிலே மிக பிரம்மாண்டமான கலையரங்கத்தை நாங்கள் கட்டியிருக்கிறோம். வேளாங்கண்ணி என்றாலே ஜெபிக்கின்ற இடமாக மாற வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு தான் இவைகளையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த கலையரங்கத்திற்கு நேராக இருக்கின்ற 60 அடி உயர இயேசுநாதர் கைவிரித்திருக்கின்ற அந்த சிலைக்கு ஏற்றாற்போல் வடிவமைத்து அதற்கு நேராக இருக்கும்படி செய்திருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் பின்புறம் இருந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார், முன்புறம் இருந்து நம்மை பாதுகாக்கின்றார், வழி நடத்துகின்றார், நம்மோடு கூட அவரும் ஒருவராக இருக்கிறார் என்பதை சுட்டி காட்டுகின்ற விதத்திலே இது அமைக்கப்பட்டிருப்பது சிறப்பானதாகும். இன்றும் காலையிலிருந்து மதியம் வரை பல மொழிகளில் திருப்பலியை கொண்டாடுகிறோம். இன்றும் நாளையும் கொடியை 3 முறை இறக்கி ஏற்றுவார்கள். அதுதான் இங்க வழக்கமாக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு. ஆகவே இன்று இந்த கொடி மிகச்சிறப்பாக ஏற்றி இறக்கப்பட்டு பிறகு நிலைநிறுத்தப்படும். மாலையில் எல்லா ஜபங்களும் முடிந்த பிற்பாடு இன்று பெரிய தேர் ஒன்றும் அன்னையினுடைய உருவத்தை தாங்கி கொண்டு வரும். ஏராளமானவர்கள் அந்த அன்னையை காண வேண்டும் என்பதற்காக உயரமான மிகப்பெரிய ஒரு தேரை வைத்து பவனியாக எடுத்துச் செல்கிறோம். மக்கள் அனைவரும் பக்தி பரவசத்தோடு மரியே வாழ்க என்று சொல்லி இந்த பெரிய தேரை மிக அழகாக எடுத்துச் சென்று மீண்டும் 9 மணிக்கு வந்து இங்கே நிறுத்துவார்கள். 9:30 ஒவ்வொரு நாளும் கலையரங்கத்தில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதை பார்த்து மக்கள் மகிழ்வதை நாங்கள் பார்த்து

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி மற்றும் பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கிய அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
1: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
2: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
1: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி நாணயக்கார தெரு நாகப்பட்டினம்.
0: அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடரை மேலும் வழங்கியோர் பறவை அன்னை ஏஜென்சிஸ்.
3: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள் உரம் சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை. அன்னை ஏஜென்சிஸ்
4: 50 ஆண்டிற்கும் மேலாக விவசாய துறையில் சேவை.
3: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள் உரம் பூச்சி மருந்து மற்றும் சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை.
0: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலையின் 1.3 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ். நேரம் காலை 8:40 நொடி.
5: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல் 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
6: அனைத்தையும்
5: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
7: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். நிறைய கோயில்ல வந்து இப்ப திருவிழாக்கள் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமத்திலயும் பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய திருவிழாக்கள் நடக்கும். திருவிழாக்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த திருவிழா எப்ப வருது அப்படின்னா, எதையுமே பழங்காலத்துல வந்து சாதாரணமா செய்யலீங்க, அது ஒரு சயின்டிபிக் மெத்தோட தான் ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க. ஏன்னா இந்த நேரம் வந்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அறப்பு இருக்காது. ஸோ அறுவடை எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கக்கூடிய நேரம். அப்ப ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல வந்து ஊர்ல இருக்கிறவங்களுக்குலாம் ஏதோ ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கணும், சோம்பேறி ஆயிடக்கூடாது, நம்ம வந்து அமைதியா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயில்ல திருவிழா. ஒரு திருவிழா அப்படின்னா ஊர் கூடி திருவிழா தான் அந்த தேர் வந்து வடம் வந்து சேரும் சொல்லுவாங்க, நிலைக்கு வந்து சேரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஊர்ல இருக்க எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு திருவிழா கொண்டாடுற, ஒரு குடும்பமோ ஒரு பர்டிகுலர் பர்சனோ அந்த கோயில் எடுத்து பண்ண மாட்டாங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த கோயில்ல வந்து திருவிழா நடக்க போதுன்னா ஒரு டீம் போய் வீடு வீடா வசூல் பண்ணிட்டு வருவாங்க. ஒரு டீம் என்ன பண்ணுவாங்கன்னா போய் அந்த கோயில்ல பந்தல் அமைச்சு அதுல வந்து இளநீ நொங்கு இச்சப்பழம் எல்லாத்தையும் போய் மரத்துல ஏறி வெட்டி கொண்டு வந்து அழகா கட்டி டெக்கரேட் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு வேலையை அவங்களால என்ன முடியுமோ அந்த ஒர்க்கை எடுத்து அவங்கவுங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப அதனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கிராமத்துல வந்து நல்ல ஒரு சுமூகமான ஒரு சூழல், எல்லாரும் ஒன்னு சேர்ந்து நம்ம ஊரு ஒரு தாயா பிள்ளையா பழகிருக்கோம், உற்றார் உறவினரா பழகிருக்கோம், நண்பர்களா பழகிருக்கோம். அப்ப எல்லாரும் சேர்ந்து அந்த வேலையை செய்யும் பொழுது அந்த கோயில் திருவிழா வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். இது வந்து அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதை வந்து ஒரு சயின்டிபிக் மெத்தட் நான் முன்னே சொன்னேன். அந்த கோயில் இருக்கக்கூடிய உணவு முறைகள் நீங்க பாக்கலாம், நிகழ்ச்சிகளை பார்க்கலாம், எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசி நாள் வரைக்கும் நீங்க பாருங்க, கடைசி நாள்ல மஞ்சள் தண்ணி தெளிச்சுடுவாங்க. அப்ப தண்ணியில வந்து மஞ்சளை கரைச்சி மேல ஊத்துவாங்க. உங்களுக்கு தெரியும் மஞ்சள்ங்கிறது ஒரு கிருமி நாசினி. இந்த பத்து நாள்ல வந்து போயிட்டு அங்க வந்து இங்க வந்தா கூட உடம்புல அந்த மஞ்சள் படும் பொழுது அந்த பத்து நாள்ல வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு டிசீஸோ வேற ஏதோ ஒன்று உங்களை வந்து தொற்று நோயோ ஏதோ வந்தா கூட இந்த கிருமி நாசினி வந்து உங்களை கிளியர் பண்ணிடும். எல்லாமே நீங்க பார்த்தோம் அப்படின்னா கஞ்சி காய்ச்சி ஊத்துவாங்க, கூழ் காய்ச்சி ஊத்துவாங்க. அந்த கூழை வந்து வாங்கி குடிக்கிறதுக்கு அதை பார்த்தீங்கன்னா என்னென்னமோ விதவிதமா போட்டு அந்த கூழை காய்ச்சி அந்த சாமிக்கு படைச்சு அது ஒரு நாள் நடக்கும். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஊர்ல நடக்கக்கூடிய திருவிழாவை வாட்ச் பண்ண சொல்லுங்க, நீங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒரு ஊர்னா என்ன, திருவிழானா என்ன, அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எப்படி ஒன்னா சேர்றாங்க, எப்படி வந்து ஒருத்தவங்களுக்குள்ள அந்த ஒர்க்கை பகிர்ந்து பண்றாங்க, யார் எவ்வளவு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அதான் சொல்லுவாங்க, பணம் இருக்கிறவங்க பணம் கொடுக்கலாம், பணம் இல்லாதவங்க வந்து உடல் உழைப்பை கொடுக்கலாம், யாரால என்ன முடியுமோ அதை செஞ்சு அந்த திருவிழாவை பாத்தீங்கன்னா சிறப்பா நடத்துறாங்கிறத வந்து புரிய வைங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க வந்து புத்தகத்துல மட்டுமே படிச்சுட்டு இருக்கு. உங்க ஊர்ல திருவிழா நடக்கலையா, பக்கத்து ஊர்ல நடக்குதா, அழைச்சி போய் காட்டுங்க, அங்க என்ன நிகழ்ச்சி நடக்குது. ஒரு கலை நிகழ்ச்சியா இருக்கட்டும், ஒரு கிராமப்புற பாடல் பாடல் நிகழ்ச்சியா இருக்கட்டும், எவ்வளவு பேருக்கு அதனால வேலை கிடைக்குது. இப்ப நாடகம் நடத்துறாங்க, அந்த நாடகம் போடுறாங்கன்னா நமக்கு வந்து அர்ச்சித நாடகமா இருக்கட்டும், இல்ல வள்ளி தெய்வானா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய நாடகங்கள் போடும்பொழுது அந்த புராதன கதைகளை வந்து ராத்திரி ஃபுல்லா உட்கார்ந்து அந்த நாடகத்தை பார்த்துட்டு வரும்பொழுது நம்ம இப்படி இருக்கணும், நேர்மையா இருக்கணும், இப்படி நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தது இந்த கோயில் திருவிழா தான். சோ கோயில் திருவிழாவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாட்டுடைய கலாச்சாரமும் பண்பாடும் நமக்கு நல்லா தெரியும். திருவிழாவில் பங்கேறுங்க, நீங்களும் மகிழ்ச்சியா இருங்க, மற்றவங்களையும் மகிழ்ச்சியா பார்த்துங்க. வாழ்த்துக்கள், நன்றி.

0: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97151672, 9715167282. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஈஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஈஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கும் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேரம் 8:05.

0: சிந்தனை துளி உறுப்பு தானம் மனித நேயத்தின் மகத்தான அடையாளம். உறுப்பு தானம் ஒரு உயிருக்கு புதிய விடியல். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையோடு இணைந்த நேயர்களின் இனி கேட்டு ரசிக்கலாம். விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, WhatsApp, Instagram, YouTube, X வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. காரைக்கால் பண்பலை 100.3 தொழில்வரும் பாட்டு நிகழ்ச்சியுடன் இணைந்து உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்க அழைக்கலாம். 043-638 இணைப்பு எண்ணுடன் 231-231-298-0-299-580 அலைபேசி எண் 95-66-42-72-31. தொழில்வரும் பாட்டு

0: காரைக்கால் பண்பலை 100.3 துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கிறோம். இன்று நிகழ்ச்சியில பாடல் கேட்க இணைவரும் நேயர் வருக, வணக்கம்.
1: உற்சாகமான இனிய காலை வணக்கம் சித்ரா மணக்குடி.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: படம் முண்டாசிப்பட்டி, பாடல் காதல் கனவி, அந்த பாடல் கொடுங்கம்மா.
0: உங்களுக்காக பாடல் வரும், கேட்டு ரசிக்கலாம். நன்றி. நேர்களை நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் இணை வழங்கும் இன்சொல்லமுது.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
5: வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளு கிரங்க ஆடை தள்ளுபடி செப்டம்பர் 6 வரை நீட்டிப்பு. இப்போதே 10% தள்ளுபடியில் ஆடைகளை வாங்கி உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துங்கள். திருச்சி சாரதாஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானா?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
0: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: நேர்களை, நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் மேலடிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தலே மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் மேலடிக்குழி நீண்ட காலம் துருப்பிடிக்காமல் உழைக்கும் மைக்கான் கம்பிகளால் தயாரிக்கப்பட்ட சூப்பர் ஃபென்சிங் உள் கம்பிகள் உற்பத்தி விலைக்கே வாங்கிட ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ். தொடர்புக்கு 9698328636.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டும் அல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேர்களே, துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பொது அறிவு வினா கேட்கப்படும் இல்லைங்களா? இன்னைக்கு நிகழ்ச்சியில பொது அறிவு வினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான நிரந்தர கிளைகளை கொண்ட உயர்நீதிமன்றம் எது? இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான நிரந்தர கிளைகளை கொண்ட உயர்நீதிமன்றம் எது? இதுதான் இன்றைக்கான பொது அறிவு வினா. உங்களுக்கு விடை தெரியும் அப்படின்னா நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துக்கு போங்க. அங்க துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக போடப்பட்டிருக்க அந்த போஸ்டரோட கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய விதையை, உங்களோட பேர், ஊரோட பதிவு பண்ணுங்க.

0: காரைக்கால் பண்பலை 100.3 தொழில் வரும்பாட்டு நிகழ்ச்சிக்காக இணைவரும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் திருவாரூர் குடிக்கால் பாளையத்துல இருந்து சாகுலமி ராஜா. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு லேட்டஸ்டான பாட்டு நல்ல ஏதாவது சாங் ஒரு பாடல் சாங் கொடுத்துருங்க மேடம்.
0: சரிங்க சார், உங்களுக்காக ஒரு பாடல் வரும் கேட்டு ரசிக்கலாம். நன்றி. அபிப்பேரிச்சை நேரம் 8:20. அபிப்பேரிச்சை ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிப்பேரிச்சை. அனைவருக்கும் ஏற்றது கேட்டு வாங்குங்கள் அபிப்பேரிச்சை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அன்புள்ளம் கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் வெளியிட்டுள்ள பொது அறிவிப்பு. காரைக்கால் மாவட்டம் திருமலராயன்பட்டினம் கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட கீழவாஞ்சூர் கிராமத்தில் அமைந்துள்ள காரைக்கால் போர்ட் பிரைவேட் லிமிடெட் துறைமுகத்தின் சரக்கு கையாளும் திறனை விரிவாக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளது. இத்திட்டத்திற்காக பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் வருகின்ற செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி காலை 10 மணிக்கு போலகத்தில் உள்ள பல்நோக்கு மண்டபத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெறவுள்ளது. பொதுமக்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் இந்த விரிவாக்க திட்டம் தொடர்பான தங்களது கருத்துக்களை இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தெரிவிக்கலாம். இத்திட்டம் தொடர்பான விவரங்கள் பார்வையிட காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், திருமலராயன்பட்டினம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம், அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை, புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் மண்டல அலுவலகம், தொழில் மற்றும் வணிகத்துறை அலுவலகம் மற்றும் ஊராட்சி வளர்ச்சி அலுவலகங்களில் வைக்கப்பட்டுள்ளன.
2: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ்,
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
4: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னாசாமி. நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலாவரும் நேரம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியோட நேயரும் நேயர் வருக வணக்கம்.
2: நீங்க உற்சாகமான ஜில்லுக்கு ஒரு காலை வணக்கம் மேடம்.
1: காலை வணக்கம், யார் பேசுறீங்க ஐயா?
2: நான் என்றும் உங்கள் அன்புடன் பூந்தட்ட மேலே எஸ் முருகன்.
1: சொல்லுங்க முருகன் சார், என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு பிரதர் பிரச்சல இருந்து மெக்கானிசி பாடல் வரும்.
1: உங்களுக்காக பாடல் வரும், கேட்கலாம். நன்றி. நேர்களே, இன்றைய துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில நம்ம ஒரு பொது அறிவு வினா கேட்டிருக்கோம் இல்லைங்களா. இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான நிரந்தர கிளைகளை கொண்ட உயர் நீதிமன்றம் எது? வினாவிற்கான விடையை தெரிந்து கொள்ளலாம். இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான நிரந்தர கிளைகளை கொண்ட உயர் நீதிமன்றங்கள் கவுஹாத்தி உயர் நீதிமன்றம் மற்றும் மும்பை உயர் நீதிமன்றம் ஆகும். இவை இரண்டும் தலா 3 நிரந்தர கிளைகளை கொண்டுள்ளன. பொதுவாக பரப்பளவின் அடிப்படையில் அதிக மாநிலங்களுக்கு நீதி வழங்கும் அதிகார வரம்பை கொண்ட நீதிமன்றமாக கவுஹாத்தி உயர்நீதிமன்றம் விளங்குகிறது. கவுஹாத்தி உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பு அசாம், நாகாலாந்து, மிசோரம் மற்றும் அருணாச்சல பிரதேசம் ஆகிய 4 மாநிலங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த மாநில தலைநகரங்களில் 3 நிரந்தர கிளைகள் உள்ளன. மும்பை உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பு மகாராஷ்டிரா, கோவா மாநிலங்கள் மற்றும் தத்ரா நகர் ஹவேலி மற்றும் டயூ டாமன் யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும். இதற்கு 3 நிரந்தர கிளைகள் செயல்பட்டு வருகிறது. இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான நிரந்தர கிளைகளை கொண்ட உயர்நீதிமன்றங்கள் கவுஹாத்தி உயர்நீதிமன்றம் மற்றும் மும்பை உயர்நீதிமன்றம். பாடல் கேட்டு இணைந்திருப்போம் காரைக்கால் பண்பலை 100.3.
3: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
4: டேய், இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
3: மாமா, நீ அசி.
4: என்னடா திட்டியா?
3: இல்லடா, அசினா கெத்து மாசு மக்கா மிஷி.

0: பன்மலையோடு இணைந்த நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனேனன் பிரிப்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வைக்கிங் பனியன் அண்ட் பிரீட்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30. 916 KDM ஹால்மார்க் தங்கும் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். பண்பலையோடு இணைந்து நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் இணைவரும் நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் காட்டுமன்னார்கோமதி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து எதற்கும் துணிந்தவன் அந்த படத்துல இருந்து சும்மா சுரு அந்த பாட்டு கொடுங்க மேடம்.
0: பாடல் கொடுக்கலாம். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் யாரெல்லாம் வந்து விடையை பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான நிரந்தர கிளைகளை கொண்ட உயர்நீதிமன்றம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து எல்லாருமே சரியான விடையோடு தான் வந்திருக்காங்க. கண்ணாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன் அவங்க சரியான விடையை சொல்லியிருக்காங்க. மணக்குடி ராஜேந்திரன், நிறவி NMP நச்சுப்பிள்ளை, கடலூர் துறைமுகம் சுரேஷ் அவங்கள தொடர்ந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லம்பெருமாள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்தோடு முடிச்சிட்டாங்க. அன்னப்பன்பேட்டை எஸ் ஜோதி, அடுத்து மல்லியம் ரவி, காரைக்கால் நளினி, இவங்க மல்லியம் ரவி சார் கவுகாத்தி உயர்நீதிமன்றம் மட்டும் சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி, அருள், ஷாலினி, ரியா இவங்க விடையை சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன் அவங்களை தொடர்ந்து, காட்டுமன்னார் கோயில் டி மடப்புறம் தோப்புத்தெரு வேல்முருகன், திருவாரூர் கொடிக்கால்பாளையம் சாகுல் ஹமீது ராஜா, தொடர்ந்து இரவாஞ்சேரி சாகுல் ஹமீது, அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அதம்பார் ராமன், தானிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன், அடுத்து மேலவாஞ்சூர் சம்சுதீன், மதுரை சோ சண்முக சுந்தரம் அவங்களை தொடர்ந்து, அரியலூர் வீரதுரை, மேலவோடுதுறை சிவப்பு விஜயராகவன், அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரூர் கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன் இவங்களை தொடர்ந்து, யாருன்னு பார்த்தீங்கன்னா குளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோயிலேருந்து, அடுத்து ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி அவங்களை தொடர்ந்து, இளையராஜா வினோதா பட்டினம் டிஆர் பட்டினமாக இருக்குமோ அங்கேருந்து வளர்த்தான் பட்டினம் இந்த ஊர்லேருந்து, அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன் அவங்கள தொடர்ந்து, கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன், தொடர்ந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதாபராமபுரம் கவியரசன் பிரியா யோகநாயகி அனல்யா, தொடர்ந்து மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவி

0: சந்திரன் கலாவதி ராஜமோகன் அவங்க சொல்லியிருக்காங்க. எரவாஞ்சேரியிலேருந்து பூவம் குபேர் அவங்கள தொடர்ந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா திருபுவனம் ரவி லக்ஷ்மி, திட்டச்சேரி ஏ நிசான் ஹலீம், தொடர்ந்து பேரளம்க சந்தோஷ்குமார், பூவம் தினேஷ் ராஜ், கவுஹாத்தி அப்படின்ற விடையோடு வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து கவுஹாத்தி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம இரண்டு உயர்நீதிமன்றங்கள் பார்த்தோம், கவுஹாத்தி மற்றும் மும்பை உயர்நீதிமன்றங்கள். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மேலவாஞ்சூர் ஃபாத்திமா, அவங்களை தொடர்ந்து நாகப்பட்டினம் தீஷிதா ஜெயகிருஷ்ணன், அடுத்து காரைக்கால் தல திரு பத்மாவதி ஸ்ரீதர் அவர்கள், அடுத்து ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், தில்லை வில்லாளன் ராஜன், அடுத்து நாகப்பட்டினம் ரஜினிகண்ணன், அவங்களை தொடர்ந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது யூசுப் ஜெகபர் சாதிக் நாகூரிலேருந்து. இப்படி நேயர்கள் வந்து தொடர்ந்து அவங்களுடைய பதில்களை சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இணைந்தர்கள் நேயர்களை காரைக்கால் பண்பலை 100.3
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்களுக்கு உலகணிந்த நல் வாழ்த்துக்களை சொல்லுவோர் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்.
2: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.

0: வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கிறங்க ஆடி தள்ளுபடி செப்டம்பர் 6 வரை நீட்டிப்பு. இப்போதே 10% தள்ளுபடியில் ஆடைகளை வாங்கி உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துங்கள். திருச்சி சாரதாஸ்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: துளி வரும்பாட்டு நிகழ்ச்சியுடைய நேயரும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
4: ஆயிடுச்சா, நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட்.

0: கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
1: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
2: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும்.
0: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
6: காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துல அடுத்து யாரெல்லாம் சரியான விடையோடு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், அடுத்து தலைங்காயிறு கம்பர் கபிலன் பாரி, அவங்களை தொடர்ந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிச்சரண் திருவேட்டக்குடியிலிருந்து, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, நீடாமங்கலம் வட்டம் காலாச்சேரி மணிமாறன், அடுத்து பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன், வேலங்குடி குணசுந்தரி செல்வநாதன், நன்னிலம் சுப்பிரமணியன், அடுத்து காரைக்கால் என்பி ஸ்ரீதர் மாஸ் நகரிலிருந்து, ஜெயங்குடம் கலைவாணன் மெர்சிராணி, பழனிவேல் ஆயக்காரன் குளத்திலிருந்து அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல், நாகை பாபு, தில்லையாடி நவிலன், வைத்தியலிங்கம் குவாகம் இளங்கோவன் அவங்க சொல்லியிருக்காங்க, கீழ்வேலூர் சத்யா பாபு, அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பேரளம் எஸ் செந்தில் கண்ணன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, அவங்களை தொடர்ந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவிலிருந்து இஞ்சிக்குடி கைலாஷ் முருகன், தொடர்ந்து நெமேலியார் நந்தகுமார், ஜெய்வனூர் ஜோதிலட்சுமி, ராஜா முகமது, கோவை ரத்தினபுரி இங்கிருந்து, அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மயிலை பட்டாபி, அடுத்து சிவபுரி ஜெயலட்சுமி, அவங்களை தொடர்ந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மணக்குடி சத்யா, அவங்களை தொடர்ந்து யாருன்னு பார்த்தா காரைக்கால் பக்கிரி சுவாமி, ஹிமாலயன் பக்கிரி சுவாமி, அடுத்து அவங்களே தொடர்ந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க, நன்னிலம் அம்பலவாணன், கோமல் சரவணன், அமுதா சேகர் அக்கரை வட்டத்திலிருந்து, ஹரிச்சரண் மறுபடியும் அப்பவும் திருவேட்டக்குடி ஹரிச்சரன் நினைக்கிறேன். இன்றைக்கி நிறைய நேயர்கள், அதாவது எத்தனை கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 72 கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. எல்லாருமே சரியான விடையோடு வந்திருந்தாங்க. ஒரு சிலர் வந்து கவுஹாத்தி மட்டும் சொல்லியிருந்தாங்க. அனைத்து நேயர்களுக்குமே நன்றியை சொல்லிக்கிறோம். நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

நாகப்பட்டினம் நம்பியார் நகர் புதிய கடற்கரையில் வரும் செவ்வாய்க்கிழமை மாலை 5:30 நடைபெறும் அருள்மிகு அதிபத்த நாயனார் கடலில் தங்கமின் விடும் விழாவிற்கு அனைவரையும் வருக வருகவன் அன்போடு அழைக்கின்றார்கள். அதிபத்த நாயனார் அவதரித்த திருநூலைப்பாடி எனும் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் நாகப்பட்டினம்.

0: வாரியம், நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
3: நேயர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி நூலகத்தின் நல்வாழ்த்து.

0: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கிறங்க ஆடி தள்ளுபடி செப்டம்பர் 6 வரை நீட்டிப்பு. இப்போதே 10% தள்ளுபடியில் ஆடுகளை வாங்கி உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துங்கள். திருச்சி சாரதாஸ்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: இது பன்மொழியின் துள்ளி வரும் பாட்டு.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி,
2: இன்னும்
1: ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸின் அருள் தரும் ஆணை முகன். விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர் இன்று இடம்பெறுவது கடலூர் மாவட்டம் திருநாரையூர் அருள்மிகு பொல்லா பிள்ளையார் ஆலயம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ்.
3: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
4: நகை அணியும் நங்கை இவளோ அழகாயிரம் சேருதே.
3: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.

நீங்கள் கேட்கவிருப்பது அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர். இன்று இடம்பெறுவது கடலூர் மாவட்டம் திருநாரையூர் அருள்மிகு பொல்லாப்பிள்ளையார் ஆலயம். அருள் தரும் ஆணைமுகன் நிகழ்ச்சிக்காக இப்ப நாம வந்திருக்கக்கூடிய இடம் திருநாரையூர். ஆன்மா லயிக்கும் இடமான கோயிலை நம் முன்னோர்கள் கட்டி காத்து வந்திருக்கிறார்கள். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று சொல்லியிருக்கிறார் ஔவையார். தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாவிட்டவர்க்கும் இறைவா போற்றி எனும் சைவ மதம் பல ஆண்டுகளாக நின்று தழைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட சைவ மதத்திற்கு ஆதாரம் தேவாரம். தேவாரத்திற்கு மூலாதாரம் பொல்லா பிள்ளையார். பொல்லா என்றால் உளியால் செதுக்கப்படாமல் தானாக தோன்றியது என்பார்கள். தானாக தோன்றியவர்தான் இந்த பொல்லா பிள்ளையார். பொல்லா பிள்ளையார் தோன்றிய இடம் திருநாரையூர். அழகிய சிற்றூரான திருநாரையூர் பூலோக கைலாயம் என போற்றப்படும் சிதம்பரத்திலிருந்து தென்மேற்கில் 16 கிலோமீட்டர் தொலைவில் சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் செல்லும் சாலையில் அமைந்திருக்கிறது. திருநாரையூர் திருத்தலம் தேவார பாடல் பெற்ற சோழநாட்டு காவிரியின் வடகரை தலங்களில் 33வது திருத்தலமாக விளங்குகின்றது. திருஞான சம்பந்தர் 3 பதிகங்களும் அப்பர் பெருமானின் 2 பதிகங்களும் கொண்ட இத்திருத்தலத்து இறைவன் திருநாமம் ஸ்ரீ சௌந்தரேஸ்வரர். அம்பிகையின் திருநாமம்

0: ஸ்ரீ திரிபுர சுந்தரி. இன்னைக்கு இந்த கோயிலை பத்தி சொல்றதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க இந்த கோயிலுடைய அர்ச்சகர் ராஜன் அவர்கள். அவங்கள நாம சந்திக்கலாமா?
1: இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். பொல்லாப்பிள்ளையார் ஆலயம், கடலூர் மாவட்டம், காட்டுமன்னார் கோயில் வட்டம், திருநாரியூர் கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாவிக்கும் ஸ்ரீ பொல்லாப்பிள்ளையார் என்பவர் சுயம்பாக கிளம்பியவர், தான் தோன்றி என்று சொல்லக்கூடிய பொல்லாப்பிள்ளையார். இவருக்கு 4 கரங்கள் 2 பாதங்கள் வளஞ்சுழி தும்பிக்கை அனைத்தும் இருக்கும். விக்னங்கள் தீர்க்கும் விநாயகர் என்று சொன்னால் தொப்பை இருக்கும்னு சொல்வான். இவாளுக்கு தொப்பை கிடையாது. ஏன்னா அந்த தொப்பையானது தமிழுக்காக உழைத்தார் என்று சில பேர்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள். இந்த சுவாமியானது நம் வீட்டிலுள்ள புகைப்படத்தில் பார்க்கணுமாறவே இந்த சுவாமி இங்கு எழுந்து அருள் பாவிக்கிறார். இது போக 10ஆம் நூற்றாண்டு காலத்தில் அனந்தகேசரி என்கிற பிராமணர் பூஜை செய்து வந்தார். அவருடைய மகன்தான் நம்பியாண்டார் நம்பிகள். இந்த திருத்தலத்தில் அவதரித்த மகான் ஆவார். அவர் சிறு பாலகனாக இருக்கிறச்ச தன் தந்தையிடம் இந்த நெய்வேத்திய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு செல்றீர்களே, என்ன செய்கிறீர்கள் என்று கேட்கிறார். அப்படி கேட்குறச்ச அவருடைய தகப்பனார் சொல்கிறாரு, சுவாமிக்கு அபிஷேக பூஜை செய்து நெய்வேத்திய பூஜை செய்கிறோம், சுவாமியானது அமுது ஏற்றுக்கிறது அப்படின்னு தன்னுடைய பையன்கிட்ட சொல்கிறார். அவர் கேட்குறச்ச 7-8 வயசாக இருக்கிறச்ச கேட்குறார். அப்போது அவருடைய நம்பியாண்டார் நம்பியோட மனசில் சுவாமி வந்து அமுது சாப்பிடுது, பிரசாதம் ஏற்று சாப்பிடுது அப்படிங்கிறத அவர் மனசில் வந்து தடகாத்திரமாக பதிவாகிடுது. நம்ம குழந்தைகிட்ட என்ன ஒரு வார்த்தை சொன்னோமோ அந்த வார்த்தை வந்து அந்த குழந்தையோட மனசில் பதிவாகிடும். அப்படி இருக்கிறச்ச அந்த அனந்தகேசரிங்கிற பிராமணர் சில வேலைகளுக்காக வெளியூர் செல்கிற சமயத்தில் இந்த பாலகனாகிய நம்பியாண்டார் நம்பியை வந்து பூஜை செய்யறதுக்காக அவருடைய தாயாரானவர் அனுப்புகிறார். அந்த சிறு பாலகனாகிய இருக்கக்கூடிய நம்பியாண்டார் நம்பி வந்து தன் தாயிடம் கேட்கிறார், எனக்கு தந்தை மாதிரி நிறைய மந்திரங்கள் சொல்லியெல்லாம் பூஜை செய்ய தெரியாதம்மா, எப்படி இது பூஜை செய்யறது, நானே பாலகனாக இருக்கிறேனேன்னு கேட்குறார். அவருடைய தாயார் சொல்கிறார், நீ ஆத்மார்த்தமாக பூஜை செய், சுவாமி வந்து உன்னுடைய பூஜை ஏற்றுக்கும், அமுது ஏற்றுக்கும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இதற்கிணங்க அவரும் வந்து சுவாமிக்கு அபிஷேக பூஜை செய்து நெய்வேத்திய பூஜை செய்கிறார். அத்தருணத்தில் சுவாமியானது அமுது ஏற்றுக்கும் என்கிற ஒரே நம்பிக்கையில் நம்பியாண்டார் நம்பிகள் இருக்கிறார். ஆனால் சுவாமி வந்து பிரசாதத்தை உண்ணலை. அதை கண்டு நம்பியாண்டார் நம்பிகள் மிகவும் வருத்தப்படுகிறார். ஏன் சுவாமி வந்து அமுது ஏற்றுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு மனக்குழப்பம் அடைகிறாரு. பிறகு வந்து சுவாமிகிட்ட வேண்டுதல் வைக்கிறாரு, தான் தவறு செஞ்சிருந்தா அபிஷேக பூஜையில் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா மன்னிச்சுண்டு என்னுடைய பிரசாதத்தை ஏற்றுங்கோன்னு சொல்லி விண்ணப்பம் வைக்கிறார். நீண்ட நேரமாகியும் சுவாமிகிட்ட விண்ணப்பம் வச்சுட்டே இருக்கிறார். சுவாமியானவர் வந்து அமுது ஏற்றுக்கிற ஒரு சூழ்நிலையும் தெரியவில்லை அவருக்கு. ஆகையினால் தாம் பூஜையில் அபிஷேக பூஜையில் ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டோம், அதுக்காக தான் வந்து சுவாமியானவர் வந்து அமுது ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி மிகவும் மனம் வருந்துறார். ஆகையினால் தான் தவற மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு இந்த சுவாமியோட பாதத்திலேயே தன் சிரசால முட்டி கொள்கிறார். இறுதியில் பார்த்தீர்களானால் அந்த சுவாமியானது பாலகனுக்காக மனமிறங்கி வந்து அமுதை ஏற்றுக்கிறது. இது நடக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திரை மறைவில் நடக்கிறது. இது நடக்கிறது வந்து சுவாமிக்கும் நம்பியாண்டவருக்கும் மட்டுமே இது தெரிகிறது. அந்த காலத்தில் வந்து அவருடைய தகப்பனாரானவர் வந்து பூஜை செய்த பிரசாதங்கள் வெளியுள்ள உள்ள பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு போயிடுவார். அப்படியே வெளியுள்ள சேவார்த்திகள் பக்தர்கள்லாம் இன்றைக்கி இந்த பையன் பூஜை செஞ்சுட்டு பிரசாதம் தருவான்னு வெளியில் காத்துட்ருக்கிறார். வெளியில் காத்துட்டு வெளியில் வந்த அந்த பையன் சிறு பாலகனாகிய நம்பியாண்டவர்கிட்ட பிரசாதத்தை கொடுக்குமாறு வேண்டுதல் வைக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, பிரசாதம் எல்லாம் சுவாமி சாப்பிட்ருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. திரும்ப திரும்ப எல்லாரும் கேட்குறாங்க, திரும்ப திரும்ப அதே பதிலை தான் சொல்லிட்டு போகிறாரு. இந்த தகவல் யாருமே நம்புகிற மாதிரியாக இல்லை. இந்த தகவலானது என்ன பண்ணுறாங்கன்னா நேராக அவங்க தாய் தகப்பன்கிட்ட கொண்டு போய் சொல்லி, அம்மா இன்றைக்கி உங்கள் பையன் பூஜை செஞ்சுட்டு யாருக்கும் பிரசாதம் விநியோகம் பண்ணல, கேட்டால் சுவாமி சாப்பிட்ருச்சுன்னு சொல்கிறாரு, இதுக்கு என்னன்னு காரணம் நீங்களே கூப்பிட்டு கேளுங்கோன்னு அவங்க தாய் தகப்பன்கிட்ட போய் தகவல் சொல்லிட்டு போயிடுறாங்க. அவருடைய தகப்பனாரும் வந்து அந்த பையனை கூப்பிட்டு கேட்குறா, ஏன்ப்பா இன்றைக்கி பூஜை செஞ்சுட்டு ஏன் யாருக்கும் பிரசாதம் தரல, உன் மேலே எல்லோரும் வந்து இந்த மாதிரி பிரசாதம் தரலன்னு குற்றச்சாட்டு சொல்கிறாளே, என்ன ஆயிடுத்து அப்படின்னு கேட்குறா. அனந்தகேசரிங்கிற பிராமணர் வந்து தான் மகனாகிய நம்பியாண்டவர்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன்ப்பா இன்றைக்கி ஏன் யாரும்

0: வந்து பிரசாதம் வழங்கலன்னு உன்பேல குற்றச்சாட்டு சொல்கிறாங்களே என்ன அடுத்ததுன்னு கேட்குறார். அவர்கிட்டையும் வந்து இந்த பாலகனாக இருக்கக்கூடிய நம்பியாண்டவர் வந்து சுவாமி பிரசாதம் சாப்பிட்டுருச்சுப்பா அப்படின்னு திரும்ப அதே பதில் தான் சொல்கிறார். எல்லார்கிட்டையும் சொன்ன பதிலே தான் தன் தகப்பன்ட்டையும் சொல்கிறார். அவருக்கு ஒரு அதில் ஒரு சந்தேகம், இவ்வளவு காலமாக பூஜை செய்து எனக்கு தரிசனம் கொடுக்காத சுவாமி உனக்கு எப்படி தரிசனம் கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு மனக்கண்ணோட்டத்துடைய தன் மகனை பார்த்துட்டு அப்படியே விட்டுறாங்க. அதை வந்து இவளை சோதிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சில தினங்கள் கழித்து திரும்ப இந்த நம்பியாண்டார் நம்பிக்கிட்டே இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லப்பா, நீயே போய் பூஜை செய்ய அப்படின்னு அவருடைய தகப்பனானவர் சொல்லி நம்பியாண்டார் நம்பி பாலகனாகிய அந்த நம்பியாண்டார் நம்பியே அனுப்பி பூஜை செய்ய சொல்கிறாங்க. இவரும் போய் அபிஷேக பூஜை பண்ணி நெய்வேத்திய பூஜை பண்ணுறா. அப்படி பண்ணுறச்ச இவரை வந்து எல்லாரும் பின்தொடர்ந்து வந்து பார்க்குறாங்க. இவரை எல்லாரும் பின்தொடர்ந்து வந்து பார்க்குறாங்கங்கிறத வந்து நம்பியாண்டார் நம்பிகள் வந்து புரிஞ்சுக்கிறார். புரிஞ்சுண்டு சுவாமிகிட்ட திரும்ப ஒரு வேண்டுதல் வைக்கிறார். சுவாமி, நீங்கள் அன்னைக்கு வந்து அமுது ஏற்றுண்டா மாதிரி இன்றைக்கும் வந்து அமுது ஏற்றுங்கோ, அப்போ தான் வந்து நான் சொல்கிறது உண்மையாகும், இல்லைன்னா நான் சொன்னது பொய்யா போயிடும். அவன் நினைக்கிற மாதிரி பிரசாதத்தெல்லாம் நானே சாப்பிட்டதால் நான் நினச்சிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறான். திரும்ப பாலகனுக்காக இரண்டாவது முறை வந்து சுவாமி வந்து அமுது ஏற்றுக்கிறது. இதை வந்து அவருடைய தகப்பனார் தாய் எல்லாமே வந்து திரைமறைவு இல்லைன்னு இருந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு சுவாமியோட அனுகிரகம் உனக்கு கிடைத்திருக்கிறதுப்பா, நீ தான் சிறந்த சிவாச்சாரியார் என்று அனந்தகேசரி பிராமணர் தன்னுடைய மகனான நம்பியாண்டர் நம்பிய மிகவும் பாராட்டி ஆரத்தழுவி, நீ வந்து ஒரு ஞானக்காரகனாகிய விநாயகருடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைத்திருக்கிறது, நீ உன்னுடைய ஞானத்தை வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு. மற்றவர்களும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ரொம்ப அதிசயத்தும் பிரமிச்சும் போகிறாங்க. இந்த நடக்கிற காலம்லாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் நூற்றாண்டு காலத்தில் நடக்கிறது. அப்போது ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் இது நடக்கிறது. இந்த தகவலானது அனைத்திடங்களிலும் பரவி அதிர்ச்சியூட்டமாகவே சுவாமி வந்து நேரில் அமுது ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு வியப்பான தகவலாகவே எல்லாரும் வந்து கேள்விப்பட்டு எல்லாரும் இந்த சுவாமியை கும்பிட்றா.
1: இந்த தலத்தினுடைய சிறப்புகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை தொடர்ந்து நாம் தெரிந்து கொள்வோமானீர்களே. அங்கு பனை ஓலையில் எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகள் பூட்டிய இருட்டறையில் பல நாட்கள் இருந்ததால் கரையான் பொற்றால் மூடப்பட்டிருந்தது. அதனை சிந்தாமல் சிதறாமல் எடுக்க எண்ணெய் குடம் குடமாக கொட்டி கரையானை போக்கி எஞ்சியதை எடுத்தனர். அதில் திருஞான சம்பந்தர் அருளியது 384 பதிகங்களும், திருநாவுக்கரசர் அருளியது 312, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளியது 100 ஆக 796 பதிகங்களை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தனர். இன்று திருமுறைகள் நமக்கு கிடைக்க ஸ்ரீ நம்பியாண்டார் நம்பி ராஜராஜ சோழன் மூலமாக அருளியவர் திருநாரையூர் ஸ்ரீ பொல்லாப்பிள்ளையார். இக்கோயிலுக்கு வெளியே கிழக்கில் காருண்ய தீர்த்தம் என்ற திருக்குளம் இருக்கிறது. கோயில் முகப்பு வாயிலும் அதனைத் தொடர்ந்து சிறிய விநாயகரும் நந்தி மண்டபமும் காணப்படுகின்றன. கொடிமரம் கிடையாது. அதைத் தொடர்ந்து கிழக்கு நோக்கிய கம்பீரமான 3 நிலை ராஜகோபுரம் நம்மை வரவேற்கிறது. நீர் எதிரே ஸ்ரீ சவுந்தரேஸ்வரர் சுவாமி சன்னதி அமைந்திருக்கிறது. சுவாமி சன்னதி கருவறை விமானம் அர்த்த சந்திர விமானம் எனப்படுகிறது. விமான உச்சியில் 2 கலசங்களும் இருக்கின்றன. சுவாமி சன்னதி மகா மண்டபத்தில் உற்சவ மூர்த்திகளும், சோபன மண்டபத்தில் ஸ்ரீ சிவகாம சமேத ஸ்ரீ நடராஜர் சன்னதியும் அமைந்திருக்கிறது. சுவாமி சன்னதி வெளிப்புற கோஷத்தில் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ லிங்கோத்பவர், ஸ்ரீ பிரம்மா, ஸ்ரீ துர்கை ஆகியோர் அருள்பாலித்து வருகிறார்கள். தென்கிழக்கு முலையில் வாகன மண்டபமும் மடப்பள்ளி ஆகியவையும் உள்ளன. ஸ்ரீ பொல்லாப்பிள்ளையார் மகா மண்டபத்தில் ஸ்ரீ நம்பியாண்டவர் நம்பியும் ராஜராஜ சோழனும் காட்சி தருகிறார்கள். பிரகாரத்தின் மேற்கே ஸ்ரீ சுப்பிரமணியர் சன்னதியும், வடமேற்கில் ஸ்ரீ கஜலட்சுமி சன்னதியும், வடக்கு பிரகாரத்தில் ஸ்ரீ திருமூலநாதர் சன்னதியும், ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் சன்னதியும் அமைந்திருக்கிறது. கோயில் தலவிருஷம் புன்னை மரமும் கோயிலில் இருக்கிறது. இந்த பொல்லாப்பிள்ளையார் ஆலயத்தில் சங்கடகர சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி, கிருத்திகை, கந்தசஷ்டி விழா, பிரதோஷம், மகா சிவராத்திரி முதலியவை இக்கோயிலில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு வருடமும் வைகாசி திங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் நம்பியாண்டவர் நம்பி குருபூஜை விழா திருமுறை விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி அன்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது. துர்வாசர் தவத்தில் இருந்த பொழுது ஆகாய மார்க்கமாக கந்தர்வர்கள் பறந்து சென்றார்கள். அவர்களில் தேவதத்தன் என்னும் கந்தர்வன் பழங்களை சாப்பிட்டுவிட்டு அதன் கொட்டைகளை கீழே துப்ப அது தவத்தில் இருந்த துர்வாச முனிவரின் மேல்பட்டு முனிவரின் தவம் கலைந்தது. கந்தரந்த முனிவர் அந்த கந்தர்வனை சபித்தார். பழக்கோட்டையை பறவை போல் உதித்த நீ நாரையாய் கடந்து போவது என்று சபித்தார். முனிவரின் சாபம் பழித்துவிட்டது. நாரை தன் பாவத்திற்கு விமோசனம்

0: முனிவரே வழியும் சொன்னார். இங்கே இருக்கும் சிவலிங்கத்திற்கு தினமும் கங்கை நீரை கொண்டு வந்து அபிஷேகம் செய்வதால் உனக்கு விமோசனம் கிடைக்கும். நாரையும் அப்படியே செய்து வந்தது. ஒரு நாள் இறைவனின் சோதனையால் காசியிலிருந்து நீர் கொண்டு வரும் பொழுது பெரும் மழை புயல் ஏற்பட்டது. அதனால் பறக்க முடியாமல் நாரை தவித்தது. அதன் சிறகுகள் ஒவ்வொன்றாக விழுந்தன. அவ்வாறு சிறகுகள் விழுந்த இடம்தான் சிறகிழந்த நல்லூர் என்ற ஓர் ஊர். இந்த ஊருக்கும் அருகிலேயே தான் இருக்கிறது. சிறகிழந்தநல்லூர் திருநாரையூரிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்திருக்கிறது. சிறகுகளே இல்லாமல் நாரை தவழ்ந்து வந்து சிவனை வழிபட்டு மோட்சம் பெற்றது. அதனால் அந்த ஊர் திருநாரையூர் என்று அழைக்கப்பட்டு வருகிறது. நாரைக்கு அருள் செய்த இத்தலத்து இறைவன் சுயம்புவாக தோன்றியதால் ஸ்ரீ சுயம்பிரகாசர் என்ற நாளடைவில் சௌந்தரேஸ்வரர் எனவும் அம்பாள் திரிபுர சுந்தரி என்றும் அழைக்கப்பட்டு வருகிறது. ஸ்ரீ சௌந்தரேஸ்வரர் சன்னதிக்கு தென்மேற்கு திசையில் தனி சன்னதியில் ஸ்ரீ பொல்லாப்பிள்ளையார் அருள் பாலித்து வருகிறார். நல்லாருக்கும் பொல்லாருக்கும் நலம் கொடுக்கும் அந்த நாயகரை பொல்லாதவர் என கூறலாமோ? பொல்லாப்பிள்ளையார் என்பதே தற்பொழுது மருவி பொல்லாப்பிள்ளையார் என்று வழங்கப்பட்டு வருகிறது. ஸ்ரீ சுப்பிரமணியருக்கு எவ்வாறு 6 படை வீடுகள் உள்ளதோ அதே போல் விநாயகருக்கும் 6 படை வீடுகள் உள்ளன. அதில் முதன்மையானது திருநாரையூர். மற்ற தலங்கள் திருவண்ணாமலை, திரு முதுக்குன்றம் அதாவது விருத்தாச்சலம், திருக்கடவுர் அதாவது திருக்கடையூர், மதுரை, காசி ஆகியவைகளாகும். பொல்லாப்பிள்ளையார் இல்லாவிட்டால் தேவர பாடல்கள் நமக்கு கிடைத்தே இருக்காது. அப்பர் சம்பந்தர் சுந்தரர் பாடிய தேவர பாடல்களை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. இவரது தந்தை சிதம்பரம் அருகே உள்ள திருநாரையூரில் உள்ள சௌந்தரேஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு தினமும் நெய்வேத்தியம் செய்வார். திருநாரையூர் பொல்லாப்பிள்ளையார் கோயிலில் காலை 6 மணிக்கு நடை திறக்கப்பட்டு பகல் 11:30க்கு நடை அடைக்கப்படுகிறது. மீண்டும் மாலை 4 மணிக்கு திறக்கப்பட்டு இரவு 7:30 மணிக்கு நடை அடைக்கப்படுகிறது. மன அமைதி இல்லாதவர்களுக்கு மன அமைதியையும் தரும் கோயிலாக இந்த கோயில் விளங்கி வருகிறது. மன அழுத்தம் உள்ளவர்கள் இக்கோவிலுக்கு ஒரு முறையாவது சென்று தரிசனம் செய்வது நலம் பயக்கும். நேர்கள் இதுவரை கேட்டது அருள் தரும் ஆனைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர். இன்று இடம்பெற்றது கடலூர் மாவட்டம் திருநாரையூர் அருள்மிகு பொல்லாப்பிள்ளையார் ஆலயம்.
1: பன்மலையில் நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கிய அருள் தரும் ஆனைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர். இன்று இடம்பெற்றது கடலூர் மாவட்டம் திருநாரையூர் அருள்மிகு பொல்லாப்பிள்ளையார் ஆலயம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ்.
2: அழகு கைராசி அனைத்துக்கும் ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
3: மகை அணியும் நங்கை இவளும் அழகாயிரம் சேருதே.
2: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் காலை 9:30.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: நாகப்பட்டினம் நம்பியார் நகர் புதிய கடற்கரையில் வரும் செவ்வாய்க்கிழமை மாலை 5:30 நடைபெறும் அருள்மிகு அதிபத்த நாயனார் கடலில் தங்கமின் விடும் விழாவிற்கு அனைவரையும் வருக வருகவன் அன்போடு அழைக்கின்றார்கள். அதிபத்த நாயனார் அவதரித்த திருநூலை பாடி எனும் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் நாகப்பட்டினம்.
6: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
5: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கம் பூக்கும் நந்தவனம்.
6: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
7: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
8: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
7: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே.
8: சொல்றத காது குடுத்து கேட்டாதானே.
9: என்னமா அங்க சத்தம்?
8: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
5: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
6: திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி. உங்கள் ABC மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்.
6: ABC கோல்ட் பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
0: பண்பலையில் இனி நாம் இணையலாம் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியின் முதல் அங்கமாக வருவது நலமாய் வாழ. இது சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: என்எல்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
1: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
2: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
3: அருண் என்டர்பிரைசஸ் புதுசாய் பெருசாய்
4: தார்பாய் நாக்குபாய் நெல் சாக்கு பேக்கரி ஃபாஸ்ட் ஃபுட் மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லுசாய் வாங்க
3: அருண் என்டர்பிரைசஸ் எல்லையம்மன் கோயில் தெற்கு திரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில் திருவாரூர்.
4: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
5: நலமாய் வாழ. ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள்.
6: மக்கள் அனைவருமே டயட் டயட்னு சொல்றாங்க. டயட்ல இருக்கனா என்ன, சாப்பிடாம இருக்கதான் டயட்டா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. டயட்னா ப்ராப்பர் செலக்ஷன் ஆஃப் ஃபுட், செலக்ட் பண்ணி நம்ம சாப்பிடணும். அவங்கவுங்க பாடிக்கு ஏத்த மாதிரி, அவங்கவுங்க கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி செலக்ட் பண்ணி சாப்பிடறது தான் டயட்னு சொல்லுவோம். மற்றபடி மக்கள் எல்லாமே தப்பாவே நினைக்கிறாங்க, டயட்னா சாப்பிடாம இருக்கிறது, நான் டயட் கண்ட்ரோல்ல இருக்கேன் அப்படின்ட்டு சாப்பிடாம இருக்கிறது. அந்த மாதிரி சாப்பிடாம இருக்க கூடாது. காலையில பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுவாங்க, அது கண்டிப்பா பண்ணவே கூடாது. காலை உணவு ரொம்ப முக்கியம். நைட் ஃபுல்லா ரெஸ்ட்ல இருந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம கட்டாயம் வந்து ஸ்கிப் பண்ணாம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா அந்த டே வந்து நம்ம ஆக்டிவா இருக்க முடியாது, நம்ம சோர்வா இருப்போம், எந்த வேலையும் நமக்கு ஈஸியா தெரியாது, கஷ்டமா தெரியும். அதனால நம்ம என்ன பண்ணோம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கட்டாயம் ஸ்கிப் பண்ணவே கூடாது. குழந்தையா இருக்கட்டும், ஸ்கூல் போறவங்களா இருக்கட்டும், அடலசன்ஸ் பீரியடா இருக்கட்டும், எந்த ஸ்டேஜ்லயுமே வந்து அந்த ஹோல் டே வந்து ஆக்டிவா எனர்ஜெட்டிக்கா இருக்கிறது கட்டாயம் அவங்க வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாம சாப்பிடணும். அடுத்து நம்ம பார்க்க போறது நியூட்ரிஷன் ஃபார் ஓல்டேஜ். முதியவர்களுக்கு கட்டாயம் ஊட்டச்சத்து தேவைப்படும். அந்த நேரத்தில் அவங்க ரொம்பவே சோர்வா ரொம்பவே அன்ஹாப்பியா தான் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம பார்த்து பார்த்து கவனிச்சு அவங்க எதையுமே அவங்களாக கேட்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும், பெரியவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நம்மளே தெரிஞ்சு அவங்களுக்கு நம்ம கேட்டு கேட்டு ஒன்று ஒன்றும் கொடுக்கணும். அந்த முதுமையில் அவங்களுக்கு பற்கள் பலவீனமாகும், உமிழ்நீர் சுரப்பு குறையும், பசி எடுக்காது, செரிமானம் மெதுவாகும், இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைன்ஸ் சிம்டம்ஸ்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான உணவுகள் நம்ம தரலாம் அப்படின்னா, ஓல்டேஜுக்கு ஏற்ற மாதிரி மென்மையான உணவுகளை, அது வந்து நம்ம மென்மையான உணவுகள்ங்கும் போது சாஃப்ட் டயட்னு சொல்றோம். தெராப்பட்டிக் டயட்ஸ்ல இதெல்லாம் வரும். தெராப்பட்டிக் டயட்ஸ்னா யாராருக்கு என்ன மாதிரி டிசீஸ் இருக்கு, என்னென்ன நம்ம கொடுக்கலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி ஓல்டேஜுக்கு நம்ம என்ன மாதிரி டயட் கொடுக்கணும் அப்படின்னா சாஃப்ட் டயட் தான் நம்ம கொடுக்கணும். மெல்றதுக்கு கஷ்டமா இல்லாம நல்ல குழைவா சாதம் கொடுக்கணும். இட்லி இடியாப்பம் பருப்பு கடைசல் சூப்பு வகைகள், இந்த மாதிரி அவங்களுக்கு மென்மையான உணவுகளை அவங்க ஈஸியா சாப்பிடக்கூடிய உணவுகளை நம்ம கொடுக்கணும். எலும்பு தேய்மானத்தை தடுக்கணும். அந்த வயசுல வந்து ரொம்பவே எலும்பு தேய்மானம் ஆகி நடக்க முடியாது, சோர்வா இருப்பாங்க. அந்த வயதான காலத்துல ஆஸ்டியோபோரசிஸ் வராம இருக்க கால்சியம் மற்றும் வைட்டமின் டி ரொம்ப முக்கியம். பால் ராகி கூழ் முட்டையோட வெள்ளக்கரு இதெல்லாம் தினமும் அவங்களுக்கு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கும், வயதான காலத்தில் கட்டாயம் இந்த ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை தவிர்க்கிறதுக்கு நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை அவங்களுக்கு கொடுக்கணும். நிறைய காய்கறிகள், நல்ல பழுத்த பழங்கள், அதாவது வாழைப்பழம் பப்பாளி இந்த மாதிரி ஈஸியாக அவங்க அப்படியே வழவழன்னு அப்படியே அவங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி நம்ம கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் வயசானவங்களுக்கு தாகம் எடுக்கிற உணர்வு கம்மியாயிடும், அதனால அவங்க கேட்கவே மாட்டாங்க. வாயை திறந்து இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு அப்பப்போ நம்ம தண்ணீர் மோர் அந்த மாதிரி இடையில குடிக்க கொடுக்கணும். உப்பு மற்றும் காரத்தை ரொம்ப குறைச்சுக்கணும். அவங்க மனசும் உடம்பும் சந்தோஷமா இருந்தாலே சத்துக்கள் உடம்புக்கு நல்லா கிடைக்கும்.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்கினார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள்.
0: நேர்கள் இதுவரை கேட்டது சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
1: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.

0: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
1: நலமை வாழ நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர், செங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். இணைய காலைப்பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேர்களை பண்பலையில் இனி உலா வருவது நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் இப்பகுதி உங்களுக்கு வழங்குவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
2: மின்னும் தங்க நிலவோ கண்கள் தீண்டும் பட்டின் அழகோ.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
3: வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளு கிரங்க ஆடி தள்ளுபடி செப்டம்பர் 6 வரை நீட்டிப்பு. இப்போதே 10% தள்ளுபடியில் ஆடைகளை வாங்கி உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துங்கள். திருச்சி சாரதாஸ்.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படின்னு ஒன்னா கண்டிப்பாக நேர்களுக்கு உற்சாகம் இருக்கும். இன்றைக்கி என்னத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கண்டிப்பாக பார்க்கலாம். இன்றைக்கி திருமண விழாக்களில் உங்களின் அன்பளிப்பு பணமாக அல்லது பரிசு பொருளாக, மொய் பணம் அல்லது பரிசு பொருள் அப்படிங்கிற தலைப்பில் தான் பேச போகிறோம். இதுக்காக பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் அப்படிங்கிறது காரைக்கால் எஃப்எம் 100.3 முகநூல் பக்கத்தில் நம்ம போட்டிருக்கோம். அதுக்கு பக்கத்தில் உங்களுடைய கருத்துக்களை இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, திருமண விழாக்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அன்பளிப்பு அப்படிங்கிறது மொய் பணமாக இருக்குமா பரிசு பொருளாக இருக்குமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை அழகாக பதிவு செய்யுங்க. கருத்துக்களை சுருக்கமாக பதிவு செஞ்சீங்க அப்படின்னா நிறைய நேர்களுக்கான வாய்ப்பும் கிடைக்கும், உங்களுடைய கருத்துக்கும் ஒரு எடுப்பு இருக்கும் கண்டிப்பாக, எல்லா நேர்களுடைய மனசுலையும் அது பதியும். அந்த வகையில் முதல் நேராக தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. நண்பர்களின் திருமண விழாவில் பரிசு பொருள் கொடுப்பேன், உறவினர்கள் திருமண விழாவில் மொய்ப்பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுரேஷ் ராஜேந்திரன் கன்னாரப்பாளையத்திலிருந்து ரெண்டு விதமான பாலிசி
6: வச்சுருக்காங்க.
0: அவங்களோட கருத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் படிச்சுட்டேன். பொதுவாக இந்த மொய் பணம் அப்படிங்கிறது அன்பளிப்பு அப்படிங்கிற விஷயம், அன்பளிப்புங்கிறது வந்து சாதாரணமாக இருக்கும், ஆனால் அந்த மொய் பணம் அப்படிங்கிறது உறவுகள் மத்தியில் ஒரு இணைப்பை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக, அதாவது ஒரு தட்டை 100 ரூபா பணம் வாங்கிட்டோம் அப்படின்னா கடன்பட்டதாக அர்த்தம். திரும்பி அவங்களோட நம்மளுக்கு அந்த தொடர்ச்சி அதை கொடுக்கணும் அப்படிங்கிற கடமை நமக்குள்ளார இருக்கணும், அதை திரும்ப கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்குல்ல, அதே மாதிரி தான் இதுவும். அந்த உறவுகளுக்குள்ளார அந்த பிணைப்புங்கிறது விட்டு போகாமல், பணம் முக்கியம் இல்லை இந்த இடத்துல, உறவு விட்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இந்த பணம் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் வந்ததாக பெரியவங்க சொல்ல நான் கேட்டிருக்கேன்.
6: அடுத்து அண்ணப்பன்பேட்டை எஸ் ஜோதி, மொய் பணம் தான், பரிசு பொருட்கள் கொடுத்தால் நினைவாக வைத்துக் கொள்வார்கள், பணமாக வைத்தால் அவசரத்திற்கு அவர்களுக்கு செலவுக்கு உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: திருமண விழாக்களில் மொய் பணத்தை விட பரிசு பொருள் கொடுப்பதையே நான் விரும்புவேன். நான் கொடுத்த பரிசு அவர்களுடன் நீண்ட நாட்கள் இருந்து என்னை நினைவுபடுத்த வேண்டும் என நினைப்பேன். அதனால் பயனுள்ளதாகவும் நினைவில் நிற்கக்கூடியதாகவும் இருக்கும் பரிசை தேர்வு செய்து நான் கொடுப்பது வழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மன்னக்குடியிலேருந்து ராஜேந்திரன்.
6: அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் செந்தில் நாதன், ஜெயா விவேகானந்தன், மொய் பணம் தான் சரி எனக்கு சரியாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஏன்னா இப்போ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பரிசு பொருள் வாங்குறது அப்படிங்கிறத விட அவங்களுக்கு தேவையான பொருளை அவங்கள வாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நாகையிலேருந்து சிக்கல், அதாவது நாகப்பட்டினம் சிக்கல் இருந்து சரண்யா சரவணன் அனுப்பியிருக்காங்க. ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க, மொய் பணம் தாங்க சொல்கிறாங்க.
6: அடுத்து காரைக்கால் நளினி, எங்கள் ஊர் ராமநாதபுரத்தில் நகை செய்முறை தான் செய்வோம், பத்திரிக்கையில் பேர் போட்டால் கண்டிப்பாக நகை செஞ்சு தான் ஆகணும், காரைக்காலில் பணம் வச்சாலே போதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: கண்டிப்பாக அந்த தெற்கு பகுதியோடைய தமிழ்நாட்டுடைய தெற்கு பகுதியில் இது ஒரு பெரிய தனி
6: செய்முறைன்றது பெரிய ஒரு இதாகவே செய்வாங்க அவங்க.
0: இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் மொய் பணம் தான் வைக்கிறது வழக்கம். நெருங்கிய சொந்தக்காரங்களுக்கு பரிசு பொருள்

0: செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகூர்லேருந்து யூசுப் மாலிம்.
1: திருவாரூர் கொடிக்கால் பாளையம் சாகுல் ஹமீத் ராஜா, திருமண விழாக்களில் என்னுடைய அன்பளிப்பு மொய்ப்பணம்தான். ஏனென்றால் பொருளாக கொடுப்பதை விட பணமாக கொடுப்பது அவர்களின் தேவைகளுக்கு பயன்படுமே என்பதே என்னுடைய எண்ணம். நாம் கொடுக்கும் சிறிய தொகையாக இருந்தாலும் அது அவர்களின் ஒரு தேவையை நிறைவேற்றினா அதுவே நம் அன்பளிப்பின் உண்மையான அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: பொருளை விட தேவைக்கு உதவும் பணமே சிறந்த அன்பளிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாகுல் ஹமீத் ராஜா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நன்றி. அடுத்து ரமணி ராஜேஷ் சிதம்பரத்துலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க, இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. பெரும்பாலும் மொய்ப்பணம் வைக்கிறது தான் வழக்கம். பரிசு பொருள் என்ன வாங்குவது என்ற குழப்பமான மனநிலை ஏற்படும், அதனால் அதை தவிர்த்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரமணி ராஜேஷ் சிதம்பரத்துலேருந்து.
1: நிச்சயமாக என்ன வாங்குறது அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு மண்டையை பிச்சுக்கிறதுக்கு பணமாக வச்சிடலாமே அப்படின்னு நினைக்கிறது உங்களுக்கு.
0: அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்ஸ் வால் கிளாக்லாம் வந்த காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணவங்க வீட்டெலாம் போனீங்கன்னா நிறைய வால் கிளாக் இருக்கும். எல்லாரும் ஆளுக்கு ஒரு வால் கிளாக் வாங்கி கொடுத்துருவாங்க. அது அளவுக்கு அதிகமாக எண்ணிக்கையில் அது
1: இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வால் கிளாக் இதெல்லாம் வந்து நிறையவே வரும் ஒரு ஃபங்க்ஷன் வச்சாலே. அடுத்த நீடாமங்கலம் மட்டும் காலச்சேரி மணிமாறன் மொய்ப்பணம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: இளங்கோன் வைத்தியலிங்கம் சொல்லியிருக்காங்க கூவாகத்திலிருந்து, திருமண விழாக்களில் நான் பெரும்பாலும் பணம் மட்டும்தான் வைப்பேன், அன்பளிப்பு பொருள் எதுவும் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து காரைக்காலிலிருந்து இனிய காலை வணக்கம்னு சொல்லிட்டு வானொலி நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சி சேர்க்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாலாஜி ரவி பாலாஜி. அந்த ஐடியிலேருந்து இந்த ஒரு செய்தி அப்படிங்கிறது வந்திருக்கு.
1: மல்லியம் ரவி, வெளியூர் திருமணங்களுக்கு கிஃப்ட் எடுத்துகிட்டு போவதில் சற்று சிரமமாக உள்ளதால் மொய்ப்பணம் வைப்பது தான் என்னுடைய பழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: கண்டிப்பாக இப்போது வாங்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறது அது என்ன தரத்தில் இருக்கும், எவ்வளோ நாளுக்கு இருக்கும், நம்மளுடைய நமக்கான ஒரு இது எவ்வளோ ரூபாய்க்கு நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு அளவீடு. இதை பொறுத்து பரிசு பொருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இருந்தாலும் கூட விழாக்களில் பரிசு மொய்ப்பணம் இதையெல்லாம் தாண்டி திருமண விழாக்களை பொறுத்த வரைக்கும் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. புகழ், கல்வி, வீரம், வெற்றி, துணிவு, செல்வம், மகவு, தானியம், நோயின்மை, நுகர்ச்சி, அறிவு, அழகு, அறம், குலம், சுற்றம், வாழ்நாள். இந்த 16 செல்வம்
1: இருங்க, 16 இருக்கான்னு நான் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கேன்ல.
0: இப்படிப்பட்ட 16 செல்வங்களையும் கண்டிப்பாக பெற்று மணமக்கள் நீடுழி வாழணும் அப்படிங்கிற வாழ்த்து அந்த எண்ணம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயம். இப்படி நேர்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது. பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா திருமண விழாக்களில் உங்களுடைய அன்பளிப்பு மொய்ப்பணமாக இருக்கா, பரிசு பொருளாக இருக்கா அப்படின்னு தான் பேசிகிட்ருக்கோம். உங்களுடைய கருத்தையும் நீங்கள் பதிவு செய்யலாம். நிறைய நேர்களுடைய கருத்து அப்படிங்கிறது நிறைய பேரோட மனசில் நம்ம என்ன விதமான செஞ்சோம்னா அது வந்து பயனுள்ளதாக இருக்கும் மணமக்களுக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விதைக்கிறதுக்கான வாய்ப்பாக நிச்சயமாக இருக்கும். இணையதளங்களிலும் பேசலாம். இது காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது பாயிண்ட் டு பாயிண்ட்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிறைய திருமண விழாக்களுக்கு பத்திரிக்கை வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காலகட்டம் வரைக்கும் குறைவாக பத்திரிக்கை வந்த வரைக்கும் நிறைய பேருடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறதுக்கும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, பத்திரிக்கை வந்து அன்போடு வரவேற்பாங்க. இப்பயும் அதே நிலைமை தான் இருக்குது. இருந்தாலும் உள்ளுக்குள்ளார அவங்கவுங்களுடைய பொருளாதார சூழல் அப்படிங்கிறது, ஒரு பத்திரிக்கை வந்தாலே பயப்படக்கூடிய அளவில் அவங்கவுங்களுடைய பொருளாதாரம் இருக்குது. அப்போ தான் வந்து இந்த மொய் அப்படிங்கிற ஒரு பணத்தோடைய அளவும், ஒரு பரிசு பொருள் பெருசாக செய்கிறதோட அளவு அப்படிங்கிறது அந்த குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய மன ரீதியான நெருக்கடி உண்டு பண்ணுது அப்படிங்கிறதையும் இன்றைக்கி கலை யதார்த்தமாக நம்ம பார்க்குறோம். அதனால் வந்து அந்த செய்முறை அளவு அப்படிங்கிறது ஒரு அளவில் இருந்தது அப்படின்னா எல்லாரையும் கொஞ்சம் மனரீதியாக சந்தோஷமாக இருக்கும், கஷ்டப்படுத்தாமல் இருக்கும் அப்படிங்கிறது கூட இப்போ எல்லாருடைய கருத்துமாக இருக்குது. அடுத்து மல்லியம் ரவி, வெளியூர் திருமணங்களுக்கு கிஃப்ட் எடுத்துகிட்டு போகிறதுல சற்று சிரமமாக இருக்கிறதுனால மொய் வைக்கிறது தான் என்னுடைய வழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
3: ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி, இருவருக்கும் அன்பான காலை வணக்கம். பெரும்பாலும் மொய் பணம் தான் வைப்பேன், நெருங்கிய நண்பர்கள் தோழிகள் என்றால் பரிசு பொருட்கள் அன்பளிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
0: ஓனகிரியிலேருந்து சுமதி பாபு சொல்கிறாங்க பணம் மட்டும்தான் அப்படின்னு. இதே கருத்தை பாலாஜி மஞ்சப்பள்ளியிலேருந்தும் சொல்லியிருக்காங்க, மொய் பணம் மட்டும்தான் அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா சோமசுந்தரம், நான் பணம் தான் மொய் செய்வேன், பணம் தான் செலவிற்கு உதவும், என்ன பொருள் வாங்கி கொடுத்தோம்னா அந்த பொருள் அவங்கக்கிட்டே அது வேஸ்ட் ஆகிடும் அப்படிங்கிறதுனால அப்படி தான் செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. சோமசுந்தரம் சிவபுரியிலேருந்து பணமாக வச்சு கொடுப்பேன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்து திருமண விழாவில் அநேகமாக பார்த்திங்க அப்படின்னா மொய் பணமாக தான் வைப்பேன், ஏன்னா கையில் உள்ள பணம் எல்லாம் கரைஞ்சி போன நிலையில் இந்த பணம் தொகுப்பாவது அவங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக விழாக்களை செய்ய ஏற்பாடு செய்யக்கூடியவர்களுக்கு இன்றைக்கி செலவு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கனத்த விஷயமாக இருக்குது. நிறைய திருமண மாதிரியான வைபவங்களில் அவங்க செய்யக்கூடிய செலவினங்கிறது வெகு அதிகமாக போனதுனால நம்ம வந்து பணமாக வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அது அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அடுத்து
3: எரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன், சில இடங்களில் பொருள் அதிக இடங்களில் பணம், முன்பெல்லாம் ஒரு சில இடங்களில் பவுன் செய்தேன், அவர்கள் திருப்பி செய்யவில்லை, அதனால் யாருக்கும் எப்பொழுது பவுன் செய்யறதே கிடையாது. ஆமா, பவுன் விலை எகிரிட்டே போகுது இல்லையா, அப்ப கம்மியான விலையில வாங்கியிருப்பாங்க. இப்ப அதே கிராம் வந்து நம்ம அதிக விலை கொடுத்து வாங்குறதுனால சில பேர் அந்த மாதிரி செஞ்சிடறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நண்பர்களுக்கு பரிசு, உறவினர்களுக்கு பணம், மிகவும் நெருங்கிய நண்பர்களுக்கு பணம், ஏதேனும் ஒரு நூல் அன்பளிப்பாக கொடுப்பது வழக்கம் அப்படின்னு பிரதாபராமபுரம் கவியரசன் சொல்லியிருக்காங்க.
0: பாரி வள்ளல் அமிர்தராயன் கோட்டை வள்ளல்னு பேர் வச்சுருக்காங்க, கண்டிப்பாக நிறைய கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இனி இனிய ஆசனங்கள், அதாவது எப்படிலாம் தள்ளாதீங்க, இனிய காலை வணக்கம். நான் எந்த விழாவாக இருந்தாலும் பெரும்பாலும் பணம் தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாரி வள்ளல் அமிர்தராயன் கோட்டையிலிருந்து.
3: கும்பகோணம் குமரன், திருமண விழாக்களில் என்னுடைய அன்பளிப்பு மொய் பணம் தான், பரிசு பொருட்களை விட பணம் தான் அவர்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: திட்டச்சேரி பைஜூர் ரஹ்மான் அவர்களும் இதே தான் சொல்கிறாங்க, இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் பணம் தான் அவர்களுக்கு சிறப்பான உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து சுப்பிரமணியன் அவங்க சொல்லியிருக்கிறாங்க,

0: சிவசுப்பிரமணியன். திருமண விழாக்களில் என்னுடைய அன்பளிப்பு முய்பணமாக தான் இருக்கும். என்ன அன்பளிப்புதோட நம்ம அன்பளிப்பாக பணத்தை கொடுக்கும்போது அவங்க அவருடைய செலவுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அது அப்படிங்கிறது. இந்த கருத்து தான் பெரும்பாலான நினைவு வைக்கிறாங்க. கண்டிப்பாக
1: மருதூர் வடக்கு பன்னீர்செல்வம் 2010 500+ சுவர் கடிகாரங்க அப்படின்னு சொல்லி அடுத்து அதிகமான பரிசு விட மொய்ப்பணம் தான், ஏனெனில் அதிக செலவு செய்து விட்டாங்க, அவர்கள் பயன்படுத்திட மொய்ப்பணம் தான் ஒரு சிறிய உதவியாக இருக்கும் அப்படின்னு இல்லை செந்தில்குமார் பஞ்சநதி குளத்திலிருந்து சொல்கிறாங்க.
0: இப்படியே நேர்களுடைய செய்திகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது. இன்னும் செய்திகள் அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிற நேர்கள் காரைக்கால் எஃப்எம் 100.3 முகநூல் பக்கத்தில் இதுக்கான போஸ்டரை நாங்கள் போட்டிருக்கோம். திருமண விழாக்களில் உங்களுடைய அன்பளிப்பு மொய்ப்பணம் பரிசு பொருள் அப்படிங்கிற இதோட போட்டிருக்கோம். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து நீங்கள் பதிவு செய்யலாம். இணைந்திருங்கள். இது காரைக்கால் பண்பலை 100.3.
2: விர்ரு

0: சரி, பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது திருமண விழாக்களில் உங்களோட அன்படிப்பு மொய்ப்பண்ணமாக பரிசு பொருள் அப்படின்னு தான் கேட்டு தான் நிறைய நேர்கள் கருத்துக்கள் அனுப்பிட்டிருக்காங்க. திட்டச்சேரி நிஷான் ஹலீம் அனுப்பியிருக்காங்க, பொதுவான தம்பதிகள் அவர்கள் விருப்பம் போலவோ அல்லது திருமண செலவுகளை சமாளிப்பதற்கோ அந்த பணத்தை பயன்படுத்தி கொள்ள முடியும், அதனால் பணம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
1: சூழலை பொறுத்தே தனது விருப்பம் போல செய்வேன் அப்படின்னு, கஷ்டமான நிலையில் இருப்பவர்களாக இருந்தால் பணம் வைப்பேன், அதே வசதி வாய்ப்புகள் இருந்தால் எதுவுமே வைக்க மாட்டேன், என்னுடைய வாழ்த்துக்கள் மட்டுமே கொடுப்பேன், மிகவும் கஷ்டமானவராக இருந்தால் உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறதுன்னு கேட்டு என்னால் முடிந்த பொருளை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டு மன்னார் கோயில் குளஞ்சியப்பன்
0: இல்லாதவர்களுக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அடுத்து ஜான் ஹாஜா நஜமுதீன் நம்மளுடைய ஆரூர் கொடிக்கால் பாளையத்தில் அனுப்பியிருக்காங்க. இருவருக்கும் இனிய காலை வணக்கம்னு சொல்லிட்டு, திருமண விழாக்களில் உங்களுடைய நன்மதிப்பு மொய்ப்பணமாக அல்லது பரிசு பொருளை கேட்டு இருக்கீங்க. மோஸ்ட்லி மொய்ப்பணம் தாங்க, பரிசு பொருள்னா தூக்கி கொண்டு அதை பாதுகாப்பாக வச்சுட்டு மாப்பிள்ளை பெண் ஃப்ரீயாக இருந்தால் தான் உடனே கொண்டு போய் கொடுக்க முடியும். லேட்டாக பார்த்துட்டு போகலாம்னு நினச்சா சாப்பாட்டு பந்தியில் போய் உட்காரணும், கிஃப்டை பாதுகாக்க பார்த்துக்கணும், யாராவது அந்த வீதியிலே சாப்பிட மாட்டாங்க, அதனால சிம்பிளாக பாக்கெட்டில் மொய் பணத்தை வச்சோமா.
1: அதுலேயும் நண்பர்களோட சேர்ந்து போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன கிஃப்டை நீ வச்சுக்கடி, இந்த கிஃப்டை நீ வச்சுக்கப்பா அப்படின்னு, அது வேற ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும்.
0: ஆமாம், அந்த அழகாக யதார்த்தத்தை சொல்லியிருக்காங்க ஜான் ஹாஜா நஜிமுதீன் பார்த்தீங்கன்னா. மன்சூர் அலி ஆக்கூர் மடப்புறத்துலன்னு சொல்லியிருக்காங்க, பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சி சிறப்பு, நான் மொய்ப்பணம் தாங்க வைப்பேன், அவர்களுக்கு பணம் பணம் தான் உதவியாக இருக்கும், நண்பர்களுக்கு மட்டும்தான் அப்பப்போ கிஃப்ட் கொடுக்குற வழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மயிலாடுதுறை ஜேஜி நகர்லேருந்து ஆனந்த்,
1: மொய்ப்பணம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க,
0: அழகாக சொல்லி முடிச்சுட்டாங்க,
1: அனைத்துக்கும் உதவுமா, நான் முடிந்தவரை பணமாக வைத்துக் கொள்வேன், ஏனென்றால் திருமண விழா என்றாலும் பிறந்தநாள் விழா என்றாலும் அவர்கள் செலவுக்காக கடன் பெற்றிருப்பவர்கள் தான், தங்கள் கடனை அடைக்க சிறிது பணம் கூட உதவியாக இருக்கும் அப்படின்னு தானிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன் சொல்கிறாங்க.
0: இப்படி நேர்களுடைய கருத்துக்கெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தேதியும் செய்தியும் நிகழ்ச்சிக்கு பிறகு பாயிண்ட் டு பாயிண்ட் கண்டிப்பாக தொடரும். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம். திருமண விழாக்களில் உங்களுடைய அன்பளிப்பு மொய்ப்பணமாக பரிசு பொருளா அப்படிங்கிற கருத்துக்களை காரைக்கால் எஃப்எம் 100.3 பக்கத்தில் போஸ்டல் பக்கத்தில் பதிவு செய்யுங்க. பண்பலையில் நேரில் இதுவரை கேட்டது நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸின் பாயிண்ட் டு பாயிண்ட். இதுவரை உள்ள வந்த நிகழ்ச்சியின் பகுதி உங்களுக்கு வழங்கியோ நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
2: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.

0: நேயர்கள் இப்போது கேட்கலாம். நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
0: தேதியும் செய்தியும் நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி, திருவாரூர்.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
3: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில், தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
0: தேதியும் சேதியும் நிகழ்ச்சியில் இந்த நாள் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி என்னென்ன நிகழ்வுகள் இந்த நாளில் நடந்தது அப்படின்னு பார்க்கலாம்.
5: தமிழ் பேராசிரியர், திறனாய்வாளர், சொற்பொழிவாளர், கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், அரசியல் செயற்பாட்டாளர், பொது உடைமை தமிழ் தேசிய சிந்தனையாளருமான சாலை இளந்தரையன் அவர்கள் பிறந்த தினம் இன்று. மாணவ பருவத்திலேயே கதை, கவிதை, கட்டுரை என எழுத்து பணியில் ஈடுபட்ட சாலை இளந்தரையன் அவர்கள் 1962 ஆண்டு தொடங்கி 2000 ஆண்டு வரை பல நூல்களை இயற்றியுள்ளார். 1991 நூற்றாண்டில் பாரதிதாசன் நூற்றாண்டு நிறைவு விழாவில் இவருக்கு

0: பாரதிதாசன் விருது வழங்கப்பட்டது.
1: அதாவது பார்த்தீங்கன்னா பெர்டினன் மெகலன் அவர்களுடைய விக்டோரியா கப்பல் உலக சுற்றி வந்து மீண்டும் ஸ்பெயின் நாட்டை அடைஞ்சிது. இதன் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா உலகை முதன் முதலில் சுற்றிய கப்பல் அப்படிங்கிற பெருமையை அந்த விக்டோரியா கப்பல் அப்படிங்கிறது பெற்றது. மெகலன் உலகத்தை வளம் வந்தவர் அப்படின்னு நம்ம வரலாற்றை படிச்சிருப்போம். அவருடைய அந்த விக்டோரியா கப்பல் உலகை சுற்றி வளம் வந்த நாள் இன்று.
0: ஆண்டுதோறும் செப்டம்பர் 6ஆம் தேதி தமிழ்நாடு காவலர் கடைபிடிக்கப்படுகிறது. 1859ஆம் ஆண்டு சென்னை மாவட்ட காவலர் சட்டம் இயற்றப்பட்டதை காவலர் தினம் குறிக்கிறது. இந்த சட்டம் செப்டம்பர் 6, 1859 அன்று நடைமுறைக்கு வந்தது. 2025-26 பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது இந்த நாள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. காவலர் நாளன்று அனைத்து காவல் நிலையங்களிலும் உறுதிமொழி ஏற்பது, காவல்துறை வீரர்களுக்கு மரியாதை செலுத்துவது, கண்காட்சிகள் மற்றும் இரத்த தன முகாம்கள் நடத்துவது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது.
1: பெண்களை பொறுத்த வரைக்கும் வாக்குரிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த முக்கியமாக பேசுவோம். 1870 தன்னுடைய முதல் வாக்கை பதிவு செஞ்சுருக்காங்க அமெரிக்காவுடைய வயோமிங் மாகாணத்தில் லூயிஸ் ஆன் ஸ்வைன் அப்படிங்கிற பெண். அமெரிக்க வரலாற்றிலேயே முதன்முறையாக தன்னுடைய வாக்கை பதிவு செய்த பெண் இவர் தான் அப்படிங்கிற பெருமை அந்த நாள் இதுதான்.
0: சர்வதேச வண்ண பார்வை குறைபாடு விழிப்புணர்வு தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 6ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. உலக அளவில் சுமார் 350 மில்லியன் மக்கள் இந்த வண்ண பார்வை குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர். புகழ்பெற்ற ஆங்கில விஞ்ஞானி ஜான் டால்டன் அவர்களின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அவருக்கும் அவரது சகோதரருக்கும் இந்த குறைபாடு இருந்ததால் மனித கண்கள் நிறங்களை வெவ்வேறு வழிகளில் பார்க்க முடியும் என்பதை அவர் முதன் முதலில் அறிவியல் பூர்வமாக ஆராய்ந்தார். எனவே சர்வதேச அளவில் இந்த குறைபாடு டால்டனிசம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நிற குறைபாடு உள்ளவர்கள் உலகை வெறும் கருப்பு வெள்ளையாக பார்ப்பதில்லை, அவர்களுக்கு சில குறிப்பிட்ட நிறங்களை வேறுபடுத்தி பார்ப்பதில் மட்டுமே சிரமம் இருப்பதாக கூறுகிறார்.
1: பன்வழியில் நேர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கிய தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் பிபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
2: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு, பிபிஎன் கண் மருத்துவமனையும்.
1: தேதியும் செய்தியும் நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி திருவாரூர்.
2: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி.
1: நேர்களை பண்பலையில் பாயிண்ட் டு பாயிண்ட் தொடர்கிறது. பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் அடுத்து எந்த நேயருடைய கருத்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.
0: நிறைவி என்பி நச்சுப்பிள்ளை, என்எம்பி நச்சுப்பிள்ளை, திருமணம் என்றால் மொய் வைப்பதை விரும்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உறவினர் வீடு, உள்ளூர்வாசிகளுக்கு மொய்ப்பணம், நண்பர் தோழிகளுக்கு நம் நினைவாக பரிசு பொருட்கள் அப்படின்னு காரைக்கால் தலத்திரு பத்மாவதி ஸ்ரீதர் அவர்கள் சொல்கிறாங்க.
1: இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு நண்பர் பத்திரிகை வைக்கும்போது வீட்டுக்குள்ள சாமான் என்ன வேணும்னு கேட்டேன். கிரைண்டர் வாங்கி கொடுங்கனார், அதுபோல் கிரைண்டர் வாங்கி கொடுத்து விட்டேன். அவர்களுக்கு உபயோகப்படுகிற மாதிரி பொருளாக வாங்கி கொடுத்தால் மட்டும் தவறு எதுவும் கிடையாது, இருந்தாலும் மொய்வு செய்வது தான் சிறந்தது அப்படிங்கிறாங்க. இது ஒன்றும் இல்லை, இந்த இது வந்து யதார்த்தமாக எல்லா இடங்களையும் நடக்கிறது தான். ஒருத்தருக்கு ஒரு 5000 ரூபா நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்தோம்னா அந்த 5000 ரூபாய்க்கு ஒரு பொருளை நம்மளே முடிவு பண்ணி வாங்கிட்டோம்னா வாங்கிடலாம். ஆனால் அதே சமயம் அந்த பொருள் அவங்களுக்கு பயன்படுதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது,
0: ஏற்கனவே அவங்ககிட்ட அந்த பொருள் இருக்கலாம்
1: அப்படின்னு கேட்கறது ஒரு வழக்கம். அது கேட்கறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க, என்னென்னா கூட விலை உள்ளதை கேட்டால் நமக்கு கஷ்டம். நம்ம வாங்கி கொடுக்குற பொருள் பயன் இல்லாமல் போயிட்டாலும் அவங்களுக்கும் அது சிரமம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ரவிச்சந்திரன் ஐயா சொன்ன மாதிரி இடம் பார்த்து யார் ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை வந்து நீங்கள் கூட போட்டு நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்னு அந்த பணத்தை கொடுக்குறதும் வழக்கமாக இருக்குது.
0: கண்டிப்பாக இந்த மொழி அக்கம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பொருளை இன்றைக்கி வாங்கி கொடு, உங்கள் வீட்டு தேவை வரும்போது நான் வேறு பொருள் வாங்கித்தரேன் இப்படியெல்லாம் கூட செஞ்சுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கோவி கார்த்திகேயன் குடவாசல்லேருந்து, பணம் தான் பரிசு பொருட்களை விட மொய்ப்பணமே அந்த சமயத்திற்கு அதுதான் சிறந்த பயனளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
1: செங்கொந்தபுரத்துலேருந்து நடராஜன், திருமண விழாவிற்கு எங்கள் பக்கம் மொய்ப்பணம் தான் வைப்பது வழக்கம், அவர்கள் இஷ்டம் போல பொருட்களை வாங்கி கொள்ளலாம், முக்கிய தேவைகளை சரி பண்ண பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செங்கொந்தபுரம் நடராஜன்.
0: பேரலம் க சந்தோஷ்குமார், இருவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் கல்யாணத்துக்கு போனால் மொய்ப்பணம் தான் வைப்பேன், ஏனென்றால் நான் வாங்கின பரிசு அவர்களுக்கு

0: பிடிக்காமலும் போகலாம், ஏனெனில் மொய்ப்பணத்தை வைத்தால் அவர்களுக்கு பிடித்ததை வாங்கிக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: கோவி இளவரசன் பஞ்சநதி குளத்திலிருந்து அனுப்பியிருக்காங்க. இனிய காலை வணக்கம் அப்படிங்கிறவர்களோட நண்பர்களுக்கு பரிசு பொருட்கள், உறவினர்களுக்கு மொய்ப்பணம், ஆனால் அழைப்பு வந்தால் மறவாமல் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிப்பேன், வாழ்த்துக்களுடன், இது என்னுடைய வழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்மளுடைய பிரசன்ஸ் அப்படிங்கிறதாங்க நம்ம இருக்கிறது.
0: கண்டிப்பாக நம்ம வந்து மொய்ப்பணமோ பரிசோ அது வந்து அடுத்தபட்சம். ஒருத்தவங்க நமக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க அப்படின்னா, அது நேர்லேயோ அல்லது மொபைல் மூலமாகவோ அழைப்பு விடுக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக அதை போய் நம்ம அட்டன் பண்ணுறது தான் அது மிகச்சிறந்த ஒரு விஷயம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம வைக்கக்கூடிய அன்பளிப்போ மொய்ப்பணமோ.
1: ஆமாம், இருவருக்கும் இனி காலை வணக்கம்னு சொல்லிட்டு சந்தர்ப்பம் சூழ்நிலைக்கு ஏற்ப சில பொருள் பரிசு பொருட்கள் மொய்க்கவர் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செந்தில் கண்ணன் பேரலத்திலேருந்து
0: திருமூலஸ்தானம் வீரசுந்தரியமாக சொல்கிறாங்க, திருமண விழாக்களில் மொய்ப்பணம் தான் நமக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
1: ஒரு வார்த்தையில் சொல்கிறாருங்க, நாகூர்லேருந்து ஏஜேஎம்என் முகமது ஜலீல் மொய்ப்பணம் தான்.
0: அடுத்து அலமேலும் வேங்கை தோழிகள் சத்தியபாமா திருபுவனத்திலிருந்து, சத்தியபாமா அலமேலு மங்கைன்னு நினைக்கிறேன், தோழிகள் வீட்டு திருமணங்களில் கிஃப்ட் பரிசு பொருட்கள் ஆல்பம் வாங்கி தருகிறேன், நினைவில் வைத்துக் கொள்ள அது உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: காரைக்கால் இருந்து ஹிமாலயன் பக்ரி சாமி போட்டிருக்காங்க, பணம் பரிசு பொருள் இரண்டும் அப்படின்னு கருத்து சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து ராஜேந்திரன் மணக்குடி,
1: இங்கே போகக்கூடிய விழாக்கள் இருக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்க, ரெண்டுமே கிடைச்சது.
0: இரண்டுமே கண்டிப்பாக சாரை இன்வைட் பண்ணிடுவோம் எல்லாரும். ராஜேந்திரன் மணக்குடியில் இருந்து திருமண விழாக்களில் மொய்ப்பணத்தை விட பரிசு பொருள் கொடுப்பதை விரும்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: காரைக்கால் அருள் ஷாலினி ரியா, நாங்கள் பணமாக தான் செய்வோம், அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும்ல, நீங்கள் ரெண்டு பேரும் என்ன செய்வீங்கன்னு சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன செய்கிறோம், நம்ம என்ன மாதிரி திட்டம் வச்சுருக்கோம்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக உங்களுடைய பத்திரிக்கை வரட்டும்,
0: நம்ம நண்பர்கள்ட்டையும் விசாரிப்போம் இல்லையா, சொந்தக்காரவங்கன்னா சொந்தக்காரவங்கள்ட்ட என்னப்பா செய்ய போகிறேன், அவங்க செய்கிறதோட ஒருபடி மேல் செய்யணும்னு நினச்சி தான் எல்லாருமே செய்வோம். அடுத்து பார்த்தீங்கன்னா
1: இவங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடலாம். அருள் ஷாலினி ரியா, பொதுவாக விசேஷங்கள் திருமண விழாக்களுக்கு தான் நம்ம பற்றி பேசிகிட்டு இருக்கோம், உங்களுடைய அழைப்பு தழுவு வரட்டும், நம்ம என்ன செய்யுது அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம்.
0: ஓகே, மயிலை பட்டாபி, பொருளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: கொள்ளிடத்திலேருந்து கருணாநிதி சொல்லியிருக்காங்க, பொதுவாக மொய்ப்பணம் தாங்க வைப்பேன், இருவருக்கும் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காட்டுமன்னார் வேல்டியும் மனப்புறம் வேல்முருகன், அதாவது இனிய காலை வணக்கம்னு சொல்லிட்டு, நான் திருமணத்திற்கு செல்லும்போது மணமக்களை வாழ்த்தி மகிழ்வேன், பிறகு எனது அன்பளிப்பு மொய்ப்பணம் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: பணத்தை கவரில் வைத்து கொடுத்து விடுவேன் அப்படின்னு ஜகபர் சாதிக் நாகூர்லேருந்து.
1: ஆமாம், அடுத்து பார்த்தீங்கன்னா, முன்பெல்லாம் என்னை நினைவில் வைத்திருக்கும் விதமாக அன்பளிப்பு பொருட்களை புகைப்படங்களாக திருமண தம்பதிகளுக்கு கொடுத்திருக்கிறேன், ஆனால் இப்போதெல்லாம் திருமண வீட்டாரின் பொருளாதார சுமையை குறைப்பதில் எனது பங்கும் இருக்க வேண்டும் என்பதற்காக பணமாகவே கவரில் வைத்து தந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவனூர்லேருந்து ஜோதி லட்சுமி சொல்லியிருக்கிறாங்க.
0: திருமண விழாவில் மொய்ப்பணம் கொடுப்பேன் அப்படின்னு நாகூர் முகமது ரஃபீக் அவர்கள் சொல்கிறாங்க. காரை பண்பலைக்கு இனிய காலை வணக்கம், நான் உறவினர்கள் என்றால் பணம் தாங்க வைப்பேன், நண்பர்கள் தோழிகள் என்றால் ஏதாவது பரிசு பொருளாக வைப்பேன் அப்படின்னு தெத்தியிலிருந்து செல்வி சொல்கிறாங்க.
1: மொய் கொடுத்தால் அவர்களுக்கு தேவையான செலவுகளுக்கு உதவியாக இருக்கும் என்பதால் நான் மொய் கொடுப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலத்திலிருந்து சுப்பிரமணியன், அடுத்து அமுதா சேகர் சொல்லியிருக்காங்க மேமாத்தூர்லேருந்து, திருமண விழாவில் மொய்ப்பணம் தான் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: கடலூர் துறைமுகம் சுரேஷ் அவர்கள் சொல்கிறாங்க, திருமண விழாக்களில் என்னுடைய குணம்தான் முதலில் பேசும், எங்கள் வீட்டு திருமண விழா போல வேலையை எடுத்து செய்வேன், கடைசியில் சாப்பிட்டு விட்டு தான் வீட்டுக்கு வருவேன், நான் மொய்ப்பணமாகத்தான் வைப்பேன், அது அவர்கள் செலவுக்கு ஆகும், பரிசு பொருளாக இருந்தால் கடைசி வரை அவர் வீட்டில் தான் நினைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அப்படியே நேர்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது, இணைந்திருங்கள். இது காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட் உள்ளாவரும் நேரம். திருமண விழாக்களில் உங்களின் அன்பளிப்பு மொய்ப்பணமாக அல்லது பரிசு பொருளாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம்.

0: நேர்களை நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் கேதியும் செய்தியும்.
1: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உடவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.

0: பாயிண்ட் டு பாயிண்ட் உலாவரும் நீரும் நேர்களை வாழ்த்துவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாசலம்.
3: வாடிக்கையாளர்களின் வேடுகோளுக்கிறங்க ஆடி தள்ளுபடி செப்டம்பர் 6 வரை நீட்டிப்பு. இப்போதே 10% தள்ளுபடியில் ஆடுகளை வாங்கி உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துங்கள். திருச்சி சாரதாஸ்.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமன் அகை மாளிகை விளங்கும் பசுந்தளிர்.
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமன் அகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் தேதியும்.
6: நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனையும்
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: BPN கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
7: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லமுது.
8: வீட்டு உபயோக பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
10: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
11: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
0: முன்னதாக நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் தேநீர் நீரும். நாளை மாலை 5:30 அவரும் விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
12: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
13: வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ரொம்பவே சுறுசுறுப்பாக போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு திருமண விழாக்கள் உங்களுடைய அன்பளிப்பு அப்படிங்கிறது மொய் பணமாக இருக்குமா, இல்லை வந்து பரிசு பொருளாக இருக்குமா அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். நிறைய நேரத்தில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நன்னி இல்லை மம்பளவாணன், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மொய் பணம் தாங்க, அது அவசரத்துக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும், செலவுக்கு உதவும் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
14: வீரவடல்லூர் கருணாநிதி அவர்கள் சொல்கிறாங்க, பரிசு கொடுப்பது நல்லது, ஞாபகார்த்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: திருப்பூனியிலேருந்து சுந்தரி பாஸ்கரன் அனுப்பியிருக்காங்க, இருவருக்கும் காலை வணக்கம். இரண்டுமே உண்டுங்க, நட்புகளுக்கு பரிசு பொருள் தான். சிலருக்கு மொய்ப்பணம் செய்முறை தவிர்ப்பது நல்லது என நினைக்கிறேன். இதுதான் செய்யணும் என்று யாரையும் நிர்பந்திக்காமல் முடிந்ததை செய்தால் நல்லது. இருப்பவர்கள் செய்துவிட்டு வசதி இல்லாதவர்களிடம் அதையே எதிர்பார்ப்பது ஏற்புடையதல்ல. நான் வசதியானவர்கள் விசேஷத்திற்கு மொய் கம்மியாக தான் எழுதுவேன், நமக்கே தெரியும் தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யதார்த்தத்துக்கு சொல்கிறாங்க மனசில் இருக்கிறத.
14: மேலே ஒடுதுறை சேப்பு விஜயராகவன் அவர்கள் சொல்கிறாங்க, இன்றைய சூழ்நிலைக்கும் சந்தர்ப்பத்துக்கும் ஏற்றவாறு உறவினர்களுக்கு சபையில் செய்யப்படும் மொய்ப்பணம் மற்றும் பரிசு பொருட்கள் செய்து தான் ஆக வேண்டும். அதனால் உறவுகள் நண்பர்கள் என்று பார்ப்பதில்லை நான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: திட்டச்சேரியிலேருந்து அஜிலின் சொல்லியிருக்காங்க, மொய்ப்பணம் தாங்க அவங்களுக்கு ரொம்பவே அது உதவியாக இருக்கும், தேவையான பொருளை அவங்களே வாங்கிக்குவாங்கல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மன்னார்குடியிலேருந்து சசிகலா தியாகராஜன் அனுப்பியிருக்காங்க, பெரும்பாலும் பணம் தான் வைக்கிறது வழக்கம். ஒரு சில இடங்களில் திருமண தம்பதிகளுக்கு ஐயா அப்துல் கலாம் சார் அவர்கள் எழுதிய அக்னி சிறகுகள் போன்ற தலைவர்கள் எழுதின புத்தகங்களை பெருசாக வழங்குறது நான் வழக்கமாக வச்சுருக்கேன் அப்படின்னு இருக்காங்க. சிறப்பு
14: மன்னார்குடி சத்யா, நெருங்கிய உறவினர் என்றால் மொய் பணம், நண்பர்களுக்கு பரிசு பொருள் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
0: நான் வந்து மொய் தாங்க வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆய்மொழியிலேருந்து மணிகண்டன். அடுத்து வலங்கை ஆட்டோ துரை சொல்லியிருக்காங்க, பணமாகவே வைப்பது வழக்கம் அப்படின்னு ஆட்டோ துரை ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டாங்க. நிறைய சொல்லுவாங்க வழக்கமாக,
14: முடிச்சு பாப்பா கோவில் ரவி அவர்கள் சொல்கிறாங்க, மொய் பணம் தாங்க அப்படின்னு முடிச்சுட்டாங்க.
0: அடுத்து நந்தகுமார் அனுப்பியிருக்காங்க நெம்மேலியிலேருந்து, நண்பர்களின் திருமண விழாவில் நம்மை நினைவூட்டும் வகையில் பரிசு பொருட்களை கொடுக்கறது வழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரஜினி கண்ணன் நாகப்பட்டினத்துலேருந்து, திருமணம் நடத்தும் குடும்பத்தை பொறுத்து பணமா இல்லை பொருளா அப்படிங்கிறத முடிவு செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு சிறப்பான திட்டமிடுதல் இல்லையா? இப்படி நேர்களுடைய செய்திகள் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்குது, இன்னும் பேசலாம், இணைந்திருங்கள். இது காரைக்கால் பண்பலை 100.3

இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.2 நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா சுகுணா சுப்பிரமணியன் சொல்லியிருக்காங்க, இனி காலை வணக்கம் அப்படிங்கிறவர்களோட நாம் பொருட்கள் வாங்கி கொடுப்பது போல மற்றவர்களும் அவர்களுக்கு அதே பொருட்களை வாங்கி கொடுக்க வாய்ப்பு உள்ளது. அதனால் நான் வயம்பரமாக வழங்கினால் அவர்களுக்கு தேவையான நேரத்தில் செலவுக்கு உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதனால் அப்படியே செய்கிறேன் அப்படி இருக்காங்க. நன்னிலத்திலிருந்து சுகுணா சுப்பிரமணியன். அடுத்து காரைக்கால் புதுத்துறையிலிருந்து செல்வகுமார். இருவருக்கும் இனி காலை வணக்கம். தெரிந்தவர்களாக இருந்தால் பணம் வைத்து கொடுக்கலாம், நண்பர்களாக இருந்தால் கிஃப்ட்டு வாங்கி கொடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. அப்படி தான் நானும் செய்கிறேன் சொல்லியிருக்காங்க. இப்படி சற்றுக்குறைய வந்த செய்திகள் எல்லாத்தையும் நம்ம வாசிச்சுருக்கோம். இந்த மொய்ப்பணம் செய்கிறது அப்படிங்கிறதும் பரிசு பொருள் கொடுக்கறது அப்படிங்கிறதும் நம்முடைய மகிழ்ச்சியோட வெளிப்பாடாக நிச்சயமாக இருக்கும். நம்மளுடைய வருகை அப்படிங்கிறது, அந்த விழாவுக்கு நம்ம கலந்துக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் மகிழ்ச்சி. அடுத்து நம்ம செய்ய

கூடிய பொருள் அப்படிங்கிறது அடுத்த கட்ட முயற்சியாக தான் இருக்கும். அதுவும் பொருளாதாரத்தில் ஒரு மேலோங்கிய நிலையில் இருக்கவங்களுக்கு இந்த பொருளோ பணமோ ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. அந்த இடத்துல வருகை மட்டும்தான் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள், நடுத்தர மக்களுடைய விழாக்களில் நம்முடைய வருகை அப்படிங்கிறது பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு சின்ன மகிழ்ச்சியாக இந்த பொருளும் பணமும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அவங்களுடைய கஷ்டங்களை நம்ம எப்படி வந்து மகிழ்ச்சியில் பங்கெடுக்கிறோமோ அதே மாதிரி அவங்களுடைய சிரமத்திலையும் பங்கெடுக்கிற வகையில் நிறைய நேர்களுடைய கருத்தின்படி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து பணமாக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன தேவையோ அந்த செலவை அவங்க செய்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நிறைய நேர்களுடைய கருத்தாக இருக்குது. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கருத்துக்களை பதிவிட்ட அத்தனை நேர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை பண்புடைய சொல்லிக்கொள்கிறது. நாள்தோறும் காலை 9:05 முதல் உள்ளவரும் இந்த நிகழ்ச்சிக்காக கருத்துக்களை தினந்தனம் புதுசு புதுசாக அனுப்பிட்டே இருக்கக்கூடிய நேர்களுக்கு கண்டிப்பாக பண்புடைய நன்றி சொல்லணும். நேர்களே, காரைப்பண்புடைய 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைவு பெறுகிறது இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட்.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. சிந்தனை துளி. இன்றைய மின்சார சேமிப்பு, நாளைய பிரகாசமான உலகம். அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால். நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 10 மணி.

இனிய உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே, நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நாம் கேட்டு ரசிக்கலாம். எல்லா சுட்டி குட்டீஸும் உடனே ரெடியா இருங்க, நம்ம ஜி பூம்பா உங்களுக்காக வந்தாச்சுங்க. ஓகே, நான் இன்னைக்கு ஜீபூம்பால விளையாடணும் அப்படின்னா எப்போதும் ஜீபூம்பாக்கு ஒன்று ஒன்று சொல்லுவீங்களே, இன்னைக்கு என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஜீபூம்பால ஜி அப்படின்னா திருக்குறள் சொல்லணும், திருக்குறளோட பொருளோட சேர்த்து சொல்லணும். அதுக்கு அடுத்தது இல்லை நான் பூம் சூஸ் பண்றேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா நிறமோடு விளையாடு. அது என்ன நிறமோடு விளையாடு அப்படின்னு கேக்குறீங்களா? அது ரொம்ப எளிமை தாங்க. இந்த நிறமோடு விளையாடுல நான் ஒரு நிறம் சொல்லுவேன், அந்த நிறத்துல இருக்கக்கூடிய பொருட்களோட பேரை நீங்க சொல்லணும், குறைஞ்சது 5 சொல்லணும். அப்ப பூம் சூஸ் பண்ணா நாம என்ன விளையாட போறோம் அப்படின்னா நிறமோடு விளையாட போறோம். அதுக்கு அடுத்தது இல்ல நான் பாதாம் சூஸ் பண்ண போறேன் அப்படின்னா இன்னைக்கு பால உங்களுக்காக பொன்மொழிகள் காத்திருக்கும். அதாவது பொன்மொழிகளா நீங்க சொல்லணும், ஒரு பொன்மொழி சொல்லி அந்த பொன்மொழியோட பொருளையும் சேர்த்து சொல்லணும். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஜீபம் பால 3 விதமான விஷயங்கள் காத்துட்டு இருக்குங்க. ஜி திருக்குறள், பூம் அப்படின்னா நிறமோடு விளையாடு, பா அப்படின்னா பொன்மொழி கூறுவோம். இதுதாங்க இன்னைக்கு உங்க ஜீபம்பா நிகழ்ச்சிக்கான பொருட்கள். ஓகே ஓகே, நீங்க ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டீங்க, எங்களுக்கான போன் நம்பர் சொல்லணுமே அப்படின்னு சொல்றீங்களா? உங்களுக்காக நம்ம

பிள்ளையோட ஃபோன் நம்பர் சொல்லிடுறாங்க. 04368 இந்த முன்னணி பெண்ணோட 231 அல்லது 299480 அல்லது 299580. என் மறுபடியும் சொல்லிடுறேங்க, 04368 இந்த முன்னிணைப்போட 231231 அல்லது 299480 அல்லது 299580 இந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். உங்களுக்காக ஒரு அலைபேசி எண்ணும் இருக்குங்க, 9566427233. இதுதாங்க உங்களுக்கான அலைபேசி எண். ஓகே சுட்டி குட்டீஸ், உடனே விளையாடுறதுக்கு நீங்க ரெடியா இருங்க. உங்களோட விளையாடுறதுக்கு அவளோட காத்திருப்பது நான் உங்கள் ஆர்ஜே அகல்யா பிரபாகரன்.

0: சின்ன சின்ன முக்குச்செடி தொட்டு பறிச்சோ, விதை நெல்லு விட்டு வயலில் தொழில் குதிச்சோம்,
1: வாழ தோப்புக்குள்ள வலைய விதிக்க இல்ல வசமா கிடைக்க வேண்டிக்கிட்டோம்,
2: வெப்பங்கொட்டை அள்ளி வந்து கொட்டி கொடுத்தோம், முட்டை மல்லாட்ட உரிச்சு

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: வாடிக்கையாளர்களின் வேண்டுகோள் கிடங்க ஆடி தள்ளுபடி செப்டம்பர் 6 வரை நீட்டிப்பு. இப்போதே 10% தள்ளுபடியில் ஆடுகளை வாங்கி உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துங்கள். திருச்சி சாரதாஸ்.
4: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, KYC அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா KYC அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ATM அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது BC இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. KYC அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
5: RBI சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: சுட்டி குட்டீஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க, நமக்கு கால் எல்லாம் வந்துகிட்டே இருக்குங்க. அது போல நிகழ்ச்சியில வர முத குட்டீஸ் யாருன்னு கேட்கலாம். வருக, வணக்கம். வணக்கம்.
8: ஹலோ, வணக்கம் மேடம்.
7: வணக்கம். யார் பேசுறீங்க?
8: பேசுறேன்.
7: யார் பேசுறீங்க?
8: பேசுறாலும் சொல்றேன்.
7: ஆஹா.

0: லைன் புடிச்சிட்டீங்க, ஆனா பாவம் பேச மாட்டேங்கிறான் போல இருக்கே. ஓகே, நிகழ்ச்சியில வர குட்டீஸ் யாருன்னு கேட்போம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க? திருக்குறள் சொல்ல போறீங்க, திருக்குறளுக்கு பொருள் தெரியுமா? ஓகே, அப்ப சொல்லுங்க கேப்போம்.
1: அமையாத உலகின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு. பொருள், உலக நடப்புக்கு ஒழுக்கம் வேண்டும். அவ்வொழுக்கம் மழையில்லாவிட்டால் யாரிடமும் இருக்குமா?
0: திருக்குறள் மறுபடியும் ஒரு முறை சொல்லுங்க.
1: உலகின்றி அமையாத உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு.
0: ஓகே, நல்லா சொல்லிருக்கீங்க அக்ரேஷ், வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: மேடம், நன்றி. அடுத்து வர குட்டீஸ் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: காரைக்கால் புத்துரை ஓவியாஸ்ரீ.
0: ஓவியாஸ்ரீ, என்ன படிக்கிறீங்க?
2: 5th ஸ்டாண்டர்ட்.
0: அப்படிங்களா, சரி வாங்க, நாம என்ன விளையாடலாம்?
2: திருக்குறள் சொல்ல.
0: அப்படிங்களா, சொல்லுங்க கேப்போம். பொருளோட சொல்லுவீங்களா ஓவியாஸ்ரீ?
2: சொல்லுவேன்.
0: சொல்லுங்க கேப்போம்.
2: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகே. பொருள், அகர முதல எழுத்தெல்லாம் தலைமை பெற்ற அது போன்ற கடவுள் இவ்வுலகத்திற்கு தலைமை பெற்றலாவான்.
0: ஓகே, சூப்பரா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். அடுத்து வர குட்டீஸ் கிட்ட பேசலாம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: அப்ப உடைய உடைய உடைய
0: வந்துட்டாங்களா இல்லையா?
4: சொல்லுங்க
0: கேப்போம். சொல்லிட்டீங்களா? ஓகே, அம்மா ரொம்ப தூரத்துல இருந்து உங்களை
4: கூப்பிட்டாங்களா?
0: சூப்பர் சூப்பர். ஓகே, அடுத்த வாட்டியா ஜீபும்பா ப்ரோக்ராம் வந்துச்சுன்னா பக்கத்துலயே இருங்க. வாழ்த்துக்கள். அடுத்து வர குட்டீஸ் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம். சச்சோ, அங்க ஒரு போராட்டமே நடக்குதே. குழந்தை கொஞ்சம் பயந்துட்டான்னு நினைக்கிறேன், அதனாலதான் கொஞ்சம் பேசுறதுக்கு தடுமாடுறாங்க. இல்லைன்னா நம்ம குட்டீஸ் எல்லாம் நம்ம பேசி ஜெயிக்க முடியாதுங்க. அடுத்து வர குட்டீஸ் கிட்ட பேசலாம். வணக்கம்.
5: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: நாகரிகத்தின் செல்வாயானால் அதன் விளைவாக மூன்றே தலைமுறைகளில் உனது இனம் அழிந்து போய்விடும்.
0: அந்த பொன்மொழியால்
5: நமது நாட்டின் முதுகெலும்பு முறிந்து அந்த அடிப்படையின் மீது நமது நாட்டின் கட்டிடம் எழுப்பப்பட்டுள்ளதோ அந்த அடித்தளம் ஆட்டம் கண்டுவிடும். நாலா பக்கங்களிலும் அழிவைத்தான் நீ காண்பாய்.
0: ஓகே, சூப்பர், ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள் நவீன். அடுத்த குட்டீஸ் கிட்ட பேசுவோம். வணக்கம். வணக்கம், யார்
6: பேசுறீங்க?
0: தீக்ஷையா, சொல்லுங்க, என்ன படிக்கிறீங்க தீக்ஷையா? அப்படிங்களா, பெரிய படிப்பு படிக்கிறீங்க. என்ன விளையாட போறீங்க தீக்ஷையா
6: இன்னைக்கு?
0: அப்படிங்களா, சரி சொல்லுங்க கேப்போம்.
6: பாட்டு
2: போறேன்.

0: நன்றி, வாழ்த்துக்கள் குட்டீஸ். அழகா வந்தாங்க சொன்னாங்க, அவங்களே ஒரு நன்றியும் சொல்லிட்டாங்க. அடுத்த குட்டீஸ் கிட்ட பேசுவோம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஆக்கூர் மடப்புரத்துல இருந்து முகமது ஷஃபீக் பேசுறேன்.
0: ஆக்கூர் மடப்புரத்துல இருந்து முகமது ஷஃபீக், என்ன படிக்கிறீங்க?
1: 8th
0: படிக்கிறீங்களா? சரி, நம்ம ஜிபும்பல் என்ன விளையாட போறீங்க?
1: திருக்குறள்.
0: திருக்குறள் சொல்றீங்களா? சொல்லுங்க கேப்போம்.
1: தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின்னலதே. பொருள், சுத்தமான இடையத்தை அறியாமல் எந்த செயலையும் தொடங்கவும் கூடாது, கைவிடவும் கூடாது.
0: அப்ப என்ன சொல்ல வராங்க? அமைதி ஆயிட்டாங்களா? சரி, ஓகே. நான் டக்குனு கேள்வி கேட்டதும் அமைதி ஆயிட்டாங்க. சரி, நான் கேள்வியே கேட்கல. வாழ்த்துக்கள். அடுத்த குட்டீஸ் கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
2: நான் தில்லையாடில இருந்து நவிலன் பேசுறேன்.
0: தில்லையாடில இருந்து நவிலன். நவிலன் என்ன படிக்கிறீங்க?
2: 9th ஸ்டாண்டர்ட்.
0: அப்படிங்களா? சரி வாங்க, நம்ம ஜிபுபல் என்ன விளையாட போறீங்க இன்னைக்கு?
2: பூம்.
0: பூம், அதாவது நிறமோடு விளையாட போறோம். ஆமாண்ணா?
2: ஆமா.
0: ஓகே, உங்களுக்கான ஒரு நிறம் சொல்லிடுவேன். அந்த நிறத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் 5 சொல்லணும். ஓகேவா? வெள்ளை.
2: வெள்ளை கலர்ல பேட்டி
0: சட்டை. ஓகே. என்னாச்சு, அமைதியாயிட்டீங்க?
2: டவல் இருக்கு.
0: டவல், ஓகே.
2: தலகாணி
0: உரை. என்னதுமா?
2: தலகாணி உரை.
0: ஆஹா.
2: அப்புறம் பெட்ஷீட்.
0: அடிச்சிருக்காங்களா? சரி, அடுத்து இன்னும் ஒண்ணு சொல்லணும். ஓகே, சூப்பர். எல்லாம் ட்ரை பண்ணி ஒரு 5 சொல்லிட்டீங்க நவிலன். வாழ்த்துக்கள். அடுத்த குட்டீஸ் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசுங்க.
3: ஹலோ,
0: வணக்கம்.
3: ஹலோ, நான் மயிலாடுதுறை மாவட்டம் விஜயலட்சுமி பேசுறேன்.
0: விஜயலட்சுமி, இது குழந்தைங்களுக்கான நிகழ்ச்சி. நீங்க என்ன படிக்கிறீங்க? சின்ன குழந்தையா இல்ல பெரியவங்களா நீங்க?
3: நான் 8th படிக்கிறேன்.
0: அப்படிங்களா? உங்க பேர் என்ன சொன்னீங்க?
3: விஜயலட்சுமி.
0: விஜயலட்சுமி, ஓகே. நம்ம ஜிபும்பா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: ஆ, கேட்டுதான் இருக்கேன்.
0: ஓகே, அப்ப நம்ம என்ன விளையாட போறோம் இப்போ ஜிபும்பால?
3: ஜி விளையாட போறோம்.
0: திருக்குறள் சொல்றீங்களா? சரி சொல்லுங்க, பொருளோட சொல்லணும் சொல்லுங்க. பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த குட்டீஸ் வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
4: நான் டிஆர் பட்டணத்துல இருந்து ஜெயபிரதா பேசுறேன்.
0: டிஆர் பட்டணத்துல இருந்து
4: ஜெயபிரதா.
0: ஜெயபிரதா, என்ன படிக்கிறீங்க?
4: 10th ஸ்டாண்டர்ட்.
0: அப்படிங்களா? சரி வாங்க, நம்ம ஜிபும்பல் என்ன விளையாட போறீங்க?
4: திருக்குறள் சொல்றேன்.
0: நிறைய பேர் திருக்குறளா சொல்றீங்க. சரி சொல்லுங்க கேப்போம்.
4: மறந்தும் திரண்டியது சூழற்க சூழி
0: அனைத்து செயல்களுக்கும் பதில் வினை நிச்சயமா இருக்கும். அதனால செயல்கள்ல கவனம் தேவை அப்படின்னு சொன்னாங்க. நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்த குட்டீஸ் வணக்கம்.

0: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம். இது குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி. வந்திருக்கிறது யாரு? திருக்குறள் சொல்றீங்க? யாரு சொல்றீங்க? பேர் சொல்ல, ஊரை சொல்லலையே. யாருமா? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க பாப்போம்.
2: அகர முதலேஸ்வரா ஆதி பகவன் முதல் தேவலகு நன்றி மரபு அண்டே மரபு சுத்தப்பும் உண்டாவே மாறாது. நான் சுத்தோடு நீ எவ்வளவா விண்ணாலும் கூட கண்ணுப்பாயும் செல்வத்து செல்வம் சதி செல்வம் மச்செல்வம் செல்வத்தெல்லாம் எப்பொழுது யாராருக்கு எப்பொழுது இப்போ காண்பதா இல்லை எல்லாம் இழக்கல்லாண்டவருக்கு பொய்யா வைக்க
1: வேண்டும்.
2: கர்த்தவியில் இருக்க அவருக்கு தக காலத்தில் செய்த நான்கு சிறு நேரம் மாணவன

0: செல்வத்தும் சரி செல்வம் அச்செல்வம் செல்வத்தையும் காலத்தில் செய்த நான் சிறு நேரம் மாணவன பேரு.
1: எக்ஸ்பிரஸ் வந்து எந்த ஊர் எக்ஸ்பிரஸ் சொல்லவே இல்லை, எக்ஸ்பிரஸோட பேரும் சொல்லவே இல்லையே.
0: குரலோவியா.
1: குரலோவியா எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? எந்த ஊரு குரலோவியா பாப்பா?
0: வேதாரண்யம்.
1: வேதாரண்யத்துல இருந்து பேசுறீங்களா? ஓகே, பேருக்கு ஏத்த மாதிரியே ரொம்ப.
0: நாகப்பட்டினம்.
1: ஓகே சூப்பர். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த குட்டீஸ் கிட்ட நாம பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ.
1: ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? லைன் கிடைச்சிச்சு, பேசலாம்.
0: என்ன
1: விளையாட போறீங்க? பாட்டு பாடுறீங்களா? சரி ஓகே, பாடுங்க கேப்போம்.
0: குட்டி பூனை வீட்டிலே குடும்பம் நிறைய பண்ணிரு, கட்டி பானை உடுக்கிறது, பால் எல்லாம் குடிக்கிறது, எனக்கு குடிக்க தெரியல, இந்த பூனை சரியில்லை, வரட்டு மாமா சொல்லிடு, பாட்டுக்கவே
1: மூடுறேன். சூப்பரா பாடிட்டீங்க, வாழ்த்துக்கள். ஆஹா, தேங்க்யூ. அழகா குட்டீஸ் எல்லாமே ரொம்ப கியூட்டா பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறதை கேட்கும் போது நமக்கு நேரம் போறதே தெரிய மாட்டேது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசலாம். இந்த பாடல தொடர்ந்து

0: நெற்கின் நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: பண்பலையில் நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம், அதிக மகசூல அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீன்நெட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 2 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: ஜி பூம்பா நிகழ்ச்சியில நம்ம விளையாண்டுகிட்டு இருக்கோம். இப்ப நிறைய குழந்தைங்க வந்துட்டு நான் ஜி சொல்றேன், பூம் சொல்றேன், பா சொல்றேன்னு நிறைய விளையாண்டுகிட்டே இருக்காங்க. அது போல இப்ப வர குட்டீஸ் கிட்ட நாம பேசிடலாம், என்ன விளையாடுறாங்கன்னு பாப்போம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? கொஞ்சம் வானொலியை விட்டு கொஞ்சம் தூரமா வந்து பேசுனீங்கன்னா நீங்க பேசுறது அழகா கேக்கும். யாருமா பேசுறீங்க, ஒண்ணுமே கேக்கலையே. திருக்குறள் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? சொல்லுங்க. ஓகே, திருக்குறள் சொல்லிட்டீங்க, யாரு பேசுறீங்கன்னு சொல்லலையே. ஆஹா, நன்றி வணக்கமும் சொல்லி முடிச்சிட்டீங்க, ஆனா பேர் மட்டும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இருக்கீங்க, நான் என்ன பண்றது? சரி ஓகே, அடுத்த வாட்டி வரும்போதாவது நீங்க பேரையும் ஊரையும் சொல்லறதுங்க, அதுக்கப்புறம் பேசுறீங்களா? யார்கிட்ட பேசலாம்? வணக்கம்.

0: என்ன படிக்கிறீங்க?
1: ஆறாவது
0: படிக்கிறீங்களா? சரி, நம்ம ஜீபும்பால என்ன விளையாடலாம்? பூம் விளையாடலாமா? நம்ம நிறமோட விளையாட போறோம். ஓகேவா?
1: ஓகே மேடம்.
0: பாலபத்ரன்கான நிறம் என்ன அப்படின்னா ஊதா நிறம். ஊதா அப்படின்னா வயலட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வயலட்டு லாவெண்டர் அந்த மாதிரியான நிறங்கள். அதுல ஏதாவது ஒரு 5 பொருட்கள் சொல்லுங்க பாப்போம்.
1: என்னது?
0: ஓகே. கத்திரிக்காய், கத்திரிப்பூ. ஓகே, ரெண்டு எடுத்தாச்சு. அடுத்து
1: அம்மாவோட புடவை.
0: சூப்பர்.
1: தாத்தா சட்டை.
0: அப்புறம் ரைட்டு. ஓ, இப்படி கூட வரலாமா இந்த ப்ரோக்ராமு? ரைட் ரைட்டு, சூப்பர், நல்லா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி. குட்டீஸ் எல்லாம் விளையாண்டுகிட்டே இருக்காங்க. அடுத்த வர குட்டீஸ் கிட்ட நாம பேசலாம். வணக்கம். ஹலோ, குரலோவியா இப்பதானே பேசுனீங்க?
1: என்ன
0: விளையாடலாம் கேப்போம். அழகா சொல்லிட்டீங்க. உங்களோட மதலை மொழியில கேக்கும் போதும் அதுல இருக்க பிழைலாம் சுத்தமா எங்களுக்கு தெரியவே இல்லை. அதை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் தான் தோணுது. வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த குட்டீஸ் கிட்ட பேசலாம். வணக்கம். சீர்காழியே கேட்டுச்சு, அதுக்கப்புறம் யாரு பேசுறீங்கன்னு கேக்கலையே. சீர்காழில இருந்து கௌசிகாவா? கௌசிகா என்ன படிக்கிறீங்க? ஆஹா, என்ன இந்த அமைதின்னு தெரியவில்லையே. கௌசிகா பேசுறீங்களா? சொல்லுங்க, என்ன விளையாட போறீங்க ஜீபும்பால? என்னம்மா சொல்றீங்க? ஜி, திருக்குறள் சொல்ல போறீங்களா? என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சரியா கேட்க மாட்டேதே. சரி சொல்லுங்க கேப்போம். அவங்களோட இணைப்புல கொஞ்சம் ஏதோ விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால அவங்க பேசுறது நமக்கு சரியா கேட்கல. அடுத்த குட்டீஸ் கிட்ட நம்ம பேசுவோம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: நான் திரு ஹரிகிருஷ்ணன்.
0: ஹரிகிருஷ்ணன், எந்த ஊர் பேசுறீங்க ஹரிகிருஷ்ணன்? சீர்காழில இருந்து பேசுறீங்களா? சரி ஹரிகிருஷ்ணன், என்ன படிக்கிறீங்க?
2: 7th
0: படிக்கிறீங்களா? சரி ஜீபூம்பால என்ன விளையாட போறீங்க?
2: திருக்குறள்.
0: திருக்குறள் சொல்றீங்களா? சரி, பொருளோட சொல்லணும். ஓகேவா? சொல்லுங்க கேப்போம்.
2: தன்னெஞ்சி தன்னெஞ்சது தன தன்னியா பொய் சொல்லக்கூடாது.
0: என்னது, திருக்குறள் முடிக்கிறதுக்கு முன்னாடியே பொருள் சொல்லிட்டீங்க. தெளிவா பதட்டம் இல்லாம அழகா சொல்லுங்க கேப்போம்.
2: தன்னெஞ்சி அறிவதே தனக்கறிய தனக்கு.
0: தன்னெஞ்சறிவது பொய்யற்க
2: பொய்யற்க பொய்ட பின்
0: தன்னெஞ்சே தன்னை சுடும்.
2: தன்னை பொருள் தன்னெஞ்சரியா பொய் சொல்லக்கூடாது. அவர் நெஞ்சமே அவர்

0: மனதை வருத்தும்.
1: அப்ப நம்ம பொய் சொன்னோம்னா அது நம்ம மனசுக்குள்ள நம்ம பொய் சொல்லிட்டோம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதனால பொய்யே சொல்லாம மெய் மட்டும் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாண்ணா. ஓகே, வாழ்த்துக்கள். அடுத்த குட்டீஸ் கிட்ட பேசலாம். வணக்கம். நீங்க பேசுறீங்க ஆனா எனக்கு சரியா கேட்கலையே. ரேடியோ விட்டு கொஞ்சம் தூரமா வந்து பேசுங்க. குட்டி தங்கம், நீங்க பேசுறீங்க ஆனா வந்து கொஞ்சம் கேப் விட்டு பொறுமையா பேசுங்க பாப்போம். உங்க பேரு மட்டும் சொல்லுங்க. இப்ப குழந்தை அழகா பேசுறாங்க ஆனா சரியா நமக்கு கேட்கல. அடுத்த குட்டீஸ் கிட்ட நாம பேசலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறீங்க?
2: நான் திருவாரூர் மாவட்டம் காட்டூர்ல இருந்து யோகித் வேலன் பேசுறேன்.
1: யோகித் வேலன், என்ன படிக்கிறீங்க?
2: 6th ஸ்டாண்டர்ட்.
1: சரி, நம்ம ஜீவம்பால என்ன விளையாடலாம்?
2: திருக்குறள்.
1: திருக்குறள் பொருளோட சொல்லுவீங்களா? சொல்லுங்க கேப்போம்.
2: செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் மானசமும் ஆற்றல் அறிது பொருள். நம் ஒருவர் உதவி கூட செய்யாமல் இருக்கும் போது ஒருவர் நமக்கு செய்த உதவிக்கு மன்னையும் விண்ணையும் கொடுத்தால் கூட ஈடாகாது.
1: அப்ப தக்க டைம்ல நாம யாருக்காவது உதவி செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு நம்ம நன்றி விசுவாசம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமாண்ணா. ஓகே, நிகழ்ச்சியில இணைந்தமைக்கு வாழ்த்துக்கள். அடுத்த குட்டீஸ் கிட்ட பேசுவோம். வணக்கம்.
3: ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
3: ஆஷிகா.
1: எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
3: காரைக்கால்.
1: அப்படியா, என்ன படிக்கிறீங்க ஆஷிகா?
3: ஃபோர்த்
1: படிக்கிறீங்களா? சரி ஆஷிகா, இன்னைக்கு ஜீபும்பால என்ன விளையாட போறீங்க? ஜி. திருக்குறள். திருக்குறளோட பொருள். ஓகேவா? ஓகே, அப்படியே கொஞ்சம் ரேடியோ விட்டு தூரமா வாங்க பாப்போம். என்ன நாங்க பேசுறது எனக்கே திருப்பி கேக்குது. நீங்க ரேடியோ பக்கத்துல இருக்கிறதுனால எங்க சொல்லுங்க இப்போ. பொருள் என்னது? பக்கத்துல அம்மா இருக்காங்களா? அம்மா கிட்ட கேக்குறீங்களா? அம்மா ஸ்கிரிப்ட் இல்லாம என்ன இப்படி மாட்டி விட்டுட்டீங்களே அப்படின்னு பாப்பா யோசிக்கிறா. ஓகே, அடுத்த வாட்டி வரும்போது திருக்குறளோட பொருள் சேர்த்து சொல்லுங்க. ஓகே, நிகழ்ச்சியில இருந்தமைக்கு வாழ்த்துக்கள். ஜீபும்பால குட்டீஸ் எல்லாம் ஆர்வமா விளையாண்டுகிட்டே இருக்காங்க. ஜி அப்படின்னா திருக்குறள், பூம் அப்படின்னா நிறமோடு விளையாட போறோம், பா அப்படின்னா பொன்மொழிகள் கூட போறோம். இது தாங்க இன்னைக்கு நம்ம ஜீபும்பால விளையாண்டுகிட்டு இருக்கோம்.
4: அனு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அனு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நமது பண்பலை நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்க வருப்பார் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: வங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஜிபூம்பா நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். ஜி அப்படின்னா திருக்குறள், பூம் அப்படின்னா நிறமோடு விளையாட போறோம், வா அப்படின்னா பொன்மொழிகள் சொல்ல போறோம். இதுதாங்க நம்ம இன்னைக்கு ஜிபூம்பால விளையாண்டுகிட்டு இருக்கோம். அது போல இப்ப வர குட்டீஸ் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ரதிமதனா குட்டி, வந்துட்டீங்க. ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்க நினைக்கிறேன் ரதிமதனா குட்டி. இன்னைக்கு நம்ம ஜிபூம்பால என்ன விளையாட போறீங்க? பூம் விளையாடுறீங்களா? அப்ப நாம இன்னைக்கு நிறமோடு விளையாடலாமா? நீங்க என்ன கேக்குறீங்கன்னு புரியலையே, எக்ஸ்பிளைன் பண்ணிடவா? பூம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம நிறமோடு விளையாட போறோம். எப்படின்னா, நான் ஒரு நிறம் சொல்லுவேன், அந்த நிறத்துல இருக்கக்கூடிய ஐந்து பொருட்களோட பேரை நீங்க சொல்லணும். இவ்வளவுதான் கேம், ஓகேவா? ஓகே, அப்ப ரதிமதனக்கான நிறத்தை சொல்லிடலாமா? ஓகே, ரதிமதனக்கான நிறம் வந்து சிவப்பு. விளையாண்டுட்டீங்க ரதிமதனா, வாழ்த்துக்கள்.
4: தேங்க்யூ.

0: குட்டி குட்டீஸ்ல அடுத்து வர குட்டீஸ் யாரு? வணக்கம். அடடா, சத்தம் மட்டும் கேக்குது ஆனா யாரையுமே காணுமே. லைன் கிடைச்சிடுச்சு, அவங்க கவனிக்கல நினைக்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க?
1: லோகேஷ் அபிராம்.
0: யார் பேசுறீங்க?
1: லோகேஷ். அபிராம்.
0: லோகேஷ், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: நரவி.
0: நரவில இருந்து பேசுறீங்களா? சரி, என்ன படிக்கிறீங்க லோகேஷ் நீங்க?
1: மூணாவது.
0: மூணாவது படிக்கிறீங்களா? அப்ப கட் அண்ட் ரைட்டா பதில் சொல்றாப்லயே. சரி, நம்ம ஜீபம்பால என்ன விளையாடலாம்? என்ன அமைதி ஆயிட்டாங்க. திருக்குறள் சொல்ல போறீங்களா, இல்ல நிறமோடு விளையாட போறீங்களா, இல்லனா பொன்மொழி? பா, ஓகே, பொன்மொழி சொல்ல போறீங்களா அப்போ? ஏன் இவ்வளவு அமைதி ஆயிட்டீங்க லோகேஷ்? என்னாச்சு, கேக்குறீங்களா இல்லையா?
1: கலர் சொல்றேன்.
0: கலர்? நான் கலர் சொல்லுவேன். கலர்ல இருக்க பொருளை நீங்க சொல்லணும். ஓகேவா?
1: சரி.
0: ஓகே, உங்களுக்கான நிறம் வந்து பச்சை.
1: இல்லை.
0: ஓகே, அஞ்சு அஞ்சு சொல்லணும். இலை சொல்லிட்டீங்க, அடுத்தது
1: பாசி.
0: ஓகே, பாசி. நிறைய இருக்கு.
1: ப்ரோக்கோலி.
0: ஆ, ப்ரோக்கோலி. ஓகே,
1: முருங்கக்கா.
0: ஓகே,
1: கீரை.
0: ஆ, சூப்பர், அஞ்சு சொல்லிட்டீங்க, ரொம்ப கியூட்டா விளையாண்டுட்டீங்க. வாழ்த்துக்கள் லோகேஷ். ஓகே, நம்ம ஜீபும்பால பாருங்களேங்க, குழந்தைங்க எதை கொடுத்தாலும் அசால்ட்டா நாங்க விளையாடுவோம் அப்படின்னு சூப்பரா அவங்களோட திறமையை காட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்ப வர குட்டீஸ் கிட்டே நாம பேசுவோம். வணக்கம். வணக்கம்.
2: நான் மேக்கப்பையில இருந்து பார்க்கவி பேசுறேன்.
0: பார்க்கவி, என்ன படிக்கிறீங்க?
2: நான் ஜி படிக்க போறேன்.
0: ஜி சொல்ல போறீங்க? பார்க்கவி என்ன படிக்கிறீங்க, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? ஓகே, திருக்குறள் திருக்குறளோட பொருளோட சேர்த்து சொல்வீங்களா?
2: ஆ, சொல்றேன்.
0: ஓகே, சொல்லுங்க கேப்போம்.
2: வாய்மையெனப்படுவது யாதெனில் யாதொன்று தீமை இல்லாத சொல்லல். பொருள், வாய்மை எனப்படுவது பிறருக்கு தீங்கு தராத சொற்களை பேசுதல் ஆகும். நன்றி.
0: நன்றி, அழகா சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியில இது போல நிறைய குட்டீஸ் வந்து லைன்ல நான் வரேன் நீ வரேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஜி அப்படின்னா நாம திருக்குறள் சொல்லுவோம், திருக்குறளோட பொருளும் சொல்லணும். அதுக்கப்புறம் பூம் அப்படின்னா நிறமோடு விளையாடுவோம். நான் ஒரு நிறம் சொல்லுவேன், அந்த நிறத்துடைய தொடர்புடைய ஒரு ஐந்து பொருட்கள் சொன்னா போதும். அதுக்கடுத்து நான் பா சூஸ் பண்றேன் அப்படின்னா நீங்க ஒரு பொன்மொழி சொல்லலாம், பொன்மொழியோட பொருளையும் சேர்த்து சொல்லலாம். இதுதாங்க நம்ம இன்னைக்கு ஜீவம்பால விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம பேசலாம் இந்த பாடலை தொடர்ந்து.

0: நம்ம ஜீபும்பா நிகழ்ச்சிக்கான போஸ்டர் நம்ம ஃபேஸ்புக் பேஜ்லையும் போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு இப்போ வரைக்கும் ஒரு 19 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. யாரெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மயிலாடுதுறை ரேவதி நகர் 5 ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நன்னிலம் சுப்பிரமணியன் தன்னோட கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ஐயாவாடி சுமிதா அவங்களும் தன்னோட கமெண்ட்ஸை போட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா நமக்கு யார் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்க பேரை சொல்லலை. அதுக்கப்புறமா வேலங்குடியிலேருந்து குணசுந்தரி தன்னோட கமெண்ட்ஸை கொடுத்துட்டாங்க. அமிர்தாயன் கோட்டையிலேருந்து பாரிவல்லல் அவங்களோடையும் கமெண்ட்ஸை போட்டுட்டாங்க. காரைக்கால்லேருந்து ஷாலினி ரியா அவங்களும் தன்னோட ஒரு குரலையும் சேர்த்து கமெண்ட்ஸாக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ஆக்கூர் மடப்புறத்துலேருந்து நாச்சியா மன்சூர் தன்னோட கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது நமக்கு யார் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, பேரளத்துலேருந்து செந்தில்கண்ணன் சோபனா அபர்ணா அவங்க தான் தன்னோட கமெண்ட்ஸை போட்டிருக்காங்க. முல்லைக்காடுலேருந்து பாபு அவங்களும் தன்னோட கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது திட்டச்சேரி ஜலீல் அவங்களும் நிகழ்ச்சிக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஜோதி அன்னப்பன் பேட்டையிலேருந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா அவங்களும் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது காரைக்கால் பொதுத்துறை செல்வகுமார் அவங்க தன்னோட கமெண்ட்ஸை போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் திருவாலங்காட்டிலேருந்து விபிதா ஷாலினி அவங்களும் கமெண்ட்ஸை போட்டிருக்காங்க. இது போல நிறைய கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் பூந்தோட்டத்திலேருந்து கார்த்திகேயன் கருணாநிதி கொள்ளிடத்திலேருந்து தன்னோட கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆயமழையிலேருந்து மணிகண்டன் தன்னோட கமெண்ட்ஸை போட்டிருக்காங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நிறைய கமெண்ட்ஸ் எழுதி கொடுத்துருக்காங்க. யாருன்னா நனில மம்பளவாணன். இது போல் அவங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் கொடுங்க.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: ஜீபும்பா நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில வர இந்த குட்டீஸ் கிட்ட நாம இப்போ பேசிடலாம். வணக்கம் வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
3: ஆர்த்தி பேசுறேன் மேடம், ஆர்பகத்துல இருந்து.
0: ஆர்த்தி எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
3: ஆர்பகம்.
0: ஆர்பாக்கத்துல இருந்து ஆர்த்தி பேசுறீங்க, பரவாயில்லையே, நல்லா ரைமிங்கா இருக்கு. என்ன படிக்கிறீங்க ஆர்த்தி நீங்க?
3: 7th படிக்கிறேன்.
0: அப்படியா, ஜீபம்பல் என்ன விளையாட போறீங்க?
3: விடுகதை சொல்ல போறேன்.
0: விடுகதையா? இது மூணாவதா ஒரு பாயிண்டா இருக்கே. இன்னைக்கு ஜீபம்பால வந்து ஜி அப்படின்னா திருக்குறள், பூம் அப்படின்னா வந்து நிறமோடு விளையாடுவோம், அடுத்தது பா அப்படின்னா பொன்மொழி சொல்லுவோம். இதுல நீங்க என்ன சொல்ல போறீங்க?

0: ஆஹா, நான் இதை தான் பிளான் பண்ணிட்டு வந்திருக்கேன், என்ன மாத்தாதீங்கன்னு சொல்றீங்களா? சரி சொல்லுங்க ஜீவும் பால, இப்ப நீங்க விடுகதை சொல்றீங்களா? கேட்டுருவோம் சொல்லுங்க.
1: என்னதுப்பா சுத்தி அவத்திக்கிறேன்?
0: ஏன் தெரியலையே என்னன்னு
1: சொல்லுங்களா மேடம்.
0: சொல்லுங்க.
1: கண்ணு.
0: ஓஹோ அப்படியா, ரைட் ரைட், ஓகே, வாழ்த்துக்கள். அடுத்த வாட்டி வரும்போது ஜீவும் பாலை என்ன சொல்றோன்னு கேட்டுட்டு வாங்க. ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். இந்த குட்டீஸுங்கெல்லாம் சின்ன சின்ன விஷயம் பண்ணுறது கூட க்யூட்டாக தாங்க இருக்குது. அவங்க கிட்டே நம்ம என்ன சொன்னாலும் நான் இந்த முடிவில் தான் இருக்கேன், என்ன நீங்கள் மாற்ற முயற்சிக்காதீங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது அவங்களோட இயல்புக்கு நம்மளும் ஓகே, அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் குழந்தையாக தான் மாறுவோமே. ஓகே, இது போல் ஒரு குட்டீஸ் வந்திருக்காங்க, பேசுவோம். வணக்கம். வணக்கம். அமைதியாக இருக்காங்களே, வணக்கம். நல்லா இருக்கேன், நீங்க யார் பேசுறீங்க?
1: ஆஃபிக்கு பேசுறேன்.
0: யார் பேசுறீங்க?
1: ஆஃபிக்கு.
0: ஆஃபிக்கா? ஆஃபிக் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: காரைக்கால்ல இருந்து.
0: காரைக்கால்ல இருந்தா? சரி, ஜீவும்பால என்ன விளையாட போறீங்க ஆஃபிக்கு? என்ன சொல்ல போறீங்க? திருக்குறளா?
1: பூம்.
0: பூமா? ஓகே, நான் ஒரு நிறம் சொல்லுவேன், அந்த நிறத்துடைய தொடர்புடைய ஒரு அஞ்சு பொருள் சொல்லணும், ஓகேவா? ஓகே, உங்களுக்கான நிறம் வந்து மஞ்சள்.
1: பாலைபலம்.
0: ஓகே.
1: பலம்.
0: ஆ.
1: பூசணிக்காய்.
0: ஓகே. இன்னும் வேறு வேறு ஞாபகம் வர மாட்டேங்குதே, அப்படிதானே? அப்பா அமைதியா இருக்கீங்க, இருந்தாலும் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்களோட முயற்சி செஞ்சதுக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ஜீபூம்பால குட்டீஸ் எல்லாமே ரொம்ப அழகா கலந்துகிட்டு ஜீ பூம்பா அப்படின்னு எல்லாத்துலயுமே அவங்களோட திறமைய சூப்பரா காட்டிட்டாங்க சொல்லணும். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட கேட்டு ரசிச்ச எல்லா நேயர்களுக்கும் பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.

ஒளித்த இந்த பாடலோடு நம்மிடமிருந்து விடைபெறுகிறது ஜி பூம்பா. நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 11 மணி. சிந்தனை துளி. குளிர்சாதன வசதியை தேவையான அளவில் மட்டும் இயக்குவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நாம் இனி கேட்டு ரசிக்கலாம். வணக்கம் தோழி, இது உங்களுக்கே உங்களுக்கான நிகழ்ச்சி தோழிகளே. தினம் தினம் வணக்கம் தோழி நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. அது போல இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியும் சுவாரஸ்யமா அமையும்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எது தொடர்பான நினைவுகளை பத்தி பேச போறோம் அப்படின்னு இன்னும் நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜ்ல நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்கான போஸ்டர்ல பாத்திருப்பீங்க. இருந்தாலும் நான் ஒரு முறை சொல்லணும்ல, இன்னைக்கு நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில எதை தொடர்பா பேச போறோம் அப்படின்னா, ஒரு அறிவு முதல் 5 அறிவு வரை உள்ள ஜீவராசிகள். இந்த ஜீவராசிகள்லாம் நமக்கு கற்று தர விஷயம் ஏராளம்னு தாங்க சொல்லணும். தாய்ப்பாசம், பாதுகாப்பு, பிறருக்கு உதவுறது, இது போல இந்த ஜீவராசிகள் கிட்டேந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் சொல்லிக்கிட்டே போற அளவுக்கு அதிகமா இருந்துகிட்டே தாங்க இருக்கு. மனிதர்களோட மனசுக்கும் அறிவுக்கும் இவை கற்றுத்தர விஷயங்கள்லாம் என்ன நடங்காதுங்க. இந்த ஜீவராசிகள் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போற மாதிரி நாம என்னைக்குமே ஒரு சில பாடங்களை கத்துக்கவே மாட்டோம். அவங்க கிட்டேருந்து ரொம்ப இயல்பாவே இந்த விஷயத்த, ஓ நாமளும் வாழ்க்கையில இதை பின்பற்றலாமே அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப கியூட்டா மனசு நெகிழ்ந்து போற அளவுக்கு இந்த ஜீவராசிகள்லாம் நடந்துக்குங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பிற ஜீவராசிகள் கிட்டேருந்து நாம கத்துக்கிற விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு தான் பகிர்ந்துக்க போறீங்க. உங்களுடைய இந்த அழகான நினைவுகளை தெரிஞ்சுக்க அவளோடு காத்திருப்பது நான் உங்கள் ஆர்ஜே அகல்யா பிரபாகரன். ஓகே, நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கான தொலைபேசி எண் என்ன அப்படின்னா 0438 இந்த முன்னிணைப்பு எண்ணோட 2311231 அல்லது 2994480 அல்லது 2995880. இதோட உங்களுக்கு ஒரு அலைபேசி எண்ணும் இருக்குங்க, அது என்ன அப்படின்னா

9562 7231 இந்த அலைபேசியில் அழைச்சு நீங்களும் பிற ஜீவராசிகள் கிட்டேருந்து நாம என்னெல்லாம் கத்துக்கிறோம் அப்படின்னு எங்க கூட பகிர்ந்துக்கோங்க.

0: வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, பிற ஜீவராசிகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் விஷயங்கள் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். நிகழ்ச்சியில் வர முதல் தோழி யாரு, என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வருக வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
1: மணக்குடியில இருந்து தனலட்சுமி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, நம்ம பண்பில் என்ன பாடல் வேண்டும்?
1: உன்னருகில் நான் இருந்தால் எந்த நுயிரே எந்த நுயிரே கண்கள் முழுதும் உந்தன் கனவே.
0: பாடல் கொடுத்துடலாம். சொல்லுங்க, பிற ஜீவராசிகள் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிற விஷயங்கள்லாம் என்னென்னவா இருக்கும்?
1: அதுகிட்ட இருந்து நிறைய அன்பு பாசம். எங்க வீட்டு மாடு யார் வீட்டுக்கும் போகாது, எங்க வீட்டுலக்கே வாசல்ல நிக்கும் பாருங்க. அத்தனை வீடு இருந்தாலும் எங்க வீட்டு வாசல்ல தவிர யார் வீட்டுக்கும் போகாது. அதே மாதிரி கோழி குஞ்சு ஒன்னு விட்டு ஒண்ணு பிரியாது. பாசத்தையும் நேசத்தையும் அன்பையும் அதுகிட்ட அதிகமா நம்ம கத்துக்கலாம்.
0: நிச்சயமா, ஏதாவது ஒரு இக்கட்டான சூழல் வரும் போதும் ஒன்னத்தை விட்டுட்டு இன்னொன்னு ஓடாம மத்ததுகளுக்கும் ஒரு அலர்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் அந்த இடத்துல இருந்து நகரும் இல்லையா?
1: ஆமாங்க மேடம். அந்த ஒற்றுமையாவும் சேர்ந்து வாழ்றத அதுகிட்ட இருந்து நம்மளும் அது மாரி கத்துக்கிட்டு அதையே செயல்பாடுல கொண்டு வரணும் மேடம்.
0: நிச்சயமா, இந்த ஒற்றுமை அப்படிங்கறது நம்ம ஜீவராசிகள் கிட்ட இருந்து கத்துக்கிற முதல் விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாமா?
1: கண்டிப்பா.
0: நிச்சயமாமா. நிகழ்ச்சியில இருந்தமைக்கு நன்றிமா.
1: நன்றி மேடம்.

0: வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில் ஜீவராசிகளிடமிருந்து நம்ம கற்றுக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். நிகழ்ச்சியில் வர இந்த தோழி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: அமுதா.
0: சொல்லுங்கம்மா, நலமா இருக்கும். பண்பலில் என்ன பாடல் வேண்டும் அமுதாம்மா?
1: எல்லாமே ஒரு அவங்களுக்குன்னு தனி அறிவு மேடம்.
0: நிச்சயமா
1: அவங்களுக்கு அது ஒரு தனி பாசம். நாய் ஒண்ணுதான் இல்ல அவங்களுக்குலாம்.
0: இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, இதுதான் நூத்துக்கு நூறு உண்மை அப்படின்னு சொல்லணும். வாய் ஒண்ணுதான் இல்ல, வாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதையுமே நமக்கு சொல்லி கொடுத்து இதை இப்படி பண்ணுங்க அப்படின்னு நமக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுத்துட்டு அமைதியா இருந்துருவாங்க. இந்த ஜீவராசிகள் கிட்ட இருந்து நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஜீவராசிகள் கிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயத்த மனிதர்கள் எப்போதும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப கியூட்டா சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? நிச்சயமாமா, நிகழ்ச்சியில இருந்தமைக்கு நன்றிமா. நேர்கே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 இருக்கு. காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நமது பண்பலையில் நாளை காலை 6:55 இருக்கு. காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேனிக்குழி கொடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் வழங்கும் பசந்தளர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அலிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங், மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலன்.

0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் கும்பகோணம் நாகப்பட்டினம் திருவாரூர்.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடசெட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார் சாமி. நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை கானன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும்.

செட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார்சாமி. நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கானன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலாவரும் நேரம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடச்சட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை மூன்றும் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.

0: பாடல் கொடுத்தெல்லாம் சொல்லுங்க, பிற ஜீவராசிகள் கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிற விஷயம் அப்படின்னு சொல்றதெல்லாம்
1: என்னென்னமா? கோழி, எனக்கு கோழி ரொம்ப பிடிக்குமா, எங்க வீட்டுல வளர்த்துறோம் நாங்க. அது அதுகிட்ட இருந்து நிறைய விஷயம் நான் கத்துக்கிறேன்.
0: நிச்சயமா,
1: குறிப்பாவா எங்க அம்மா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாய்க்கோழி சிக்காம குஞ்சு கோழி சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நம்ம அடிப்படையில நம்ம அம்மா சொல்லி கொடுக்காம எந்த விஷயமே நமக்கு தெரியாது, அது ஒண்ணு ஒண்ணு ரைட்டுங்களா. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பருந்து பறக்குது காக்கா பறக்குதுன்னு சொன்னா கோழி எல்லாம் பாக்கணும் எங்க வீட்டுல, உடனே ஒரு சவுண்ட் கொடுத்துட்டு குடு குடுக்கணும் உள்ள ஒடியாந்துருங்க.
0: ஏன்னா
1: பாதுகாப்பா அதுங்க அந்த சின்ன கோழிக்கு ஒரு சவுண்ட் கொடுத்து கூப்பிடும் பாருங்க, அதான் கவனிப்பேன். அவங்க அம்மா கோழி கொடுத்தோம்னா எல்லா குஞ்சு கோழியும் பாத்தீங்கன்னா அவங்க கிட்டக்க வந்துருவாங்க, குடுக்கணும்னு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு
0: வந்துருவாங்க.
1: ஜோரத்தை சவுண்ட் கொடுப்பாங்க, பருந்து வந்துருச்சோ காக்கா வந்துருச்சோ அப்படி சொல்லிட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மள பாதுகாக்கிறது நம்ம அம்மாக்கள் தான்.
0: நிச்சயமா
1: ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா குஞ்சு கோழி பாத்தீங்கன்னா ஒரு வளர்ந்தான பாத்தீங்கன்னா தாய்க்கோழி வந்து கிட்ட சேர்க்காதுங்கம்மா, கொத்தி கொத்தி பொறுத்து விட்டுடுங்க. ஒரு பாதுகாப்புல
0: இருக்கிறோம்,
1: நமக்கு வழிகாட்டுதலா இருப்பாங்களே தவிர எல்லா நேரமும் அவங்க கிட்டயே நம்ம ரசிச்சு கூடணும்னு நினைக்க கூடாது.
0: உண்மை அதுதான், அதாவது ஒரு காலகட்டம் வரைக்கும் நமக்கான தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு தனிச்சு செயல்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த கோழிங்க வந்துட்டு ரொம்ப அழகா கத்து தருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில இந்த மிக்க வாழ்த்துக்கள்மா.
1: நன்றிமா,
0: நன்றி. நேர்களுக்கு தங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களுக்கு தங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ்.
3: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.

0: வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில பிற ஜீவராசிகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் விஷயங்கள் அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். நிகழ்ச்சியில வர இந்த தோழிகிட்டையும் பேசலாம். வருக வணக்கம்.
1: புதிய வாய்ப்புடன் உற்சாகமான காலை வணக்கம் சொல்றது. நான் சிதம்பரம் புனேகிலிருந்து சுமதி பேசுறமா.
0: சொல்லுங்கம்மா, நம்ம பண்பதில் என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு சின்ன தை படத்துல இருந்து எனக்கு ரொம்ப

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9:15 இருக்கு. ஆக்கூர் முக்குட்டோ, மயிலாடுதுறை அபிராமி டிரேடிங்ஸ், செமினார் கோவில் பிரீத்தி ஃபென்சிங்கின் ஆலய உலா, தரங்கம்பாடி வட்டம் பொன்சை அருள்மிகு மலையான் மடந்தை சமேத அருள்மிகு நல்துணை ஈஸ்வர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தின் நீர்முக வர்ணனை கேட்கலாம். நேர்மை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில பிற ஜீவராசிகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். நிகழ்ச்சியில வர இந்த தோழிக்கிட்டையும் நம்ம பேசலாம். வருக, வணக்கம்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா. பண்பல் என்ன பாடல் வேண்டும்? பாடல் கொடுத்துடலாம். சொல்லுங்கம்மா, பிற ஜீவராசிகள் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிற விஷயங்கள்.
1: அது எப்ப நான் வெளியில போயிட்டேன்னா சாயந்தரம் காலையில வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வந்தேன் என் காலை சுத்திட்டு விக்ரம்ல இருந்தாலும் நான் ஒரு படிச்சு சேர்த்து விட்டு சாப்பிட்டு போடுறேன். எவ்வளவு பேசுறதுதான் ரொம்ப பாசமா இருக்கும். பிள்ளைங்க மாதிரி வச்சிருப்போம்.
0: நெருக்கமானவங்களோட வரவுக்காக காத்திருக்கிறது அப்படிங்கறது இந்த ஜீவராசிகள் கிட்ட ஏதோ இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு இல்லையா?
1: பார்த்தாலும் என் பையனே சாப்பாடு வச்சவரை அந்த அளவுக்கு எல்லாம் சாப்பிடாது. பார்த்துட்டு நானே நடத்துறது இல்ல. எப்ப காலை கலவன்னு
0: என்ன இருந்தாலும் நீங்க சாப்பாடு கொடுக்கும் போதுதான் அதோட வயிறு நிறையுது அப்படின்னு நினைக்குது போல இருக்கு. நிச்சயமாமா, நிகழ்ச்சியில இருந்தமைக்கு நன்றிமா. நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ்லயும் வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்கான போஸ்டர் இருக்கு. போஸ்டருக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அந்த கமெண்ட்ஸையும் இப்ப படிச்சிடலாம் வாங்க. காட்டுமன்னார் கோவில் டீ மடப்புறத்துலேருந்து ஆனந்தவல்லி சொல்லியிருக்காங்க, பிற ஜீவராசிகளிடமிருந்து கற்றுக்கிறது ஒத்துமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பொன்னியமேடு வன்னை கணேசன் நிகழ்ச்சிக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது

யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேரை சொல்லல விட்டுட்டாங்க, எல்லா ஜீவராசிகளிடம் நாம் அன்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மாக்கூர் மடப்புறத்துலேருந்து நாச்சியா மன்சூர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காகத்துக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது வந்து பகிர்ந்து சாப்பிட்றது, இதை தான் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நாய்களிடமிருந்து நன்றி கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரமா ஹரிசரன் திருவெட்டக்குடியிலேருந்து. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அன்னப்பன்பேட்டையிலேருந்து ஜோதி தான் சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டில் ஜாக்கின்னு ஒரு நாய் வளர்க்குறோம், அந்த ஜீவனிடம் நாங்கள் கற்றுக்கொண்டது பாசம் அன்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பறவையிலேருந்து நதியா முரளி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செய்யும் உதவியை கடைசி வரை மறக்காமல் இருப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அதே பேர்லேருந்து, அதாவது ரமா அப்படிங்கிறவங்க பேர்லேருந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இன்னொரு கமெண்ட்ஸை போட்டிருக்காங்க, ஒரு வேற கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க நமக்காக. அதுக்கடுத்தது யார் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு காலை வணக்கத்தோட ஆய்மழையிலேருந்து மணிகண்டன் சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குருவி அது இந்த வீட்டிலேருந்து கற்றுக்கிறது அதை பற்றி ஒரு அழகான ஒரு எழுத்துக்கள்லாம் போட்டு ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது யார் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பனங்காட்டாங்குடியிலேருந்து அனுஷ்யா சங்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்றைக்கோ ஒரு நாளைக்கு சாப்பாடு போட்டிருப்போம், அதை நாமளே மறந்துருப்போம், ஆனால் அந்த ஜீவராசிகள்லாம் மறக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடியார்கையிலேருந்து சமீரா ஃபரூக்கா அம்மார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காக்காவிடம் இருந்து ஒற்றுமையை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவாடியிலேருந்து கனிமொழி அசோக்ராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வணக்கத்தோட ஜீவராசிகளிடமிருந்து நம்ம கற்றுக்கிறது வந்து ஒற்றுமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தா, தமிழ் சுடர் தான் கடலூர் துறைமுகத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பறவைகள் நமக்கு ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்கிறது, இது போல் எறும்பு காகம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஜீவராசிகளையும் பற்றி அழகாக சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, ஜெயங்கணத்துலேருந்து மெர்சி ராணி தான் சொல்லியிருக்காங்க, மெர்சி ராணி கலைவாணன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்கள் வீட்டு செல்லப்பிராணியே தான் வந்து அவங்க வந்துட்டு என்ன ஒரு விஷயத்தினாலும் குழச்சி சாப்பாடுலாம் கூப்பிட்டு கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கன்பூர்லேருந்து ஆனந்த் முத்துக்குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விலங்குகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது ஒற்றுமை உணர்வு நன்றி விஸ்வாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா காரைக்கால் புதுத்துறையிலேருந்து ஓவியா ஸ்ரீ ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க, அவங்க வீட்டு செல்ல நாய்க்குட்டியோட ஒரு ஃபோட்டோவும் எடுத்து போட்டிருக்காங்கங்க. அதுக்கப்புறமா சித்ரா மணக்குடியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிற ஜீவராசிகளிடமிருந்து பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம கற்றுக்குறோம், அந்த மாதிரி அவங்களுமே எறும்பு தேனி இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரி ஜீவராசிகளை பற்றி அழகாக சொல்லியிருக்காங்க. இது போல் நிறைய கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. மணக்குடியிலேருந்து சத்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டில் அவங்க வீட்டில் வரத்த செல்ல நாய்க்குட்டியை பற்றியும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா காமேஸ்வரத்துலேருந்து செல்வி அறிவழகன் என்ன சொல்லியிருக்காங்கண்ணா, இனிய காலை வணக்கத்தோட எங்கள் வீட்டில் ஆடு பூனை இதெல்லாமே இருக்குது, அவங்கக்கிட்டேருந்து பாசம் நன்ற ஒற்றுமை இதை தான் நாங்கள் கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கப்புறமா மல்லியம் அமுதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எறும்பிடமிருந்து சுறுசுறுப்பை கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கப்புறம் சென்னை வனரப்பேட்டையிலேருந்து நமக்கு சோமசுந்தர பிரபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேவையான உணவு மட்டுமே உண்ணுதல், இதுதான் பிற ஜீவராசிகளிடமிருந்து நாம கத்துக்கிறது அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. இது போல நீங்களும் உங்களோட கமெண்ட்ஸ் நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜ்ல கொடுங்க.

0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில வர இந்த தோழி என்ன சொல்றாங்கன்னு அவங்க கிட்டயே கேக்கலாம். வருக, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
1: நாங்க சித்ரிபுண்டில இருந்து கௌசல்யா பேசுறோம்.
0: சொல்லுங்கம்மா, நம்ம பண்பலையில் என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு ஆட்டோகிராஃப் படத்துல இருந்தே ஒவ்வொரு பூக்கள்
0: பாடல் கடத்தலாம். சொல்லுங்க, பிற ஜீவராசிகள் கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிற விஷயம் அப்படின்னா என்னவா இருக்கும்?
1: நாய் வந்து நன்றி உள்ளதா இருக்கும். நம்ம எங்க போனா போயிட்டு வந்துட்டோம்னா நம்மள அவ்வளவு பாசமா வந்து வரவேற்கும்.
0: நிச்சயமா,
1: மறக்க முடியாத ஒரு விஷயம்.
0: நாம வெளியில போயிட்டு எவ்வளவு கஷ்டத்தோட வீட்டுக்கு வந்தாலும் நம்மள பார்த்த ஒரு ஜீவன் ரொம்ப சந்தோஷமா வாலாட்டிக்கிட்டு நம்மள சுத்தி சுத்தி வரும்போது வெளியில பட்ட கஷ்டமே தெரியாது இல்லையா?
1: கண்டிப்பா, அது ரொம்ப பாசமா இருக்கும்.
0: நிச்சயமா, முதல் முறை பேசுறீங்களா?
1: கண்டிப்பா, ரொம்ப நாள் இப்ப ட்ரை பண்ணி லைன் கிடைக்கல. இப்ப அம்மா வீட்டுக்கு வந்து அம்மா மூலமா ட்ரை கிடைச்சு.
0: அப்படியா? சூப்பர் சூப்பர், தொடர்ந்து நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கும் அடிக்கடி எஃப்எம்ல கண்டிப்பா லைன் கிடைக்கும். ஓகேவா?
1: ரொம்ப தேங்க்யூ மேடம்.
0: ஓகே, நன்றி.
1: தேங்க்யூ.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின்.

0: ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில் எது தொடர்பா பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, பிற ஜீவராசிகள் கிட்டேருந்து நம்ம கத்துக்கிற விஷயம்லாம் என்ன அப்படின்னு தாங்க இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து அழகா கால் பண்ணி சொல்லியிருக்காங்க, அதுக்கடுத்தது நமக்கு ஃபேஸ்புக்லயும் கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது போல இப்ப வந்திருக்க கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, பூந்தோட்டம் ராஜலட்சுமி கார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்க வீட்டு கோழி மாதிரி ஆகாதுங்க, கையில எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் வந்து குத்தாலம் தேரடி தேரிலிருந்து தில்லை வில்லாளன் சொல்லியிருக்காங்க, நன்றி மறவா ஜீவன்கள் நன்றியை கற்றுக் கொடுக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. இது போல உங்களுடைய கமெண்ட்ஸையும் நம்ம கரிகால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் கண்டிப்பாக கொடுங்கங்க, நாம் படிச்சிடலாம்.

பிற ஜீவராசிகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நிறைய கமெண்ட்ஸும் வந்திருக்கு, நிறைய காலர்ஸும் வந்திருக்காங்க. இப்போ வர தோழி யாருன்னு கேட்போம். வருக, வணக்கம். வணக்கம். லைனில் வந்து திருத்துறைப்பூடியிலேருந்து தேவியம்மா லைனில் இருந்தாங்க. இருக்கீங்களா? வணக்கம். இந்த பிற ஜீவராசிகள் சின்ன சின்ன விஷயம், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எறும்பாக இருக்கட்டும், எறும்புக்கிட்டேருந்து எவ்வளவு முறை கழிச்சு விட்டாலும் அந்த ஒழுங்குமுறை மாறாமல் அப்படியே நேராக போய்கிட்டே இருக்கும். இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு ஒழுங்குமுறையோடு நம்ம செய்யணும் அப்படிங்கிறத கற்றுக்குறோம். அதுக்கடுத்தது தேனீக்கள் கிட்டேருந்து எப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இப்படி ஒரு தேன் அழகாக இப்படி ரெடி பண்ணுது பாருங்களேன். அதை பார்க்கும்போதே நமக்கு இந்த மாதிரி நம்மளும் ஒரு அழகான வீடு கட்டணும் அப்படின்னு நமக்கு தோணும். அந்த மாதிரி சுறுசுறுப்பாக செத்த நேரம் ரெஸ்ட் எடுக்கக்கூட செய்யாதுங்க. அது அடுத்தடுத்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும். அது போல் ஓய்வு சோம்பேறித்தனத்தெல்லாம் நம்ம குறைச்சிக்கிட்டு எப்படி தேனீக்கள் மாதிரி சுறுசுறுப்பாக வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத தேனீக்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இது மட்டும் இல்லைங்க, இது போல் நிறைய ஜீவராசிகள். இப்போ டால்ஃபின் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இந்த டால்ஃபின் வந்து அது கடலில் இருக்க உயிரினமாக இருந்தாலுமே மனிதர்களுக்கும் அந்த உயிரினத்துக்கும் அதிக சம்மந்தம் இல்லைனாலும், ஒரு மனித ஜீவராசியை காப்பாற்றணும் அப்படின்னாலும், இல்லை வேறு ஏதாவது ஆபத்தில் இருக்க ஒரு உயிரினத்தை காப்பாற்றணும் அப்படின்னாலும், இந்த டால்ஃபின்கள் மாதிரி காப்பாற்றக்கூடிய தன்மை வேறு எந்த உயிரினங்களுக்கும் அவ்வளோவா இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். அப்போ இந்த டால்ஃபின் மாதிரி நம்மளுமே யாருக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் உடனடியாக காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு தன்மையும் நம்ம வளர்த்துக்கிறது அந்த டால்ஃபின் கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிற ஒரு விஷயந்தாங்க. இது போல் அடுத்த ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க யார் அப்படின்னா, பேரில் இந்த செந்தில் கண்ணன் ஷோபா இவங்க தான் சொல்லியிருக்காங்க. ஜீவராசிகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது ஒற்றுமை உழைப்பு போன்ற நிறைய உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கடுத்தது யார் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, பாப்பா கோவில்லேருந்து அன்னலக்ஷ்மி ரவி அவங்க தான் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நேரமே போகிறதில்ல நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் வந்து மன்னார்குடியிலேருந்து சசிகலா தியாகராஜன் தான் சொல்லியிருக்காங்க, அன்பு மட்டுமே இது தாங்க நாங்கள் ஜீவராசிகள் கிட்டேருந்து கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. முல்லைக்காடுலேருந்து பாபு வந்து நிகழ்ச்சிக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இது போல் இன்றைக்கி நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா, பிற ஜீவராசிகளிடமிருந்து நம்ம கற்றுக்கிறதுலாம் என்ன என்ன அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகாக தெளிவாக எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இது போல் நிறைய பேர் வந்து சொல்லாமலும் கமெண்ட்ஸ் போடாமலும் காலுக்கு லைன் கிடைக்காமலும் மனசுக்குள்ள ஆயிரம் விஷயங்களை நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்போங்க. இப்போ நிறைய பேர் சொன்னாங்க இல்லையா, இந்த கோழி குஞ்சு பார்க்கும்போது அது எப்படி தன்னோட குழந்தைகளை வந்து எப்படிலாம் காப்பாற்றுது அப்படிங்கும்போது, அதோட தாய்மை உணர்வு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத எளிமையாக கற்றுக்குறோம். இந்த ஜீவராசிகள் எப்போதுமே நமக்கு அதிகமாக சொல்லி கொடுக்குற விஷயம் ஒற்றுமை. இந்த ஒற்றுமை அப்படிங்கிறது மனிதர்குலத்தில் இப்போ வந்து அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் எல்லாரும் அவசர காலத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும்போது நம்மளோட வேலையை பார்க்கறதுக்கே நேரம் சரியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இந்த ஒற்றுமை அப்படிங்கிறது கொஞ்சம் குறையுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் முயற்சி செய்ய செய்ய இந்த ஒற்றுமை அப்படிங்கிறதும் நம்மக்கிட்ட நிறையவே வர ஆரம்பிச்சிடுங்க.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலோட நம்மிடமிருந்து விடைபெறுகிறது வணக்கம் தோழி. இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சி எப்படி சுவாரஸ்யமா போணுச்சோ அது போல எல்லா வணக்கம் தோழி நிகழ்ச்சிகளும் அது மட்டும் இல்லாம எல்லா நிகழ்ச்சிகளும் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும்னு நம்புங்க. உங்களுடைய ஆதரவையும் நம்ம பண்பலைக்கு கொடுத்துருங்க. எப்படி அப்படின்னா, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணிதாங்க.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 1.3 நாம் இணைந்திருக்கின்றோம். பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம். எஃப்எம் எக்ஸ்பிரஸ் நேரம் 12 மணி. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருப்போர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகை மூராசன்ஸ் ரெடிமேட். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து பகல் 12:10 கடித மலர்கள். பனிரெண்டு 50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
1: காமராஜர் அவர்கள் 1903 விருதுநகரில் பிறந்தார். அவர் எளிமை, நேர்மை, உழைப்பு ஆகியவற்றுக்கு பெயர் பெற்றவர். தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சிக்காக.
0: நிகழ்ச்சியில் பங்கு பெறும் இன்றைய தளிர் செல்வன் எம் சஞ்சய். 12:55 பன்னிசை கல்லூர் என தொடங்கும் பாடல் பாடியவர் பி சம்பந்தம் அவர்கள். ஒருமைக்கு நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கும் தென்மழை. 1:55 மெல்லிசை இழப்பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 3 மணிக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். 3:30 எல்எஸ்சி தொடரும். 4 மணிக்கு கால கண்ணாடி நாடகம் எழுதியவர் ஆர் பி விசே.

0: பிஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்றிரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எசட்டின் உழவர் அரங்கம்.
1: 3 மாசத்துக்கு மேல அந்த சேவல்கள்லாம் கிட்டத்தட்ட 2 கிலோ நெருங்கின மேலும். இந்த சேவல் கோழி அதுல வந்து 100 கோழியில 50 சேவல் இருக்கும். 50 சேவல் 2 கிலோ தாண்டிடும். அன்னைக்கு ஒரு சேவலுடைய விலை 600 எவ்வளவு?
0: நாட்டுக்கோழி வளர்ப்பில் வெற்றி பாதை. நாகப்பட்டினம் மாவட்டம் தேத்தாக்குடி கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8 மணிக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரின் காட்சியில் வரும் காணம், 8:30 காட்சியில் வரும் காணம் தொடரும். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல். இன்றிரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமது. வழங்குபவர் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 10 மணிக்கு இரவு மலரும். 11 மணிக்கு காற்றலில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். இதுவரை வளம் வந்தது எஃப்எம் எக்ஸ்பிரஸ். நேர்களை, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பன்மலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: சிந்தனை துளி. உறுப்பு தானம் செய்வோம், உயிர் தானம் அளிப்போம். உங்கள் நல்ல முடிவு ஒருவரின் புதிய வாழ்க்கை. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். பான்மலையோடு இணைந்த நேயர்கள் இனி கேட்கலாம் கடித மலர்கள். நமது நிலை நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள் நேரலையில்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: கடித மலர்கள் உங்களின் கருத்துக்கள் எங்களின் குரல். நிகழ்ச்சியின் தொடக்கமாக கங்களாஞ்சேரி டி முருகேசன் அவர்களுடைய கடிதங்களை பார்க்கலாம். கடந்த 29ஆம் தேதி காலை 6:55 மழலைகளின் சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியான பசுந்தளி நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சியில் சிறுமி அழகாக பாடினார். சிறப்பாக இருந்த அந்த நிகழ்ச்சி வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். கடந்த 30ஆம் தேதி காலை 6:55 சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியான பசுந்தளிர் கேட்டேன். காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த யூகேஜி மழலை எம் மேத்ரா அவர்கள் பாடிய 2 ஆங்கில பாடல்களும் சிறப்பாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். கடந்த 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 6:40 திருநள்ளார் வசந்தா அம்பலவாணன் அவர்கள் வழங்கிய இன்சொல் அமுது நிகழ்ச்சி கேட்டேன். அன்பால் எதையும் சாதிக்கலாம், அன்பால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை. எல்லா நற்பண்புகளுக்கும் அன்புதான் அடிப்படை என்பதை அழகாக அன்பின் சிறப்பை புரிய வைத்தார்கள். வழங்கிய எழுத்தாளர் அவர்களுக்கும் வானொலிக்கும் நன்றிகள்.

கடந்த 3ஆம் தேதி 6:35 விவசாயிகளின் சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியான உழவர்களுக்கு கேட்டேன். நிகழ்ச்சியில் ஆடு மாடுகளுக்கு மீந்து போன சாதத்தை வைக்க கூடாது, தேனை அதிகமாக சாப்பிட்டால் கால்நடைகளுக்கு உயிருக்கே ஆபத்தான நிலை ஏற்படும் எனவும், மாவுசத்து குறைந்த உணவுகளை கொடுக்கக்கூடாது என்பதை பற்றியும் சகோதரிகள் விளக்கமாக உரையாடல்கள் மூலம் தெரிவித்தார்கள். வழங்கிய சகோதரிகளுக்கும் பண்பலைக்கும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். கடந்த 3ஆம் தேதி காலை 6:55 சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியான பசுந்தலை நிகழ்ச்சி கேட்டேன். அதில் 4ஆம் வகுப்பு சிறுமி பரணிகா அவர்கள் பாடிய முளைப்பாரி பாடல் சூப்பராக இருந்தது. அப்பாடல் என்றால் என்ன, அவரது குரலில் கேட்டுக்கொண்டே இருக்கணும் போல இருந்தது. முளைப்பாரி பாடல் என்றால் என்ன, அதற்கு அவர் சொன்ன விளக்கம் அருமையாக இருந்தது. எதிர்காலத்தில் போலீஸ் ஆக வேண்டும் என்ற அவரது விருப்பம் நிறைவேற கடித வழி நேயர்களின் சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றிருக்கிறார். தொடர்ந்து அதே நாளில் பிற்பகல் 2:05 டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் இதய மருத்துவர் டாக்டர் PS சக்கரவர்த்தி அவர்கள் பங்கேற்ற நேரலை கேட்டேன். அதிகமாக டீ குடித்தால் இதயத்திற்கு பாதிப்பு ஏற்படும், மாரடைப்பு வந்தவர்களுக்கு திரும்ப வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றிய வழிமுறைகளையும் இதயம் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு விளக்கமாகவும் மருத்துவர் அவர்கள் பதிலளித்தார்கள். வழங்கிய மருத்துவர் அவர்களுக்கும் வானொலிக்கும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 கடித மலர்கள் நிகழ்ச்சியில். தொடர்ந்து நாம் நாகப்பட்டினம் ஆரியநாட்டு தெரிய சிவா பாரதி, வால்முனீஸ்வரன், பாப்பா கோவில் கே ரவி, வேளாங்கண்ணியார் சொக்கலிங்கம், மயிலாடுதுறை SP வேந்தன், மங்கை மடம் ஜி ஜெயந்தி, மணக்குடி ராஜேந்திரன் அவர்களுடைய கடிதங்களை பார்க்கலாம். கடந்த 29ஆம் தேதி அன்று பிற்பகல் 2:30 சிறுவர் சொல்லி நிகழ்ச்சி கேட்டோம். அதில் காரைக்கால் மாவட்டம் சுரக்குடி அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது, வழங்கிய பண்பலைக்கு வாழ்த்துக்கள் என்றிருக்கின்றன. தொடர்ந்து கடந்த 31ஆம் தேதி அன்று பிற்பகல் 2:00 கேள்விக்கென பதில் நிகழ்ச்சி கேட்டோம். அதில் நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட நேயர்களிடம் கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதில்களை சொன்னார்கள். மற்றும் பாடல்களும் நிகழ்ச்சியும் அருமையாக இருந்தது, வழங்கிய சகோதரி அவர்களுக்கும் காரை பண்பலைக்கும் வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். கடந்த 30ஆம் தேதி 10:00 இரவு மலரும் நிகழ்ச்சி கேட்டோம். அதில் நேயர்கள் கடிதங்கள் மூலம் எழுதிய பாடல்களை வழங்கினார்கள். நிகழ்ச்சியில் வழங்கிய பாடல்கள் ஐந்தும் எளிமையாக இருந்தது, வழங்கிய காரை பண்பலைக்கு வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார்கள். தொடர்ந்த அதே நாளில் பிற்பகல் 2:00 வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சி கேட்டோம். அதில் பங்கு கொண்ட நேயர்களிடம் கேட்ட தமிழ் வார்த்தைக்குரிய சரியான பதிலை சொன்னார்கள் மற்றும் தகுந்த பாடலையும் வழங்கினார்கள். நிகழ்ச்சி விறுவிறுப்பாக இருந்தது, இதை வழங்கிய சகோதரியவர்களுக்கும் பண்பலைக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்றிருக்கின்றன. தொடர்ந்து 1ஆம் தேதி அன்று மாலை 4:00 ஊருமுறும் நிகழ்ச்சி கேட்டேன். அதில் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டீஸ்வரம் ஊரில் இருந்து நேரலையாக மலர்ந்தது நிகழ்ச்சி. ஊரின் சிறப்புகளையும் கோயில் சிறப்புகளையும் காரை பண்பலையின் மூலம் தெரிந்து கொண்டோம். வழங்கிய வானொலிக்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். தொடர்ந்து கடந்த 3ஆம் தேதி அன்று காலை 10:00 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி கேட்டும் அதில் நன்றி மறவி என்ற பொருளில் உரையாடினார்கள் நேயர்கள். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அனைத்து நேயர்களும் தலைப்புக்கு தகுந்த நல்ல கருத்துக்களை வழங்கினார்கள் மற்றும் பாடல்களும் நிகழ்ச்சியும் அருமையாக இருந்தது, வழங்கிய வானொலிக்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் என்றிருக்கின்றன. கடந்த 3ஆம் தேதி அன்று பிற்பகல் 2:05 டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி கேட்டும் அதில் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருதய நோய் மருத்துவர் நிபுணர் டாக்டர் சக்கரவர்த்தி அவர்கள் நேயர்களின் சந்தேகங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினார்கள். நிகழ்ச்சியில் மாரடைப்பு வந்தவர்கள் மறுபடியும் வராமல் இருக்க என்ன மாதிரியான உணவு முறைகளை கடைபிடிக்க வேண்டும், என்ன பொருட்களை தவிர்க்க வேண்டும், நடைபயிற்சி செய்ய வேண்டும், இதையெல்லாம் செய்தால் வராமல் தவிர்க்கலாம் என்று விரிவாக மருத்துவர் அவர்கள் தகவல்களை வழங்கினார்கள். வழங்கிய காரை பண்பலைக்கு மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் என்றிருக்கின்றன. நிகழ்ச்சியில் தொடர்ந்து திட்டச்சேரி MS சாகுல் ஹமீது அவர்களுடைய கடிதங்களை பார்க்கலாம். கடந்த 29ஆம் தேதி மாலை 4:00 வளம் வந்த மனவிழுதை நிகழ்ச்சியில் கீவலூர் வட்டம் கூரத்தங்குடி பேபி கிருஷ்ணா என்ற நேயரின் பாடல் தெரிவு இடம்பெற்ற பாடல்கள் யாவும் எஸ் ஜானகி அம்மாவின் குரல்களில் ஒலித்த பாடல்களாக இருந்தது, கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இருந்தது. பங்கு பெற்ற நேயருக்கும் வழங்கிய காரைக்கால் பண்பலைக்கும் இருந்த நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகள் என்றிருக்கிறார்.
கடந்த 2 அன்று காலை 9:30 ஒளிபரப்பான தேதியும் செய்தியும் நிகழ்ச்சியில் அன்றைய நாளில் நடைபெற்ற நிகழ்வுகளை அலசி ஆராய்ந்து நமக்கு தெரியப்படுத்தி வருவது மிகவும் சிறப்பாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை நான் கேட்க தவறுவதே இல்லை. வழங்கி வரும் காரி பண்பலைக்கு எங்களது மனமார்ந்த பாராட்டு.

என்றிருக்கிறார். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம் வெண்கரும்பு நேரு அவர்களுடைய கடிதங்களை பார்க்கலாம். கடந்த 31ஆம் தேதி அன்றைய ஆலய உலா நிகழ்ச்சியில் திருமலைராயன்பட்டினம் ராஜசோழீஸ்வரர் பெருமாள் ஆலய கும்பாபிஷேக நிகழ்வினை நமது காரை பண்பலை வழி ஒளிபரப்ப கேட்டு நிகழ்ச்சி அருமையாக இருந்தது, வழங்கிய வானொலிக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் என்றிருக்கிறார். மேனாங்குடி முருகேசன் அவர்களுடைய கடிதம் இது. முருகேசன், சாந்தி முருகேசன், அரவிந்தன், கலாவதி, ராஜலட்சுமி, ரேவதி, கொள்ளிடம் காமராஜ், வெள்ளிவாக்கம், குபேந்திரன், விஜயா, இந்த நேயர்கள் தினந்தோறும் காலை மதியம் வளம் வரும் பசுந்தளிர் நிகழ்ச்சியில் மழலைகளின் இனிய குரலில் அவர்கள் கூறும் கதைகள் மற்றும் பாடல்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கிறது. வழங்கி வரும் காரை பண்பலைக்கு நன்றிகள் என்றிருக்கின்றன. இதே நேயர்கள் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமையில் வளம் வரும் ஜீபூம்பா நிகழ்ச்சி மழலைகள் பேசுவது மகுடம் தரித்தார் போல் உள்ளது. நிகழ்ச்சியை சகோதரி அவர்கள் அருமையாக வழங்கி வருகிறார்கள். வழங்கி வரும் சகோதரிக்கும் காரை பண்பலைக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார்கள். தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியில் நரசிங்கன்பேட்டை ஏஜி ஐயப்பன் அவர்களுடைய கடிதங்களை பார்க்கலாம். கடந்த 29ஆம் தேதி காலை 6:40 இன் சொல்ல முது நிகழ்ச்சி கேட்டேன். இதில் உண்மையான உறவின் உன்னதம் உணர்த்தப்பட்ட விதம் அற்புதமாக இருந்தது. வழங்கிய திருவாரூர் முனைவர் அறிவழகன் ஐயா அவர்களுக்கும் வானொலிக்கும் மனமார்ந்த பாராட்டுகள் என்றிருக்கிறார். கடந்த 31ஆம் தேதி காலை 6:40 இன் சொல் அமுது நிகழ்ச்சி கேட்டு இதில் நட்பின் பெருமைக்கு மேலும் மகிமை வழங்கிய இன் சொல் அமுது சிறப்பாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். தொடர்ந்து 9ஆம் தேதி காலை 6:40 ஒலிபரப்பான இன்சொல் அமுது நிகழ்ச்சி கேட்டேன். இதில் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையை கற்றுக் கொடுத்த வகையில் இன்சொல் அமுதானது வழங்கிய அன்பு சகோதரி திருநள்ளார் வசந்தா அம்பலவாணன் அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் என்றிருக்கிறார். கடந்த 3ஆம் தேதி காலை 6:40 இன் சொல் அமுது கேட்டோம். இதில் இன்ப துன்பம் நிறைந்த கருத்தாழமிக்க கருத்தை கதையாக இன் சொல் அமுதானது வழங்கிய அன்பு சகோதரி அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். நிகழ்ச்சி நாம் தொடர்ந்து சீர்காழி வட்டம்

0: இருக்கிறார். தொடர்ந்து 9 இம்மாதம் 1 காலை 6:40 ஒலிபரப்பான இன்சுல் அமுது நிகழ்ச்சி கேட்டேன். இதில் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையை கற்றுக் கொடுத்த வகையில் இன்சுல் அமுதானது வழங்கிய அன்பு சகோதரி திருநள்ளார் வசந்தா அம்பலவாணன் அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் என்றிருக்கிறார். கடந்த 3 காலை 6:40 இன்சொல் அமுது கேட்டோம். இதில் இன்ப துன்பம் நிறைந்த கருத்தாழமிக்க கருத்தை கதையாக இன்சொல் அமுதானது வழங்கிய அன்பு சகோதரி அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். நிகழ்ச்சி நாம் தொடர்ந்து சீர்காழிவட்டம் மேலமாத்தூர் கலைஞதாசன் பாரி அவர்களுடைய கடிதங்களை பார்க்கலாம். கடந்த 28 அன்று காலை 10 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி கேட்டேன். அதில் எண்ணிய முடிதல் வேண்டும், சிறப்பான உரையாடல் நிகழ்ச்சியாக நன்றாக இருந்தது, வழங்கிய காரி வானொலிக்கு பாராட்டுக்கள் பல என்றிருக்கிறார். கடந்த 30 அன்று பிற்பகல் 2 வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சி கேட்டேன். அதில் முக்காலத்தை உணர்த்தும் சொல் நிகழ்ச்சியாக நன்றாக இருந்தது, வழங்கிய காரை பண்பலைக்கும் அறிவிப்பாளர் சகோதரி அவர்களுக்கும் எனது பாராட்டுகள் பல என்றிருக்கிறார். கடந்த 3 அன்று இரவு 10 இரவு மலர் நிகழ்ச்சி கேட்டேன். அதில் உலாவந்த அனைத்து பாடல்களும் சூப்பரான கான கீதங்களாக இருந்தது, வழங்கிய காரை பண்பலைக்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் வந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் என்றிருக்கிறார். பண்மலையோடு இணைந்து நாம் கேட்டுக் கொண்டிருப்பது கடித மலர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் கூத்தூர் அப்துல் கரீம் செல்லமுத்து சலாமத் சுகைனா இவர்களுடைய கடிதங்களை பார்க்கலாம். கடந்த 29 அன்று மாலை உலாவந்த மனம் விழுது நிகழ்ச்சியில் கூரத்தாங்குடி நேயர் பேபி கிருஷ்ணா அவர்களின் கடித வழி விருப்ப பாடல்களும் அதற்கான விளக்கங்களும் அருமை அருமை. குறிப்பாக காலம் சென்ற எஸ் ஜானகி அம்மா அவர்களின் பாடல்கள் அனைத்தும் மனதை தொட்டு நின்றது. நேயருக்கும் பண்பலைக்கும் பாராட்டும் நன்றிகளும் என்றிருக்கிறார். கடந்த 2 அன்று மதியம் 12:50 உள்ள வந்த மழலைகளின் சூப்பர்ஹிட் நிகழ்ச்சியான பசுந்தளிர் நிகழ்ச்சியில் மாணவ செல்வம் வழங்கிய சரளமான ஆங்கில பேச்சு மிகவும் சிறப்பாக இருந்தது, வார்த்தை பேசாமல் நன்றாக இருந்தது, அருமை. ராணுவத்தில் சேர வேண்டும் என்ற அவரது எண்ணமும் அவளும் நிறைவேற எங்களின் வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். தொடர்ந்து கடந்த 2 மதியம் உள்ள வந்த அச்சாணி நிகழ்ச்சியில் பந்தல் அலங்காரம் மேடையமைப்பு பற்றி அரும்பாக்கம் ஆறுமுகம் அவர்களின் தொழில் பற்றியும் திறமை பற்றியும் சமயங்களில் ஏற்பட்ட சிரமங்கள் பற்றியும் மிகவும் விவரமாக எடுத்து சொன்னார். ஆவலோடு கேட்க முடிந்தது. நேர்முகம் கண்ட சகோதரியும் ஆக்கமாக விழாக்களோடு உரையாடினார். தொழிலில் மேலும் உயர அவருக்கு வாழ்த்துக்களோடு வானொலிக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றிருக்கிறார். கடந்த 3 அன்று இரவு நேரத்தில் எங்கள் இதயத்தை இதமாக இசை மழை பொழிந்தது. இரவும் மலரும் பகுதியில் சர்வ குரலோன் TM சவுந்தரராஜன் அவர்களின் சர்க்கரை குரலில் ஆரம்பம் முதல் இறுதி வரை உள்ள வந்த பாடல்கள் அனைத்தும் சந்தேகமில்லாமல் எங்கள் மனதில் சந்தோஷத்தை தந்தது என்றிருக்கிறார்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, நாளை காலை 9 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லர்,
5: நைனோன்சிஸ் ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
6: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
0: செங்கல் சுலை மற்றும் இதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
7: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: பிபிஎன் கண் மருத்துவமனையும்
9: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
10: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 8:45 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர்.
11: அழகு கைராசி அனைத்துக்கும் ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:55 நாகப்பட்டினம் TLR ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பறவை அன்னை ஏஜென்சி வழங்கும் அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர்.
12: மஞ்சக்கொல்லை ருக்மணி மருத்துவமனை அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர்.
13: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், சிமெண்ட், நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சி பறவை.
6: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி.
13: வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இறங்க ஆடை தள்ளுபடி செப்டம்பர் 6 வரை நீட்டிப்பு. இப்போதே 10% தள்ளுபடியில் ஆடைகளை வாங்கி உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துங்கள். திருச்சி சாரதா.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்
1: இணைந்திருக்கின்றோம். காரைக்கால் பண்பலை 100.3 கடிதம் மலர்கள். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
2: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பேரளம் ஸ்ரீ சங்கரா சரோ சிபிசி ஸ்கூல் வழங்கும் நலம் தரும் நல் உணவு தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர்.
3: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உடவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
4: நிறைவிற்கும் நிம்மதிக்கும் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும்
5: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நமது பண்பலையில் நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
8: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம்.
1: நாளை மாலை 4:30 வைக்கிங் மணிநன் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.
9: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
1: நினைவிருக்கட்டும் நேர்களே, நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர் வசந்தன் கோ.
10: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
11: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
1: 12:27 இணைந்திருக்கின்றோம். பண்பலை 100.3 கடிதம் மலர்கள். நமது நிலைய நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள் நேரலையில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணி வான்மதி மோனிகா பிரீத்தி ஜென்சி வான்முகிலன் அமீர்பாலன் சரவணன் தமிழரசி இவர்களுடைய கடிதங்களை பார்க்கலாம். கடந்த மாதம் 21 அன்று காலை 6:35 வீட்டு மாடியில் கொத்தமல்லி சாகுபடி செய்யும் முறைகள் பற்றிய உழவர்களுக்கான நிகழ்ச்சியில் சகோதரிகள் பல்வேறு தகவல்களை கூறினார்கள். நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. அதே நாளில் 7:25 தென்கட்சியாரின் தகவல் நேரத்தில் சென்ட் பாட்டில் கதை சிந்திக்கவும் சிரிக்கவும் வைத்தது. வழங்கிய வானொலிக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். தொடர்ந்து கடந்த 22 சனிக்கிழமை அன்று 7:30 கிசான்வாணி நிகழ்ச்சியில் உதயநத்தம் தினக்குடி கே ரகுநாத் அவர்கள் இயற்கை முறையில் காய்கறி சாகுபடி பற்றி பல்வேறு செய்திகளை கூறினார்கள். நாங்கள் பக்கத்து ஊர் என்பதால் சென்று பார்த்தோம். இயற்கை சூழல் நிறைந்த பசுமையாக இருந்தது, பார்த்து அசந்து விட்டோம். அதே போல் நாங்களும் வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தை எங்களுக்குள் ஏற்படுத்திய காரை பண்பலைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். நாம் இணைந்திருக்கின்றோம். காரைக்கால் பண்பலை 100.3 கடிதமலர்கள். தொடர்ந்து கடந்த 27 அன்று காலை 7:40 இன்சொலமது நிகழ்ச்சி கேட்டோம். சொத்து என்பது ஒரு தலைமுறையை வளர்க்கும், ஆனால் கல்வி செல்வம் என்பது பல தலைமுறையை வளர்க்கும் என்பதை நல்லதொரு விளக்கமாக எடுத்து கூறினார்கள். வழங்கிய முனைவர் அறிவழகன் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் காலை 6:55 பசுந்தளி நிகழ்ச்சியில் செல்வன் தன்வி காங்கில பாடல் மாம்பழ பாடல் திருக்குறள் என தன்னுடைய குரலில் எடுத்து கூறி சிறப்பாக வழங்கினார். எதிர்காலத்தில் நல்லதொரு காவல்துறை அதிகாரியாக பணியாற்றிட எங்களுடைய வாழ்த்துக்கள் என்றிருக்கின்றன. கடந்த 26 புதன்கிழமை அன்று 10:05 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி கேட்டோம். தொண்டு செய்வதற்கு என்ன தேவை என்கிற தலைப்பில் பல்வேறு நேயர்கள் பல செய்திகளை விளக்கி கூறினார்கள். நிகழ்ச்சி அற்புதமாக இருந்தது. தொடர்ந்து காலை 11:00 வணக்கம் தொழில் பகுதியில் ஓணம் பண்டிகை பற்றி மகளிர்கள் ஓணம் பண்டிகையின் சிறப்புகளை எடுத்து கூறினார்கள். நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். அதே நாளில் 3:00 பெண்கள் சமத்துவ தினத்தில் உங்கள் வீட்டு ராணி என்ற தலைப்பில் பல நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் பகிர்ந்து கொண்டது சிறப்பாக இருந்தது. கடந்த 9 அன்று ஒலிபரப்பான அனைத்து நிகழ்ச்சிகளும் சிறப்பாய் இருந்தது. பாயிண்ட் டு பாயிண்ட் என்ற தலைப்பில் எங்களின் பொற்காலம் எது என்ற தலைப்பில் நேயர்கள் கலந்து கொண்டு அசத்தினார்கள். நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது என்றிருக்கிறார். நேயர்களுக்கு உள்ளங்கணிந்த நல் வாழ்த்துக்களை சொல்லுவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
12: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நேயர்களுக்கு நாகை மூராசன்ஸ் ரெடிமேட் உலகடைந்த நல்வாழ்த்துக்கள்.
0: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: கடிதமலர்கள் நிகழ்ச்சி

நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் அலிவலம் ஜெயலட்சுமி கணேசன் அவர்களுடைய கடிதங்களை பார்க்கலாம். கடந்த 30ஆம் தேதி அன்று காலை 8:30 ஆலை உலா கேட்டோம். இதில் திருவாரூர் தென்றல் நகர் ஸ்ரீ சக்தி விநாயகர் கோவில் குடமுழுக்கு நேர்முக வர்ணனை சிறப்பாக இருந்தது. வழங்கிய அறிவிப்பாளர் அவர்களுக்கும் வானொலிக்கும் அனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் என்றிருக்கிறார். கடந்த 1ஆம் தேதி அன்று காலை 11 மணிக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் நேயர்கள் தன் பிள்ளைகளுக்கு உணவில் காய்கறிகள் கொடுப்பது பற்றி சொன்னார்கள். இதில் பல விதங்களில் காய்கறிகள் சமைத்து கொடுப்பது பற்றியும் சொன்னார்கள். நல்ல பாடமாகவும் இருந்தது, பாடல்களும் சிறப்பாக இருந்தது. ரசித்தோம், அறிவிப்பாளருக்கும் வானொலிக்கும் பாராட்டுகள் என்றிருக்கிறார். அதே நாளில் மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சி கேட்டோம். இதில் தஞ்சை மாவட்டம் பட்டீஸ்வரம் துர்கையம்மன் கோவில் அருகில் இருந்து நேயர்கள் பேசினார்கள். இதில் துர்கையம்மன் கோவில் வரலாறும் பட்டீஸ்வரம் என்ற பெயர் எப்படி வந்தது என்றும் கோவில்களின் சிறப்புகள் பற்றியும் நேயர்கள் பல்வேறு தகவல்களை சொன்னார்கள். மேலும் பல நிகழ்ச்சிகள் சிறப்பாக இருந்தது, வழங்கிய வானொலிக்கு மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் என்றிருக்கிறார். கடந்த 2ஆம் தேதி அன்று காலை 11 மணிக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சி கேட்டும் இதில் நேயர்கள் நீண்ட நாள் சாதனைகள் பற்றி சொன்னார்கள். இதில் தன் வாழ்க்கையின் சாதனைகள் பல தகவல்கள் சொன்னார்கள். நல்ல பாடலும் கேட்டோம். நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது, வழங்கிய வானொலிக்கு பாராட்டுகளும் நன்றிகளும் என்றிருக்கிறார். கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் கொடிக்கால் பாளையம் அரூர் ஜான் ஹாஜா நஜமுதீன் அவர்களுடைய கடிதங்களை பார்க்கலாம். கடந்த 27ஆம் தேதி பிற்பகல் 2:05 டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி கேட்டோம். இதில் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் மற்றும் கண் நோய் நிபுணர் டாக்டர் வி சிவகுமார் அவர்கள் பங்கேற்ற நேரலை கேட்டேன். கண்களை பராமரிக்க சிறு குழந்தைகளுக்கு விட்டமின் ஏ சத்து நிறைந்த காய்கறிகள், கீரைகள், கேரட், பால், முட்டை, மீன், பப்பாளி போன்ற உணவுகளை அதிகம் கொடுக்க வேண்டும் என்பதை மருத்துவர் அவர்கள் விளக்கமாக சொல்லியிருந்தார்கள். நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது என்றிருக்கிறது. தொடர்ந்து 30ஆம் தேதி காலை 6:40 இன்சொல் அமுது நிகழ்ச்சியில் முனைவர் திருவாரூர் இரா அறிவழகன் அவர்கள் வழங்கிய இன்சொல் அமுது சரியான நேரத்தில் நாம் சொல்லும் பாராட்டு ஒரு மனிதனின் தன்னம்பிக்கையை உணர்த்தும் என்பதாக அமைந்தது, சிறப்பாக இருந்தது. தொடர்ந்து 1ஆம் தேதி காலை 10:05 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியானது நமக்கான அடையாளம் என்ற தலைப்பில் ஒளிபரப்பானது. ஒவ்வொரு நபருக்குள்ளும் தனித்தன்மை என்று ஒன்று இருக்கும், அதுவே அந்த நபருக்கான தனியான அடையாளம். பங்கேற்ற நேயர்கள் சுருக்கமாக தனக்கான அடையாளம் என்று என்ன என்பதை பற்றி சிறப்பாக கூறினார்கள். வழங்கிய வானொலிக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் என்றிருக்கிறார். கடந்த 1ஆம் தேதி அன்று காலை 9:05 நலவாய்வாழ நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து ஆர் பிரியவதனா அவர்கள் சிறப்பான நிகழ்ச்சியை வழங்கினார். மாவுச்சத்து, பருப்பு வகைகள், பயிறு வகைகள், முட்டை, இறைச்சி, கோழி கொழுப்பு, சிறுதானியங்கள், மீன் இவற்றோடு தினமும் தண்ணீர் 3 லிட்டர் வரை குடிக்க வேண்டும். நார்ச்சத்து உணவுகளையும் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இவற்றையும் உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் நன்கு விளக்கமாக கூறினார்கள். வழங்கிய வானொலிக்கும் மருத்துவர் அவர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும் என்றிருக்கிறார். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் கூடூர் மாலாதேவி ரவீந்தர் மரகதவேலன் சுகன்யா அருண்மொழி அரசன் இவர்களுடைய கடிதங்களை பார்க்கலாம். கடந்த 28ஆம் தேதி அன்று பிற்பகல் 2:05 முதல் முதலாக ஐஸ் சாப்பிட்டது எப்போது என்று கேட்டார்கள். என் எண்ணத்தில் தோன்றியதை அப்படியே நேயர்களும் கூறியது சிறப்பாக இருந்தது. அதே நாளில் மாலை 5:30 வேளாங்கண்ணி மாத ஆலயத்தில் கொடியேற்றம் நேரடி ஒளிபரப்பு கேட்டோம். நேரில் காண முடியாத எங்களுக்கு காதுகளுக்கு இனிமையாக இறைவனின் அருளையும் கேட்டு மாதாவின் மகத்துவத்தையும் சரணடைந்தோம். வழங்கிய பண்பலைக்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். கடந்த 31ஆம் தேதி காலை 11 மணிக்கு நாகை சர் ஐசக் நியூட்டன் சட்டக்கல்லூரியில் மாணவ மாணவிகள் நீதிமன்ற வளாகத்தில் சட்டம் முன்கையில் சட்டம் நீதி காப்பும் நிறைய சட்டத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தெளிவாக கூறினார்கள். மிகவும் சிறப்பாக அமைந்தது நிகழ்ச்சி. காணாமல் போனவர்கள், வரதட்சணை இது போன்ற பிரச்சனைகளுக்கு எந்த மாதிரியான சட்ட ஆலோசனைகளை பெற வேண்டும் என்பது பற்றியும் சிறப்பாக எடுத்து கூறினார்கள். நிகழ்ச்சி அருமையாக இருந்தது, வழங்கிய வானொலிக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் என்றிருக்கிறார். தொடர்ந்து நாம் விளமல் ஏ காவேரி எத்திராஜ் அவர்களுடைய கடிதங்களை பார்க்கலாம். கடந்த 28ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பான ஊருமுறும் நிகழ்ச்சியில் தரங்கம்பாடி வட்டம் இரவஞ்சேரி துர்கையம்மன் கோவில் வாசலிலிருந்து நேரலையாக ஒளிபரப்பானதை கேட்டோம். நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. கடந்த 29ஆம் தேதி காலை 9 மணிக்கு ஒளிபரப்பான நலமாய்வாழ நிகழ்ச்சியில் மூட்டு வலி குறித்து விளக்கமாக நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள் சிறப்பாக வழங்கினார்கள். வழங்கிய மருத்துவர் அவர்களுக்கும் வானொலிக்கும் மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் என்றிருக்கிறார். கடந்த 29ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பான சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியான

0: மனம் விழுதே நிகழ்ச்சியில் கூரத்தாங்குடி பேபி கிருஷ்ணா அவர்களின் பாடல் தெரிவுகள் மிகவும் சிறப்பாக இருந்தது. அதே நாள் கடந்த முதலாம் தேதி அன்று காலை 6:55 ஒளிபரப்பான பசந்தலை நிகழ்ச்சி கேட்டு நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சியில் 4ஆம் வகுப்பு படிக்கும் குட்டி சஸ்மிதா ஸ்ரீ அவர்கள் கதை சிறப்பாக இருந்தது. அதே நாளில் மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பான ஊரும் உரும் நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டீஸ்வரம் துர்கையம்மன் ஆலயத்திலிருந்து நேரலையாக ஒளிபரப்பானதை கேட்டோம். ஊரின் சிறப்பு, கோவிலின் சிறப்புகளை பல்வேறு விதமாக நேயர்கள் கூறினார்கள். சிறப்பாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கு பாராட்டுக்கள் என்றிருக்கிறார். கடந்த 3ஆம் தேதி காலை 6:55 ஒளிபரப்பான பசந்தலை நிகழ்ச்சியில் குட்டீஸ் தரணிகா அவர்கள் முளைப்பாரி பாடல் பாடியது சிறப்பாக இருந்தது. தரணிகா அவர்கள் படித்து காவல்துறை அதிகாரியாக எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். கடந்த 3ஆம் தேதி அன்று காலை 11 மணிக்கு ஒளிபரப்பான நலமாய்வாள நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்கம் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள் கூறினார்கள். மருத்துவர் அவர்களுக்கும் வானொலிக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் என்றிருக்கிறார். அதே நாளில் பிற்பகல் 2:05 ஒளிபரப்பான டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருதய நோய் சிகிச்சை சிறப்பு மருத்துவ நிபுணர் உதவி பேராசிரியர் டாக்டர் சக்கரவர்த்தி அவர்கள் இதய நோய் வராமல் தடுப்பதற்கு நாம் என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சிறப்பாக கூறினார்கள். வழங்கிய வானொலிக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். நேர்களே, நாளை காலை 9:15 ஆக்கூர் மூக்குட்டு மயிலாடுதுறை அபிராமி ட்ரேடர் செமனார் கோவில் பிரீத்தி ஃபென்சிங் வழங்கும் ஆலய உலா தரங்கம்பாடி வட்டம் பொன்சை அருள்மிகு மலையான் மடந்தை சமேத அருள்மிகு நல்துணை ஈஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை கேட்கலாம்.
1: மயிலாடுதுறை காவேரி நகர் RGK இன் அபிராமி ட்ரேடர்ஸ்
2: தரமான பொருட்களை கொண்டு மெஷின் மேட் கான்கிரீட் போஸ்ட் மூலம் கம்பி வேலி அமைத்து தருகிறோம்.
3: பிரீத்தி ஃபென்சிங் தமிழர் கோயில்.
0: கடித மலர்கள் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டம் ஜே ஜே சக்தி ஜனார்த்தன் அவர்களுடைய கடிதம் இது. கடந்த 1ஆம் தேதி அன்று வழங்கிய அனைத்து நிகழ்ச்சிகளும் சிறப்பாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கும் அந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். அடுத்ததாக திருமலை ராயன்பட்டினம் தட்சிணாமூர்த்தி அவர்களுடைய கடிதம் இருந்து, கடந்த ஞாயிறு அன்று வார்த்தை விளையாட்டு கேட்டும் அருமையாக இருந்தது. ஒருவர் சொன்னார், மற்றொருவர் அதே குரலில் வழங்கிய வார்த்தைகள் அனைத்தும் சிறப்பாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். மதுரை சு சண்முக சுந்தரம் அவர்களுடைய கடிதம் இது. கடந்த 24ஆம் தேதி அன்று பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் நியூசான் ஆப் செயலி வழியே கேட்டேன். இதில் பல்வேறு விலங்குகள் மற்றும் ஊர்வன சம்பந்தப்பட்ட தகவல்கள் வழங்கினார்கள். சிறப்பாக இருந்தது என்றிருக்கிறார். தொடர்ந்து கங்களாஞ்சேரி எம் மைதிலி முருகேசன் அவர்களுடைய கடிதம் இது. கடந்த 1ஆம் தேதி அன்று காலை 10 மணிக்கு சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி கேட்டு நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். பேரளம் செந்தில் கண்ணன் அவர்களுடைய கடிதம் இது. கடந்த 31ஆம் தேதி காலை 6:45 கோழி உள்ள வந்த பசந்தலை நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இருந்தது. சின்ன சின்ன குழந்தைகள் தங்களின் படைப்புகளை வெளிப்படுத்துவது அருமை. மதியம் 3 மணிக்கு ஒளிவுல வந்த LSE சூப்பர் ஹிட் நிகழ்ச்சி, மதியம் 1 மணிக்கு உள்ள வந்த தேன்மொழி நிகழ்ச்சியில் ஒளிவுல வந்த பாடல்கள் அனைத்தும் அருமையாக இருந்தது என்றிருக்கிறார். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஆண்டிப்பாளையம் மதனசேகர் அவர்களுடைய கடிதம் இது. கடந்த 2ஆம் தேதி புதன்கிழமை மாலை நடைபெற்ற ஊரும் உணவும் நிகழ்ச்சி எனது மயிலாடுதுறை மாவட்டம் ஊதனூரில் நடந்தது. அங்கு பேசிய பெண் நேயர்கள் புதுமையான உணவு முறைகளை சொல்லி அசத்தினார்கள். நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது என்றிருக்கிறார். நிகழ்ச்சியில் தொடர்ந்த சிதம்பரம் சிவசக்தி நகர் ஸ்வேதா அவர்களுடைய கடிதம் இது. கடந்த 31ஆம் தேதி நமது நிலையம் வழங்கிய அனைத்து நிகழ்ச்சிகளும் அருமை என்றிருக்கிறார். சிதம்பரம் சிவசக்தி நகர் VS ஸ்வேதா அவர்களுடைய அடுத்த கடிதம் இது. கடந்த 30ஆம் தேதி அன்று LSE நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டது கடித மலர்கள். நமது நிலை நிகழ்ச்சிகள் பற்றி நேயர்கள் வழங்கிய கருத்துக்களை கேட்டு ரசித்தோம். பண்பலையின் முகநூல் பக்கத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறது. கடித மலர்கள் தொடர்ந்திருங்கள். பண்பலை 100.3 இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

0: செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு டீசல் ஏற்றுமதி செய்யும் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. நேபாள பெருவளத்தில் அனல் மில் நிலையங்களில் சிக்கியவர்களை மீட்க இந்திய சீன குழுக்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன. ஜார்க்கண்ட் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சுதிவியா குமார் சானு இன்று மாரடைப்பால் காலமானார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக சென்ற 3 எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் மகளிர் ஒற்றையர் இறுதியாட்டத்தில் இன்று இந்தியாவின் மான்சி சிங் சீனாவின் வெங் ஜாங் ஜூவை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு டீசல் ஏற்றுமதி செய்யும் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. ரஷ்யா மற்றும் அமெரிக்காவிலிருந்து எண்ணெய் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியாவிடமிருந்து நாள்தோறும் 2 லட்சம் பீப்பாய் டீசல் இறக்குமதி செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாப் எல் மந்தேப் வழியாக இந்தியா ஐரோப்பிய நாடுகளுக்கான 60% டீசல் தற்போது வழங்கி வருகிறது. இந்தியாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்து இந்த டீசல் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வருடத்தில் 258 மில்லியன் டன் எண்ணெய் சுத்திகரிப்பு திறனுடன் உலகிலேயே 4வது பெரிய நாடாக இந்தியா திகழ்கிறது. நேபாள பெருவளத்தில் அனல் மின் நிலையங்களில் சிக்கியவர்களை மீட்க இந்திய சீன குழுக்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். நேபாளத்தில் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு நிலைமையை அந்நாட்டு நிர்வாகம் கண்காணித்து வருகிறது. நேபாளத்தில் கடந்த மாதம் 26ஆம் தேதி ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1344 அதிகரித்துள்ளது. காணாமல் போன 5000க்கும் மேற்பட்டோரை தேடும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 13100க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அடையாளம் தெரியாத 453 பேரின் டிஎன்ஏ மாதிரிகள் நேபாள காவல்துறையினரின் பரிசோதனைக்காக சேமித்து வைக்கப்பட்டுள்ளன. மேலும் 1270 சடலங்கள் குறித்த விவரங்கள் நேபாள காவல்துறையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. நேபாள பெருவெள்ளத்தின் மீட்புப் பணி மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக 7912 காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். நேபாள பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு செல்லும் ஊடகவியலாளர்கள் அரசு பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என நேபாள அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக நேபாள தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊடகவியலாளர்களின் பாதுகாப்புக்காக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சுதிவியா குமார் சானு இன்று மாரடைப்பால் காலமானார். கிரிதி மருத்துவமனையில் இதயநோய் காரணமாக அனுமதிக்கப்பட்ட அவர் இன்று அதிகாலை காலமானதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. அவரது மறைவிற்கு ஜார்க்கண்ட் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். மருந்து ஒழுங்குமுறை ஆணையம் புதுதில்லியில் பல்வேறு இடங்களில் சட்டவிரோதமாக விற்பனை செய்யும் மருந்தகங்களில் சோதனை மேற்கொண்டுள்ளது. மத்திய மருந்துகள் தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு தில்லி காவல்துறை ஒருங்கிணைந்து பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசு சான்றிதழ் பெறாமல் செயல்படும் மருந்தகங்களின் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பல்வேறு மருத்துவமனைகளில் அங்கீகாரம் இல்லாத நோய் தடுப்பு மருந்துகள் பயன்படுத்துவதை கண்டறிந்துள்ள நிலையில் அரசு அங்கீகாரம் பெற்ற மருந்தகங்களிலிருந்து மருந்துகள் வாங்க வேண்டும் என்று மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் மத்திய அரசின் திட்ட பயனாளிகளின் பட்டியல் தயார் செய்ய அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சானி உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் அனைவருக்கும் மத்திய அரசின் நலத்திட்டங்களின் பலன் சென்றடைய வழிவகை செய்யும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். வரும் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள சேவை இயக்கம் நிகழ்ச்சியில் அரசு திட்டங்கள் மக்களை சென்றடைய உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகளாக பொது சேவையில் ஈடுபட்டதை கொண்டாடும் வகையில் சேவை இயக்கம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மத்திய பிரதேச மாநிலம் சாகர் மாவட்டத்தில் கள்ளச்சாராய மருந்தி 9 பேர் உயிரிழந்துள்ளனர். ஊங்கார், நாரோஜ், பராஜ் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் மது அருந்தியதை அடுத்து இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான

0: ரூபாய்க்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஹோர்முஸ் நீரிணை வழியாக சென்ற 3 எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்க நாட்டுடன் இணைந்த எண்ணெய் நிறுவனங்களின் இந்த கப்பல்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. ஓமன் கடற்பகுதியில் ஈரானின் 3 எண்ணெய் கப்பல்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் அனைத்து கப்பல்களுக்கும் ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. முன்னதாக ஈரான் கப்பல்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. எகிப்தில் தொலைக்காட்சி தொகுப்பாளர் சாரா காலிஃபா உட்பட 12 பேருக்கு போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த எகிப்து நீதிமன்றம் போதைப் பொருட்களை இறக்குமதி செய்து புழக்கத்தில் விட்டதாக இவர்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக கூறியுள்ளது. எகிப்து சட்டத்தின்படி முஃப்தியின் மத ரீதியான ஒப்புதலை பெற்று இவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச குழந்தை திருமண எதிர்ப்பு நாள் ஐநா சார்பில் நவம்பர் 27 தேதி கடைபிடிப்பதற்கான தீர்மானத்திற்கு இந்தியா ஆதரவு அளித்திருக்கிறது. ஐநா பொதுச்சபையில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் ஒருமித்த கருத்துடன் இது தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி பல்கலைக்கழகம் சார்பாக சுற்றுலா மற்றும் தொழில்துறையை இணைப்பதற்கான சர்வதேச மாநாடு நாளை தொடங்கி வரும் வெள்ளிக்கிழமை வரை நடைபெறவுள்ளது. லாட்வியா நாட்டைச் சேர்ந்த விட்சாமா பல்கலைக்கழகம், போர்ச்சுகல் நாட்டைச் சேர்ந்த டி செட்வால் கல்வி நிறுவனம், புதுச்சேரி பல்கலைக்கழகம், ஐதராபாத் டாக்டர் ஒய்எஸ்ஆர் சுற்றுலா கல்விக் கழகம் இணைந்து இந்த மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு தலைமையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கர்நாடக மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பட்டு சத்யநாராயணா, புதுச்சேரி உயர்கல்வித்துறை அமைச்சர் செயலர் திரு முகமது அஃபீத் உள்ளிட்டோர் உரையாற்றுகின்றனர். தொடர் கனமழையால் தலைநகர் தில்லியில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை முதல் தில்லி மற்றும் தென்மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் கனமழை பெய்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், தில்லி, கிழக்கு ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தில்லியின் பல்வேறு இடங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை முதலமைச்சர் ரேகா குப்தா நேரில் பார்வையிட்டார். உத்தராகண்ட் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. ருத்ரபிரயாகில் கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அலக்நந்தா, மந்தாகினி ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தாழ்வான பகுதிகளிலிருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நிலச்சரிவு தொடர்பாக தொடர்ந்து கண்காணித்து வருவதாக ருத்ரபிரயாக் மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. சிக்கிமில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக நாகா தோசா சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தேங் சுரங்கத்திற்கு அருகே நிலச்சரிவு ஏற்பட்டதால் தீஸ்தா, செக்காங் ஆறுகளில் பாறைகள் விழுந்து நீரோட்டம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உயிர்ச்சேதமோ பொருள் சேதமோ ஏற்படவில்லை என மாங்கான் மாவட்டம் தெரிவித்துள்ளது. ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சீனாவில் ஜியாங் நகரில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவில் 2 பேர் உயிரிழந்தனர். காணாமல் போன 10 மேற்பட்டோரை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். சவுதால் சூறாவளியை தொடர்ந்து ஏற்பட்ட கனமழையால் ஜியாங்சி மாகாணத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. 640 மேற்பட்டோர் ட்ரோன் உள்ளிட்ட நவீன எந்திரங்களுடன் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். 5,300 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் மான்சி சிங் சீனாவின் வெங் ஜாங் ஜூவை எதிர்கொள்கிறார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை சீனாவின் ஹீ ஜி திங், ரெங் ஜியாங் இணையை எதிர்கொள்கிறது. சிங்ஷானில் இப்போட்டி பிற்பகலில் நடைபெறுகிறது. ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 11-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு டீசல் ஏற்றுமதி செய்யும் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் அனல் மின் நிலையங்களில் சிக்கியவர்களை மீட்க இந்திய சீன குழுக்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன. ஜார்க்கண்ட் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சுத்வியா குமார் சோனு இன்று மாரடைப்பால் காலமானார். நோர்முஸ் நீர்நிலை வழியாக சென்ற 3 எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் மான்சி சிங் சீனாவின் வெங் ஜாங் ஜூவை எதிர்கொள்கிறார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:50.
1: நாகப்பட்டினம் நம்பியார் நகர் புதிய கடற்கரையில் வரும் செவ்வாய்க்கிழமை மாலை 5:30 நடைபெறும் அருள்மிகு அதிபத்த நாயனார் கடலில் தங்கமின் விடும் விழாவிற்கு அனைவரையும் வருக வருகவன் அன்போர் அழைக்கின்றார்கள். அதிபத்த நாயனார் அவதரித்த திருநூலை பாடி எனும் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் நாகப்பட்டினம்.
0: பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
2: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே. அழகான மழலை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தல நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா?
4: வணக்கம் தம்பி.
5: வணக்கம்.
4: உங்க பேர் என்ன?
5: எம் சஞ்சய்.
4: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
5: 4th.
4: சரி, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
5: காமராஜர் பத்தி சொல்ல போறேன்.
4: சொல்லுங்களேன்.
5: காமராஜர் அவர்கள் 1903 விருதுநகரில் பிறந்தார். அவர் எளிமை, நேர்மை, உழைப்பு ஆகியவற்றுக்கு பெயர் பெற்றவர். தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சிக்காக பல பள்ளிகளை தொடங்கினார். ஏழை மாணவர்களுக்கு படிக்க மதிய உணவு திட்டத்தை ஊக்குவித்தார். அதனால் அவர் கல்வி கண் திறந்த காமராஜர் என்று அழைக்கப்படுகிறார். நாமும் காமராஜர் அவர்களை போல நேர்மையாக இருந்து நன்றாக படித்து நாட்டிற்கு நல்ல குடிமக்களாக வளர வேண்டும். அடுத்ததா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பத்தி சொல்ல போறேன். இவர் 1897 ஜனவரி 23 அன்று பிறந்தார். மிகச்சிறந்த கல்வியாளராக விளங்கினார். இந்திய சிவில் சர்வீஸ் சேர்ச்சி பெற்ற போதிலும் தாய்நாட்டில் சுதந்திரத்திற்காக விடுதலைக்காக போராடினார். எனக்கு ரத்தத்தை தாருங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறேன் என்ற இவரது முழக்கம் இந்திய இளைஞரின் இரத்தத்தை கொதிக்க வைத்தது. இரண்டாம் போர் போகும்போது ஜெயிக்கு தந்த வரலாற்று சிறப்பு மிக்க வாழ்த்து முழுக்கட்டத்தை நாட்டிற்கு தந்தவர் இவரே.
4: சூப்பரா காமராஜர் ஐயா பத்தியும் சுபாஷ் சந்திர போஸ் ஐயா பத்தி சொன்னீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா தம்பி? படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
5: போலீஸ்.
4: போலீஸாக்கி என்ன பண்ண போறீங்க?
5: தப்பு சாரங்களை திருத்தி நல்ல வழியில நடத்துவோம்.
4: சரிங்கப்பா, நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வருங்காலத்துல சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
5: தேங்க்யூ.
3: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
0: பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
2: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம் கல்லூர் என தொடங்கும் பன்னிசை பாடல். பாடியவர் பி. சம்பந்தம் அவர்கள்.

0: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
1: நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன்.
2: தெய்வீக ராகங்களாய் தமிழிசை.
0: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
2: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
0: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
2: மாலை 6
0: இன்னிசையாய் உலாவரும்
2: பன்னிசை.

சிந்தனை துளி. தண்ணீர் என்பது திரவத்தங்கம், எனவே தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேர்களை, நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1 மணி.

0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நாம் இனி கேட்டு ரசிக்கலாம். நாகை மூரா சன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கும் தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதி வழங்கும் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூரா சன்ஸ் ரெடிமேட்ஸ்.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூரா சன்ஸ் நாகப்பட்டினம்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: நேற்று இன்றைய தேன்மழை நிகழ்ச்சியானது உங்களின் கணித வழி வெறுப்பகானமாக ஒளி உலா வரும். நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. தென்மழையில் தொடக்கமாக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் வேலைக்காரன் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் பூத்தாண்டவம் புண்ணியகோடி உமா, ஆசிரியர் நகர் நக்ஷத்ரா தமிழினி தருண் இமை.

0: நேற்றைய நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேப்ஸ் வழங்கும் தொல்லி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தாரப்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நேர்கே நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 2 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நேர்கிலே நமது பண்பலையில் நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சல் அமுது தார்பைகள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: தென்மழை நிகழ்ச்சியில் ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் டிசம்பர் பூக்கள் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் சிருங்கட்டூர் ராஜேந்திரன், தனலட்சுமி, சந்தியாமணி.

0: கண்டன், மதுரவாயல் சரஸ்வதி, கண்ணகி நகர் ராணி, மணிவண்ணன், வில்லிவாக்கம் குபேந்திரன், திருச்சி முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், மதுரை குமரன்.
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
2: அதுதான் எதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மனது.

பண்பலை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நகை மூரா சன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் தேன்மழை நிகழ்ச்சியில் ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் சிட்டுக்குருவி திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் செமனார் கோவில் கன்ஸ்ரீ.

ராமலு, விநாயகா, லக்ஷ்மணன், சரஸ்வதி, சுபா, கபிலன், சேதுராமன், ஜானகிராமன், மருவத்தூர் மாதேஸ்வரம், அமுதா செல்வம், பூம்புகார் சுந்தரவல்லி, சங்கரன், நெய்தவாசல் பார்த்தசாரதி, சந்திரசேகர்.

0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: கரைக்கால் பண்பலை 100.3 இது தீன்மழை நிகழ்ச்சியில் வரும் இந்த பாடல் உனக்காகவே வாழ்கிறேன் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் எருக்கடஞ்சேரி சுப்ராயலு, நாகலட்சுமி தில்லையாடி, வீரசாமி தமிழன்பன் நகுலன், கீழையோர் உத்திராபதி தேன்மொழி மகேந்திரன், கீழமாத்தூர் கருப்பையா ராஜாத்தி, அறிவுக்கரசன்,

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தென்மழையில் வரும் இந்த பாடல் நான் மகா நல்ல திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தேத்தாக்குடி வடக்கு செல்வபாரதி, வனிதா, சித்தார்த்.

0: பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கிய தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ்.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் தீன்மழை. நிகழ்ச்சியில் வரும் இந்த பாடல் கீதாஞ்சலி திரைப்படத்தில் இருந்து. பாடலுக்கு விருப்பம் குர்கத்தி, முகமது இஸ்மாயில், ஜெரீனா, ஆசிஃபா, ஆசிக்.

0: நேர்களுக்கு தங்களின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களுக்கு தங்களின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். நாகை மூராசன் ஸ்ரீனிவேன்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: தேன்மழை நிகழ்ச்சிக்காக யாரெல்லாம் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். பாப்பா கோவில் இந்த ரவி தன்னோட கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேமாத்தோட அமுதா சேகர் தன்னோட கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியார் மன்சூர், அதுக்கப்புறமா யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்களோட பேரை சொல்லலை. அதுக்கப்புறமா நிறைய கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. தேன்மழை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு யார் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா டிஆர் பட்டினம் நளினி சங்கர், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, அதுக்கப்புறமா நாகை பாபு சத்யா இவங்களும் தன்னோட கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் அவங்களும் தன்னோட கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எரவாஞ்சேரி சின்னக்கண்ணன், அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா செல்வகுமார் அவங்க தான் சொல்லியிருக்காங்க புதுத்துறையிலேருந்து. செந்தல்கண்ணன் பேரலத்துலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, சோபா அபர்ணா இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பாலாஜி அப்படிங்கிறவங்க ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க மஞ்சக்கொல்லையிலேருந்து. அடுத்தது காட்டுமன்னார் கோவில் டீ மடப்புறத்தம் தோப்பு தெருலேருந்து வேல்முருகன் தன்னோட கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. பனங்காட்டாங்குடி அனுஷியா சங்கர், அதுக்கப்புறமா யாரோட கமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா அன்னப்பன்பேட்டையிலேருந்து ஜோதி தன்னோட கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. நன்னிலம் அம்பலவாணன், அதுக்கப்புறமா யாரோட அப்படின்னு பார்த்தா பேரலம் சந்தோஷ் இவங்களும் தன்னோட கமெண்ட்ஸை கொடுத்துட்டே இருக்காங்க. அடுத்தது காரைக்கால் நளினி அருள், அதுக்கப்புறமா ஷாலினி ரியா அப்படிங்கிறவங்களும் கமெண்ட்ஸை போட்டிருக்காங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் வந்து ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி தன்னோட கமெண்ட்ஸை நமக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் யாருப்பா கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் தேடிட்டே வரும்போது பவித்ரமாணிக்கம் ரகுபதி அவங்க தன்னோட கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. வழுவூர் பண்டாரவாறை ஸ்ரீகிருஷ்ணா அவங்களும் வந்துட்டு தன்னோட கமெண்ட்ஸை கொடுத்துட்டாங்க. இது போல் நிறைய கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா கடலூர் துறைமுகம் சுரேஷ் அவங்களும் தன்னோட கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு அவங்களும் நம்ம தேன்மழை நிகழ்ச்சிக்கான கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்கங்க. நீங்களும் உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம காரைக்கால் பண்புடைய ஃபேஸ்புக் பேஜில் கண்டிப்பாக கொடுங்க. தென்மழையில் வரும் இந்த பாடல் வைகாசி பிறந்தாச்சு திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் பொய்கை வீரன் குடி ராஜேந்திரன், மயிலாடுதுறை வேந்தன், நெய்விளக்கு தூயமணி, மணக்குடி ராஜேந்திரன், நாகை சாமி கணேஷ் சிவா.

தென்மழையில் நிறைவாக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் கொக்கரக்கோ திரைப்படத்திலிருந்து. இன்று ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ண எல்லா நேயர்களுக்காகவும் இந்த பாடல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டங்கள் மிக விரைவாக செயல்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். காவலர் நலத்திட்டங்கள் முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெறுவதாக அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்ட பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ராங்கி ரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டங்கள் மிக விரைவாக செயல்படுத்தப்படுவதாக

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லி ஸ்ரீராம் கல்லூரி நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அவர், குறிப்பாக ரயில்வே துறையை மின்மயமாக்கும் பணிகள் அதிவிரைவாக நடைபெறுவதாக கூறினார். அரசின் தெளிவான கொள்கை செயல் திட்டங்களால் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு எண்ணற்ற இளையோருக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தால் இறக்குமதி நாடு என்ற நிலையை தாண்டி அதிக அளவிலான ஏற்றுமதி செய்யும் நாடாக இந்தியா முன்னேறியுள்ளதாக சுட்டிக்காட்டிய பிரதமர், தற்போது 2.5 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி நடைபெறுவதை எடுத்துரைத்தார். 2014 700 கோடி ரூபாயாக இருந்த பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி தற்போது 40,000 கோடி ரூபாய் அளவை எட்டியுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். சிறிய எளிய இலக்குகளை தாண்டி தேச வளர்ச்சிக்கான மிகப்பெரிய சாதனைகளை தமது அரசு எட்டி வருவதாக கூறிய பிரதமர், மேற்காசிய சூழல் உலகளாவிய வர்த்தக தேக்க நிலையின் போதும் இந்தியாவின் காலாண்டு பொருளாதார வளர்ச்சி 7.8% உள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியா சவுதி அரேபியா இடையே மனிதவளம், திறன் மேம்பாடு, பருவநிலை மாற்ற செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் பரஸ்பர ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்படும் என மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் டாக்டர் கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். 4 நாள் பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ள அவர், இரு நாடுகளுக்கிடையே ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் குறித்த முக்கிய பேச்சுவார்த்தைகள் தமது இந்த பயணத்தின் போது மேற்கொள்ளப்படும் என்றார். சவுதி அரேபியாவில் பணிபுரியும் இந்திய தொழிலாளர்களின் நலன்களை பேணிக்காக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ள நிலையில் அங்கு பணியாற்றும் இந்திய தொழிலாளர்களுடனும் அமைச்சர் கலந்துரையாடுகிறார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் முன்னோடியாக புதுடெல்லியில் வரும் 12-13 தேதிகளில் பிரிக்ஸ் தொடக்க மாநாடு நடைபெறும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 500-க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள், உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த நிதியமைச்சர்கள், வர்த்தக தலைவர்கள் பங்கேற்கும் இந்த 2 நாள் மாநாட்டில் முதலீட்டிற்கான வங்கி கட்டமைப்பு, ஒருங்கிணைப்பு, மின்னணு திறன், எரிசக்தி திட்டங்களை ஒருங்கிணைப்பது குறித்து விவாதிக்கப்படும். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1,344 உயர்ந்துள்ளது. 590 வெளிநாட்டினர் உட்பட காணாமல் போன 5,000-க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்தியா சீனா மீட்புக் குழுவினர் இடிபாடுகளில் சிக்கியுள்ளோரை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் 10 நாட்களாக சேற்றில் புதைந்த 60 வயது பெண் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் காவலர் நலத்திட்டங்கள் முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். காவலர் நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்ட செய்தியில், அமைதியும் பாதுகாப்பும் நிறைந்த மாநிலத்தை உருவாக்க மக்கள் காவல்துறைக்கு உறுதுணையாக திகழ வேண்டும் என கேட்டுக்கொண்டார். காவல்துறையினரின் பணிச்சுமையை குறைக்க நவீன தொழில்நுட்ப வசதிகள் ஏற்படுத்தப்படும் என கூறிய முதலமைச்சர், ஆபத்து மற்றும் பேரிடர் காலங்களில் மக்களின் உயிர், உடைமை, உரிமைகளை பாதுகாக்கும் காவல்துறையினரின் வீரமும் தியாகமும் போற்றத்தக்கவை என பாராட்டியுள்ளார். 1859 மெட்ராஸ் காவல் சட்டம் அமல்படுத்தப்பட்டு நவீன அமைப்பு ரீதியான காவல்துறை தோற்றுவிக்கப்பட்ட செப்டம்பர் 6 தேதி காவலர் நாள் கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் கண் பார்வை இழப்பு தடுப்பிற்கான சிறப்பான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் கண்தான விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்து பேசிய அவர், உடல் உறுப்பு தானத்தில் நாட்டிலேயே தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்வதாக கூறினார். மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெறுவதாகவும் கூறினார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற கடந்த 100 நாட்களில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு மாயையை ஏற்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவையில் தமது வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்தப்படவில்லை என்றும் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கல்லணையிலிருந்து தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்ட பாசனத்திற்காக தண்ணீரை மாநில அமைச்சர்கள் திரு வினோத், திரு ஷாஜகான் இன்று திறந்து வைத்தனர். இதன் மூலம் சுமார் 3,12,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையிலிருந்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களின் பாசன தேவைக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. முதற்கட்டமாக காவிரி ஆற்றில் 1000 கனஅடி தண்ணீரும், வெண்ணாற்றில் 1000 கனஅடியும், கல்லணை கால்வாய்

0: ஐநூறு கனடியும் கொள்ளிடத்தில் 500 கனடி என மொத்தம் 3000 கனடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. தஞ்சாவூரிலிருந்து ஆர் நந்தகோபால்.
1: இதனிடையே மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 8612 கனஅடியாக அதிகரித்துள்ளது. டெல்டா பாசனத்திற்காக 7000 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் 92.3 அடியாக உள்ளது. அத்தியாவசியப் பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் பிரதிநிதிகள் சட்டப்பேரவையில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என கூறிய அவர், ஆணவ கொலை தடுப்பு மசோதா நடப்பு கூட்டத்தொடரில் வரையறுக்கப்படும் என்ற அறிவிப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்திற்குட்பட்ட நகராட்சிகளில் சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் ஸ்வாநிதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சாலையோர வியாபாரிகளான பெட்டிக்கடை, டிபன் கடை, காய்கறி கடை, பூக்கடை, பழக்கடை வைத்திருப்போர் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு பிரதம மந்திரியின் ஸ்வநிதி திட்டம் மூலம் 15,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் குறைந்த வட்டியில் கடன் வழங்குகிறது. இந்த கடனை பெற விரும்பும் சாலையோர வியாபாரிகள் உரிய ஆவணங்களுடன் ராசிபுரம் நகராட்சியில் உள்ள நகரமைப்பு பிரிவில் விண்ணப்பத்தை பெற்று வங்கியில் ஒப்படைத்து பயன்பெறலாம் என நகராட்சி நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: உதகையில் வார விடுமுறை நாளையொட்டி சுற்றுலாப் பயணிகளின் கூட்டம் அதிகரித்துள்ளது. முதுமலை காப்பகம், பைக்காரா படகு இல்லம், தொட்டபெட்டா சிகரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை ஏராளமானோர் கண்டு ரசித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: உதகையில் உள்ள சுற்றுலா தலங்களில் வார விடுமுறை நாளான இன்று சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக உதகையில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான படகு இல்லத்தில் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் சமவெளி பிரதேசங்களிலிருந்து சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இங்கு நிலவும் மிதமான காலநிலையை அனுபவித்தவாறு படகு இல்லத்தில் மிதிப்படகு, மோட்டார் படகு, துடுப்பு படகுகளில் சவாரி செய்து வார விடுமுறையை சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக கொண்டாடினர். உதகையிலிருந்து சரவணன்.
1: இதேபோல் சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் முக்கடல் சங்கமம், திருவள்ளூர் சிலை, கண்ணாடி இழைக்குண்டு பாலம் உள்ளிட்ட இடங்களிலும் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குவிந்துள்ளனர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழாவின் 7ஆம் நாளான இன்று சண்முகநாதர் வெட்டிவேர் சப்பரத்தில் எழுந்தருளி ஏற்றம் காணும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இன்று மாலை சுவாமி சிவப்பு சாத்தி அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்று வரும் ஆவணி திருவிழாவின் 7ஆம் திருநாளான இன்று அதிகாலை சண்முக பெருமான் உருகு சட்ட சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து மேல கோவிலிலிருந்து சுவாமி குமரவிடங்க பெருமான் பல்லக்கில் எழுந்தருளி 8 திருவிதிகளிலும் வலம் வந்து மேல கோயிலை சேர்ந்துள்ளார். மாலை சுவாமி தங்க சப்பரத்தில் சிவப்பு சாத்தி கோலத்தில் எழுந்தருளி 8 திருவிதிகளிலும் உலா வந்து மேல கோயில் சேர நிகழ்ச்சியானது நடைபெற உள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: தேனி மாவட்டத்தில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்தம் இல்லங்களுக்கு சென்று குடிமைப் பொருள் வழங்கும் பணி நாளை நடைபெறவுள்ளது. கிராமப்புற மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்களது உரிமைகளுக்காக ஓடுவோம் என்பதை வலியுறுத்தும் வகையில் கனவு மெய்ப்பட வேண்டும் மாரத்தான் போட்டி ஈரோடில் இன்று நடைபெற்றது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் ராங்கி ரெட்டி ஷிராக் செட்டி இணை களமிறங்குகிறது. அரையிறுதியில் இந்த இணை மலேசிய இணையை 21-16, 18-21, 21-11 என்ற செட்களில் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டங்கள் மிக விரைவாக செயல்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காவலர் நலத்திட்டங்கள் முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் தமிழகத்தில் முழுவீச்சில் நடைபெறுவதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்ட பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ராங்கி ரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1:55. பண்பலையில் நேயர்கள் இணை கேட்கலாம் மெல்லிசை பாடல்.

0: சிந்தனை துளி. வாழ்வை பகிருங்கள், உறுப்பு தானம் செய்யுங்கள். உறுப்பு தானம் பிறர் வாழ்வில் நம்பிக்கையின் ஒளி. நம் உறுப்புகள் பல உயிர்களின் எதிர்காலம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். திசையெங்கும் இசை வீசும் காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு. நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்கலாம் நேயர்களே. 0436 இணைப்பு எண்ணுடன் 2311 2391 2998 0299 5 8 0 அலைபேசி எண்ணான 9565642 7231. இது லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இன்னைக்கு வார்த்தை விளையாட்டுல என்ன விளையாட போறோம் அப்படின்னு நேயர்கள்லாம் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருப்பீங்க இல்லைங்களா. இரு வினைகள் ஒரு தொடர், இதுதாங்க இன்னைக்கு விளையாட்டு. அது என்ன இரு வினை ஒரு தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினைகள்னா செயல்கள், நாம் செய்யக்கூடிய செயல்களை தான் வினைகள்னு நம்ம இலக்கணத்தில் சொல்லுவோம் இல்லைங்களா. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, விரிந்தது விரித்தது, இது ரெண்டுமே வந்து ஒரு செயல் தான். விரிந்தது விரித்தது அப்படின்னா ஒரு செயல் தான். இரண்டு இந்த இரு வினைகளையும் வைத்து ஒரு தொடர் அமைக்கணும். நீங்கள் நான் விரிந்தது விரித்ததுன்னு சொல்லிடுவேன், நீங்கள் அந்த இரண்டு வார்த்தைகளை வைத்து ஒரு தொடர் ஒரு சொற்றொடர் சொல்லலாம் சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தது, மயில் தோகை விரித்தது அப்படி சொல்லலாம். இல்லை விரிந்ததுக்கு ஒரு தொடர் சொல்லலாம், அல்லது விரித்ததுக்கு மற்றொரு தொடர் கூட சொல்லலாம். இரண்டு தொடரையும் சம்பந்தப்படுத்தியும் சொல்லலாம், இல்லை தனித்தனியாகவும் நீங்கள் சொல்லலாம். இரண்டு வினைகள் ஒரு தொடர், ஒரு சொற்றொடரில் நான் சொல்லக்கூடிய இரண்டு வினைகளையும் பொருத்தி நீங்கள் ஒரு தொடர் அமைத்து அதாவது வாக்கியமாக சொல்ல போகிறீங்க. விளையாடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? விரிந்தது விரித்தது, குவிந்து குவித்து, சேர்ந்து சேர்த்து, இப்படி தான் இன்னைக்கு நான் வந்து வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இரு வினைகள் நீங்கள் அதை வந்து ஒரு தொடராக அமைத்து சொல்ல போகிறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் பண்பலை 100.3 வார்த்தை விளையாட்டு.

0: காரைக்கால் பண்பலையின் ஒரு புள்ளி மூன்றில் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியுடன் நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்கலாம். 0436 இணைப்பெண்ணுடன் 231-231-2999-8-299-5-8-0 என்ற தொலைபேசி எண்ணிற்கும் அலைபேசி எண்ணான 95-66-42-72-31 இந்த எண்ணிற்கு அழைக்கலாம். வார்த்தை விளையாட்டுல இரு வினைகள் ஒரு தொடர். நம்ம நிகழ்ச்சியில இணைவரும் முதல் நேயர் இங்கிருந்து பேசுறாங்க. யார் பேசுறாங்க கேட்கலாம். அவருக்கு வணக்கம். நலமா இருக்கேன். யார் பேசுறீங்க?
1: செந்தில் கண்ணன் பேரலாம்.
0: ஐயா, உங்களுக்கான வார்த்தை கேட்கலாமா?
1: கேளுங்க மேடம், ஈஸியா கேளுங்க.
0: உங்களுக்கான வார்த்தை எழுந்தது, எழுப்பியது. தொடர் சொல்லுங்க ரெண்டு வினைக்கு.
1: காலையில் கதிரவன் கிழக்கு திசையில் எழுந்தது.
0: சூப்பர். அடுத்து
1: அது அது தூங்கிக் கொண்டிருந்த அனைவரையும்
0: எழுப்பியது. சிறப்பா சொல்லிட்டீங்க செந்தில் கண்ணன் சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அருமையா,
1: வாய்ப்புக்கு நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.
0: சூப்பர். இப்படிதான் நேயர்கள் அவங்களுடைய பதில்களை சொல்லணும். ரொம்ப அருமையா சொன்னாங்க ஐயா. அடுத்து வரும் நேயர் வருக. வணக்கம்.
2: மயிலாடுதுறை மாவட்டம் கஞ்சா நகரத்துல இருந்து விமலா பேசுறேன் மேடம்.
0: விமலாமா, உங்களுக்கான தொடர் சொல்லலாமா? வாக்கியம்
2: சொல்லுங்க மேடம். ஈஸியா சொல்லுங்க.
0: உங்களுக்கு அதேதான், எழுந்தது, எழுப்பியது. சொல்லுங்க.
2: அதிகாலையில் பறவைகள் நேரத்தோடு எழுந்தது. சேவல் கூவி எழுப்பியது.
0: யார் எழுப்பிடுச்சு?
2: தூங்குற
0: நம்ம எழுப்பிடுச்சு. சூப்பர். வாழ்த்துக்கள்மா. வாழ்த்துக்கள்.
2: தேங்க்யூ.
0: சிறப்பு சிறப்பு. விமலாவை தொடர்ந்து வரும் நேயர் வருக. வணக்கம்.
3: மதிய வணக்கம் சகோதரி.
0: வணக்கம் ஐயா. வார்த்தை சொல்லலாமா உங்களுக்கு?
3: ஆமா சகோதரி. வணக்கம். குருது மணக்குடி ராஜேந்திரன். எளிமையா சொல்லுங்க.
0: உங்களுக்கு ரொம்ப எளிமையாதான். மறைந்தது, மறைத்தது.

0: மாலையில் கதிரவன் உதயம் தோன்றி கதிரவன் மாலையில் மறைந்தான். காலையில் தோன்றிய கதிரவன் மாலையில் மறைந்தான்.
1: சரி,
0: அடுத்தது வந்து இரவில் தோன்ற வேண்டிய நிலவு கதிரவனை மறைத்து தோன்றியது.
1: காலையில சூரியனை மறைந்தான், அடுத்து இரவு தோன்றக்கூடிய நிலவு சூரியனை மறைத்தது. நல்ல முயற்சிங்க ஐயா, பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அடுத்து வரும் நேயரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: ஐயா, நான் வணக்கம் சொல்றது, இவ்வளவு எதிரொலி அடிக்குதுங்களே, யார் பேசுறீங்க?
2: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கில இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார். நிகழ்ச்சி கேக்குறீங்களா?
2: நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன்.
1: உங்களுக்கான இரு வினை, மறைந்தது மறைத்தது.
2: அதாவது மறைந்தது அப்படின்னு சொன்னா, அதாவது அந்தி நேரத்துல சூரியன் மறைந்தது.
1: இன்னைக்கு நேயர்கள் வந்து ரொம்ப அருமையா நான் சொல்லக்கூடிய அந்த இரு வினைகளுக்கு தொடர அமைச்சு சிறப்பா விளையாடிட்டு இருக்காங்க. நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
3: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
4: புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
1: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமுது.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலடி குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தலை மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்திரிப்புண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்புண்டி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். பண்பலையோடு நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு. இன்றைய நிகழ்ச்சியில் இரு வினைகள் ஒரு தொடர். நிகழ்ச்சியில் அடுத்து இணைவரும் நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் ராபராஜபுரம் முகமது இக்பால்.
0: இக்பால் சார், உங்களுக்கான வாக்கியம் சொல்லலாமா?
2: சொல்லுங்கம்மா.
0: வளர்ந்தது வளர்த்தது தொடர் அமைத்து சொல்லுங்க.
2: தோட்டத்தில் ரோஜா மலர்ந்தது. இன்னொரு வார்த்தை
0: வளர்ந்தது அடுத்தது வளர்த்தது.
2: வளர்த்ததா?
0: தோட்டத்தில் ரோஜா வளர்ந்தது சொல்லிட்டீங்க. வளர்ந்தது வளர்த்ததுக்கு
2: வளர்த்தது வந்து வீட்டில் உள்ள வேலையாட்கள் ஆடு மாடுகளை வளர்த்து வருகிறார்கள்.
0: சரிங்கய்யா.

0: நன்றிங்க ஐயா, நல்ல முயற்சி. இரண்டாவது வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு இல்லைங்களா? நன்றிங்க, நன்றி. அடுத்து வரும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
1: திருவாரூர் மாவட்டம் பனகுடி லதா பேசுறேன்.
0: லதாமா, உங்களுக்கான தொடர் வாக்கியம் சொல்லலாமா?
1: சொல்லுங்க.
0: வளர்ந்தது வளர்த்தது, இதை தொடர்ல அமைச்சு சொல்லுங்க.
1: சின்ன வயதில் எனது பாட்டு தான் என்னை வளர்த்தது.
0: சரி.
1: குழந்தை முகம்,
0: குழந்தை
1: இன்னொரு வார்த்தை நாங்க மேடம்.
0: வளர்ந்தது.
1: எனது வீட்டு தோட்டத்தில் மல்லிகை செடி வளர்ந்தது மேடம்.
0: யாரு பக்கத்துல இருந்து சொல்லி கொடுக்கறது?
1: எனது பொண்ணு மேடம்.
0: சிறப்பு. அம்மாவுக்கு அருமையா சொல்லி கொடுக்கறாங்க. நல்லதுமா, வாழ்த்துக்கள், நல்ல முயற்சி. நல்லதுமா. அடுத்து வரும் நேயர் வருக. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: திருச்சியிலிருந்து செல்வி.
0: செல்விமா, உங்களுக்கான வாக்கியம் சொல்லலாமா? உங்களுடைய வார்த்தை வளர்ந்தது வள

0: சின்ன வயதுல எனது பாட்டு தான் என்னை வளர்த்தது.
1: சரி,
0: குழந்தை முகம்,
1: குழந்தை
0: இன்னொரு வார்த்தை நாங்க மேடம்,
1: வளர்ந்தது.
0: எனது வீட்டு தோட்டத்தில் மல்லிகை செடி வளர்ந்தது மேடம்.
1: யார் பக்கத்துல இருந்து சொல்லி கொடுக்கறது? அம்மாவுக்கு அருமையா சொல்லி கொடுக்கறாங்க, நல்லதுவா. வாழ்த்துக்கள், நல்ல முயற்சி, நல்லதுவா. அடுத்து வரும் நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: செல்வி.
1: செல்விமா, உங்களுக்கான வாக்கியம் சொல்லாமா? உங்களுடைய வார்த்தை வளர்ந்தது, வளர்ந்தது, வளர்த்தது சொல்லுங்க.
2: ரோஜா செடியை வளர்த்தேன், குழந்தையை அழகாக வளர்த்தேன்.
1: ரெண்டுமே வளர்த்தேன் தான் சொல்லிருக்கீங்க, வளர்ந்தது சொல்லலையே.
2: ஓ, வளர்ந்தது. நான் குழந்தையை அழகாக வளர்த்தேன்.
1: சிறப்புமா, சிறப்பு. வாழ்த்துக்கள். அதாவது வளர்ந்தது, வளர்த்தது. இந்த வார்த்தை வந்து கொஞ்சம் மாத்தாமலே நம்ம இந்த வாக்கியத்தை சொன்னோம்னா நல்லா இருக்கும். இப்ப வந்து வளர்ந்ததுன்னு ஒரு வாக்கியமும், வளர்த்தேன் அப்படின்னு ஒரு வாக்கியமும் சொல்றாங்க. இது எதுக்கு இரு வினைகள் அப்படின்னு சொல்றோம்னா, அந்த வினைகளை வந்து நம்ம மாற்றாமல் தொடர் அமைக்கிறது தான் இது வந்து இந்த இலக்கணத்துல பொருந்தும். அடுத்து நம்ம நிகழ்ச்சியில இணை வரும் நேயர் வருக. வணக்கம்.
3: இனிய மதிய வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறீங்க?
3: லதாமா.
1: உங்களுக்கான வாக்கியம் சொல்லலாமா?
3: சொல்லுங்க மேடம்.
1: ஓடியது, ஓட்டியது.
3: என் மகன் அழகாக வண்டி ஓட்டியது.
1: வண்டி ஓட்டியதா?
3: ஓட்டியது
1: மகன் சொல்லிட்டு ஓட்டியதுன்னு சொல்றீங்க பாருங்க. மகன் ஓட்டினான்.
3: வாழ்த்துக்கள்.
1: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
4: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
5: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
1: செங்கல் சுளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார்சாமி. நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலா வரும் நேரம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நேரம் 2:30. பண்பலையோடு இணைந்து நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வார்த்தை விளையாட்டு. இந்த நிகழ்ச்சியில் இரு வினைகள் ஒரு தொடர். நேயர்கள் ரொம்பவே சிறப்பா விளையாடிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில தொடர்ந்து வரும் நேயர் வருக வணக்கம். என்னாச்சு? அடுத்து வரும் நேயர் வருக வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? இளங்குவன் சார், உங்களுக்கான இரு வினை சொல்லலாமா? இடித்தது இடிந்தது. இந்த இரண்டு வினைகள் வைத்து ஒரு தொடர் வாக்கியம் சொல்லுங்க. ஒரே வாக்கியத்தை முடிச்சிட்டீங்களா? இரண்டு வினைக்குமே ஒரு தொடர் சொல்லுங்க. நல்ல முயற்சிங்க, வாழ்த்துக்கள். அடுத்து வரும் நேயர் வருக வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் சுப்பிரமணியன்.
0: சுப்பிரமணியன் சார், ரொம்ப அமைதியா பேசுறீங்களே. சரிங்க, உங்களுக்கான இரு வினைகள் இடித்தது இடிந்தது.
1: கம்பு இடித்தோம்.
0: கம்பு இடித்தோம்.
1: கம்பை இடித்தது இடித்தது.
0: கம்பை இடித்ததா?
1: காலையில சாப்பிடுறதுக்காக கம்மஞ்சோறு ஆக்குவாங்க.
0: ஓ, அத சொல்றீங்களா?

0: தான் பொதுவா நாங்கெல்லாம் வந்து களி இருக்கு இல்லைங்களா, மரக்கிளையில உடைச்சு வைக்கிறது, அந்த கம்புன்னு நான் நினைச்சிட்டேங்க.
1: இல்ல இல்ல, கம்புன்னா பயிர்.
0: சரிங்க சரிங்க.
1: அதை இடிச்சுதான் வலையில போட்டு ஆக்கி காலையில சாப்பிடுவேன்
0: கம்பஞ்சோறு. சரிங்க,
1: நன்றி
0: நன்றிங்க ஐயா, நன்றி நன்றி. அடுத்து வரவிருக்கும் நெய்யர் வருக, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? சோபனமா, உங்களுக்கான இரு வினைகள்
2: சொல்லுங்க மேடம், கொஞ்சம் ஈஸியா.
0: சேர்ந்து சேர்த்து சொல்லுங்க.
2: புரியல புரியல மேடம்.
0: சேர்ந்து சேர்த்து இரு வினைகள்.
2: சேர்ந்து சேர்த்தா மேடம்?
0: ஆமா சொல்லுங்க.
2: பற்கள் சேர்ந்து இருந்தன.
0: கற்கள் சேர்ந்து இருந்தது.
2: சேர்த்து என்ன சொன்னீங்க?
0: சேர்த்து ரொம்ப யோசிக்க விட்டனோ.
2: பூமாலை சேர்த்து கோர் கட்டியது.
0: பூமாலை சேர்த்து கோர்த்து கட்டியது.
2: ஆமா மேடம்.
0: சரிம்மா, நல்ல முயற்சிமா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. நேர்களை, நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நாளை காலை 8:45 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் அருள் தரும் ஆனைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர்.
5: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.

0: சென்னை நாளை காலை 7:55 நாகப்பட்டினம் TLR ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பறவை அன்னை ஏஜென்சி வழங்கும் அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர்.
1: மஞ்சக்கொள்ளை ருக்மணி மருத்துவமனை அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர்.
2: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சி பறவை.
0: நாளை காலை 10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமன் நகை மாளிகை வழங்கும் பசுத்தளிர்.
3: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமன் நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பேரளம் ஸ்ரீ சரா சங்கர சரோசி பிசி ஸ்கூல் வழங்கும் நலம் தரும் நல் உணவு தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர்.
4: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
6: நிறைவிற்கும் நிம்மதிக்கும் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
8: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில அடுத்து நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துல நம்ம வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சிக்காக யாரெல்லாம் வந்து அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பேரளம் க சந்தோஷ்குமார், அவங்களை தொடர்ந்து ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி, மதுரை சோ சண்முக சுந்தரம், அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா செந்தில் கண்ணன் பேரளத்திலிருந்து, அவங்களை தொடர்ந்து நன்னிலம் அம்பலவாடன், ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், கடலூர் துறைமுகம் சுரேஷ், அவங்களை தொடர்ந்து திருமணஸ்தானம் வீரசுந்தரி, அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்பு ராணி. இந்த ஐடியிலேருந்து ஓகே ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து செல்வகுமார் காரைக்கால் புதுத்துறையிலிருந்து, அவங்களை தொடர்ந்து வழுவூர் பண்டாரவடை ஸ்ரீகிருஷ்ணா, இன்னும் கொஞ்சம் புதுமையாக நிகழ்ச்சி கேட்டிருக்காங்க, அடுத்த முறை நம்ம முயற்சி செய்யலாம். அடுத்து அண்ணப்பன்பேட்டை எஸ் ஜோதி அவர்கள் சொல்லியிருக்காங்க வாழ்த்துக்கள். அடுத்து கருணாநிதி எங்கிருந்து, கொள்ளிடத்திலிருந்து கருணாநிதி அவர்கள், ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜிபுதீன், அடுத்து திருமலஸ்தானம் வீரசுந்தரி, அடுத்து என்ன நிறைவி ராஜவேல் மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறந்து வந்தது சந்தோஷமா, அடுத்து அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல், அவங்களை தொடர்ந்து பூந்தோட்டம் ஆட்டோ கார்த்திகேயன், இவங்க எல்லாருமே நம்மளுடைய நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அனைத்து நேயர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். காரைக்கால் பண்பலை 100.3 வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோட இணைவரும் நேயரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
9: அம்மா வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்டாரியிலிருந்து சந்திரசேகரன். எப்படிமா இருக்கீங்க?
0: நலமா இருக்கேம்மா. நீங்க நலமா இருக்கீங்களா?
9: மலர் குவிந்து

0: இருந்தது. உதடை குவித்து மகிழ்ந்தான்,
1: குவித்து மகிழ்ந்தான்,
0: சிரித்து சிரித்து
1: மகிழ்ந்தான். சிறப்புங்க, சிறப்பு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அருமையா சொல்லிருக்கீங்க.
0: நன்றி,
1: நன்றி, நன்றி. அடுத்து வரும் நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறீங்க?
2: அனைவருக்கும் மதிய வணக்கத்துடன். வேதாரண்யம் வட்டம் சேத்தாவுடி வடக்கு செல்வ பாரதி.
1: செல்வ பாரதி சார், உங்களுக்கான இரு வினைகள் சொல்லலாமா?
2: சொல்லுங்க மேடம்.
1: பணிந்து, பணித்து.
2: ஆசிரியரிடம் பணிந்து நடந்தேன்.
1: சிறப்பு.
2: என்ன மேடம்?
1: பணித்து. பணித்துனா ஒரு வேலை செய்யறதுக்கு நம்மளை ஒருத்தவங்க பணிப்பாங்க இல்லைங்களா?
2: ஆமா.
1: பொதுவே ஆசிரியர்கள் வந்து மாணவர்கள்ட்ட நல்வழியில் நடக்கணும் அப்படின்னு பணிப்பாங்க இல்லைங்களா? அதே சொல்லலாம், ஆசிரியர் மாணவனை நல்வழியில் நடக்க படித்தார்.
2: என் தந்தை சொல்படி நான் பணித்து நடந்தேன்.
1: அவ்வளோதாங்க, சிறப்பாக சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்து வரவிருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: திருவாளி சித்ரா பக்கிரிசாமி.
1: சித்ராமா, நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம பேசுறோம்ல.
3: ஆமாங்க மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன், நலமா இருக்கேன். சரி
3: சொல்லுங்க மேடம்.
1: உங்களுக்கான இரு வினைகள், உடைந்தது, உடைத்தது. வாக்கியம் சொல்றீங்களா? உடைந்தது, உடைத்தது.
3: சூளையில் பானைகள் உடைந்தன. எனது மகன் பானையை உடைத்து விட்டான்.
1: உடைந்தன, உடைத்து விட்டான். சிறப்புமா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
3: நன்றிங்க மேடம்.
1: நல்ல முயற்சிமா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்து வரும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
4: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் ஜான் காஜா நிகழ்ந்தேன். நல்லா இருக்கணுமா?
1: நலமா இருக்கேன் சார். உங்களுக்கான இரு வினைகள்
4: சொல்லுங்கம்மா.
1: ஓடியது, ஓட்டியது.
4: ஓடியது, ஓட்டியது.
1: ஆமா.
4: தோட்டத்தில் பாம்பு ஓடியது. சின்ன வயதில் சைக்கிள் ஓட்டியது.
1: சின்ன சிறு வயதில் சைக்கிள் ஓட்டியது யார்? ஓட்டியது யார்?
4: ஓட்டியது யார்? அண்ணன் நம்பாது முடியாது.
1: சரிங்க ஐயா, சரிங்க. நன்றிங்க ஐயா, நன்றி. அடுத்து வரவிருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம் மேடம். அவரிக்காடு அறிவழகன்.
1: அறிவழகன் ஐயா, உங்களுக்கான இரு வினைகள் சொல்லலாமா?
5: கொஞ்சம் ஈஸியா சொல்லுங்க மேடம்.
1: ரொம்ப எளிமையாவே சொல்றேன். சேர்ந்து, சேர்த்து.
5: சேர்ந்து கூட்டமா சேர்றாங்கல்ல மேடம்.
1: அதுவா தொடரா சொல்லுங்க.
5: சேர்ந்து.
1: இப்ப மாணவர்கள் சேர்ந்து படித்தனர் அப்படி சொல்லலாம். அது மாதிரி சொல்லுங்க. சேர்த்து
5: மாணவர்கள் ஒன்றாக சேர்ந்தனர்.
1: சேர்ந்து சொல்லிட்டீங்க, அடுத்து சேர்த்து அது சொல்லுங்க.
5: சேர்த்து மாணவர்களை நாம வந்து ஒன்றாக சேர்த்து.
1: சரிங்க ஐயா, நல்ல முயற்சிங்க ஐயா. வாழ்த்துக்கள்.
5: நன்றி மேடம்.
1: நன்றிங்க, நன்றி.

0: நேர்களே, நாளை மாலை 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லாமது.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரி எசட் வழங்கும் உழவர் அரங்கம். நாளை மாலை 5:30 விலக்கீற்றும் வேலை, இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
5: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
0: நேயர்களுக்கு உள்ளங்கணிந்த நல் வாழ்த்துக்களை சொல்லுவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகை மூராசன் ரெடிமேட்.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
7: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்து இணை வரும் நேயர் வருக. வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
8: நான் பஞ்சநிதி குளத்துல இருந்து கமலிஷா பேசுறேன்.
0: கமலிஷா, பஞ்சநிதி குளம். நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான இரு வினைகள் சொல்லலாமா? மாறியது மாற்றியது சொல்லுங்க.
8: ஒரு வாட்டி அந்த வார்த்தை சொல்லுங்க.
0: மாறியது மாற்றியது.
8: மாறியது மாற்றியதா?
0: ஆமா. இத இந்த இரு வினைகளை வைத்து ஒரு தொடர் சொல்லுங்க. விரைவா சொல்லுங்க, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். சரி, வேற சொல்லட்டுமா? திரும்பியது திருப்பியது. திரும்பியது திருப்பியது.
8: பூனை முகத்தை திருப்பியது.
0: சரி,

0: நான் கூப்பிட்டதும் திரும்பியது. உங்ககிட்ட கோச்சிக்கிட்டு முகத்தை திருப்பிக்கிட்டோ கமலிஷா. சரி, நல்ல முயற்சி வா. வாழ்த்துக்கள், சிறப்பா சொன்னீங்க. வாழ்த்துக்கள் வா. அடுத்து வரும் நேயர் வருக. வணக்கம். என்னாச்சு? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
1: ஜோதி.
0: ஜோதிமா, உங்களுக்கான இரு வினைகள்
1: சொல்லுங்க மேடம்.
0: திரும்பியது, திருப்பியது.
1: நான் அழைத்த போது எனது வீட்டு செல்ல நாய் திரும்பியது.
0: திருப்பியது.
1: எனது வண்டி எனது ஆணையை கேட்டு திருப்பியது.
0: ஓ, வண்டி உங்க ஆணையை கேட்டு திருப்பிடுமா? இது புதுசா இருக்கே. சரிமா, நல்ல முயற்சிமா. வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சிக்காக மேலும் சில நேயர்கள் கூட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. யாரெல்லாம் வந்து யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். மஞ்சக்கொள்ளை பாலாஜி, அவங்களை தொடர்ந்து கும்பகோணம் குமரன், அடுத்து மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், சிறப்பான வார்த்தை விளையாட்டு, அருமை அற்புதம் அப்படின்னு. காட்டுமன்னார் கோயில் குளஞ்சியப்பன், அவங்களை தொடர்ந்து மலைங்கைமான் ஆட்டோ துரை, காட்டுமன்னார் கோயில் டீ மடப்புறம் தோப்பு தெரு வேல்முருகன், சேப்பு விஜயராகவன் மேலவோடு துறையிலேருந்து அனைத்து நேயர்களுக்கும் நன்றி சொல்லி இன்றைய வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்யலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் இரு வினைகள் ஒரு தொடர் அப்படின்னு நம்ம வந்து இரு வினைகள் கொடுத்துருந்தோம். பங்கு பெற்ற 18 நேயர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக அவங்களுடைய விளையாட்டை விளையாடினாங்க. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே.

ஒழிக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது வார்த்தை விளையாட்டு. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக.

5:45 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் மதுரை மாவட்டம் மேலூரில் 12 சென்டிமீட்டர், தானியமங்கலம் 9 சென்டிமீட்டர், சாத்தூர் 8 சென்டிமீட்டர், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், இரும்பிலிக்குறிச்சி ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், மேட்டுப்பட்டி, அன்னவாசல், மஞ்சளாறு, அரியலூர், மதுரை விமான நிலையம் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், நத்தம், நீடாமங்கலம், கீழணை, கொடவாசல்

0: அண்ணனையார் அணை, பிளவக்கொல் பெரியார் அணை 5 சென்டிமீட்டர், கோபிச்செட்டிப்பாளையம், லப்பைக்குடிக்காடு, சேந்துரை, ஜெயங்கொண்டம், கந்தர்வக்கோட்டை, குடுமியான்மலை, நிலக்கோட்டை, சிங்கம்புணரி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், திருமயம், ஏத்தாப்பூர், குறுங்குளம், திருவிடைமருதூர், எலந்தக்குட்டை மேடு, மன்னார்குடி, கவுந்தப்பாடி, பெலாந்துறை, கயத்தாறு, இல்லுப்பூர், காரையூர், கள்ளிக்குடி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், வலங்கைமான், சிவகாசி, நிலக்கோட்டை, புதுவேட்டைக்குடி, மயிலாடுதுறை, பெருந்துறை, பொன்னமராவதி, வெட்டிக்காடு, தன்றாம்பேட்டை, எறையூர், நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ், விருதுநகர் மாவட்டம் கோவிலாங்குளம், கடலூர் மாவட்டம் லக்கூர், கன்னியாகுமரி மாவட்டம் பாலமோர், தொழுதூர், பெரம்பலூர் மாவட்டம் அகரம்சீகூர், கீழச்செருவாய், குண்டேரிப்பள்ளம், பொன்மலை, கீரனூர், சோழவரம், தென்பரநாடு, ஆதனாக்கோட்டை, கிருஷ்ணாபுரம், நெய்வாசல், தென்பத்தி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளின் சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிக வெப்பநிலை குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிக வெப்பநிலை இயல்புக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக வெப்பநிலையான 40.7 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 11.8 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை சென்னை, கடலூர், ஈரோடு, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவுக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு குறைந்திருந்தது. கரூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்களவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தருமபுரி, ஈரோடு, திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. இன்று தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. மேலும் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளையும் நாளை மறுநாளும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.4 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 3 மணி. சிந்தனை துளி. ஒரு யூனிட் மின்சாரத்தை சேமிப்பது ஒரு யூனிட் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு சமம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நாம் இன்னைக்கு கேட்டு ரசிக்கலாம். விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் LSC. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கும் நிறைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேர்கள் எல்லாரும் ரெடியா கமெண்ட்ஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு LSC ல என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னு போஸ்டர் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஆனா சைலண்டா ரிசர்வ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியாது இல்ல. அவங்களுக்காக நானும் ஒரு முறை என்ன கேள்வி கேட்டிருக்கேன்னு சொல்லிடுறேன். எப்போதுமே நம்ம கிட்ட ஒரு குணம் இருக்குங்க. நாம இப்ப இந்த ஜெனரேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஒரு சில விஷயங்கள் நமக்கு எப்போதுமே நினைவுக்கு பொக்கிஷமா நாம பாதுகாப்போம். அதே மாதிரிதான் நம்மளோட பெற்றோர்களாகட்டும் நம்மளுடைய முன்னோர்களாகட்டும் அவங்க வாழ்ந்த காலகட்டத்துல ஒவ்வொரு விஷயத்த லைஃப்ல இதெல்லாம் சூப்பரா நாங்க அனுபவிச்சு வளர்ந்தோம் அப்படிங்கிற விஷயங்கள் நிறையவே இருக்கும் தானே. இன்னைக்கு LSC நிகழ்ச்சியிலயும் அப்படியேப்பட்ட ஒரு பொக்கிஷ பத்தி தான் பேச போறீங்க. அப்படி என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த ஜவ்வு மிட்டாய் அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க. அதை வந்து இப்போ இருக்க தலைமுறைகள்லாம் வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் முன்னாடி இருந்தவங்களுக்கு அந்த ஜவ்வு மிட்டாய் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிச்ச ஒரு இனிப்பு பொருளாக இருந்திருக்கும். இதுதாங்க ஒரு குட்டி எக்ஸாம்பிள். இதே மாதிரி தாங்க இன்னைக்கு நம்ம LSC நிகழ்ச்சியில் உங்களோட கமெண்ட்ஸை கொடுக்க போறீங்க. இன்னைக்கு LSC ல என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா, இன்றைய தலைமுறை அனுபவிக்காத உங்கள் சிறு வயதின் ஒற்றை பொக்கிஷம் எது அப்படின்னு தாங்க கேட்டிருக்கேன். சொல்லும் போதே சொல்லிட்டேங்க ஒற்றை பொக்கிஷம் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம சிம்பிளா கமெண்ட் போட போறோம்னு அர்த்தம். கமெண்ட் பண்ணும்போது எப்போதும் போல மூணே விஷயம் தாங்க. முதல் விஷயம், உங்க பேரை சொல்ல மறந்துடாதீங்க. ரெண்டாவது விஷயம், உங்க ஊரை சொல்ல மறந்துடாதீங்க. மூணாவது விஷயம், அந்த ஒற்றை பொக்கிஷம், அதாவது நீங்க சொல்ல வர இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதாவது ஜவ்வு மிட்டாய் அப்படின்னா ஜவ்வு மிட்டாய் அப்படின்னு அந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் போட்டு கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க கமெண்ட்ஸ் எல்லாரோடையும் அழகாக படிச்சிடலாம் பார்த்துக்கோங்களேன். ஸோ நம்ம நிறைய கமெண்ட்ஸ் படிக்கும்போது இன்னும் மற்றவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்க முடியாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுவே நம்மளோட கமெண்ட்ஸை ரொம்ப ரத்தன சுருக்கமாக பேர் ஒரு உங்களோட பதிலோடு கொடுத்தோம் அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ் இல்லாமல் எல்லாரோடைய கமெண்ட்ஸையும் அழகாக படித்து முடிச்சிடலாம் பாருங்களேன். ஓகே ஓகே, லேட் பண்ணாதீங்க. நம்ம நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, உடனே போயிட்டு கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இன்றைய தலைமுறை அனுபவிக்காத உங்கள் சிறுவயதின் ஒற்றை பொக்கிஷம் எது அப்படின்னு தாங்க இன்னைக்கு கேட்டிருக்கேன். நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இதுல முதல் கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரே தட்டில் சாப்பாடு, அதை உருண்டை பிடித்து

அம்மா கொடுப்பது இது இப்போ இல்லைங்க. அதே போல் ஒரே சோப்பு குடும்பமே பயன்படுத்தினது, அதுவும் இப்போ இல்லை. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பையில் இருக்கும் 5 ரூபாய் அளவில்லாத சந்தோஷத்தை கொடுத்தது, ஆனால் இப்போ அது இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, வழுவூர் பண்டாரவாடிலிருந்து ஸ்ரீகிருஷ்ணா சொல்லியிருக்காங்க, களிமண்ணில் வீடு பொம்மைகள் எல்லாம் செஞ்சு விளையாடினதுங்க, ஆனால் இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுனால எல்லாமே காண போயிடுச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மணக்குடியிலேருந்து ராஜேந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் சிறு வயதில் நண்பர்களுடன் 6 குளங்களில் இறங்கி விளையாடிய அனுபவங்கள் தான் இன்றைய தலைமுறை வந்து அதிகமாக அனுபவிக்காத பொக்கிஷங்கள். இப்போல்லாம் செல்ஃபோனு இணையதளம் அப்படின்னு இருக்காங்கன்னு அவங்களோட மனக்குமுறல்களையும் சேர்த்து நமக்கு சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோவில் டி மடப்புறத்துலேருந்து தோப்பு தெரு வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அருமையான கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு, 15 வயது முதல்லேருந்து லைப்ரரியில் போய் தினசரி பேப்பர் மற்றும் புக்கெலாம் படிப்போம், தென்னாலிராமன் கதையெல்லாம் படிப்போம், ஆனால் இப்போ இருக்க தலைமுறைகள்லாம் அப்படி லைப்ரரி போய் படிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. ஐயாவடியிலேருந்து அசோக்ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வணக்கத்தோட சிறு வயதில் கபடி ஓட்டப்பந்தயம் ஸ்கிப்பிங் கயிறு அப்போல்லாம் விளாண்டோம், ஆனால் இப்போல்லாம் யாரும் விளையாடுறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய தலைமுறை கூட்டு குடும்பம் இல்லாததால் தாத்தா பாட்டியின் அன்பு ஒரு பொக்கிஷம் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொக்கிஷம் தான் இவங்க தவற விட்ட பொக்கிஷம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தா, பேரளத்துலேருந்து செந்தில்கண்ணன் தான் இந்த கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யார் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னு பார்த்தா, மல்லியம் ரவி தான் சொல்லியிருக்காங்க, சிறு வயதில் நான் கற்றுக்கொண்ட சைக்கிள் அனுபவத்தால் எங்கு சென்றாலும் என் சௌகரியமாக ஊரை சுற்றி பார்த்த அனுபவமே ஒரு தனி அலாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னப்பன்பேட்டையிலேருந்து ஜோதி சொல்லியிருக்காங்க, ஏரியில் நீச்சல் கற்றுக்கொள்வது, கூட்டாஞ்சோர் ஒன்றாக விளையாடுவது, இதெல்லாம் தான் இப்போ இருக்க இளம் தலைமுறையெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. காரைக்கால் இந்த நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிறு வயதில் விளையாடும் போது அனைத்தும் மறந்து போனது தான், இப்பொழுது எந்த பிள்ளைங்களை சொல்லி கொடுத்தாலும் நன்றாக இருக்கும், ஆனால் என்ன எல்லாரும் செல்ஃபோன் இல்லாமல் செல்ஃபோன்லே தான் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. காரைக்கால்லேருந்து அருள் ஷாலினிரியா சொல்லியிருக்காங்க, சிறு வயதில் விளையாடிய விளையாட்டுகள் அனைத்தும் மறந்து போயின, குழந்தைகளுக்கு விளையாட்டுகளை சொல்லி கொடுத்தாலும் கைபேசியில் விளையாடுறதுல தான் ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் வந்துட்டு பாரிவள்ளல் அமிர்தராயன் கோட்டையிலேருந்து தான் சொல்லியிருக்காங்க, களிமண்ணில் பிள்ளையார் சிலை செஞ்சு கூட்டாஞ்சோடு சாப்பிட்டது, களிமண்ணில் கார் செய்து விளையாடியது, இதை போல் நிறைய இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. வீட்டுக்கு தெரியாமல் நண்பர்களுடன் கிணற்றில் குதிக்க சென்று, அதாவது கிணத்துல குதிச்சு விளையாடுறதுக்கு போயிடுவாங்களாம், அதெல்லாம் பற்றி அழகாக சொல்லியிருக்காங்கங்க. யார் அப்படின்னு பார்த்தா, கூவாகத்துலேருந்து இளங்கோவன் தான் சொல்லியிருக்காங்க, சிக்கி கண்டால் தோப்பு கரணம் போட்டு சரியாக அடியும் விழும் வீட்டில், ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்களுக்குலாம் அப்படி ஒரு விஷயமே இல்லாமல் போயிடுச்சு இல்லையா. குளங்கரையில் போயிட்டு நம்ம நீச்சல் அடித்து விளையாடுவோம், நீச்சல் கற்றுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் காணாமலே போயிடுச்சு. அப்படியே நீச்சல் கற்றுக்கிறதானோ அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் ஒரு கிளாஸ் போட்டு நீச்சல் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க, என்ன பண்ணுறது போங்க. ஆரூர் கொடிக்கால் பாளையத்துலேருந்து ஜான் ஹஜா நஜ்முதீன் சொல்லியிருக்காங்க, என்ன அப்படின்னா, அந்த பொக்கிஷம் களிமண்ணில் விளையாட்டு பொருட்கள் செய்து காய வச்சு விளையாடுறது தாங்க அப்படின்னு அழகாக சொல்லிட்டாங்கங்க. குத்தாலம் தோப்புத்தருலேருந்து சிவசுப்பிரமணியன் சொல்லியிருக்காங்க, இன்றைய தலைமுறை அனுபவிக்காதது என் சிறு வயதின் ஒற்றை பொக்கிஷம் என்னன்னா, காவிரி ஆற்றின் மணலில் நண்பர்களோடு சடுகுடு விளையாண்டிய ஞாபகம் தாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்கங்க. அரியலூர் மாவட்டம் கீழக்குடி இருப்ப சிங்காரவேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்ணாம்பூச்சி, கொலை கொலையா முந்திரிக்கா, பல்லாங்குழி போன்ற விளையாட்டுகள் விளையாடியது, கம்பு, கேழ்வரகு, சாமை என இயற்கை உணவுகளை உண்டது, ஏரி குளத்தில் நீச்சல் அடித்தது, கிணற்றில் நீர் குடித்தது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ இருக்கவங்க அனுபவிக்கவே இல்லை அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைய தலைமுறை அனுபவிக்காத சிறு வயது அரிய பொக்கிஷம் கூட்டு குடும்பம், கோடை விடுமுறையில் உறவினர்கள் இல்லம், இது போலதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு பார்த்தா, குத்தாலத்துலேருந்து கிருஷ்ணமூர்த்தி. ஒன்றா ரெண்டா சொல்லிக்கிட்டே போகலாம், கபடி, கிட்டி புல்லு, நீச்சல், ஏறுதல், புல்லாங்குழல், இந்த மாதிரி நிறைய இருக்குங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. விளக்கம்பாடியிலேருந்து செந்தில் முருகன், இன்றைய தலைமுறை அனுபவிக்காத ஒரு அருமையான பொக்கிஷம் அப்படின்னா, அம்மா கையில் இயற்கையாக ஆரோக்கியமாக தயார் செய்து கொடுக்கப்பட்ட உணவு தான் அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தா, அவங்க பேரை தான் சொல்லலை. அதுக்கப்புறம் நமக்கு வந்திருக்க கமெண்ட்ஸ் வந்து பூந்தோட்டத்துலேருந்து வந்திருக்குங்க. பூந்தோட்டம் கார்த்திகேயன் தான் சொல்லியிருக்காங்க, ஸ்கூலில் காசு வாங்கி மிட்டாய் வாங்குவோங்க இதுதான் அப்படின்னு

0: இருக்காங்க. ஒரு கூட்டாக விளையாடுவது, ஒரு கூட்டாக விளையாடுவது கூட இல்லை இப்பொழுது உள்ளவர்கள். நாங்கள்லாம் அப்போ விளையாண்டோம்னா பம்பரம் கிட்டி புல்லு விளையாடுறதுக்கெல்லாம் பறந்துருக்கோம், அவ்வளோ வேகமாக ஓடிலாம் போயிட்டு நாங்கள் விளையாடுவோம். ஆனால் இப்போ இருக்க பசங்களெல்லாம் அந்தளவுக்கு விளையாட மாட்டாங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தா நெம்மேலியிலேருந்து நந்தகுமார். அரியலூர் மாவட்டம் மாண்டிமடம் சரவணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த கால விளையாட்டுக்களை விளையாடி அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலே அந்த கமெண்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. கும்பகோணம் குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வாழ்த்துக்களை மட்டும் சொல்லியிருக்காங்க. மரத்தில் ஏறி குதித்து விளையாடிய நாட்கள் மற்றும் பள்ளியில் தேர்ச்சியினை ஒவ்வொரு முறையும் தபால் மூலம் அறிந்து கொள்ளும் முறை இன்று தபாலே இல்லாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனிக்கோட்டகம் தெருவிலேருந்து ரவிக்குமார். அடுத்தது ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அக்கா நான் ரெண்டு 2K கிட்ஸ் தான், அதனால் இந்த முட்டையெல்லாம் நான் சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் தூங்கிட்டு நிறைய கமெண்ட் சொல்லியிருக்காங்க. பழைய காலத்துல இருந்து ஒரு பொக்கிஷம் இருக்குன்னா அது வேற என்ன, ரேடியோ தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, அன்னைக்கா இருக்கட்டும் இன்னைக்கா இருக்கட்டும், பழைய தலைமுறைக்கும் சரி இப்போ இருக்க புது தலைமுறைக்கும் சரி, எஃப்எம் எப்போதும் உங்க கூட தாங்க இருக்கும். இந்த கமெண்ட்ஸை நமக்கு கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டால் ஹரிஷரன் ரமா அப்படிங்கிறவங்க தான் இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. எல்எஸ்எல் பொக்கிஷம் நேரலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தா மேலோடுதுறையிலேருந்து சிபி விஜயராகவன். பம்பரம் விளையாடுவது அப்படின்னு அழகாக கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரே வரியில் இவங்க யாருன்னு கேட்டால் திட்டச்சேரியிலேருந்து நிஷான் ஹலீம் தான் இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் 5 ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சூட மிட்டாய் 1 காசுக்கு மிட்டாயை வாயில் வைத்தால் ஜில்லுன்னு இருக்கும், இதெல்லாம் இப்போ இருக்க பசங்களுக்கு எங்கே தெரியுது அப்படின்னு ஒரு ஃபீலிங்கோட கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்கங்க. பண்பலி நாம் கேட்டு ரசித்து கொண்டு இருப்பது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கி கொண்டு இருக்கும் LSC.
1: மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேர்கே நமது பண்பலையில் நாளை காலை 9:15 ஆக்கூர் முக்குட்டு மயிலாடுதுறை அபிராமி ட்ரேடிங்ஸ் செமினார் கோவில் பிரீத்தி ஃபென்சிங்கின் ஆலய புலா தரங்கம்பாடி வட்டம் பொன்சி அருள்மிகு மலையான் மடந்தை சமேத அருள்மிகு நல்துணை ஈஸ்வர் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை கேட்கலாம்.
1: மயிலாடுதுறை காவேரி நகர் RGK இன் அபிராமி ட்ரேடர்ஸ்
2: தரமான பொருட்களை கொண்டு மெஷின் மேட் கான்கிரீட் போஸ்ட் மூலம் கம்பி வேலி அமைத்து தருகிறோம்.
3: பிரீத்தி ஃபென்சிங் தமிழர் கோயில்
0: நேர்கே நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பீப்ஸ் வழங்கும் துளி வரும்
4: பாட்டு.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் பாழ தரமான தாழ்பைகள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம் குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நமது பண்பலையில் நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம் அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம்.
6: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை இரவு 9:15 நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன் சொல்ல முது தார்பைகள் கிரீன்நெட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை பிற்பகல் 2 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி.
0: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
10: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கும் மிக குறைந்த சேதாரம் பணத்தை மிச்சப்படுத்தலன்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: பண்ணாங்கன்னா ஆற்றங்கரையில் மணல் வீடு கட்டி விளையாடிய நாட்கள். எளிமையான விளையாட்டு தான், நண்பர்களோட ரொம்ப சந்தோஷமா விளையாடுவோம். ஆனா இப்ப இருக்க தலைமுறைகள் அதெல்லாம் அனுபவிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடிகால்பாளையம் திருவாரூர் இருந்தது சாகுல்காமி ராஜா தான் சொல்லியிருக்காங்க நமக்கு இந்த கமெண்ட்ஸை. இன்றைய தலைமுறை தொழில்நுட்ப வசதிகள் அதிகம், ஆனால் நம்ம தலைமுறையில் அனுபவிக்க காத்திருக்கிறது சுமூகம், உறவுகள், நெருக்கம், இந்த மாதிரியான பல விஷயங்கள். குறிப்பாக தாத்தா பாட்டியோட அன்பும் அரவணைப்பும் இன்றைய தலைமுறைகளுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது யாரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, தேனி மாவட்டம் பண்ணைப்புறத்துல இருந்து ராதாகிருஷ்ணன் தான் சொல்லியிருக்காங்க, களிமண்ணால் செய்த தேர் பொம்மைகள் இதை தான் இப்போ இருக்க தலைமுறைகள்லாம் வந்து அந்த அளவுக்கு அனுபவிக்கல அப்படின்னு நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, நான் லைக்கும் ஷேரும் பண்ணிட்டேன் அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நுங்கு வண்டி, பழைய சைக்கிள் டயர் வண்டி மற்றும் கிட்டி புல்லு, பெற்றோர்கள் செலவு இல்லாமல் விளையாடி விட்டு, அதாவது பெற்றவங்களுக்கு செலவே வைக்காமல் விளாண்டுட்டு அமைதியாக நல்ல புள்ளையாக வீட்டுக்கு வந்து சேருவோங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தா அப்துல் ராஜா திட்டுச்சேரியிலேருந்து. கொள்ளிடத்தில் இந்த கருணாநிதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்றன்றைக்கு உண்டியல் இருந்து இன்னைக்கு உண்டியல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முன்னாடி இருந்த காலகட்டத்தில் உண்டியல் வச்சு பணம்லாம் சேர்த்து நம்மளோட தேவைகளுக்கு ஏதோ கொஞ்சம் உதவி பண்ணிக்கிட்டோம். ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் சேர்க்குறாங்களா அப்படின்னு கேட்டால், மேபி வேற ஏதாவது ஒரு வகையில் சேர்த்துருக்கலாம். ஆனால் நம்ம முன்னாடியெல்லாம் விளாண்ட இந்த மண்ணில் செஞ்ச உண்டியெல்லாம் இப்போ பார்க்கறது கொஞ்சம் ரேர் தாங்க. ஓமன் நாட்டிலிருந்து வரதராஜன் இந்த கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, சைக்கிள் டயரை ஓட்டி விளையாண்டிய விளையாட்டு இப்போலாம் இருக்க தலைமுறைகளுக்கெல்லாம் இதெல்லாம் எங்கெங்க கிடச்சிது, இதெல்லாம் ஒரு பொக்கிஷம் அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. பண்பலில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய LSC லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிய இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: அடுத்த கமெண்ட்ஸ் யாரு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, தொடர்ந்து நம்ம LSC நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்க போகிறோம். இப்போ உங்களுக்கான கமெண்ட்ஸ்க்கான நேரம் இன்னும் அரை மணி நேரம் உங்களுக்காக காத்திருக்குது. அதனால உங்களுடைய கமெண்ட்ஸையும் நீங்கள் கொடுக்க ஆரம்பிங்க. பண்பலையில் நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் LSC லைக் ஷேர் கமெண்ட். திட்டச்சேரியிலேருந்து ஃபைசர் ரஸ்மான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நண்பர்களுடன் சேர்ந்து குளத்தில் குளித்து கல்கண்டு கும்புதம் இந்தாவது இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படித்ததுலாம் ரொம்ப ரேருங்க, ஆனால் இப்போ யாரும் படிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேதாரண்யத்துலேருந்து பயத்தவரன் காடு மருதவழுகநாதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க, அதில் ஒரு அருமையான விஷயம் என்னன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எங்கள் அம்மா என்னை இடுப்பில் தூக்கி வச்சுட்டு பாட்டெல்லாம் பாடி வடை சுட்ட கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்க குழந்தைகளும் அப்படி தான் சாப்பிட்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இது போல் நிறைய கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. எல்லாரோட கமெண்ட்ஸையும் தொடர்ந்து படிச்சிடலாம். பாடலை தொடர்ந்து

இன்னைக்கு எல்எஸ்சியில இன்றைய தலைமுறை அனுபவிக்காத உங்களின் சிறு வயது ஒற்றை பொக்கிஷம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. நன்னிலம் சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காங்க?

0: நேர்கே நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன்

0: அழைக்கிறது. காரிகால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
1: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும். இன்சொல்ல முது
2: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசந்தளர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
1: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் லோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
5: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
6: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
7: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: நேற்று நமது பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சியின் அடசட்டி அச்சுவலர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார்சாமி. நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலாவரும் நேரம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடசெட்டி அஜ்வல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். எல்எஸ்சி நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில உங்களுடைய தலைமுறைகள் அனுபவிக்காத விஷயங்கள் என்ன, இந்த மாதிரி ஒற்றை பொக்கிஷம் என்னதாங்க கேட்டிருக்கேன். அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஆக்கூர் மடப்புறத்துல இருந்து நாச்சியா மன்சூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வணக்கத்தோட என்னுடைய பிள்ளைகள், அதாவது என் பாட்டி வளர்க்கலங்க, இது ஒண்ணுதான் ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் பல்லாங்குழி தாயம் இதெல்லாம் இப்ப கிடைக்கிறது இல்லை அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. காரைக்கால் புதுத்தறையிலேருந்து செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மாலை வணக்கத்தை என்னங்க இப்படி கேட்டுப்பிட்டீங்க, ஆற்றுல குளித்தோம், குளத்தில் குளித்தோம், பம்பரை விளையாடினோம், கிட்டி புல் அடித்தோம், ஓட்டப்பந்தயம் ஓடி, இப்போ எங்கங்க இதெல்லாம் இருக்குது, எங்கள் பிள்ளைங்க ஓடி பிடிச்சி விளையாடுறது கூட கிடையாது, முழுக்க முழுக்க செல்ஃபோன்லேயே தான் அவங்க நேரம் செலவிடுறாங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னா, பாப்பா கோவில்லேருந்து ரவி தான் இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அனைத்து விளையாட்டும் இன்றைய தலைமுறைகள் வந்து தவற விட்டுட்டது தான் உண்மை. அன்றைய காலகட்டத்தில் ஒற்றுமையாக விளையாடின மன மகிழ்ச்சி இப்போ அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம கரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே கொடுங்கங்க. நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9:15 ஆக்கூர் முக்குட்டு மயிலாடுதுறை அபிராமி ட்ரேடிங்ஸ் செமினார் கோவில் பிரீத்தி ஃபென்சிங்கின் ஆலய விழா, தரங்கம்பாடி வட்டம் பொன்சை அருள்மிகு மலையான் மடந்தை சமேத அருள்மிகு நல்துணை ஈஸ்வரர் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை.
1: தரமான பொருட்களை கொண்டு மெஷின் மேட் கான்கிரீட் போஸ்ட் மூலம் கம்பி வேலி அமைத்து தருகிறோம்.
2: பிரீத்தி ஃபென்சிங், செமினார் கோயில்,
3: மயிலாடுதுறை, காவேரி நகர், RGK இன் அபிராமி ட்ரேடர்ஸ்.
0: இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. இனிய மாலை வணக்கத்தோட கிட்டி பிள்ளை விளையாடியது அதை இன்னும் மறக்க முடியலைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாகூர் யூசுப் மாலிக். அதுக்கப்புறம் நமக்கு ஜெயங்கொண்டத்துலேருந்து கலைவாணன் மெர்சிராணி கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கூட்டாஞ்சோறு ஆக்கி சாப்பிட்ட நினைவுகள்லாம் இப்போ வரைக்கும் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு பெரிய கமெண்ட்ஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்றைய தலைமுறை அனுபவிக்காத அந்த கால பொக்கிஷங்கள்லாம் நிறைய இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா சைக்கிள் மண்பானையில் அந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு அவங்களோட அனுபவங்களை அவங்க கமெண்ட்ஸ் சொல்லுதுங்க. திருபுவனத்துலேருந்து அலமேலு மங்கை சத்யபாமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்றைய தலைமுறை அனுபவிக்காத எங்கள் சிறு வயது பொக்கிஷம் வந்து விளையாட்டு அப்படின்னா, குழந்தைகள் எப்பொழுதும் படிப்பு கைபேசி விளையாட்டை மறந்து புது புது நோய்களால் கஷ்டப்படுறாங்கங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. களிமண் பொம்மை செய்வது, கல்லால் கல்லாட்டம் விளையாடுவது, குளத்தில் நீச்சல் அடிப்பது, கிட்டிப்புல், கபடி இதெல்லாம் நாங்கள் விளையாண்டோங்க, ஆனால் இப்போ எங்கே விளையாடுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திருவாரூர் மருதப்பட்டினத்துலேருந்து இருவேலி இளங்கோவன், ரேவதி இளங்கோவன், நன்னில மம்பளவாணன் தன்னோட கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. சிறு வயதில் ஆற்றுல வந்துட்டு நீச்சல் அடித்து குளித்த அனுபவங்கள்லாம் இருக்குது, எங்கள் பிள்ளைங்க அதெல்லாம் விளையாடினதே இல்லைங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தரங்கம்

ஆர்டர்லேருந்து சுஜித்ரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் அந்த மாதிரிலாம் விளையாடினதே இல்லை அப்படின்னு ஒரு சோகமான இமோஜோட நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. இதுக்கப்புறம் நிறைய கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. சில்லிக்கோடு, நுங்கு வண்டி, கொலக்கொலையா, இந்த மாதிரியான இதெல்லாம் விட்டு போயிடுச்சுங்க அப்படின்னு ஒரு வருத்தத்தோட கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க மணக்குடியிலேருந்து சத்யா. அனுபவிக்காத, அதாவது இந்த தலைமுறைகள் அனுபவிக்காத ஒற்றை அனுபவம் அப்படின்னா டூரிங் டாக்கிஸ் அப்படின்னு நம்ம அழகா ஒரு குட்டி கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டா வலங்கை மாநிலிருந்து துரை தான். திருமலஸ்தானத்திலிருந்து வீரசுந்தரியும் தன்னோட கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. சிறு வயதில் வெயிலா இருந்தாலும் சரி, மழையா இருந்தாலும் சரி, மணல்ல வீடு கட்டி மூணு கல்லை வச்சு அதை அடுப்பு கட்டி அது மேலே கூட்டாஞ்சோறு ஆக்குற அனுபவமே அனுபவம் தாங்க அப்படின்னு, அதெல்லாம் இப்போ இருக்க பசங்களுக்கு ஒரு பொக்கிஷம் தான், ஆனால் அது கிடைக்கல அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மன்னார்குடியிலேருந்து சசிகலா தியாகராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்று பாட்டி கூட ஒரே ரூமில் எல்லாரும் கதை பேசிக்கிட்டே தூங்கினோம், ஆனால் இன்றைக்கி எல்லாரும் தனித்தனி ரூமில் கையில் ஃபோனோட தான் இருக்காங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க.

0: அடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இனிய மாலை வணக்கத்தோட மேமாத்தூர்லேருந்து அமுதா சேகர் நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைய தலைமுறைகள் கிடைக்காத பொக்கிஷம் அப்படின்னா ஆறு குளங்களில் ஆட்டம் போட்டது தாங்க நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அடுத்தது நந்தகுமார் நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பழைய நினைவுகள் விளையாட்டு காலம் மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமேஸ்வரத்துலேருந்து செல்வி அறிவழகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மாலை வணக்கத்தோட அப்பொழுது நாங்கள் கூட்டு குடும்பமாக மகிழ்ச்சியாக இருந்தோம், இப்பொழுது அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பொக்கிஷம் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து சோமசுந்தர பிரபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த காலத்தில் நீதி கதைகள் மற்றும் போதனை கதைகள்லாம் சொல்லும்போது கேட்ட பழக்கம் இருக்கு, ஆனால் இப்போ தான் யாருக்கும் நேரம் இல்லை அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. திருவடை மருதூர்லேருந்து கௌசல்யா கதிரவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொபைல் வந்த காரணத்தினால் பாட்டி சொல்லும் கதைகள் அப்படின்னு அழகாக ரத்தின சுருக்கமாக நான் சொன்ன மாதிரி கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பழையாறுலேருந்து லதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு கிடைத்தது எதுவும் இப்போ உள்ளவங்களுக்கு கிடைக்கல, அந்த காலம் அழகானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. திருக்குவளைக்கட்டளையிலேருந்து தினேஷ் சொல்லியிருக்காங்க, பூவரசிலையில் பிபி செஞ்சு விளையாண்ட விளையாட்டுலாம் வந்து மறக்கவே முடியாது அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது போல் உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம கரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே போடுங்க. நிகழ்ச்சி இன்னும் 15 நிமிஷம் இருக்குங்க, படிச்சிடலாம் வாங்க.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்,
4: நாகப்பட்டினம் நம்பியார் நகர் புதிய கடற்கரையில். வரும் செவ்வாய்க்கிழமை மாலை 5:30 நடைபெறும் அருள்மிகு அதிபத்த நாயனார் கடலில் தங்கமின் விடும் விழாவிற்கு அனைவரையும் வருக வருகவன் அன்போடு அழைக்கின்றார்கள். அதிபத்த நாயனார் அவதரித்த திருநூலை பாடி எனும் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் நாகப்பட்டினம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு,
8: தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு,
7: கருப்பா நீ கொஞ்சம் வழி சொல்லு,
8: பொறுப்பா நீ கொஞ்சம் வழி சொல்லு,
9: என் குழந்தை கூட வழி சொல்லு,
8: பறவை கூட வழி சொல்லு,
9: எனக்கு பாட்ட நீ பாட்டு,
8: தம்பிக்கு நீயே வழி காட்டு.
7: அது எங்க ஊரு, அந்த பக்கம் வேலை எல்லாம் முடிஞ்சது, வண்டி கட்டி கூட்டி போறேன்.

0: என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில எல்லாருமே ரொம்ப அழகா கமெண்ட் சொல்லிட்டாங்க. அது போல இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைவான கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, சிவபுரியில இருந்த சோமசுந்தரம் தான் தன்னோட கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. நிறைய விளையாட்டுகள் தான் நாங்க விளையாடும் போது நண்பர்கள் வந்து கூப்பிட்டுட்டு வருவாங்க, ஆனா வயசு வரம்பே கிடையாதுங்க, ஆனா இப்ப எல்லாம் போன்லயே விளையாடுறாங்க அப்படின்னு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க ரவி அப்படிங்கிறவங்க. இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில இன்றைய தலைமுறை அனுபவிக்காத உங்கள் சிறு வயதின் ஒற்றை பொக்கிஷம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். உங்களுடைய நினைவுகளை ரொம்பவே அழகா நம்ம எல்லாருக்குமே புரியுற வகையில நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸுக்கும் சைலண்டா தூரத்துல இருந்து ரேடியோ மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்க எல்லாருக்காகவும் பண்பலையின் சார்பாக வாழ்த்துக்கள். இது மட்டும் இல்லைங்க, எப்போதுமே எல்லா எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கும் உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு, உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அதுக்குள்ள படிச்சிடலாம்.

நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவா இருக்க கமெண்ட்ஸை நம்ம படிச்சிடலாங்க. ஹரிசரன் ரமா திருவிட்டக்குடியிலேருந்தா நமக்கு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, நான் 2K கிட்ஸ் தான், ஆனாலும் 90 கிட்ஸ் முட்டை எல்லாமே சாப்பிட்ருக்கேன். ஆனால் பெரிய பொக்கிஷமாக நான் நினைக்கிறது நம்முடைய ரேடியோ தான் அப்படின்னு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்கங்க. பேரளத்துலேருந்து சந்தோஷ்குமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சிறு வயதில் வந்து குளத்தில் குதித்து ஆற்றில் குதித்துலாம் விளையாண்டுருக்கேன். மிதிவண்டி ஓட்டியது இதெல்லாம் வந்து சிறு வயதில் ரொம்ப மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில் கமெண்ட்ஸ் போட்ட கேட்டிருந்த எல்லா நேயர்களுக்காகவும் இந்த பாடல்.

0: தங்கமணி.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது கால கண்ணாடி நாடகம். எழுதியவர் ஆர் பி விசேஷ். நாடகத்தில் பங்கு பெறுவோர் ரவியாக யு அண்ணாதுரை, மனைவி லக்ஷ்மியாக லாவண்யா, மகள் மீனாவாக ஜே எம் நிக்கிலேஸ்வரி, நண்பன் சரவணனாக டி பிரகாஷ்ராஜ், ஆசிரியராக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், விஞ்ஞானி நாராயணனாக எஸ் கார்த்திகை தீபன், நூலகராக ஏ விக்னேஷ், கணேசனாக எல்என்ஜி ரவிசங்கர் ஆகியோர். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். இதோ கால கண்ணாடி நாடகம்.
2: அம்மா நான் கிளம்புறேன், பஸ் மிஸ் ஆயிட போகுது.
3: ஏய் சாப்பிடாம ஓடாதடி, ரெண்டு இட்லியாவது சாப்பிட்டு போ.
2: லேட் ஆகுதுமா, ஸ்கூல்ல டெஸ்ட் வேற இருக்கு.
3: தினமும் அதே டயலாகா. சரி இந்த டப்பாவை எடுத்துக்கோ, மதியத்துக்கு முழுசா சாப்பிடணும்.
2: சரிமா.
4: மீனா
2: என்னப்பா?
4: இன்னைக்கு சாயங்காலம் நான் வேலை முடிஞ்சு கொஞ்சம் லேட்டா வருவேன், நீ நேரா வீட்டுக்கு வந்துரு, எங்கேயும் சுத்தாத.
2: சரிப்பா, நான் லைப்ரரிக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன்.
4: சரி கேர்ஃபுல்லா போயிட்டு வா.
2: பாய் பா.
5: ஏய் மீனா.
2: டேய் ஏன்டா கத்துற, என்னாச்சு?
5: ஹிஸ்டரி ஹோம்வொர்க் கொண்டு வந்தியா?
2: கொண்டு வந்தேன். ஏன் நீ மறந்துட்டியா?
5: நேத்து கரண்ட் போயிடுச்சு, எழுதவே முடியல.
2: போடா உனக்கு இதே வேலை, ஒவ்வொரு தடவையும் புதுசு புதுசா காரணம் சொல்ற சரவணாணி.
5: உண்மையாதான் சொல்றேன்.
2: சரி சரி இந்தா டீச்சர் வரதுக்கு முன்னாடி பார்த்து எழுதி முடிச்சிரு.
5: நீ இல்லைனா நான் காலி.
2: ஆமா எல்லாரும் அதான் சொல்லுவாங்க.
1: குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ்.
6: குட் மார்னிங் சார்.
1: உட்காருங்க உட்காருங்க, இன்னைக்கு டெஸ்ட் இருக்குன்னு தெரியும்.

0: தெரியும் சார்.
1: நல்லா எழுதி பாருங்க. மார்க் மட்டும் ரொம்ப முக்கியம் கிடையாது, நீங்க புரிஞ்சுக்கிட்டு எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ரெடியா? டைம் ஸ்டார்ட் நவ்.
2: முதல் கேள்வியே கஷ்டமா இருக்கு.
1: பேசாம எழுதுங்க, அப்புறம் பேப்பரை பிடிங்கிறே பாத்துக்கோங்க.
0: அப்பா இன்னும் வரலையே. பேசாம அப்பாட்ட சொன்ன மாதிரி லைப்ரரிக்கு போயிட்டு வந்துருவோமா?
3: வாமா மீனா, என்ன புத்தகம் வேணும்
0: சார்? பழைய கதைகள் இருக்கா?
3: அந்த மூணாவது அலமாரியில் பாரு, நிறைய பழைய புத்தகங்கள்லாம் அங்கே இருக்குது.
0: சரிங்க சார்.
3: கவனமாயிடுமா, ரொம்ப பழசு.
0: சார் இந்த அலமாரிக்கு பின்னாடி ஒரு சின்ன கதவு இருக்கு போல.
3: அதையா பார்த்த? பல வருஷமா அந்த கதவை யாருமே திறக்கல.
0: உள்ள என்ன சார் இருக்கு?
3: பழைய பொருட்க, உடஞ்ச நாற்காலி, கடிகாரம், யாருக்கும் தேவைப்படாத சாமான் எல்லாமே அங்கே தான் கிடக்கு.
0: சார் நான் ஒரு தடவை அதை பார்க்கலாமா?
3: சரி, ஆனால் எதையும் வெளியே எடுக்கக்கூடாது.
0: சரிங்க சார்.
3: இந்தா சாவி.
4: எவ்வளோ தூசி! இதெல்லாம் ரொம்ப பழைய பொருளாக இருக்கே. அங்கே ஒரு கண்ணாடி இருக்கு. ஆஹா அழகாக இருக்கே, ஆனால் யாரோ அதை மறைச்சி வச்ச மாதிரி இருக்கு. கொஞ்சம் தொடச்சு பார்ப்போம். என்னது இது? இந்த கண்ணாடியில் என் முகமே தெரியல. என்ன இது? என் முகமே தெரியல, என்ன வேற ஏதோ தெரியுது. அப்பா இது நம்ம வீட்டு ஹால் மாதிரி இருக்கே.
5: லட்சுமி நான் கிளம்புறேன், இன்னைக்கு என்னமோ மழை வர்ற மாதிரி இருக்க.
6: கொடையை எடுத்துட்டு போங்க, நேத்தும் நனைஞ்சு வந்தீங்க.
5: சரி சரி. ஆமா மீனா எங்க?
6: இன்னும் தூங்கிட்டு இருப்பா, எழுப்பி ஸ்கூலுக்கு அனுப்புறேன்.
5: ஐயோ பிரேக் பிடிக்கலையே.
0: அப்பா
1: என்னப்பா பாத்துட்டு
7: இருக்கீங்க?
1: சரி ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: இல்ல இல்ல
3: மீனா, என்னமா இங்க இருக்க?
0: சார் அந்த கண்ணாடி
3: என்னாச்சு? ஏன் முகம்லாம் அரண்டு போன மாதிரி இருக்குது?
0: ஒண்ணும் இல்ல சார், கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கு.
3: வெளியே வா, தூசி இங்க ரொம்ப அதிகமா இருக்குது.
0: சரி சார்.
3: முத இந்த கதவை பூட்டுறேன்.
0: சார் இந்த கண்ணாடி பத்தி ஏதாவது தெரியுமா சார்?
3: 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லைப்ரரியில இருந்த ஒரு டீச்சரோடது.
0: அப்புறம் சார்?
3: அவர் ஏதோ திடீர்னு காணாம போயிட்டாராம், அதுக்கு மேல யாரும் பேசல.
0: அந்த டீச்சரோட பேர் என்ன சார்?
3: ஏதோ அருணாச்சலம்னு சொன்னாங்க.
6: மீனா ஏன் இவ்வளவு லேட்டு? லைப்ரரியில தானே இருந்த. என்னடா என்ன, ஏன் அமைதியா இருக்க?
0: ஆமாமா லைப்ரரியில தான் இருந்தேன். அம்மா நாளைக்கு அப்பா பைக்கில் போக கூடாது.
6: ஏமா ஏன் பைக்கில் போக கூடாதுன்னு சொல்ற?
0: சும்மா பஸ்ல போக சொல்லுங்க.
6: கனவு ஏதாவது கண்டியா மீனா?
0: அம்மா நான் சொல்றத அப்பாட்ட சொல்லுங்கம்மா.
5: என்ன என்ன இங்க மீட்டிங்கு?
6: ஏங்க நாளைக்கு ஆஃபீஸ்க்கு நீங்க பைக்ல போவேனானு மீனா சொல்றா. பஸ்ல போவீங்களாம்.
5: என்னது பைக்ல போவேனாமா? ஏதாவது ரீசன் சொல்லுமா?
0: ஆமல்ல டாடி, எனக்கு பயமா இருக்கு டாடி.
5: என்னம்மா இது? சரி உனக்காக நாளைக்கு பஸ்ல போறேன்.
0: அப்படியா, நிஜமாவா?
5: ஆமாமா. எங்க சிரிச்சிரு பாப்போம்.
0: தேங்க்ஸ் பா என் செல்ல டாடி.
6: நேரம் ஆயிடுச்சு, எழுந்தியுமா? 7 மணி ஆயிடுச்சு பாரு.
0: அம்மா அம்மா அம்மா அப்பா ஆபீஸ் கிளம்பிட்டாரா?
6: இல்லடா இப்பதான் கிளம்பிட்டு இருக்காங்க.
0: அப்பா நீங்க பைக் எடுக்காதீங்க.
5: சரிம்மா, நேத்தே சொல்லிட்டல.
0: ஆமாமா மறந்துடுவீங்களோன்னு பயந்துட்டேன்.
5: உனக்காக இன்னைக்கு பஸ்ல போறேன்.
6: இந்தாங்க கூட.

0: வெளியே மேகம் கருக்குது.
1: சரிம்மா நான் கிளம்புறேன், ஈவினிங் சீக்கிரமா வந்துடுறேன்.
2: பார்த்து போயிட்டு வாங்கப்பா.
3: ஏய் மீனா, இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துட்டியே.
2: எல்லாம் உன்னைய பார்க்கதான்.
3: என்ன விஷயம்?
2: இன்னைக்கு ஈவினிங் லைப்ரரிக்கு நம்ம போவோமா?
3: லைப்ரரியா?
2: சிரிக்காத, முக்கியமான விஷயம் இருக்கு.
3: நீ ஏன் கூப்பிடுறது அதிசயம்? சரி வரேன். மீனா, என்ன உன் முகமே சரியில்லை?
2: இல்லை இல்லை, ஒன்றும் இல்லையே.
3: பொய் சொல்லாத, ஏதோ இருக்கு.
2: சரி சரி, ஈவினிங் சொல்கிறேன் உனக்கு.
4: வாமா மீனா. இது யாரு, உன் ஃப்ரெண்டா?
2: ஆ ஆமாம் சார், என் ஃப்ரெண்டு தான், பேர் சரவணன்.
4: சரி சரி, கவனமாக இருங்க, அந்த பழைய அறையில் எதையும் போட்டு உடச்சிடாதீங்க.
3: ஆ சரி சார். டாடா, இவ்வளோ தூசியா.
2: சரவணா, அங்கே பாரு, அதான் நான் சொன்ன கண்ணாடி.
3: இதுதான் நீ சொன்ன அந்த கண்ணாடியா?
2: ஆமாடா.
3: சாதாரண கண்ணாடி தானே
2: இது. நீ அதில் பாரு.
3: என் முகம் தானே தெரியுது.
2: என்னது?
3: ஏன், உனக்கு என்ன தெரியுது?
2: எனக்கு எதிர்காலம் தெரியும்.
3: சும்மா ஏதாவது லூசு மாதிரி பேசாத.
2: நேற்று நான் பார்த்ததால தான் அப்பா பஸ்ஸில் போனாரு.
3: அப்படின்னா?
2: ஒரு நிமிஷம், இப்போ இந்த கண்ணாடியை நான் பார்க்குறேன். ஐயோ ஐயோ ஐயோ,
3: என்னாச்சு என்னாச்சு மீனா? என்ன சொல்ற நீ மீனா, விளையாடுது?
2: ஏ நான் விளையாடல, கண்ணாடி இப்பதான் பார்த்தேன்.
3: ஃபயர் ஆக்சிடென்ட்னா பெரிய விஷயம்.
2: நம்ம சயின்ஸ் லேப்ரா புகை முழுக்க பரவி இருக்கு, எல்லாரும் வெளியே ஓடுறாங்க.
3: டீச்சர்ட்ட சொல்லிடலாமா?
2: நம்புவாங்களா?
3: நம்பலனாலும் பரவாயில்ல, சொல்லணும்.
2: சரி சரி வா, இப்பயே போலாம்.
5: நீங்க ரெண்டு பேரும் லைப்ரரியிலிருந்து நேராக இங்க?
2: சார் சார், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார்.
5: சொல்லுமா?
2: நாளைக்கு சயின்ஸ் லேப்ல தீ பிடிச்சிரும் சார்.
5: ஏய், என்ன அடிப்படையில் சொல்ற நீ?
2: சார் சார், நான்
3: சார், அவ ரொம்ப சீரியஸா சொல்றா.
5: கனவா?
2: கனவு இல்லை சார்.
5: சரி, காரணம் தெரியலனாலும் நான் லேபு முழுசும் செக் பண்ண சொல்றேன், ஓகேவா?
2: தேங்க்யூ சார்.
6: சார், இந்த வயர் முழுக்க உருகிருக்கு சார்.
5: உடனே மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க
6: சார். இன்னும் கொஞ்சம் நேரட்டாக இருந்துச்சுக்கோங்களேன், சர்க்கியூட் ஷார்ட் ஆயிருக்கும் சார், ஃபயர் ஆயிருக்கும் கண்டிப்பாக. மீனா, நீ சொன்னது
2: எனக்கும் கூட நம்ப முடியல.
5: மீனா, சரவணன், நீங்கள் ரெண்டு பேரும் என் ரூமுக்கு வாங்க.
3: சரி
2: ஓகே சார்.
5: உண்மையை சொல்லு மீனா, இதை எப்படி முன்னாடியே நீ கண்டுபிடிச்ச?
2: சார் அது இப்போ சொல்ல முடியாது சார்.
5: சரி, ஆனால் இனிமே ஏதாவது ஆபத்து தெரிஞ்சா மறைக்கக்கூடாது.
2: கண்டிப்பாக சார்.
5: மீனா, நேற்று நடந்த விஷயத்தை பற்றி யோசித்தேன், நீ சொன்னது அப்படியே நடந்துச்சு. அது சாதாரண விஷயம் கிடையாது மீனா.
2: ஆமாம் சார், எனக்கும் பயமாக தான் இருக்குது.
5: நீ பயப்படாத, ஆனால் அந்த கண்ணாடியை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும்.
2: சார் சார், நீங்கள் அந்த கண்ணாடியை பார்த்துருக்கீங்களா?
5: நான் பார்த்துருக்கேன், ஆனால் அது இப்படி எதிர்காலத்தை காட்டும்னு எனக்கு தெரியாது.
2: அப்படின்னா உங்களுக்கு அந்த கண்ணாடி பற்றி வேறு ஏதாவது தெரியுமா சார்?
5: கொஞ்சம் தெரியும் மீனா. அந்த கண்ணாடி நம்ம ஸ்கூலுக்கு வந்த கதை, ரொம்ப பழையது
3: சார். அந்த அருணாச்சலம் சார் பற்றி தானது?
5: ஆமாம் ஆமாம். அந்த பேர் உனக்கு எப்படி தெரியும் சார்? அண்ணா
3: மீனா சொன்னா சார்.
5: சரி, அருணாச்சலம் சார் அவர் ஒரு வரலாற்று ஆசிரியர். அந்த பழைய பொருட்கள், பழைய சம்பவங்கள், எதிர்காலத்தை பற்றிய விஷயங்கள், இதெல்லாம் அவருக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வம்.
2: ஓ ஓகே சார். அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனார் சார்?
5: அதுதான் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம்.
2: அவர் காணாமல் போயிட்டதா சுந்தரம் சார் சொன்னார்.
5: ஆமாம், ஆனால் அவர் காணாமல் போனதுக்கு முன்னாடி ஒரு டைரி எழுதிக்கிட்டு இருந்தாராம்
3: சார். அந்த டைரி இப்போ எங்கே இருக்கு?

0: அதுதான் பிரச்சனை. அந்த டைரி கிடைக்கவே இல்லை சரவணா.
1: சார், ஒருவேளை அந்த கண்ணாடி இருக்கிற இடத்துல அந்த டைரி இருக்குமோ?
0: ஓ, இருக்கலாம். அதனால தான் நாம் அவசரப்படக்கூடாது.
2: இப்போ என்ன செய்ய போகிறோம்?
0: முதல்ல அந்த கண்ணாடியை யாருக்கும் தெரியாமல் பாதுகாப்பாக வைக்கணும்.
1: சார், இதில் இன்னொரு விஷயம் இருக்குது சார்.
0: என்ன விஷயம் இருக்குது
1: சார்? நேற்று கண்ணாடியில் லேபில் ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறத பார்த்தேன். ஆனால் அதுக்கும் முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் நடக்கிறதையும் பார்த்தேன் சார்.
0: அதாவது கண்ணாடி பல நாட்களுடைய விஷயங்களை காட்டுமா?
1: அதான் தெரியல சார்.
0: சரி, இன்னைக்கு சாயந்தரம் நீ மட்டும் அந்த கண்ணாடியை பார்க்கக்கூடாது.
1: ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க?
0: ஏன்னா எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும்னு தொடர்ந்து முயற்சி பண்ணினா நாம் பயத்திலேயே வாழ ஆரம்பிச்சிருவோம்.
2: அது உண்மைதான் சார்.
1: ஆனால் ஆபத்து வரப்போகிறதுன்னு தெரிஞ்சால் அதை தடுக்க வேணாமா சார்?
0: தடுக்கணும். ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது.
1: அது ஏன் சார்?
0: சில நேரம் சில விஷயத்தை மாற்ற முயற்சி பண்ணுறதால இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை உருவாகும்
2: சார். அதுதான் இப்போ நடக்க போகுதா?
0: அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் சரவணா.
1: சார், கண்ணாடி இல்லாமலே எதிர்காலத்தை சரியாக தெரிஞ்சுக்க முடியுமா?
0: முடியாது.
1: அப்போ அது நம்ம கையில் இல்லைன்னா?
0: அது நல்லது தான்.
2: ஏன் சார்?
0: ஏன்னா சில ரகசியங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை, புரிஞ்சுக்கிறதுக்காக.
1: சார், நீங்கள் ஏதோ மறைக்கிறீங்க சார்.
0: ஆமாம்.
1: என்ன சார் அது?
0: அந்த கண்ணாடியை பற்றி எனக்கு தெரிஞ்சது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கொஞ்சம் இல்லை.
2: அப்போ முழுசாக சொல்லுங்கள் சார்.
0: சொல்கிறேன். ஆனால் முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும்.
2: என்ன ப்ராமிஸ் சார்?
0: இந்த கண்ணாடியை பற்றி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது.
1: ஓகே சார்.
0: ஏன்னா நாளைக்கு அந்த கண்ணாடி நம்ம மூணு பேரோட வாழ்க்கையை மாற்ற போகுது.
2: சார், நீங்கள் கடைசியில் சொன்ன வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம மூணு பேரோட வாழ்க்கையை மாற்ற போகுதுன்னு சொல்கிறீங்க, அப்படின்னா என்ன நடக்க போகுது?
0: அதைத்தான் நாம் இப்போ அவசரப்படாமல் தெரிஞ்சுக்கணும்.
1: சார், நீங்கள் எதையாவது முன்னாடியே பார்த்துருக்கீங்களா?
0: பார்த்துருக்கேன்.
1: எப்போ பார்த்தீங்க சார்?
0: நான் இந்த ஸ்கூலுக்கு புதுசாக வந்த காலத்தில் அப்போ இந்த கண்ணாடி லைப்ரரியிலேயே இருந்துச்சு. ஒரு நாள் சுத்தம் பண்ணும்போது அது என்னோடய கண்ணில் பட்டுச்சு.
2: அப்போ நீங்களும் அதில் பார்த்தீங்களா?
0: ஆமாம். முதல்ல என்னோடய பிரதிபலிப்பு தெரியலை. அதுக்கு பதிலாக ஒரு பழைய வகுப்பறை தான் அதில் தெரிஞ்சிச்சு.
1: அங்கே என்ன நடந்துச்சு?
0: ஒரு ஆசிரியர் தனியாக உட்காந்து ஏதோ எழுதிக்கிட்டு இருந்தார். அவரை நான் சரியாக அடையாளம் காண முடியல. அடுத்த நாள் பள்ளியில் அதே அறையை பார்த்தேன். அங்கே ஒரு பழைய மேஜை இருந்துச்சு. அந்த மேஜைக்குள்ளே ஒரு கடிதமும் இருந்துச்சு.
2: சார், அந்த லெட்டர் என்ன இருந்துச்சு?
0: அருணாச்சலம் சார் எழுதின கடிதம் அது.
1: அதில் அவர் என்ன எழுதியிருந்தார் சார்?
0: நான் இல்லாத நாளில் இந்த கண்ணாடியை யாராவது கண்டுபிடிச்சா அதை உடனே பயன்படுத்தாதீங்க அப்படின்னு எழுதிருந்துச்சு.
2: அப்புறம்
0: அதுக்கு கீழே ஒரு வரி இருந்துச்சு. அதுதான் இன்னும் எனக்கு அப்படியே நினைவில் இருக்கு.
1: அது என்ன வரி சார்?
0: எதிர்காலத்தை பார்ப்பது சுலபம், அதை ஏற்றுக்கொள்வதுதான் கஷ்டம்.
1: இதுக்கு என்ன சார் அர்த்தம்?
0: நாம நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம மனசு இன்னைக்கே அந்த நாளைக்குள்ள வாழ ஆரம்பிச்சிரும். அப்போ இன்னைக்கு நடக்கிற நல்ல விஷயங்களை கூட நாம கவனிக்க மாட்டோம்ல.
2: ஆனா அது ஆபத்துன்னு தெரிஞ்சா?
0: ஆபத்தை தடுக்க முயற்சி செய்யலாம், ஆனா எல்லாத்தையும் மாற்ற முடியும்னு நினைக்க கூடாது.
1: சார், இந்த கண்ணாடி என்கிட்ட ஏன் சார் வந்துச்சு?
0: அதாம்மா எனக்கும் தெரியல.
1: ஏதாவது காரணம் இருக்கணுமே.
0: இருக்கலாம்.
2: என்ன காரணம்?
0: ஒருவேளை நீ ஏதாவது தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: அப்படி என்ன சார் தெரிஞ்சுக்கணும்?
0: அதை கண்ணாடி தான் சொல்லணும்.
2: அப்படின்னா இன்னைக்கு அதை திரும்ப போய் பார்க்கலாமா சார்?
0: வேண்டாம் வேண்டாம்
1: சார்.
0: வேண்டாம்ப்பா. மீனா, நான் சொல்கிறத கேளு. நீ தொடர்ந்து எதிர்காலத்தை பார்க்க ஆரம்பித்தா ஒரு கட்டத்தில் நீ எதை பார்த்தாலும் அதை மாற்றணும்னு நினப்ப.
1: அப்போ நான் என்ன தான் சார் செய்யணும்?
0: இப்போதைக்கு சாதாரணமாக இரு.
2: அது முடியுமா?
0: முயற்சி பண்ணணும்.
1: சரி சார்.
0: இன்னொரு விஷயம், இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு போனோடனே உன்னோட அப்பாட்ட நாளைக்கு

0: போக வேண்டாம்னு எதுவும் சொல்லக்கூடாது சரியா?
1: ஏன் சார் அப்படி சொல்றீங்க?
0: ஏன்னா இப்போ உன் அப்பாவுக்கு எந்த ஆபத்தும் இருக்கிறதா இல்லையா எனக்கு தெரியாது.
1: ஆனா நான் முன்னாடி பார்த்த விஷயம்
0: அது நடந்திருக்க வேண்டிய நாளே மாறி இருக்கலாம்ல.
2: அதாவது
0: நீ உன் அப்பாவை பைக்ல போக விடாம தடுத்ததால கண்ணாடியில பார்த்த அந்த எதிர்காலம் மாறி இருக்கலாம்னு சொல்ல வர்றேன்.
1: அப்படின்னா எதிர்காலத்தை மாத்த முடியுமா சார்?
0: ஒருவேளை.
1: அப்போ கண்ணாடி காட்டுறது கண்டிப்பா நடக்கணும்னு இல்லையா சார்?
0: அதுதான் நமக்கு தெரியாத ஒரு ரகசியம்
2: சார். அப்படின்னா அந்த கண்ணாடி காட்டுறது நடக்க போகும் எதிர்காலமா இல்ல நடக்கக்கூடிய எதிர்காலமா?
0: அதுதான் நாம கண்டுபிடிக்க போறோமே.
1: எப்போ சார்?
0: நாளைக்கு காலையில.
2: நாளைக்கு என்ன நடக்க போகுது?
0: நாளை அருணாச்சலம் சார் விட்டு சென்ற அந்த ரகசியத்தின் முதல் கதவு திறக்க போகுது
1: சார். அது என்ன கதவு?
0: அது உண்மையான கதவு கிடையாது, ஒரு தகவல். அந்த தகவல் கிடைச்சா அருணாச்சலம் சார் ஏன் அந்த கண்ணாடிய விட்டுட்டு போனாருன்னு நமக்கு புரியும்.
2: அந்த தகவல் எங்க கிடைக்கும்?
0: பழைய ரெக்கார்ட் ரூம்ல.
1: ஸ்கூலோட பழைய ரெக்கார்ட் ரூமா சார்?
0: ஆமா, பல வருஷங்களா யாரும் சரியா திறக்காத ரூம் அது.
2: அங்க போனா தூசியில நம்ம காணாம போயிடுவோம் சார்.
0: உனக்கு எப்பவும் ஜோக் தாண்டா சார். அவனா
2: பயத்தை மறைக்கதான் சார்.
1: சார் அந்த அறையில என்ன தேடணும்?
0: 1986 அந்த வருடத்தோட ஆசிரியர் பதிவுகள்.
2: என்னது 1986?
0: நான் இங்கிலீஷ்ல சொன்னேன், நீ தமிழ்ல சொல்ற ஜோக்கா
1: சார். அதுல அருணாச்சலம் சார் பேர் இருக்குமா?
0: இருக்கணும்
2: சார். அப்படின்னா இவ்வளோ நாளா அந்த பதிவை யாருமே பார்க்கலையா?
0: யாருக்கு தேவை இருந்துச்சு? பழைய பெயர்கள், அப்புறம் பழைய சம்பள பதிவுகள், பழைய வருகை புத்தகங்கள் எல்லாம் அப்படியே கிடக்குது.
1: சரி சார், நாளைக்கு நம்ம பார்க்கலாமா?
0: நானும் கூட வருவேன்.
2: சரி சார், சரி சார்.
1: இப்ப வீட்டுக்கு போலாமா சார்?
0: ஓகே. ஆனா கண்ணாடிய பத்தி வீட்டுல யார்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது.
1: சரி சார்.
2: மீனா.
1: என்னடா
2: நீ உண்மையாவே பயப்படுறியா?
1: ஆமா.
2: எனக்கு கொஞ்சம் பயந்தா, ஆனா நீ தனியா இதை சமாளிக்க வேணாம்.
1: தேங்க்ஸ்டா, ரொம்ப தேங்க்ஸ்ரா.
2: நண்பன் இருக்க பயமேன்.
1: ஆனா நாளைக்கு என்ன நடக்கும் தான் தெரியலையே.
2: தெரியாதுதான் வாழ்க்கை மீனா.
1: ஏய், நீ இப்படி பேசுறது ஆச்சரியமா இருக்கே.
2: நான் சில நேரம் அறிவாளி தான்.
1: சரி சரி, போடா.
2: நாளைக்கு பார்ப்போம்.
1: ஓகேடா, டாடா
2: பாய்.

0: வா மாமினா, வந்துட்டியா?
1: ஆமாமா.
0: ஏண்டா முகம் ஒரு மாதிரி இருக்கு?
1: கொஞ்சம் டயர்டா இருக்குமா.
0: ஏதாவது சாப்பிட்றியா?
1: கொஞ்ச நேரம் கழிச்சு. அம்மா, அப்பா எங்க போயிருக்காரு?
0: கடைக்கு போயிருக்காருமா, சீக்கிரம் வந்துருவாரு. ஏன் கேக்குற?
1: இல்ல இல்ல, ஒன்னும் இல்லம்மா, சும்மா தான் கேட்டேன்.
0: ஏண்டா, ஏதாவது கவலையா இருக்கியா?
1: இல்லம்மா.
0: என்ன ஏமாத்தாத, உன் முகத்திலேயே தெரியுது.
1: அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா?
0: ஒண்ணு என்ன, நீ எத்தனை விஷயம் கேட்டாலும் அம்மா சொல்லுவேன்.
1: அம்மா, அருணாச்சலம் சார்னு ஒருத்தர் இருந்தாராமே, அவரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?
0: அருணாச்சலமா?
1: ஆமா.
0: அந்த பேர் எங்க கேட்ட?
1: ஸ்கூல்ல தான்.
0: அவரு பழைய டீச்சர்மா, ரொம்ப நல்லவரா. ஆனா
1: ஆனா என்னமா, ஏன் இழுக்கறீங்க?
0: அவர் காணாம போயிட்டதா சொன்னாங்களே, ஊருக்குள்ள கூட நிறைய பேச்சு இந்த மாதிரி இருக்குமா.
1: என்ன பேச்சு?
0: சில பேர் அவர் ஊரை விட்டு போயிட்டாருன்னு சொல்றாங்க, சில பேர் வேற மாதிரியா கூட சொல்றாங்க.
1: வேற மாதிரினா?
0: அது பழைய கதை, இப்ப ஏன்டா கேக்குற?
1: சும்மாதாம்மா.
0: நீ சும்மாலாம் கேட்க மாட்டியே. சரி விடு விடு, ஆனா அந்த பழைய விஷயத்துக்குள்ள எல்லாம் போக கூடாது, சரியா?
1: ஏமா,
0: சில பழைய கதைகள்லாம் முடிவு தெரியாம இருக்கிறதே நல்லதுமா.
1: அம்மா, உங்களுக்கு அந்த கண்ணாடியை பத்தி ஏதாவது தெரியுமா?
0: எந்த கண்ணாடி?
1: இல்ல ஒண்ணும் இல்ல.
0: ஏய், நீ ஏதோ மறைக்கிற.
1: இல்லம்மா, இல்ல இல்ல.
2: என்ன அம்மா மகளும் பேசிட்டு இருக்கீங்க?
0: வாங்க.
1: அம்மா
0: வந்தீங்க.
2: என்னம்மா?
1: நாளைக்கு எங்கேயும் போகாதீங்கப்பா.
2: ஐயோ கடவுளே, மறுபடியுமா?
1: எனக்கு ஏதோ பயமாவே இருக்குப்பா.
2: சரிம்மா, நாளைக்கு நான் வீட்லயே இருக்கேன்.
1: நிஜமாவா?
2: ஆமா ஆமா. ஆனா ஒரு விஷயம் கேட்கணுமா, அருணாச்சல சார் பெயரை நீ எங்க கேட்ட?
1: அப்பா, உங்களுக்கும் அவரை தெரியுமா?
2: தெரியுமா.
1: எப்படி?
2: அவர் காணாம போன நாள்ல நான் அங்கதான் இருந்தேன்.
1: என்ன?
2: ஆமாமா, அந்த நாள்ல நான் பார்த்த கடைசி மனிதர் அவர் தான்.
1: அப்பா, நீங்க அருணாச்சலம் சார எப்ப கடைசியா பாத்தீங்க?
2: நான் அப்போ சின்ன வயசு. உன் வயசுக்கு குறைவுதான் பாத்துக்கீங்க. ஸ்கூல் பக்கத்துல எங்க அப்பாவோட கடை இருந்துச்சு. ஒரு நாள் சாயங்காலம் போல அருணாச்சல சார் வேகமா ஸ்கூலுக்குள்ள போன

0: தான் பார்த்தேன்.
1: அதுக்கப்புறம்ப்பா?
0: அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வெளியே வந்தாரு. அவர் கையில ஒரு பெரிய கவர் இருந்துச்சு.
1: அந்த கவர்ல என்ன இருந்துச்சுப்பா?
0: தெரியாதுமா, ஆனா அவர் ரொம்ப டென்ஷனா இருந்தாரு.
1: அவர் எங்க போயிட்டு இருந்தாரு?
0: ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பழைய கட்டடத்துக்கு போனாரு. அதுக்கப்புறம் அவர் திரும்பி வரவே இல்லை.
1: அப்பா, நீங்க ஏன் இதை இவ்வளோ நாளா சொல்லல?
0: யாரும் கேட்கல, நானும் அதை மறந்துட்டேன்னு நினைச்சேன்.
1: உண்மையாவே மறந்துட்டீங்களா?
0: சில விஷயங்களை மறந்துடணும்னு நினைச்சாலும் மனசு மறக்காதுமா.
1: அப்பா, அந்த பழைய கட்டடம் இன்னும் இருக்காப்பா?
0: இருக்குமா, ஆனா ரொம்ப வருஷமா பூட்டியே இருக்கு.
1: நாளைக்கு நான் அங்க போகணும்.
0: நீ போக கூடாது.
1: ஏன்?
0: அந்த இடத்துலதான் அருணாச்சல சாரோட கடைசி தடையுமே கிடைச்சிச்சு.
1: அப்பா, அதனாலதான்ப்பா போகணும்னு சொல்றேன்.
0: மீனா, சொல்றது கேளுமா. எல்லா ரகசியத்தையும் நாம தேடி போக வேண்டிய அவசியம்.

0: அந்த இடத்துல தான் அருணாச்சல சாரோட கடைசி தடையுமே கிடைச்சிச்சு.
1: அப்பா அதனால தான்ப்பா போகணும்னு சொல்றேன்.
0: மீனா சொல்றது கேளுமா, எல்லா ரகசியத்தையும் நாம தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை.
1: ஆனா அப்பா அந்த ரகசியம்தான் இப்ப என்னைய தேடி வந்திருக்கு.
2: ரவி நீ சொன்ன விஷயம் ரொம்ப முக்கியம்,
0: அதனால தான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன்.
2: அந்த பழைய கட்டிடத்துக்குள்ள போயிருக்கீங்களா ரவி? அருணாச்சல சார் கையில் இருந்த கவரு
0: அது மட்டும் எனக்கு சரியாக ஞாபகத்தில் இருக்கு.
1: சார் அந்த கவரை நம்ம கண்டுபிடிக்க முடியுமா?
2: நம்பிக்கை இருக்கணும், ஆனால் அவசரம் வேண்டாம்.
3: சார் இந்த கண்ணாடி ஏன் எல்லாத்தையும் முன்னாடியே காட்டுது?
2: அதுக்கான பதில் நம்மகிட்ட இல்லை.
1: கண்ணாடி எனக்கு மட்டும் ஏன் காட்டுது?
2: அது இன்னும் பெரிய கேள்வி.
3: அப்படின்னா கண்ணாடி யாரை வேணும்னாலும் தேர்ந்தெடுக்குமா?
2: ஒருவேளை இருக்கலாம்.
1: அப்போ அருணாச்சல சாரியை தேர்ந்தெடுத்திருக்குமா?
2: அதுதான் என்னோட சந்தேகம்.
0: அவர் கண்ணாடியை பயன்படுத்தினாரா?
2: ஆமாம்.
1: உங்களுக்கு எப்படி சார் தெரியும்?
2: அவர் எழுதின பழைய குறிப்பில் ஒரு வரி இருந்துச்சு.
1: என்ன வரி?
2: நான் பார்த்ததை யாரும் பார்க்கக்கூடாது.
3: அது இன்னும் பயமாக இருக்குது சார்.
2: பயப்பட வேணாம் சரவணா, உண்மையை புரிஞ்சுக்கணும்.
1: சார் நாளைக்கு கண்ணாடியில் என்ன பார்க்க போகிறேன்னே தெரியலையே சார்.
2: அதனால் நாளைக்கு நீ தனியாக பார்க்கக்கூடாது.
1: ஓகே சார். சார் இங்கே தான் அந்த பழைய கட்டடம் இருக்கா சார்?
2: ஆமாம்.
3: கதவு முழுக்க துருப்பிடிச்சு கிடக்கே,
0: இதுக்குள்ளே போகக்கூடாது. சரி கதவை மெதுவாக தரங்க.
3: சார் இங்கே எல்லாமே பழைய ஜாமானாக தான் கிடக்கு.
1: சார் அந்த மேஜையை பாருங்கள்.
2: எந்த மேஜா?
1: ஜன்னல் பக்கத்தில் இருக்கே அது.
2: இது அப்பா தூசியாக இருக்கு, ரொம்ப பழைய மேஜா.
3: சார் இது ஒரு சின்ன பெட்டி,
1: திறந்து பாரா.
3: பூட்டி இருக்கடக்கு.
2: இங்கே பாரு சரவணா, ஒரு சாவி இருக்கு பாரு.
1: சார் இது பொருந்துமா?
2: முயற்சி பண்ணி பார்ப்போம்.
3: சார் திறந்துடுச்சு சார்.
1: உள்ள என்ன இருக்கு?
3: ஒரு பழைய கவர் கிடக்கே.
2: ஆ அதான் அதான்.
1: இதுதான் அப்பா சொன்ன கவரா?
0: எனக்கும் அதே மாதிரி தான் தெரியுது.
2: ம், சரி இப்போ யார் இதை திறக்கணும்?
1: ஏன் சார்?
2: எல்லாரும் இருக்கும்போது திறப்போம்.
3: சார் இங்கே பாருங்கள், இன்னொரு பொருள் கிடைக்கு பாருங்கள்.
1: என்னது
3: சார்? இது ஒரு ஃபோட்டோ.
0: அந்த ஃபோட்டோவை என்கிட்ட கொடு.
1: அப்பா நீங்கள் அதிர்ச்சியாக பார்க்குறீங்க.
0: ஃபோட்டோவில் இருக்கிறவர் அருணாச்சல சார் மட்டும் இல்லை, அவருக்கு பக்கத்தில் இருக்கிறவர் எங்கள் அப்பா.
3: அங்கிள் உங்கள் அப்பாவுக்கும் அருணாச்சல சாருக்கும் என்ன தொடர்பு?
0: எனக்கு தெரியாதுப்பா.
2: இந்த ஃபோட்டோ இன்னும் நிறைய கேள்விகளை உருவாக்குது.
3: பின்னாடி ஏதாவது எழுதியிருக்கான்னு பாருங்களேன்.
1: இரு நான் பார்க்குறேன். 1986 கடைசி நாள்.
0: கடைசி நாள்.
2: இதுதான் நம்ம தேடிய அந்த தடயம்.
1: சார் இந்த கவரை இப்போ திறக்கலாமா?
2: இப்போ தர.
1: உள்ள ஒரு லெட்டர் இருக்கு.
0: யார் எழுதுனது?
1: இது எழுதியிருக்கிறது அருணாச்சலம் சார்.
2: அப்படியா, படி.
1: இந்த கண்ணாடியை பார்த்தவன் நான் சொல்ல போகும் விஷயத்தை நம்ப மாட்டான், ஆனால் ஒரு நாள் அவனே அதை புரிஞ்சுப்பான்.
3: அடுத்து
1: கண்ணாடி எதிர்காலத்தை காட்டுவதில்லை.
0: என்ன?
1: அது மனிதர்கள் எடுக்கும் முடிவுகளின் விளைவை காட்டுகிறது.
3: அதாவது நம்ம என்ன முடிவு எடுக்கிறோமோ அதை பொறுத்து எதிர்காலம் மாறுமா?
2: ஆமா.
1: அப்போ நான் அப்பாவோட விபத்தை தடுத்தது சரியான முடிவா சார்?
2: அதெல்லாம் தெரியாது.
1: தெரியாதா?
2: இங்க பாருங்க, ஒரு விஷயத்தை நம்ம மாத்தினா அதனால இன்னொரு விஷயம் மாறி இருக்கலாம்.
1: என்ன விஷயம் சார்?
2: அத கண்ணாடி தான் சொல்லும்.
1: ஓகே நான் திரும்பவும் கண்ணாடியை பார்க்கணும்.
2: மீனா இப்போ வேண்டாம்.
1: ஏன் சார்?
2: இப்போ நமக்கு கிடைச்ச தகவல் இது வரைக்கும் போதுமானது.
3: சார் ஆனால் மீனா பார்க்கணும்னு நினைக்கிறா.
1: சார் நான் பயந்து ஓட போகிறதில்ல.
2: அதுவும் எனக்கு தெரியும், அதனால தான் ஒன்று நிறுத்துறேன்.
1: என்னையே சார் நிறுத்துறீங்க?
2: நீ கண்ணாடியை பார்த்த பின்னால் உன் மனசு மாறிடும்.
1: ஏற்கனவே மாறிடுச்சு சார்.
3: மீனா
1: என்ன
3: எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காத.
1: நீயும் இப்போ நம்ம சார் மாதிரி பேசுறியடா.
3: உனக்கு ஏதாவது ஆகக்கூடாதுன்னு தானே சொல்கிறோம்.
1: எனக்கு ஒன்றும் ஆகாது.
2: ஆ அந்த நம்பிக்கை நல்லது, ஆனால் கவனமும் இருக்கணும்.
0: சரி வீட்டுக்கு போகலாம், நைட் ஆகுது.
1: சரிங்கப்பா.
0: இந்த கடிதத்தை நான் எடுத்துக்கிறேன்.
2: வேணா ரவி, அது ஸ்கூலோட பழைய பதிவு.
0: சரி
1: சார். இந்த லெட்டரில் இன்னொரு பக்கமும் இருக்கே.
2: என்ன இருக்கு?
1: கடைசி பக்கத்தில் ஒரு டேட் மட்டும் இருக்கு சார்.
3: அது என்ன தேதி?
1: நாளைக்கு டேட்டு.
2: என்ன?

0: சொல்ற?
1: ஆமா சார், நாளைக்கு என்ன நடக்கும்னு அருணாச்சலம் சார் அன்னைக்கே எழுதிட்டு போயிருக்காரு.
0: அந்த லெட்டர் என்ட கொடு.
1: இந்தாங்க சார்.
0: இங்க ஒரு வரிதான் இருக்குது.
2: என்ன?
0: கண்ணாடி மீண்டும் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் நாள்.
1: அதுக்கு கீழே சார்
0: ஒண்ணும் இல்லையே.
3: அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்க போகுது?
0: அதான் நம்ம கவலையே.
1: கண்ணாடி என்ன தேர்ந்தெடுத்துருச்சே சார்.
0: ஆமா,
2: இன்னொருத்தவரையும் தேர்ந்தெடுக்குமா?
0: வாய்ப்பு இருக்கு.
1: யார?
0: தெரியாது.
3: சரி, வீட்டுக்கு போலாம்.
4: இன்னும் தூங்கலையா மீனா?
1: தூக்க வரலமா.
4: தூங்காம அப்படி என்ன யோசிக்கிற?
1: நாளைக்கு என்ன நடக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: நாளைய பத்தி இவ்வளோ யோசிச்சா இன்னைக்கு நாள் போயிடும்.
1: அம்மா, உங்களுக்கு ஒரு நாள் எதிர்காலம் தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணுவீங்க?
4: நல்ல விஷயம்னா சந்தோஷப்படுவேன், கெட்ட விஷயம்னா அதை எப்படி தடுக்கலாம்னு முயற்சி செய்வேன்.
1: அப்போ தடுக்க முடியலனா?
4: அப்போ அதை கடந்து போக முயற்சி செய்வேன்.
1: பரவாயில்லம்மா, நல்லா தத்துவலாம் பேசுறீங்க.
4: சரி சரி, எதையும் யோசிக்காம போய் தூங்கு.
1: சரிம்மா, குட் நைட். ஆனால் நாளைக்கு நான் கண்டிப்பாக அந்த கண்ணாடியை பார்த்தே தீருவேன்.
2: மீனா சீக்கிரம் வா.
1: என்னடா
2: சார் கூப்பிடுறாரு?
1: எதுக்கு?
2: லைப்ரரிக்கு வர சொன்னார்ல.
1: சரி வா போ.
0: மீனா, நேற்று ராத்திரி கண்ணாடி இருந்த ரூமை நான் பூட்டினேன். ஆனால் இன்னைக்கு காலையில் கதவு திறந்துருந்துச்சு.
2: சார், யாராவது உள்ளே போயிருக்காங்களா?
0: தெரியாது சருணா.
1: உள்ள கண்ணாடி இருக்கா சார்?
0: இருக்கு.
1: அப்போ பிரச்சனை இல்லை.
0: கண்ணாடியில் இப்போ என் முகமும் தெரியலை.
1: என்னது சார்?
2: அப்போ அது யாரை காட்டுது?
0: மீனாவதா?
1: என்னையவா சார்?
0: ஆமாம்,
1: நான் பார்க்கவே இல்லையே.
0: நீ பார்க்காமலேயே அது உன்னை காட்டுது.
2: அப்படின்னா
0: இப்போ கண்ணாடி மீனாவை தேடி வந்திருக்குது.
1: இங்கே என்ன சார் நடக்குது?
0: அதான் இப்போ தெரிய போகுது.
2: கண்ணாடியில் என்ன தெரியுது?
0: மெதுவாக பாரு.
1: நம்ம ஸ்கூல் தெரியுது.
2: நம்ம ஸ்கூலா?
1: ஆமாம்.
0: எந்த இடம்?
1: லைப்ரரி சார்.
2: அங்க யாரு?
1: ஒரு பெரியவர்.
0: அவர் முகம் தெரியுதா?
1: தெரியல.
2: அவர் என்ன பண்றாரு?
1: கண்ணாடி தேடிட்டு இருக்காரு.
0: இன்னும் நல்லா பாரு.
1: அவர் கண்ணாடி எடுத்துட்டாரு சார்.
2: அப்புறம்
1: அவர் திரும்பி பாக்குறாரு.
0: ஓகே, இப்போ அவர் யாரை பாக்குறாரு?
1: என்னைய பாக்குறாரு சார்.
2: ஒண்ணு எப்படி பார்க்க முடியுமினா?
1: தெரியலையே.
0: கண்ணாடியில ஒண்ணு பாக்குறாரா?
1: ஆமா ஆமா.
0: அப்போ நம்மகிட்ட இன்னொரு பிரச்சனை இருக்கு.
1: என்னது சார்?
0: கண்ணாடி நம்ம எதிர்காலத்தை காட்டுறது மட்டும் இல்லை, அதை யாரோ இன்னொருவரும் பயன்படுத்த போறாங்க.
2: அவர் யாரு?
1: தெரியலையே.
0: தெரிஞ்சுக்கணும்.
1: எப்படி சார்?
0: ஓகே மீனா, அந்த மனிதர் கண்ணாடியை எடுத்துட்டு எங்க போறாருன்னு பாரு.
1: அவர் ஸ்கூலுக்கு பின்னாடி போயிட்டு இருக்காரு சார்.
2: எங்க? அந்த ஓல்டு பில்டிங்கா?
1: ஆமா ஆமா.
0: இதுதான் நம்ம அடுத்த தடயம்
1: சார். அவர் திரும்பி பாக்குறாரு சார்.
2: என்னாச்சு?
1: அவர் முகம் தெரியுது.
0: யாரு யாரு
1: சார்? என் அப்பா. அப்பா, நீங்க அந்த நாள்ல என்ன பாத்தீங்கப்பா?
3: அருணாச்சல சாரு யாரோ ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருந்தாரு.
1: யாரு?
3: முகம் சரியா தெரியலம்மா.
2: அவர் ஆண் தானா?
3: ஆமா ஆமா.
2: உயரம் எவ்வளவு இருக்கும்?
3: என்னை விட கொஞ்சம் உயரம். கருப்பு சட்டை போட்டிருந்தாரு.
2: வேற ஏதாவது நினைவு இருக்குதா?
3: அவர் கையில ஒரு பழைய பொட்டி ஒண்ணு இருந்துச்சு.
1: அந்த பெட்டியில என்ன இருந்துச்சு?
3: தெரியாதுமா.
2: அந்த பெட்டி இப்ப எங்க இருக்கு?
3: அதுவும் தெரியாது.
0: இப்போ நாம அந்த பெட்டியை தேடணும்.
1: ஏன் சார் அதை தேடணும்?
0: கண்ணாடியோட ரகசியத்துக்கான அடுத்த தடயம் அதுல இருக்கலாம்
2: சார். அந்த பழைய கட்டடத்துல இன்னும் தேடலாமா?
0: தேடலாம்.
1: நானும் கூட வரேன், வாங்க போலாம்.
3: நீ வெளியேறுமா?
1: அப்பா, இவ்வளோ நாள் நீங்கள் மறைச்ச விஷயத்த இப்போ நான் தெரிஞ்சிட்ருக்கேன். இனிமே என்னை நீங்கள் இதுலேருந்து வெளியே வைக்க முடியாது.
3: மீனா, உன் ஆபத்தில் சிக்க வைக்க நான் விரும்பலை.
1: நான் ஏற்கனவே ஆபத்தில் சிக்கிட்டேனே.
0: ரவி, இங்கே பாரு, மீனாவை தடுக்காத. ஆனால் நம்ம எல்லாரும் கூடவே சேர்ந்துருப்போம்.
3: சரிப்பா.
2: மீனா, இது ஒரு பழைய அலமாரிமா இருக்கேன்.
1: திறப்போம் வாங்க.
0: திறப்பா.

0: ஒரு பெட்டி கிடக்கு.
1: அதுதான், அதே பெட்டி தான்.
2: அப்பா, இதுதான் நீங்க பார்த்த பெட்டியா?
1: ஆமா ஆமா ஆமா.
3: இத திறக்கணும்.
2: சாவி எங்க இருக்கு?
0: இந்த இருக்கு.
3: ஓகே ஓகே, திற.
2: உள்ள ஒரே ஒரு கண்ணாடி துண்டு மட்டும் இருக்கு.
1: என்னது, கண்ணாடி துண்டா?
3: இது சாதாரண துண்டு இல்ல.
2: இதுல என் முகம் தெரியுது.
0: எனக்கும் தெரியுது.
3: என்ன தெரியுது?
2: எதுவும் இல்ல,
0: ஒரு வார்த்தை மட்டும் இருக்கு.
3: என்ன வார்த்தை இருக்குது?
0: முடிவு.
2: முடிவுனா என்ன?
3: நமக்கு முன்னாடி ஒரு முடிவு எடுக்க வேண்டி இருக்கலாம்.
1: ஒருவேளை அந்த முடிவு தவறா இருந்தா?
3: அதனால தான் கண்ணாடி நம்ம எச்சரிக்குது.
2: இந்த துண்டை நம்ம பழைய கண்ணாடியோட சேர்த்தா?
3: அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணவே கூடாது.
2: ஏன் சார்?
3: அருணாச்சலம் சாரு அதை ஏன் பிரிச்சு வச்சாரு அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்.
0: சார் சார், இங்க பாருங்க, இன்னொரு லெட்டர் இருக்கு சார்,
2: படியாத.
0: கண்ணாடி முழுமையாக இருக்கும் போது அது நாளையை காட்டும், கண்ணாடி உடைந்தால் அது மனிதர்களின் கடந்த காலத்தை காட்டும்.
2: அப்ப இந்த துண்டு நமக்கு கடந்த காலத்தை காட்டுமா?
3: ஆமா.
1: அப்படின்னா அருணாச்சல சாருக்கு என்ன நடந்ததுன்னு நாம பார்க்க முடியுமா?
3: வாய்ப்பு இருக்கு.
2: நான் பாக்குறேன்.
3: தனியா வேண்டாம் மீனா.
2: சரி, எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம். இப்போ ஒரு பழைய ரூம் தெரியுது.
1: அது 1986 இருந்த ரூம்.
3: அப்படியே கவனமா பாருங்க.
2: சார், இதுல அருணாச்சலம் சார் அங்க இருக்காரு.
0: அவரோட யார் இருக்காங்க?
2: யாரோ ஒருத்தர்
1: கருப்பு சட்டையா போட்டிருக்காரு.
2: ஆமா ஆமா,
1: அவர்தான்.
2: அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க.
3: அப்படியா? ஏன்?
2: அந்த ஆளு கண்ணாடி எடுத்துக்கணும்னு சொல்றாரு.
0: அருணாச்சல சார் குடுக்குறாரா?
2: இல்லையே.
1: அப்புறம்
2: அந்த ஆளு கோவமா வெளியே போறாரு.
3: சரி சரி, அடுத்து என்ன இருக்கு?
2: அருணாச்சல சார் கண்ணாடி எடுத்துட்டு கீழே கிடக்குற இந்த துண்டை பாக்குறாரு.
1: அதான் நம்ம கையில இருக்கே.
2: அத அவரு இந்த பெட்டிக்குள்ள வைக்கிறாரு போல.
0: அப்புறம்?
2: அப்புறமா ஒரு கடிதம் எழுதுறாரு.
3: என்ன எழுதுறாரு?
2: நாளை நான் இருக்க மாட்டேன்.
1: என்னது?
2: அதுக்கப்புறம் அவர் வெளியே போயிடுறாரு.
0: சரி, அந்த மனிதர் திருப்பி வர்றாரா?
2: ஆமா.
3: மீனா, இப்ப அவரு கண்ணாடியை எடுக்கிறாரான்னு பாரு.
2: இல்ல சார்.
1: அப்போ அருணாச்சல சார் எங்க போனாரு?
2: அதுதான் தெரியலையே.
3: எல்லாம் நல்லா கேட்டுக்கங்க. இப்ப நமக்கு ரெண்டு விஷயம் தெரியும். அருணாச்சலம் சாரு தானாகவே கண்ணாடியை மறைச்சிருக்கிறாரு. இன்னொரு மனிதர் அதை தேடிக்கிட்டு இருக்காரு, சரியா?
2: அந்த மனுஷர் இப்பயும் இருக்காரா சார்?
1: இருக்கலாம்.
0: அவருக்கு எதுக்கு கண்ணாடி தேவைப்படுது?
3: அதுதான் பெரிய கேள்வி
2: சார். ஒருவேளை அவரு எதிர்காலத்தை மாத்தணும்னு நினைக்கிறாரோ?
3: இருக்கலாம்.
1: அப்படின்னா அவர் இன்னும் கண்ணாடியை தேடிக்கிட்டு இருக்கலாம்.
0: அப்ப நம்மளை தேடி வருவாரா?
3: வாய்ப்பு இருக்கு சரவணா.
2: எனக்கு பயம் இல்ல.
1: நீ பயப்படணும்.
2: ஏன்பா?
1: பயம் நம்ம கவனமா இருக்க வைக்கும்.
3: ரவி சொல்றது சரியா
2: சார். அந்த ஆளை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது?
3: 1986 ஸ்கூல்ல வேலை பார்த்தவங்களோட பட்டியல் முதல் நமக்கு வேணும்.
0: இந்தாங்க, இதுதான் அந்த பழைய ரெஜிஸ்டர்.
2: நிறைய பேர் இருக்கு இதுல.
3: ஆமா. சரி, இப்போ இதுல 1986 தேடி பாருங்க.
2: அருணாச்சலம் சார். இன்னொரு பேரும் இருக்கு சார்.
0: என்ன பேரு?
2: கணேசன்.
1: கணேசனா?
3: ரவி, உனக்கு தெரியுமா?
1: ஆமா, ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு பழைய கடை வச்சிருந்தாரு.
2: அவர் இப்ப எங்கப்பா?
1: இப்ப எனக்கு தெரியாதுமா.
0: அப்ப அவர் தான் அந்த ஆளா?
3: இருக்கலாம்.
2: கணேசன் சார் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கணும்.
1: நான் பழைய தெருவில் கேட்டு பாக்குறேன்.
3: ஓகே ரவி.
0: மீனா, மீனா, அந்த கண்ணாடி துண்டு ஒன்றதான் இருக்கா?
2: இருக்குடா.
0: அதை கவனமா வச்சிரு.
2: ஏன்டா அப்படி சொல்ற?
0: அது நம்ம கடந்த காலத்தை காட்டுது.
2: ஒருவேளை நம்ம எதிர்காலத்தையும் காட்டலாம்.
0: அதை பார்க்காத?
2: சரிடா, ஓகே, பார்க்கல.
3: மீனா, நீ ஏதோ பார்த்த மாதிரி இருக்குது.
2: இல்லையே சார்.
3: உண்மையாக சொல்ற?
2: கொஞ்சம் பார்த்தேன் சார்.
3: என்ன அது, சொல்லு.
2: கண்ணாடி துண்டில் ஒரு வீடு தெரிஞ்சிச்சு.
0: எந்த வீடு?
2: அது தெரியல.
3: சரி சரி, திரும்பவும் அந்த வீட்டை பார்க்க நீ முயற்சி பண்ணாத.
2: ஏன் சார்?
3: ஒருவேளை அது அடுத்த பிரச்சனை இருக்கும் இடமா இருக்கலாம்.
1: கணேசனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: எங்க இருக்காருப்பா அவரு?
1: நம்ம ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல தனியா இருக்காராம்.
3: ஓகே ரவி, முத அவரை நம்ம சந்திக்கணும்.
1: போகலாம் போகலாம்.
0: சார் சார், நானும் வரேன் சார்.
3: வா.

0: நானும் வரேன் சார்.
1: வாங்க.
2: சரி சரி.
0: இந்த வீடு தானா?
3: ஆமா.
4: கதவு திறந்திருக்குது
5: சார். உள்ள யாரும் இல்லையே.
0: அந்த மேஜையில் ஒரு போட்டோ இருக்கு.
2: அந்த போட்டோவை கொடுமா. இந்த போட்டோல யார் யார் இருக்காங்க? அட, எங்க அப்பா அருணாச்சல சாரு, கணேசன்.
0: எனப்பா, உங்க அப்பாவா?
2: ஆமாமா.
6: இது சாதாரண சம்பவம் இல்லை.
1: இல்லை இல்லை, மூணு குடும்பங்களுக்கும் இந்த கண்ணாடிக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. இப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்.
5: அங்கிள், உங்க அப்பாவுக்கும் அருணாச்சலம் சாருக்கும் என்ன தொடர்பு?
2: நான் அதை பத்தி கேட்டதில்லப்பா.
0: ஏன்பா?
2: சில விஷயங்களை வீட்டில் பேசக்கூடாதுன்னு அவர் சொல்லுவாரு.
0: அதுதான் இப்போ நம்ம பிரச்சனை.
2: எனக்கு தெரியும்.
1: சரி, இங்கே இன்னொரு லெட்டர் இருக்கு.
5: இது யாருக்கு?
1: ரவின்னு எழுதியிருக்குது.
2: எனக்கா?
0: திறந்து பாருங்க.
2: உன் அப்பா உண்மையை உன்னிடம் சொல்லவில்லை.
0: அப்புறம்?
2: ஆனா உன் மகள் ஒரு நாள் அதை கண்டுபிடிப்பா.
0: என்னது இது?
2: இது எப்படி சாத்தியமாகும்?
1: அருணாச்சலம் சார் எதிர்காலத்தை பத்தி ஏதோ உன்ன தெரிஞ்சிருக்கிறாரு.
2: ஏ, மகளை பத்தியா?
0: அப்பா,
2: இனிமேல் இந்த விஷயத்துல இருந்து விலகணும்.
0: முடியாதுப்பா.
2: ஏ?
0: ஏன்னா இது என் லைஃப் சம்பந்தப்பட்டது.
6: மீனா, நீ ரெஸ்டே இல்லாம இத பத்தியே யோசிச்சுட்டு இருக்க.
0: வேற என்ன பண்றதுரா?
6: கொஞ்சம் படிப்பையும் பாரு மீனா.
0: இந்த பிரச்சனை முடிஞ்சா நான் படிக்கிறேன் சரவணா.
6: அது எப்போ முடியிறது?
0: அதான் தெரியலையே.
6: அதனால தான் சொல்கிறேன், எல்லா பிரச்சனைக்கும் நடுவில் நம்ம வாழ்க்கையை முற்றக்கூடாது. நல்லா படி மீனா.
0: சரிடா, ஓகே. நீயும் படி நல்லா.
6: நான் ஏற்கனவே படிச்சிட்டேன்.
0: பொய்.
6: சரி, இன்னும் படிக்கலை
0: சார். கண்ணாடியை பற்றி இன்னொரு விஷயம் புரிஞ்சிருக்கு.
1: என்ன விஷயம்?
0: அது எதிர்காலத்தை மாற்ற முடியும்னு காட்டுது.
1: எப்படி மீனா?
0: நான் அப்பாவை பைக்கில் போக விடலை. சோ ஆக்சிடென்ட் நடக்கல.
1: சரி,
0: லேப் ஃபயரையும் நம்ம தடுத்துட்டோம்.
1: ஆமா.
0: அப்படினா கண்ணாடி நம்மள எச்சரிக்க பண்ணதா வந்திருக்கு.
1: ஒருவேளை இருக்கலாம்.
0: அப்ப அது கெட்டது இல்லல சார்.
1: கண்ணாடி நல்லதோ கெட்டதோ இல்ல, அத பயன்படுத்துற மனிதன் தான் அத பத்தி முடிவு செய்யறார்.
0: அப்போ கணேசன் சார் அத தவறா பயன்படுத்தி இருப்பாரா?
1: தெரியலையே.
6: ஒருவேளை அவர் ஒரு பெரிய விஷயத்த மாத்துறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன்.
1: அதுதான் எனக்கும் சந்தேகமா இருக்கு சரவணா.
2: மீனா, கணேசன் கிடைச்சிட்டாரு.
0: எங்கப்பா?
2: நாளைக்கு நம்மளை சந்திக்க வர்றாராம்.
1: அப்படியா? அவர் வர சம்மதிச்சிட்டாரா?
2: ஆமா ஆமா.
6: அப்போ உண்மை நாளைக்கு தெரிய போகுது.
0: ஐ எம் வெயிட்டிங்.
2: எந்த முடிவையும் அவசரமா எடுக்காத.
0: ஓகேப்பா.
7: வீட்டுக்கு வந்ததுமே ஆரம்பிக்கணுமா? கொஞ்சம் அமைதியா இருக்க முடியாதா?
0: ட்ரை பண்றேமா.
7: நீ எப்பவும் ஏதோ ஒரு பெரிய விஷயம் செய்யணும்னு நினைக்கிற.
0: அம்மா, சில விஷயங்கள் நம்மளையே தேடி வந்தா நம்ம என்னதான் பண்றது?
7: உண்மையா இருந்தா ஏத்துக்கோ, பயமா இருந்தாலும் விட்டுறாத, நம்பிக்கையோட போராடு.
0: சரிமா.
6: ரவி,
2: வா. கணேசா,
0: நீங்க தான் கணேசன் சாரா?
8: ஆமா.
1: அருணாச்சலம் சாரை பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்.
8: அந்த பேரை மட்டும் மறுபடியும் கேட்க வேணாம்னு நினச்சேன்.
0: ஏன் சார்?
8: அவருக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்.
2: என்ன சொல்கிற கணேசா?
8: கண்ணாடியை எனக்கு கொடுக்க சொன்னேன்.
1: சரி, ஏன் அப்படி சொன்னீங்க?
8: என் மகனை பற்றின ஒரு விஷயம் எதிர்காலத்தில் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சது.
0: அப்போ அதை மாற்றணும்னு நினச்சிங்களா?
8: ஆமாம்.
6: மாற்றுனீங்களா?
8: முயற்சி பண்ணேன், ஆனால் இன்னொரு பிரச்சனை புதுசா வந்துருச்சு.
0: என்ன பிரச்சனை?
8: அதுதான் இந்த கண்ணாடியோட உண்மையான ஆபத்து.
1: கணேசன், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களே.
8: அதாவது, ஒரு எதிர்காலத்தை மாத்தினா அதனால உருவாகக்கூடிய புதிய எதிர்காலத்தை நாம கட்டுப்படுத்த முடியாது.
0: அப்படின்னா?
8: அன்னைக்கு நடந்த சம்பவத்துல ஒரு நாளைக்கு முன்னாடி நான் என் மகனை ஒரு இடத்துக்கு போக விடல, அதனால அவன் உயிர் தப்பிச்சான்.
2: ஓ, அப்படியா? அப்ப நல்லது தானே.
8: இல்ல இல்ல, அவன் தப்பிச்சதால இன்னொருத்தர் ஆபத்துல சிக்கினாரு.
0: அப்படியா?
8: அப்பதான் அருணாச்சலம் சார் கண்ணாடிய உடைச்சாரு.
1: அதனாலதான் இந்த துண்டு.
0: அப்போ கண்ணாடிய திரும்ப ஒண்ணு சேர்க்க கூடாதா?
8: ஒருபோதும் செய்யவே கூடாது.
6: ஆனா இப்போ இந்த முழு கண்ணாடி நம்ம கிட்ட இருக்கு.
8: என்ன, முழு கண்ணாடி இருக்கா?
0: ஆமா சார்.
8: அப்போ உடனே அதை மறைச்சிருங்க.
1: எங்க?
8: அருணாச்சலம் சார் கடைசியா போன இடத்துலயே.
0: அது எங்க சார்?
8: அது அந்த பள்ளிக்கூடத்துல கீழே இருக்கிற அந்த பழைய அறையில, அங்க மறைக்கணும்.
0: ஸ்கூலுக்கு கீழே ரூம் இருக்கா?

0: பழைய கட்டடத்தில் கீழே ஒரு ரூம் இருக்கிறதா நானும் கேள்விப்பட்டிருக்கேன்.
1: நான் அதை பார்த்தது இல்லையே.
2: அந்த இடம் யாருமே போகாத இடம் அது.
3: அப்போ அங்கே தான் இந்த கண்ணாடியை வைக்கணுமா?
2: ஆமாம், அங்கே தான் வைக்கணும்.
1: ஏன் சார்?
2: அங்கே தான் அருணாச்சலம் சார் கடைசி அதை மறைச்சார்.
0: ஓ, அப்போ அவர் அங்கே தான் இருந்தாரா?
2: இல்லை இல்லை.
1: அப்போ
2: அவர் வெளியே போனார், ஆனால் திரும்பி வரலை.
1: அப்போ அவர் உயிரோடு இருக்காரா?
2: ரவி, அது எனக்கு தெரியாது.
1: நாம் அந்த அறையை திறக்கணும்.
4: சரி.
0: ம், சரி சரி, எல்லாரும் சேர்ந்து போவோம்.
3: அந்த கதவு எங்கே இருக்கு?
2: தோ அந்த செவத்துக்கு பின்னாடி கதவு இருக்கு.
1: இங்கே ஒன்றும் தெரியலையே.
2: அந்த பழைய அலமாரி இருக்குல்ல, அதை நகத்துங்க.
3: இந்தாங்க, நகத்திட்டேன்.
1: இதோ கதவு.
0: சாவி?
2: அருணாச்சலம் சார் எப்பவுமே ஒரு சின்ன சாவி வச்சிருப்பாரு.
1: அது எங்க இருக்கு?
2: அது தெரியாது.
1: என்கிட்ட ஒரு சாவி இருக்கு.
3: என்ன?
1: ஆமா, அந்த கண்ணாடி இருந்த ரூம்ல இருந்துச்சு இது.
0: ஓகே. திறக்கறதுக்கு முயற்சி பண்ணு.
1: திறந்துருச்சே.
3: உள்ள ரொம்ப இருட்டா இருக்கு.
1: சார், இங்க ஒரு சேர் இருக்கே.
4: இன்னொரு மேஜையும் இருக்கு.
2: இதோ இதுதான், இதுதான் அது.
0: சரி சரி, எல்லாம் அமைதியா இருங்க. ஏதோ எழுதி இருக்குது.
1: உண்மையை தேடுபவன் முதலில் தன்னையே தேட வேண்டும்.
3: இதுக்கு என்ன அர்த்தம்?
0: நம்முடைய பயம், ஆசை, முடிவு, இது எல்லாம் நம்ம எதிர்காலத்தை உருவாக்கும்.
1: அப்போ கண்ணாடி காட்டுறது நம்ம மனசோட எதிர்காலமா?
2: அதுவும் ஒரு வகையில.
1: நான் இப்போ கண்ணாடியை பார்த்தா?
2: நீ எதை பார்க்கணும்னு நினைக்கிறியோ அதையே பார்க்க வாய்ப்பு அதிகம்.
1: அதாவது
2: நீ பயந்துகிட்டு இருந்தா பயம்தான் தெரியும்.
3: அப்போ கண்ணாடி உண்மையை காட்டுமா?
2: உண்மையையும் காட்டும், நம்ம மனசையும் காட்டும்.
1: அப்படின்னா நான் பார்த்த விபத்து?
2: அது நடக்கக்கூடிய ஒரு எதிர்காலம்.
1: நான் பார்த்த ஸ்கூல் ஃபயர்?
2: அதுவும் தான்.
0: சரி, இப்போ நமக்கு முக்கியமானது அந்த எதிர்காலங்களை மாற்றுறது கிடையாது, அது ஏன் உருவாகுச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது.
1: சார், கண்ணாடி இங்கே வச்சிடலாமா?
0: வைக்கலாம்.
2: இல்லை இல்லை, இன்னும் ஒரு விஷயம் இருக்குது இதில்.
1: என்னது?
2: கண்ணாடி முழுமையாக இருந்தால் அதை பூட்ட முடியாது.
1: ஏன்?
2: அது ஒருவரை தேர்ந்தெடுத்ததும் அந்த நபர் ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் கண்ணாடி அமைதியாக இருக்காது.
1: அப்படின்னா என்ன முடிவு?
2: அது உனக்கு தான் தெரியும்.
1: எனக்கா?
2: ஆமாம்.
1: நான் என்ன செய்யணும் இப்போ?
2: நீ கடைசியாக கண்ணாடியில் என்ன பார்த்த?
1: என் அப்பா கண்ணாடி எடுத்துகிட்டு போகிறத பார்த்தேன்.
2: அதுதான் உன் முடிவு.
1: அப்படின்னா கண்ணாடி இப்போ சரியாயிடுச்சு. இதில் ஏன் முகம் தெரியுது?
3: உண்மையாவா?
0: இதுதான் நம்ம எதிர்பார்த்தது.
4: என் மக என்ன நம்பினதாளா?
2: ஆமாம்.
1: அப்போ கண்ணாடி எல்லாம் முடிஞ்சா?
2: இல்லை இல்லை,
1: இன்னும் என்ன இருக்கு?
2: அருணாச்சலம் சார் விட்டுட்டு போன கடைசி செய்தி.
0: எங்க?
2: இந்த ரூம்ல.
3: எங்க தேடுறது?
1: அந்த சுவரை பாருங்க,
4: அங்க ஒரு சின்ன பெட்டி இருக்கு.
0: ஓகே ரவி சார், இப்போ நம்ம அதை திறக்கலாம்.
1: உள்ள ஒரு பழைய போட்டோ இருக்கு.
2: எங்க? அதை கொடு என்கிட்ட.
1: இந்தாங்க சார்.
2: இந்த போட்டோவில் இருக்கிற குழந்தை ஏன் பையன்?
0: அப்படின்னா அருணாச்சலம் சார் கண்ணாடியை ஓ மகனுக்காக தான் பயன்படுத்தினாரா கணேசா?
2: ஆமாம்.
0: ஓகே கணேசா, அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன்.
2: என் மகனுக்கு ஒரு விபத்து நடக்க போகுதுன்னு அருணாச்சலம் சார் கண்ணாடியில் பார்த்தாரு.
1: அதனால உங்களை எச்சரித்தாரா?
2: ஆமாம்.
4: அப்போ நீங்கள் அவரை தடுத்தீங்க?
2: தடுத்தேன்.
0: அப்புறம்
2: அவன் உயிர் தப்பிச்சான். ஆனால் அதே நாளில் இன்னொருத்தர் அந்த விபத்தில் சிக்கினார்.
1: அதுதான் உங்களுக்கு புரிய வச்சுச்சா?
2: ஆமாம்மா. அப்போது அருணாச்சலம் சார் சொன்னார், எதிர்காலத்தை நாம் வெல்ல முடியாது, நம்ம முடிவுகளோட விளைவுகளை மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியும்.
1: அவர் அப்புறம் எங்கே போனார்?
2: அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு போனார்.
4: ஏன்?
2: இந்த கண்ணாடி யாரோட கையிலையும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சாரு.
1: அப்போ கண்ணாடியை என்ன பண்ணுறது?
0: அதை அழிக்கணுமா?
2: அது முடியவே முடியாது.
3: ஏன்?
2: ஏன்னா அது கண்ணாடி மட்டும் இல்லை, அது ஒரு பழைய அறிவியல் கருவி.
1: அறிவியல் கருவியா?
2: ஆமாம்.
0: அருணாச்சல சாருக்கு அது எப்படி கிடச்சிச்சு?
2: அவர் ஒரு விஞ்ஞானிகிட்ட இருந்து இதை வாங்கினார்.
1: அந்த விஞ்ஞானி யார்?
2: அவர் பேர் டாக்டர் நாராயணன்.
4: அவர் இப்போ
2: உயிரோடு இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியாது ரவி.

0: ஓகே, இப்போ நாம் அவரை தேடியே ஆகணும்.
1: அப்போ தான் அந்த கண்ணாடியோட முழு உண்மை நமக்கு தெரியும்.
2: அப்போ மீண்டும் ஒரு தேடல் ஆரம்பமா?
1: ஆமாம்.
0: டாக்டர் நாராயணன் பற்றின பழைய பதிவுகள் இப்போ நமக்கு கிடைச்சிருக்குது.
1: எங்கே சார்?
0: சென்னையில் ஒரு பழைய ஆராய்ச்சி நிலையத்தில் வேலை பார்த்துருக்குறாரு.
3: அவர் இன்னும் அங்கே தான் இருக்காரா?
0: ம், இல்லை.
2: அப்போ எங்கே இருக்காரு?
0: ஒரு அட்ரஸ் கிடைச்சிருக்குது,
1: அங்கே போகலாமா?
3: சரி, நாளைக்கு நம்ம டாக்டர் நாராயணன் தேடி போகலாம்.
0: ம், ஓகே, நானும் வர்றேன். வணக்கம் டாக்டர்.
4: ஆ, வணக்கம். யார் நீங்கள்?
0: டாக்டர், நாங்கள் அருணாச்சல சாரை பற்றி பேச வந்திருக்கிறோம்.
4: அருணாச்சலம், அந்த பேரை யார் சொன்னது?
1: அவர் விட்டுட்டு போன கண்ணாடி கிடச்சிருக்கு சார் எங்களுக்கு.
4: கண்ணாடியா? கண்ணாடியா?
1: ஆமாம் சார்.
4: கண்ணாடி அது இன்னுமா இருக்கு?
1: இருக்கு.
4: அப்படின்னா அருணாச்சல சார் தோத்து போகலை.
3: இது நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்?
4: அவர் சொன்னார் அந்த கண்ணாடி ஒரு நாள் சரியான ஆள்கிட்ட போய் சேரும்னு.
1: அப்போ அது நான் தானா?
4: ஒருவேளை இருக்கலாம்
1: சார். கண்ணாடி எப்படி வேலை செய்யுது?
4: கண்ணாடி அது முழுமையான எதிர்காலத்தை காட்டாது.
0: அப்படின்னா?
4: சாத்தியமான எதிர்காலத்தை மட்டும்தான் அந்த கண்ணாடி காட்டும்.
1: அதை நீங்கள் தான் உருவாக்குனீங்களா?
4: ஆமாம், நான் தான் உருவாக்கினேன்.
2: அதை ஏன் நீங்கள் உருவாக்குனீங்க?
4: சொன்னால் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். மனுஷங்க எடுக்கக்கூடிய முடிவுகளோட விளைவுகளை புரிஞ்சுக்கணும்னு தான்.
1: அது ஆபத்தானது இல்லையா சார்?
4: அறிவு ஆபத்தானது கிடையாது, அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அதுதான் முக்கியம்.
3: அருணாச்சல சார் அதை ஏன் மறைச்சாரு?
4: அவர் மனுஷங்களை நம்பினார், ஆனால் பயத்தை நம்பலை.
1: அதாவது?
4: எதிர்காலத்தை பார்த்த உடனேயே சில பேர் பயப்படுவாங்க, பயந்தவங்க தவறான முடிவுகளையும் எடுப்பாங்க.
1: நான் என்ன செய்யணும்?
4: கண்ணாடியை விட உங்களோட அறிவை நம்புங்க.
0: அதான் அருணாச்சல சார் சொல்ல வந்த செய்தியா சார்?
4: கண்டிப்பா.
1: அப்போ அந்த கண்ணாடி என்னை ஏன் தேர்ந்தெடுத்துச்சு?
4: அது உன்னை தேர்ந்தெடுக்கலை.
1: அப்போ
4: நீ தான் அதை தேடி இருக்க.
1: நான் தேடவே இல்லையே.
4: ஒன்று புரிஞ்சுக்கணும், நாம சில நேரம் நமக்கு தெரியாமலேயே நாம சில விஷயங்களை தேடிக்கிட்டு இருப்போம்.
2: இதெல்லாம் கொஞ்சம் குழப்பமா இருக்கு.
4: குழப்பம்தான், வாழ்க்கையும் அப்படித்தான்.
1: கடைசியா நான் என்ன சார் செய்யணும்?
4: கண்ணாடிய அழிச்சிட வேண்டாம், ஆனா அதை மீண்டும் பயன்படுத்தவும் வேண்டாம்.
3: அப்படின்னா அதை எங்க வைக்கணும்?
4: அது எங்க இருந்துச்சோ அந்த இடத்துலயே.
0: ஸ்கூல் லைப்ரரியா?
4: ஆமா, அங்கேயே தான்.
1: ஓகே சார், அங்கேயே வச்சிடறோம்.
5: எல்லாரும் வந்துட்டீங்களா?
1: ஆமாமா.
5: எல்லாம் முடிஞ்சதா?
1: ஆமா.
5: அந்த கண்ணாடி?
1: அது லைப்ரரியில இருக்கு.
5: இனிமே நீ பார்க்க மாட்டியே?
1: இல்லவே இல்லை.
5: ஏன் இந்த திடீர் மாற்றம்?
1: என் எதிர்காலத்தை நானே உருவாக்கணும்.
5: அதுதான் என் பொண்ணு.
3: மீனா, இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்க.
1: மனசு லைட்டா இருக்குப்பா.
3: ரொம்ப சந்தோஷமா.
1: அப்பா.
3: என்னம்மா?
1: நீங்க அந்த நாள்ல என்னை நம்புனீங்க, ரொம்ப நன்றி.
3: நீ ஏன் பொண்ணுமா? உன்னை நம்பாம நான் யார நம்புறது?
2: ஏ மீனா, நாளைக்கு மேக்ஸ் டெஸ்ட்.
1: தெரியும்டா.
2: படிச்சியா? உண்மையாவா?
1: இந்த தடவை உண்மையா?
2: அப்படின்னா நாளைக்கு மாஸ் பண்ண போற.
1: நீயும் முயற்சி பண்ணு.
2: நான் எப்பயுமே முயற்சி செய்யறேன்.
1: அதனாலதான் மார்க் வரல.
2: ஏய், என்ன கிண்டல் பண்றியா?
1: கொஞ்சம்.
2: சரி, வீட்டுக்கு போய் படிக்கிறேன்.
1: நானும்.
2: அந்த கண்ணாடி நினைவுக்கு வந்துச்சா?
1: சில சமயம்.
2: பயமா?
1: இல்ல இல்ல.
2: ஏன்?
1: நாளைக்கு என்னன்னு தெரியாம இருக்கிறதுலயே ஒரு அழகு இருக்கு.
2: பாரியா.
0: மீனா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்.
1: என்னது சார்?
0: கண்ணாடி ரூமை நான் நேற்று பூட்டுறப்ப ஒரு கடிதம் கிடச்சிச்சு.
1: திரும்பவும் லெட்டரா?
0: ஆமாம் மீனா.
1: அதில் என்ன இருந்துச்சு சார்?
0: கண்ணாடி

0: ஏய் பயன்படுத்தாதேன்னு அது மட்டும் தான் அதில் எழுதிருந்துச்சு.
1: அது அருணாச்சல சார் தான் எழுதியிருக்காரா?
0: இல்லை.
1: அப்போ யாரு?
0: அதுவும் தெரியல.
1: வேற யாராவது இன்னும் கண்ணாடியை பத்தி தெரிஞ்சிருப்பாங்களோ?
0: அதான் எனக்கும் பயமா இருக்கு
1: சார். நம்ம கண்ணாடியை பாதுகாப்பா வைக்கணும் சார்.
0: அதைத்தானே செய்ய போறோம்.
2: மீனா, இன்னைக்கு லைப்ரரிக்கு போறியா?
1: வேண்டாம்டா.
2: ஏன்?
1: கண்ணாடி விஷயம் முடிஞ்சிருச்சு.
2: அப்பாடா நல்லது.
1: ஆனா ஒரு விஷயம் மட்டும் டவுட்டா இருக்கு.
2: அடுத்து என்ன?
1: அந்த லெட்டர் யார் எழுதினது?
2: ஒருவேளை அந்த நாராயண் சாரா இருக்குமோ?
1: இல்ல, அவர் அப்படி எழுத மாட்டாரு.
2: அப்ப அந்த கணேசனா இருக்குமோ?
1: தெரியலையே.
2: அப்படின்னா
1: ஒருவேளை அருணாச்சலம் சாரே உயிரோட இருந்தார்னா?
2: ஆஹா, என்ன சொல்ற?
1: அவரு எங்க இருந்தோ இருந்து நம்மள கவனிச்சிட்டு இருந்தாருனா?
2: இதெல்லாம் சாத்தியமா மீனா?
1: தெரியலையே, ஆனா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு.
2: அப்படின்னா இன்னொரு ரகசியம் இருக்கு.
3: மீனா, உனக்காக ஒரு பழைய பெட்டி ஒன்று கொண்டு வந்திருக்கேன்.
1: அப்படியா? என்ன பெட்டி?
3: என் அப்பாவோட பழைய பொருட்கள் இருந்த பெட்டி.
1: இதுல என்ன இருக்கு?
3: தெரியாது.
1: திறக்கலாமாப்பா?
3: திறந்தா பாருமா.
1: பழைய லெட்டர்ஸ்.
3: கவனமா பாரு.
1: அப்பா, இங்க அருணாச்சலம் சாரோட பேர் இருக்கே.
3: அப்படியா? என்ன எழுதியிருக்காரு?
1: ரவி வளர்ந்த பிறகு உண்மையை சொல்ல வேண்டும் எழுதியிருக்காரு. இன்னொரு கடிதம் இருக்கு.
3: படிமா படிமா.
1: கண்ணாடி ஒரு நாள் மீண்டும் அவன் குடும்பத்திடம் திரும்பும்.
3: அதனாலதான் அது உங்ககிட்ட வந்திருக்கா?
1: அப்பா, நம்ம குடும்பத்துக்கும் கண்ணாடிக்கும் இவ்வளவு சம்பந்தமா?
3: எனக்கு இப்பதான் புரியுது.
1: அப்பா, அருணாச்சலம் சாருக்கு என்னைய முன்னாடியே தெரியுமா?
3: நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை பத்தி அவர் எழுதினாருன்னு தெரியுது.
1: எப்படிப்பா?
3: உன் தாத்தா கிட்ட அவர் ஒரு தடவை சொன்னாராம், ஒரு நாள் ஓ குடும்பத்தில் ஒரு குழந்தை இந்த கண்ணாடியை பார்க்கும், அந்த குழந்தை தான் இதை முடிக்கும்னு.
1: நான் தான் அந்த குழந்தையா?
3: ஒருவேளை இருக்கலாம்.
1: நான் என்ன முடிக்கணும்?
3: கண்ணாடியோட பயத்தை.
1: அதாவது
3: மக்கள் நாளைய நாளை பார்த்து பயப்படாம இன்றைய நாளை சரியா வாழணும்னு புரிய வைக்கணும்.
1: அது பெரிய விஷயம்பா.
3: ஆனா அதை நீ செய்ய முடியுமா?
0: மீனா, நாளைக்கு ஸ்கூல்ல ஒரு ப்ரோக்ராம் இருக்கு.
1: என்ன ப்ரோக்ராம் சார்?
0: நம்ம முடிவு நம்ம எதிர்காலம்னு.
2: அதுல நாம பேசணுமா?
0: ஆமா.
1: நான் அதுல பேசலாமா சார்?
0: பேசலாம் மீனா, பேசலாம்.
1: நான் அந்த கண்ணாடியை பத்தி அதுல சொல்லலாமா சார்?
0: உண்மையான கண்ணாடியை பத்தி சொல்ல வேணாம், அதனோட அர்த்தத்தை பத்தி சொல்லலாம்.
1: ஓகே ஓகே சார்.
2: மீனா, நீ என்ன சொல்ல போற?
1: நாளை நமக்கு தெரியாது, ஆனா இன்று நாம எடுக்கும் முடிவு நாளைய உருவாக்கும்.
0: வெரி குட். அத்ய
4: மீனா, உன் பேச்சு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது.
1: தேங்க்ஸ் மா.
4: இனிமே அந்த கண்ணாடி பத்தி சிந்திக்கவே வேண்டாம்.
1: ஆமாமா, வேணாம்.
3: அதை மீண்டும் பார்க்கணும்னு தோணுதே உனக்கு?
1: தோணுதுதான்.
3: அப்போ
1: தெரிஞ்சுக்கணும்னு தோணினாலும் தெரியாம இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்.
3: ஏன்?
1: ஏன்னா என் நாளைய நான் பயத்தோட பார்க்க விரும்பல.
0: மீனா, கடைசியா ஒரு தடவை மட்டும் அந்த கண்ணாடியை பார்க்கணும்னு உனக்கு தோணுதா?
1: இல்ல சார்.
0: உறுதியா?
1: ஆமா சார், உறுதியா சொல்றேன்.
2: மீனா, நீ மாறிட்ட மீனா.
1: எப்படி சொல்ற?
2: இதுக்கு முன்னாடி நாளைய தெரிஞ்சுக்கணும்னு ஓடுன, இப்போ நாளைக்கு நம்ம உருவாக்கணும்னு சொல்ற, அவ்வளவுதான்.
1: அதுதான் அந்த கண்ணாடி எனக்கு கத்து கொடுத்துருக்கு.
4: அப்படினா கண்ணாடியின் கதை முடிஞ்சு?
1: இல்லம்மா.
4: இன்ன என்ன மீனா?
1: கண்ணாடியோட கதை வேணா முடிஞ்சிருக்கலாமா, ஆனா நம்முடைய நாளை அது இப்போதான் ஆரம்பம்.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது கால கண்ணாடி நாடகம். எழுதியவர் ஆர்.பி. விசேஷ். நாடகத்தில் பங்கு பெற்றோர் ரவியாக யூ. அண்ணாதுரை, மனைவி லக்ஷ்மியாக லாவண்யா, மகள் மீனாவாக ஜே. எம். நிக்கிலேஸ்வரி, நண்பன் சரவணனாக டி. பிரகாஷ்ராஜ், ஆசிரியராக எஸ். எம். முத்துகிருஷ்ணன், விஞ்ஞானி நாராயணனாக எஸ். கார்த்திகை தீபன், நூலகராக ஏ. விக்னேஷ், கணேசனாக எல். என். ஜி. ரவிசங்கர் ஆகியோர்.

ஒளிப்பதிவு மற்றும் தொகுப்பு எம் ஜெயப்ரியா. நாடக வடிவம் அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

நெகிழி உங்கள் விமான காரைக்கால் பண்பலை 100.3. மழை வளர் மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், பூமியின் சுவாசப்பையை காப்போம், மரக்கன்று நடுவோம், நாட்டை உயர்த்துவோம். உங்கள் நலையில் அக்கறையோடு இது ஆகாஷ்வாணி காரைக்கால். நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் கலக்கல் நேரம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேர்களை கலகலப்பா சிரிக்கலாம், நீங்க வாங்கலாம். இல்ல, இன்னைக்கு உங்களுக்கு கலக்கல் நேரத்துல கொடுக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்யாண கலாட்டா. ஆமா, கல்யாண வீடுனா மொய் இருக்கும், அது மட்டும் இல்லாம சாப்பாடு இருக்கும், மணமக்கள் இருப்பாங்க, கூட்டம் க்ரௌட் அதிகமா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய கல்யாண கலாட்டா எப்படிலாம் உங்க லைஃப்ல வந்து அட்டாக் பண்ணுச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம சொல்ல காத்திருக்கிறோம். போற வழியில போற சட்டையை பிடிச்சி இழுக்கிறது, புடவையை பிடிச்சி கிழிச்சு விடுறது, குழந்தைங்க கத்துறது, இப்படி சாப்பாட்டுல உப்பு இல்லாம இருக்கிறது அப்படின்னு பல கலாட்டம் நடந்திருக்கும். அப்படி சொல்றதுக்கு நீங்க லைன்ல வரலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 043-68 அப்படிங்கிற நம்பரை நீங்க எடுத்துட்டு 231-231 இன்னொரு நம்பர் உங்களுக்கு காத்திருக்கு, 299-48 இன்னொரு நம்பர் 299.

0: 8 0 செல் நம்பர் டைல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 9 5 6 6 4 2 7 2 3 1 அப்படிங்கிற நம்பரில் வாங்க. இது கல்யாண கலாட்டால கலக்கல் நேரம். எடுத்தோடனே ஒரே சிரிப்பான், சிரிப்போட வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்பாங்க. ஆனால் சில நேரங்களில் சண்டையில் முடிகிறதும் இருக்கத்தானே செய்யுது. ஆனால் கல்யாண வீடுங்கிறதெல்லாம் சமரசமாக போங்கப்பா அப்படின்னு சொல்கிறதும் வழக்கம் தானே. சிரிக்காதீங்க, முதல்ல சிரிக்கிற மாதிரி ஜோக்கை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குற சொல்கிறது காதில் உள்ளது. நம்ம நிகழ்ச்சியில் வர முதல் நேயர் ஏதாவது கல்யாண கலாட்டாவை பற்றி சொல்கிறதுக்கு வராரா? கேட்டலாம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம். எடுத்தோனே நம்மள சிரிப்பா சிரிக்க வைப்பாருன்னு பார்த்தா காணுமே. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க.
1: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்துடன் வேதாரண்ய வட்டம் தேத்தாக்குடி வடக்கு செல்வ பாரதி.
0: சொல்லுங்க தேத்தாக்குடி செல்வ பாரதி சார்.
1: அதாவது நாங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம்.
0: சரி.
1: போயிட்டு கல்யாணம் முடிச்சுட்டு சாப்பாட்டுல போய் உட்காந்துட்டோம்.
0: உட்காந்தாச்சு, முக்கியமான வேலை.
1: ஆமா. அவங்க வந்து இங்க சொன்னாங்க ஒரு 5 நிமிஷம் இருங்க சார், சாப்பாடு கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருக்க முடிஞ்சு போச்சு.
0: ஓ, இது எத்தனாவது ரவுண்டு? 4வது ரவுண்டா? சரிங்க. ஒரு 5 நிமிஷம் இருங்க, இந்த ரவா உப்புமா கிண்டி ஆகுது அப்படின்னு இருக்காங்க.
1: மறுபடியும் ஒரு பையன் வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் 5 நிமிஷம் இருங்க சார் அப்படின்னாங்க.
0: இப்படியே 1.5 மணி நேரம் போயிடுச்சு. ரொம்ப கொடுமையா
1: இருந்திருக்கு.
0: நாங்கெல்லாம் ஒரு வாரம் சாப்பிடாமலாம் போவோம், இப்படி எல்லாம் இருந்தா என்ன பண்றது? ரொம்ப கொடுமையா இருக்கு. சொல்லுங்க.
1: அரை மணி நேரம் ஆச்சு, அப்புறம் வரவே இல்லை, எழுந்திரிச்சு
0: சார். ரொம்ப கொடுமையெல்லாம் இருந்திருக்கும். ஐயோ, ரொம்ப கஷ்டம் சார். அது பாரதி சார், ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில வந்ததுக்கு. நம்ம நிகழ்ச்சியில ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம நிகழ்ச்சியில வர அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் கலக்கல் நேரம். வெள்ளப்பள்ளம் கார்த்திகேயன் சார் சொல்லுங்க. அடுத்த நெய்யர் வணக்கம் கலக்கல் நீர். ஐயா சொல்லுங்க.
2: மாலை வணக்கம் கூறுவது ஐயாவுக்கு ராஜேந்திரன். மணக்குடி.
0: மணக்குடி ஐயா சொல்லுங்க.
2: ஒரு வயசான அம்மா வந்து என்ன சொன்னாங்க மாப்பிள்ளை இளைய சாப்பிடுறாரு அப்படின்னாங்க. நான் என்ன மாப்பிள்ளையில சேரு? மாங்காஞ்ச சாம்பார் ஊத்திருக்காங்க, பொரியல் இருக்கு, ரசம் இருக்கு, அப்பளம் இருக்குது, எல்லாம் கூட்டு வயர எல்லாமே இருக்கு. என்ன மாப்பிள்ளை இலைய சாப்பிடறாரு, இலைய சாப்பிடறாரு? எங்களுக்கு ஒரு ஒண்ணு புரியல,
0: புதுசா இருக்க.
2: ஆமா, ஒண்ணுமே புரியலாம. என்னடா பண்றது சொல்லிட்டு அந்த அம்மாவை கேட்டேன், என்னம்மா நீங்க இலைய சாப்பிடறாரு, இலைய சாப்பிடறாரு? அங்க பாருங்க, அவர் இலைய என்னப்பா தாக்கா அந்த அவர் சாப்பிட்டது
0: கருவேப்பிள்ள புதுசா இல்ல இருக்கு.
2: இந்த அம்மா இலை சாப்பிடுது, இலை சாப்பிடுன்னு நம்ம வந்து பாஷை புரியாது.
0: அடுத்த நேயர் சந்திக்க போறோம். வணக்கம். நலமா இருக்கேன் சொல்லுங்க.
3: செந்தில்கண்ணன் பேரலாம்.
0: சூப்பர், சொல்லுங்க.
3: எங்க சொந்தக்காரங்கள இந்த பெங்களூர்ல இருந்து சமயக்காரங்க போனோம்.
0: சரி.
3: அவங்க மாமா வந்தாங்க. வந்து உட்கார்ந்ததும் சாதம் வச்சு சாம்பார் போடணும்ல.
0: ஆமா.
3: அவன் ஏற்கனவே மோர போட்டான்.
0: இது என்னங்க இது? பாவம்.
3: அவருக்கு எங்களுக்கு சந்தையா போய் சாப்பிடாம
0: சும்மா விடுவோமா நாங்க? சாம்பாருக்கு பதிலா மோரா.
3: சாப்பாடு வந்தோம்.

0: நீ பாட்டு ஊத்திட்டு போவியா உன் கையில இருந்தா அப்படின்னு.
1: அப்புறம் கூப்பிட்டு என்னயாண்ணா எனக்கு ஒண்ணு
0: தெரியாது
1: பாவங்க. அப்புறம் மன்னிப்பு கேட்டு அப்புறம் அவரை சாப்பிடுறது
0: மறுபடியும் இலைய மாத்தி டேபிள மாத்தி
1: எல்லாத்தையும் மாத்தி அப்புறம்
0: பக்கத்துல இருந்து மாமா கவனிச்சிருக்கீங்க நீங்க. சரி ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சியில் வந்ததுக்கு. சூப்பர் சூப்பர். கல்யாண கலாட்டல் ரொம்ப கலகலப்பா போயிட்டு இருக்கு. நம்ம கலாட்டல தொடர்ந்து நேரில் சொல்லலாம்.
2: ஒரு வீடு கொடுக்கிறங்க ஆடி தள்ளுபடி செப்டம்பர் 6 வரை நீட்டிப்பு. இப்போதே 10% தள்ளுபடியில் ஆடுகளை வாங்கி உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துங்கள். திருச்சி சாரதாஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நெல்லை காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். இது கலக்கல் நேரம். கல்யாண கலாட்டா உங்க வீட்லயும் நடந்திருக்கும், பக்கத்து வீட்டுல நடந்திருக்கும், எய்த்த வீட்டுல நடந்திருக்கும். சார் அப்ப உங்க வீட்டுல இல்லையான்னு கேட்கப்படாது, இங்கேயும் நிறைய கதைகள் இருக்கு. எல்லாம் கலாட்டாவா போயிட்டு என்ன பண்ண சொல்றீங்க? ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நையர் என்ன கலாட்டா பத்தி சொல்ல போறாரு? கல்யாண கலாட்டாவை பத்தி கேட்டெல்லாம் வணக்கம். வணக்கங்க.
1: ரவிச்சந்திரன்
0: சொல்லுங்க. ரவிச்சந்திரன் சார்,
1: கல்யாண கலாட்டாங்கும்போது ஒரு உண்மையா நடந்த நிகழ்ச்சியை
0: விரிவாக்குறேன்.
1: கல்யாணத்துல வந்து காலைல 6 to 7 கல்யாணம்.
0: சரி,
1: மாப்பிள்ளையே தேடுறாங்க, மாப்பிள்ளையே எங்கேயுமே கிடைக்கல.
0: எங்க என்ன சொல்ல போறீங்க? பயமா இருக்கு. மாப்பிள்ளையே காணுவா?
1: மாப்பிள்ளையே காணணும்னா தேடுறது தேடி பாரு. மாப்பிள்ளாங்க, அம்மா பாடுறாங்க, பொண்ணோட அப்பா அம்மா ரெண்டு பேர் பாடுறாங்க. எங்க இங்கன்னு மண்டபம் ஃபுல்லா தேடி பாஜி. போன் போட்டோம்னா சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு.
0: மாப்பிள்ளோட அப்பா இருக்காரு, பையனை காணும்.
1: சுவிச் ஆஃப் ஆயிருக்கு.
0: சரிங்க.
1: என்ன எதுவும் ஒண்ணு முடியாம எல்லாம் ஒரு மண்டபம் ரொம்ப. என்ன காணும், என்ன எங்கதான் போனாரு? மொட்டை மாடி மண்டபத்து மேல மொட்டை மாடி ஒண்ணு இருக்கு, அதுல போய் பாக்குறேன். தூங்கிட்டு இருக்காரு, ஒரே தொந்தரவா இருக்கு. நினைச்சாரு போன ஆபரேஷன்
0: புது மனுஷன்ல இருக்காரு. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க, ரொம்ப
1: கஷ்டப்பட்டிருக்கீங்க.
0: தாங்களே சிரிப்பு எங்களுக்கு. நீங்க சொல்ல போனப்ப நான் அதான் சீரியஸா வர போறீங்கன்னு நினைச்சேன், பயந்துட்டு. ஆனா பரவாயில்ல, நல்ல காமெடி தான் பண்ணிருக்காரு மாப்பிள்ள. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. நம்ம நீங்க சொல்லக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கங்க.
2: மாப்பிள்ளே
0: என்னங்க அது, ஹோட்டல் இல்லைங்க, கல்யாண மண்டபம். இருந்தாலும் உங்களுடைய அந்த மனித நேயத்துக்கு பாராட்டம், பயங்கர மேடம், சூப்பர். ரொம்ப நன்றி மேடம் நீங்க வந்து நீங்க சொன்னதுக்கு. சரிம்மா, நன்றி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 இது கலக்கல் நேரம். என்னங்க செய்யறது, இன்னைக்கு கல்யாண கலாட்டம் ரொம்ப கலகலப்பா போயிட்டு இருக்கு. நேரில் ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கிறாங்க, நிறைய கல்யாண கலாட்டம் நடந்திருக்கும் போல் இருக்கு. இப்படி பார்க்க போனா என்ன, அப்படி கல்யாண மண்டபம் மாத்தி போயிட்டோம் அப்படின்னு யோசிக்கல, அவங்க மொய்ய வச்சுட்டு வந்துட்டாங்க. பாவம், கைகாசு செலவானதுதான் மிச்சமா இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில வர அடுத்த நேயர் என்ன சொல்ல போறாங்க கேட்டலாம். வணக்கம், யார் எங்க இருந்து?
2: வணக்கங்க.
1: வணக்கங்க.

0: சொல்லுங்க முருகானந்தா சார், சொல்லுங்க.
1: இல்ல கல்யாண வீதியில கரும்பு வந்து ரொம்ப கிரேட்டாவா இருக்கும்.
0: ஆஹா, ஆமா
1: ஆமா, காலையில கல்யாணம், மத்தியானம் கறி விருந்து.
0: மத்தியானம் கறி விருந்து.
1: எல்லா கறியும் ஒரு ஆட்டோட எல்லா கறியும் வச்சிருக்காங்க. அப்படி வச்சிருக்கும் போது ஒருத்தர் ரொம்ப வேகமா வந்து சட்டையிட்ட போய் மூளை இருக்காதான்னு
0: கேட்டுக்காங்க. அய்யோ,
1: கேட்கிற உடம்பு இருக்கு, கேட்க கேட்க நேரம் போல ஜாக்கிரதையால பேசணும்.
0: சரி, நீங்க இப்ப என்ன கேட்கல அது சொல்லுங்க.
1: அவங்க
0: உங்க விருப்பா அப்ப சொல்லுங்க.
1: அவரு கேட்கும்போது வந்தவங்களுக்குதான் இருந்தது, உங்களுக்கு மாத்திரம் இல்லைன்னாரு.
0: ஆஹா, என்னங்க இப்படி பொம்பாவே போகுது?
1: கேட்கிற விதமும் இருக்கு, கேட்கிற விதமும் இருக்கு.
0: சரி,
1: அப்படி
0: போட்டு சமாளிச்சிட்டீங்க கல்யாணம் முடிங்கிறதுனால. பாருங்க நாங்க எப்படி சமாளிக்கிறோம். அதான் சரி, சரி, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. சூப்பரா சொன்னீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம நிகழ்ச்சியில் நிறைவாக வந்து ரொம்ப கல்யாண கலாட்டாவை கலகலப்பா ஆக்கினீங்க, ரொம்ப நன்றிங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நெகிழி கலகலப்பான கல்யாண கனாட்டோட இன்னைக்கு நிறைவு பெறுகிறது இன்னைக்கு கலக்கல் நேரம் நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்ட நேர்களுக்கும் பங்கெடுப்பதற்காக நிறைய முறை செஞ்ச நேர்களுக்கு அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சியை கேட்டவங்களுக்கும் நம்ம நினைவில் சார்பில் நன்றியை சொல்கிறோம். நிச்சயமாக கல்யாண கலாட்டாளோட இன்னொரு நாள் நம்ம சந்திக்க காத்திருக்கிறோம். நிறைவு பெறுகிறது கலக்கல் நேரம். நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.

0: நீங்கள் கேட்கவிருப்பது அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர். இன்று இடம்பெறுவது கடலூர் மாவட்டம் திருநாரையூர் அருள்மிகு பொல்லாப்பிள்ளையார் ஆலயம். அருள் தரும் ஆணைமுகன் நிகழ்ச்சிக்காக இப்ப நாம வந்திருக்கக்கூடிய இடம் திருநாரையூர். ஆன்மா லயிக்கும் இடமான கோயிலை நம் முன்னோர்கள் கட்டி காத்து வந்திருக்கிறார்கள். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று சொல்லியிருக்கிறார் ஔவையார். தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாவட்டவர்க்கும் இறைவா போற்றி எனும் சைவ மதம் பல ஆண்டுகளாக நின்று தழைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட சைவ மதத்திற்கு ஆதாரம் தேவாரம். தேவாரத்திற்கு மூலாதாரம் பொல்லா பிள்ளையார். பொல்லா என்றால் உளியால் செதுக்கப்படாமல் தானாக தோன்றியது என்பார்கள். தானாக தோன்றியவர்தான் இந்த பொல்லா பிள்ளையார். பொல்லா பிள்ளையார் தோன்றிய இடம் திருநாரையூர். அழகிய சிற்றூரான திருநாரையூர் பூலோக கைலாயம் என போற்றப்படும் சிதம்பரத்திலிருந்து தென்மேற்கில் 16 கிலோமீட்டர் தொலைவில் சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் செல்லும் சாலையில் அமைந்திருக்கிறது. திருநாரையூர் திருத்தலம் தேவார பாடல் பெற்ற சோழநாட்டு காவிரியின் வடகரை தலங்களில் 33வது திருத்தலமாக விளங்குகின்றது. திருஞான சம்பந்தர் 3 பதிகங்களும் அப்பர் பெருமானின் 2 பதிகங்களும் கொண்ட இத்திருத்தலத்து இறைவன் திருநாமம் ஸ்ரீ சௌந்தரேஸ்வரர். அம்பிகையின் திருநாமம் ஸ்ரீ திரிபுர சுந்தரி. இன்னைக்கு இந்த கோயிலை பற்றி சொல்றதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க இந்த கோயிலுடைய அர்ச்சகர் ராஜன் அவர்கள். அவங்கள நாம சந்திக்கலாமா?
1: இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். பொல்லாப்பிள்ளையார் ஆலயம் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் வட்டம் திருநாரியூர் கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாவிக்கும் ஸ்ரீ பொல்லாப்பிள்ளையார் என்பவர் சுயம்பாக கிளம்பியவர். தான் தோன்றி என்று சொல்லக்கூடிய பொல்லாப்பிள்ளையார். இவருக்கு 4 கரங்கள், 2 பாதங்கள், வளஞ்சுழி தும்பிக்கை அனைத்தும் இருக்கும். விக்னங்கள் தீர்க்கும் விநாயகர் என்று சொன்னால் தொப்பை இருக்கும்னு சொல்வான். இவாளுக்கு தொப்பை கிடையாது. ஏன்னா அந்த தொப்பையானது தமிழுக்காக உழைத்தார் என்று சில பேர்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள். இந்த சுவாமியானது நம் வீட்டிலுள்ள

புகைப்படத்தில் பார்க்கணுமாறவே இந்த சுவாமி இங்கு எழுந்து அருள் பாவிக்கிறார். இதுபோக 10ஆம் நூற்றாண்டு காலத்தில் அனந்தகேசரி என்கிற பிராமணர் பூஜை செய்து வந்தார். அவருடைய மகன்தான் நம்பியாண்டார் நம்பிகள். இந்த திருத்தலத்தில் அவதரித்த மகான் ஆவார். அவர் சிறு பாலகனாக இருக்கிறச்ச தன் தந்தையிடம் இந்த நெய்வேத்திய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு செல்றீர்களே, என்ன செய்கிறீர்கள் என்று கேட்கிறார். அப்படி கேட்குறச்ச அவருடைய தகப்பனார் சொல்கிறாரு, சுவாமிக்கு அபிஷேக பூஜை செய்து நெய்வேத்திய பூஜை செய்கிறோம், சுவாமியானது அமுதி ஏற்றுக்கிறது அப்படின்னு தன்னுடைய பையன்கிட்ட சொல்கிறார். அவர் கேட்குறச்ச ஒரு 7-8 வயசாக இருக்கிறச்ச கேட்குறார். அப்போது அவருடைய நம்பியாண்டார் நம்பியோட மனசில் சுவாமி வந்து அமுது சாப்பிடுது, பிரசாதம் ஏற்று சாப்பிடுது அப்படிங்கிறத அவர் மனசில் வந்து தடகாத்திரமாக பதிவாகிடுறது. நம்ம குழந்தைகிட்ட என்ன ஒரு வார்த்தை சொன்னோமோ அந்த வார்த்தை வந்து அந்த குழந்தையோட மனசில் பதிவாகிடும். அப்படி இருக்கிறச்ச அந்த அனந்தகேசரிங்கிற பிராமணர் சில வேலைகளுக்காக வெளியூர் செல்கிற சமயத்தில் இந்த பாலகனாகிய நம்பியாண்டார் நம்பியை வந்து பூஜை செய்யறதுக்காக அவருடைய தாயாரானவர் அனுப்புகிறார். அந்த சிறு பாலகனாகிய இருக்கக்கூடிய நம்பியாண்டார் நம்பி வந்து தன் தாயிடம் கேட்கிறார், எனக்கு தந்தை மாதிரி நிறைய மந்திரங்கள் சொல்லியெல்லாம் பூஜை செய்ய தெரியாதம்மா, எப்படி இது பூஜை செய்யறது, நானே பாலகனாக இருக்கிறேனேன்னு கேட்குறார். அவருடைய தாயார் சொல்கிறார், நீ ஆத்மார்த்தமாக பூஜை செய், சுவாமி வந்து உன்னுடைய பூஜை ஏற்றுக்கும், அமுது ஏற்றுக்கும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இதற்கிணங்க அவரும் வந்து சுவாமிக்கு அபிஷேக பூஜை செய்து நெய்வேத்திய பூஜை செய்கிறார். அத்தருணத்தில் சுவாமியானது அமுது ஏற்றுக்கும் என்கிற ஒரே நம்பிக்கையில் நம்பியாண்டார் நம்பிகள் இருக்கிறார். ஆனால் சுவாமி வந்து பிரசாதத்தை உண்ணலை. அதை கண்டு நம்பியாண்டார் நம்பிகள் மிகவும் வருத்தப்படுகிறார். ஏன் சுவாமி வந்து அமுது ஏற்றுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு மனக்குழப்பம் அடைகிறாரு. பிறகு வந்து சுவாமிகிட்ட வேண்டுதல் வைக்கிறாரு, தான் தவறு செஞ்சிருந்தா, அபிஷேக பூஜையில் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா மன்னிச்சுண்டு என்னுடைய பிரசாதத்தை ஏற்றுங்கோன்னு சொல்லி விண்ணப்பம் வைக்கிறார். நீண்ட நேரமாகியும் சுவாமிகிட்ட விண்ணப்பம் வச்சுட்டே இருக்கிறார். சுவாமியானவர் வந்து அமுது ஏற்றுக்கிற ஒரு சூழ்நிலையும் தெரியவில்லை அவருக்கு. ஆகையினால் தாம் பூஜையில் அபிஷேக பூஜையில் ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டோம், அதுக்காக தான் வந்து சுவாமியானவர் வந்து அமுது ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி மிகவும் மனம் வருந்துறார். ஆகையினால் தான் தவற மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு இந்த சுவாமியோட பாதத்திலேயே தன் சிரசால முட்டிக்கொள்கிறார். இறுதியில் பார்த்தீர்களானால் அந்த சுவாமியானது பாலகனுக்காக மனமிறங்கி வந்து அமுதை ஏற்றுக்கிறது. இது நடக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திரை மறைவில் நடக்கிறது. இது நடக்கிறது வந்து சுவாமிக்கும் நம்பியாண்டவருக்கும் மட்டுமே இது தெரிகிறது. அந்த காலத்தில் வந்து அவருடைய தகப்பனாரானவர் வந்து பூஜை செய்த பிரசாதங்கள் வெளியில் உள்ள பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு போயிடுவார். அப்படியே வெளியுள்ள சேவார்த்திகள் பக்தர்கள்லாம் இன்றைக்கி இந்த பையன் பூஜை செஞ்சுட்டு பிரசாதம் தருவான்னு வெளியில் காத்துட்ருக்கிறார். வெளியில் காத்துட்டு வெளியில் வந்த அந்த பையன் சிறு பாலகனாகிய நம்பியாண்டவர்கிட்ட பிரசாதத்தை கொடுக்குமாறு வேண்டுதல் வைக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, பிரசாதம் எல்லாம் சுவாமி சாப்பிட்ருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. திரும்ப திரும்ப எல்லாரும் கேட்குறாங்க, திரும்ப திரும்ப அதே பதிலை தான் சொல்லிட்டு போகிறாரு. இந்த தகவல் யாருமே நம்புகிற மாதிரியாக இல்லை. இந்த தகவலானது என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக அவங்க தாய் தகப்பன்கிட்ட கொண்டு போய் சொல்லி, அம்மா இன்றைக்கி உங்கள் பையன் பூஜை செஞ்சுட்டு யாருக்கும் பிரசாதம் விநியோகம் பண்ணல, கேட்டால் சுவாமி சாப்பிட்ருச்சுன்னு சொல்கிறாரு, இதுக்கு என்னன்னு காரணம் நீங்களே கூப்பிட்டு கேளுங்கோன்னு அவங்க தாய் தகப்பன்கிட்ட போய் தகவல் சொல்லிட்டு போயிடுறாங்க. அவருடைய தகப்பனாரும் வந்து அந்த பையனை கூப்பிட்டு கேட்குறா, ஏன்ப்பா இன்றைக்கி பூஜை செஞ்சுட்டு ஏன் யாருக்கும் பிரசாதம் தரல, உன் மேலே எல்லோரும் வந்து இந்த மாதிரி பிரசாதம் தரலன்னு குற்றச்சாட்டு சொல்கிறாளே, என்ன ஆயிடுத்து அப்படின்னு கேட்குறா. அனந்தகேசரிங்கிற பிராமணர் வந்து தான் மகனாகிய நம்பியாண்டவர்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன்ப்பா இன்றைக்கி ஏன் யாருக்கும் வந்து பிரசாதம் வழங்கலைன்னு உன் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறாங்களே, என்ன அடுத்துன்னு கேட்குறார். அவர்கிட்டையும் வந்து இந்த பாலகனாக இருக்கக்கூடிய நம்பியாண்டவர் வந்து சுவாமி பிரசாதம் சாப்பிட்ருச்சுப்பா அப்படின்னு திரும்ப அதே பதில் தான் சொல்கிறார். எல்லார்கிட்டையும் சொன்ன பதிலே தான் தன் தகப்பன்ட்டையும் சொல்கிறார். அவருக்கு ஒரு அதில் ஒரு சந்தேகம், இவ்வளவு காலமாக பூஜை செய்து எனக்கு தரிசனம் கொடுக்காத சுவாமி உனக்கு எப்படி தரிசனம் கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு மனக்கண்ணோட்டத்துடைய தன் மகனை பார்த்துட்டு அப்படியே விட்டுறாங்க. அதை வந்து இவரை சோதிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சில தினங்கள் கழித்து திரும்ப இந்த நம்பியாண்டார் நம்பிட்டே, இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லப்பா, நீயே போய் பூஜை செய்ய அப்படின்னு அவருடைய தகப்பனானவர் சொல்லி நம்பியாண்டார் நம்பி பாலகனாகிய அந்த நம்பியாண்டார் நம்பியே அனுப்பி பூஜை செய்ய சொல்கிறாங்க. இவரும் போய் அபிஷேக பூஜை பண்ணி நெய்வேத்திய பூஜை பண்ணுறா. அப்படி பண்ணுறச்ச இவரை வந்து எல்லோரும் பின்தொடர்ந்து

வந்து பார்க்குறாங்க. இவரை எல்லாரும் பின்தொடர்ந்து வந்து பார்க்குறாங்கங்கிறத வந்து நம்பியாண்டார் நம்பிகள் வந்து புரிஞ்சுக்கிறார். புரிஞ்சுட்டு சுவாமிகிட்ட திரும்ப ஒரு வேண்டுதல் வைக்கிறார். சுவாமி, நீங்கள் அன்னைக்கு வந்து அமுது ஏற்றுண்டா மாதிரி இன்றைக்கும் வந்து அமுது ஏற்றுங்கோ, அப்போ தான் வந்து நான் சொல்கிறது உண்மையாகும், இல்லைன்னா நான் சொன்னது பொய்யா போயிடும். அவன் நினைக்கிற மாதிரி பிரசாதத்தெல்லாம் நானே சாப்பிட்டதால் நான் நினச்சிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறாள். திரும்ப பாலகனுக்காக இரண்டாவது முறை வந்து சுவாமி வந்து அமுது ஏற்றுக்கிறது. இதை வந்து அவருடைய தகப்பனார் தாய் எல்லாமே வந்து

0: ஒரு வேண்டுதல் வைக்கிறாள். திரும்ப பாலகனுக்காக இரண்டாவது முறை வந்து சுவாமி வந்து அமுது ஏற்றுக்கிறது. இதை வந்து அவருடைய தகப்பனார் தாய் எல்லாமே வந்து திரைமறைவு இல்லைன்னு இருந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு சுவாமியோட அனுகிரகம் உனக்கு கிடைத்திருக்கிறதுப்பா, நீ தான் சிறந்த சிவாச்சாரியார் என்று அனந்தகேசரி பிராமணர் தன்னுடைய மகனான நம்பியாண்டர் நம்பிய மிகவும் பாராட்டி ஆரத்தழுவி, நீ வந்து ஒரு ஞானக்காரகனாகிய விநாயகருடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைத்திருக்கிறது, நீ உன்னுடைய ஞானத்தை வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு. மற்றவர்களும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ரொம்ப அதிசயத்தும் பிரமிச்சும் போகிறாங்க. இந்த நடக்கிற காலம்லாம் பார்த்திங்கன்னா 10ஆம் நூற்றாண்டு காலத்தில் நடக்கிறது. அப்போது ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் இது நடக்கிறது. இந்த தகவலானது அனைத்திடங்களிலும் பரவி அதிர்ச்சியூட்டமாகவே சுவாமி வந்து நேரில் அமுது ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு வியப்பான தகவலாகவே எல்லாரும் வந்து கேள்விப்பட்டு எல்லாரும் இந்த சுவாமியை கும்பிட்றா.
1: இந்த தளத்தினுடைய சிறப்புகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை தொடர்ந்து நாம் தெரிந்து கொள்வோமானீர்களே. அங்கு பனை ஓலையில் எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகள் பூட்டிய இருட்டறையில் பல நாட்கள் இருந்ததால் கரையான் பொற்றால் மூடப்பட்டிருந்தது. அதனை சிந்தாமல் சிதறாமல் எடுக்க எண்ணெய் குடம் குடமாக கொட்டி கரையானை போக்கி எஞ்சியதை எடுத்தனர். அதில் திருஞான சம்பந்தர் அருளியது 384 பதிகங்களும், திருநாவுக்கரசர் அருளியது 312, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளியது 100 ஆக 796 பதிகங்களை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தனர். இன்று திருமுறைகள் நமக்கு கிடைக்க ஸ்ரீ நம்பியாண்டார் நம்பி ராஜராஜ சோழன் மூலமாக அருளியவர் திருநாரையூர் ஸ்ரீ பொல்லாப்பிள்ளையார். இக்கோயிலுக்கு வெளியே கிழக்கில் காருண்ய தீர்த்தம் என்ற திருக்குளம் இருக்கிறது. கோயில் முகப்பு வாயிலும் அதனைத் தொடர்ந்து சிறிய விநாயகரும் நந்தி மண்டபமும் காணப்படுகின்றன. கொடிமரம் கிடையாது. அதைத் தொடர்ந்து கிழக்கு நோக்கிய கம்பீரமான 3 நிலை ராஜகோபுரம் நம்மை வரவேற்கிறது. நீரெதிரே ஸ்ரீ சௌந்தரேஸ்வரர் சுவாமி சன்னதி அமைந்திருக்கிறது. சுவாமி சன்னதி கருவறை விமானம் அர்த்த சந்திர விமானம் எனப்படுகிறது. விமான உச்சியில் 2 கலசங்களும் இருக்கின்றன. சுவாமி சன்னதி மகா மண்டபத்தில் உற்சவ மூர்த்திகளும், சோபன மண்டபத்தில் ஸ்ரீ சிவகாம சமேத ஸ்ரீ நடராஜர் சன்னதியும் அமைந்திருக்கிறது. சுவாமி சன்னதி வெளிப்புற கோஷத்தில் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ லிங்கோத்பவர், ஸ்ரீ பிரம்மா, ஸ்ரீ துர்கை ஆகியோர் அருள்பாலித்து வருகிறார்கள். தென்கிழக்கு முலையில் வாகன மண்டபமும் மடப்பள்ளி ஆகியவையும் உள்ளன. ஸ்ரீ பொல்லாப்பிள்ளையார் மகா மண்டபத்தில் ஸ்ரீ நம்பியாண்டவர் நம்பியும் ராஜராஜ சோழனும் காட்சி தருகிறார்கள். பிரகாரத்தின் மேற்கே ஸ்ரீ சுப்பிரமணியர் சன்னதியும், வடமேற்கில் ஸ்ரீ கஜலட்சுமி சன்னதியும், வடக்கு பிரகாரத்தில் ஸ்ரீ திருமூலநாதர் சன்னதியும், ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் சன்னதியும் அமைந்திருக்கிறது. கோயில் தலவிருஷம் புன்னை மரமும் கோயிலில் இருக்கிறது. இந்த பொல்லாப்பிள்ளையார் ஆலயத்தில் சங்கடகர சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி, கிருத்திகை, கந்தசஷ்டி விழா, பிரதோஷம், மகா சிவராத்திரி முதலியவை இக்கோயிலில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு வருடமும் வைகாசி திங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் நம்பியாண்டவர் நம்பி குருபூஜை விழா திருமுறை விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி அன்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது. துர்வாசர் தவத்தில் இருந்த பொழுது ஆகாய மார்க்கமாக கந்தர்வர்கள் பறந்து சென்றார்கள். அவர்களில் தேவதத்தன் என்னும் கந்தர்வன் பழங்களை சாப்பிட்டுவிட்டு அதன் கொட்டைகளை கீழே துப்ப அது தவத்தில் இருந்த துர்வாச முனிவரின் மேல்பட்டு முனிவரின் தவம் கலைந்தது. கண் திறந்த முனிவர் அந்த கந்தர்வனை சபித்தார். பழக்கோட்டையை பறவை போல் உதித்த நீ நாரையாய் கடந்து போவது என்று சபித்தார். முனிவரின் சாபம் பழித்து விட்டது. நாரை தன் பாவத்திற்கு விமோசனம் வேண்ட முனிவரே வழியும் சொன்னார். இங்கே இருக்கும் சிவலிங்கத்திற்கு தினமும் கங்கை நீரை கொண்டு வந்து அபிஷேகம் செய்வதால் உனக்கு விமோசனம் கிடைக்கும். நாரையும் அப்படியே செய்து வந்தது. ஒரு நாள் இறைவனின் சோதனையால் காசியிலிருந்து நீர் கொண்டு வரும் பொழுது பெரும் மழை புயல் ஏற்பட்டது. அதனால் பறக்க முடியாமல் நாரை தவித்தது. அதன் சிறகுகள் ஒவ்வொன்றாக விழுந்தன. அவ்வாறு சிறகுகள் விழுந்த இடம்தான் சிறகிழந்த நல்லூர் என்ற ஒரு ஊர். இந்த ஊருக்கும் அருகிலே தான் இருக்கிறது. சிறகிழந்தநல்லூர் திருநாரையூரிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்திருக்கிறது. சிறகுகளே இல்லாமல் நாரை தவழ்ந்து வந்து சிவனை வழிபட்டு மோட்சம் பெற்றது. அதனால் அந்த ஊர் திருநாரையூர் என்று அழைக்கப்பட்டு வருகிறது. நாரைக்கு அருள் செய்த இத்தலத்து இறைவன் சுயம்புவாக தோன்றியதால் ஸ்ரீ சுயம்பிரகாசர் என்ற நாளடைவில் சௌந்தரேஸ்வரர் எனவும் அம்பாள் திரிபுர சுந்தரி என்றும் அழைக்கப்பட்டு வருகிறது. ஸ்ரீ சௌந்தரேஸ்வரர் சன்னதிக்கு தென்மேற்கு திசையில் தனி சன்னதியில் ஸ்ரீ பொல்லாப்பிள்ளையார் அருள்பாலித்து வருகிறார். நல்லாருக்கும் பொல்லாருக்கும் நலம் கொடுக்கும் அந்த நாயகரை பொல்லாதவர் என கூறலாமோ, பொல்லாப்பிள்ளையார் என்பதே தற்பொழுது மருவி பொல்லாப்பிள்ளையார் என்று வழங்கப்பட்டு வருகிறது. ஸ்ரீ சுப்பிரமணியருக்கு எவ்வாறு 6 படை வீடுகள் உள்ளதோ அதேபோல் விநாயகருக்கும் 6 படை வீடுகள் உள்ளன. அதில் முதன்மையானது திருநாரையூர். மற்ற தலங்கள் திருவண்ணாமலை, திரு முதுக்குன்றம் அதாவது விருத்தாச்சலம், திருக்கடவுர் அதாவது திருக்கடையூர், மதுரை, காசி ஆகியவைகளாகும். பொல்லாப்பிள்ளையார் இல்லாவிட்டால் தேவர பாடல்கள் நமக்கு கிடைத்தே இருக்காது.

0: அப்பர் சம்பந்தர் சுந்தரர் பாடிய தேவர பாடல்களை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. இவரது தந்தை சிதம்பரம் அருகே உள்ள திருநாரையூரில் உள்ள சவுந்தரேஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு தினமும் நெய்வேத்தியம் செய்வார். திருநாரையூர் பொல்லாப்பிள்ளையார் கோயிலில் காலை 6 மணிக்கு நடை திறக்கப்பட்டு பகல் 11:30 நடை அடைக்கப்படுகிறது. மீண்டும் மாலை 4 மணிக்கு திறக்கப்பட்டு இரவு 7:30 நடை அடைக்கப்படுகிறது. மன அமைதி இல்லாதவர்களுக்கு மன அமைதியையும் தரும் கோயிலாக இந்த கோயில் விளங்கி வருகிறது. மன அழுத்தம் உள்ளவர்கள் இக்கோவிலுக்கு ஒருமுறையாவது சென்று தரிசனம் செய்வது நலம் பயக்கும். நேர்கள் இதுவரை கேட்டது அருள் தரும் ஆனைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர். இன்று இடம்பெற்றது கடலூர் மாவட்டம் திருநாரையூர் அருள்மிகு பொல்லாப்பிள்ளையார் ஆலயம்.
1: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் வசந்தன்கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
2: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன்கோ தான் சரி.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன்கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன்கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி,
4: தட்ஸ் ரைட்,
3: வசந்தன்கோ. சரி சரி,
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
6: வாடிக்கையாளர்களின் வேடுகோடு கிடங்க ஆடி தள்ளுபடி செப்டம்பர் 6 வரை நீட்டிப்பு. இப்போதே 10% தள்ளுபடியில் ஆடுகளை வாங்கி உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துங்கள். திருச்சி சாரதாஸ்.
0: மேலே விளக்கேற்று மேலே நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஒலிக்கும் குரல் அனுராதா ஸ்ரீராம்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்தன் கோ. சரி சரி வசந்தன்.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
7: விலைக்கேற்ற மீன் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்கும் குரல் பி ஜெயச்சந்திரன்.

0: அட்டப்பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இதமான இந்த மாலைவெளியில் பக்தி நேசியோடு இரண்டரை கலந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சி நிபி வசந்தா பாடியிருக்கும் பாடல்

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.

0: வசந்த் அண்ட் கோ.
1: தட்ஸ் ரைட்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.

0: நேர்களின் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண்டர் பேச நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி. மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சொலை மற்றும் விதையில விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: கேடிஎம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: மேற்கில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா சிவிசன் பேக்கரியின் தேதியும் செய்தியும் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா சிவிசன் பேக்கரி.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
1: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: விபிஎன் கண் மருத்துவமனை தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
1: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: மேலும் நாளை காலை 8:45 மயிலாடுதுறை ஏஆர்சி நடிகர் செட்டியாரின் கோஜ் வில்லர்சின். அருள் தரும் ஆணை முகன், விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஏஆர்சி நடேஷ் செட்டியாரின் கோஜ் வில்லர்ஸ் மயிலாடுதுறை.
3: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேஷ் செட்டியாரின் கோஜ் வில்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: நேரில் நாளை காலை 7:55

0: டிஎல்ஆர் ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நாகப்பட்டினம், பறவை அன்னை ஏஜென்சியின் அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் டிஎல்ஆர் ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பறவை அன்னை ஏஜென்சிஸ்,
1: மஞ்சக்கொல்லை ருக்மணி மருத்துவமனை, அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர்.
2: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சி பறவை.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமேஜ் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதி விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை பிறப்புகள் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளியர். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
3: நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை ஸ்ரீ சங்கரா சரோ சிபிஎஸ்இ ஸ்கூலின் பேரளத்தின் நலம் தரும் நல் உணவு தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பேரளம் ஸ்ரீ சங்கரா சரோ சிபிஎஸ்இ ஸ்கூல்.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
5: நிறைவிற்கும் நிம்மதிக்கும் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ் என் சொல் நமது நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
6: பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளிரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி
9: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம்.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனிலல் பிரீப்ஸின் தேநீர் நேரம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் வைக்கிங் பனிலல் பிரீப்ஸ். நாளை மாலை 5:30 விளக்கீற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் வசந்த் அண்ட் கோ.
10: லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
11: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
10: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
11: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
10: எப்படி தெரியும்?
11: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
12: சரி சரி சரி சரி சரி சரி
13: தட்ஸ் ரைட்
12: வசந்த் அண்ட் கோ. சரி சரி வசந்த்
14: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
13: தட்ஸ் ரைட்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது விளக்கீற்றும் வேலை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சிக்காக இனி ஒலிக்கும் குரல் சிங்கை எம்ஐ ஜாஃபர்.

0: பாடலில் வெளித்த குரல்கள் எஸ் எம் யூசுப், எல் ஆர் அஞ்சலி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேரில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய்வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார் பைகள் கொசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன் சொல்ல முது கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார் பைகள், கிரினேட், ஓஸ், நரம்பு விடிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நள்ளிரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோல்டுரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம், இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலி அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம்
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்களே, வழங்குவோர் காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நாளையத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருச்சியின் சேலம் மங்களன் மங்கள்.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்கும் பாடலில் குரல் எஸ் ஜானகி.

0: வசந்த் அண்ட் கோ.
1: தட்ஸ் ரைட்.
2: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் இனி கேட்கலாம் பண் இசை. நெஞ்சம் என தொடங்கும் பாடல் பாடியவர் தருமபுரம் சுவாமிநாதன்.

0: நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன். வீரட்டான துறை அம்மானே நினையாது ஒருபோதும் இருந்தறியேன்.
1: பன்னிசை கேட்டோம். இன்னும் சில நொடிகள் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்தும், அதனைத் தொடர்ந்து மாநில செய்திகள் புதுச்சேரியில் இருந்து மஞ்சளாக கேட்கலாம்.
0: நஞ்சாகி வந்து என்னை நலிவதனை நணுகாமல்
2: This is Akashvani. The news read by Anuja Kumar. A major rescue operation is underway after a multi-story building housing a student paying guest PG accommodation collapsed in Satyaniketan area of Delhi this afternoon. According to the All India Institute of Medical Sciences, AIIMS in New Delhi, four persons were brought to the trauma center for treatment. Of them, one person was brought dead, two persons are in critical condition and one was discharged. Meanwhile, the Delhi police has said that six persons have been rescued so far and shifted to hospitals. Several people are feared trapped. The police

0: மின் நிலையங்களில் சிக்கியவர்களை மீட்க இந்திய சீனா குழுக்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் மிக விரைவாக செயல்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லி ஸ்ரீராம் கல்லூரி நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அவர், ரயில்வே துறையை மின்மயமாக்கும் பணிகள் அதிவிரைவாக நடைபெற்று வருவதாக கூறினார். அரசின் தெளிவான கொள்கை செயல் திட்டங்களால் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு எண்ணற்ற இளையோருக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தால் இறக்குமதி நாடு என்ற நிலையை தாண்டி அதிக அளவிலான ஏற்றுமதி செய்யும் நாடாக இந்தியா முன்னேறி உள்ளதாக சுட்டிக்காட்டிய பிரதமர், தற்போது 2.5 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி நடைபெறுவதை எடுத்துரைத்தார். 2014 ஆம் ஆண்டு 700 கோடி ரூபாயாக இருந்த பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி தற்போது 40,000 கோடி ரூபாய் அளவை எட்டியுள்ளதாக கூறினார். சிறிய எளிய இலக்குகளை தாண்டி தேச வளர்ச்சிக்கான மிகப்பெரிய சாதனைகளை தமது அரசு எட்டி வருவதாக கூறிய பிரதமர், மேற்காசிய சூழல் உலகளாவிய வர்த்தக தேக்க நிலையின் போதும் இந்தியாவின் காலாண்டு பொருளாதார வளர்ச்சி 7.8% உள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். கல்வி நிறுவனங்கள் மாணவர்களை வேலைவாய்ப்புகளுக்கு தயார்படுத்துவதையும் தாண்டி ஜனநாயகம் மற்றும் சமூகத்திற்கான பொறுப்புள்ள குடிமக்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். அவரது உரை குறித்த கூடுதல் தகவல்கள்.
1: இன்று கவுஹாத்தியில் உள்ள கீதா நகர் கல்லூரியின் பொன்விழா கொண்டாட்டத்தில் உரையாற்றிய குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், நாட்டின் முன்னேற்றத்திற்கு தரமான கல்வி, ஆராய்ச்சி மற்றும் குணநலன்களை வளர்த்தல் அவசியம் என்று கூறினார். உயர்கல்வியில் பெண்களின் வளர்ந்து வரும் சாதனைகளை குடியரசு துணைத் தலைவர் எடுத்துரைத்து அதனை ஒரு வரவேற்கத்தக்க மாற்றம் என்றும் நாரி சக்தியின் பிரதிபலிப்பு என்றும் விவரித்தார். பெண்களுக்கு சரியான கல்வியையும் வாய்ப்புகளையும் வழங்குவது அவர்கள் தங்கள் சொந்த காலில் நிற்க உதவுகிறது என்றும் அதுவே உண்மையான அதிகாரம் அளித்தல் என்றும் குறிப்பிட்டார். அஸ்ஸாமின் வளர்ச்சி பாதையை குறிப்பிட்ட திரு ராதாகிருஷ்ணன், கடந்த 5 ஆண்டுகளில் அஸ்ஸாமின் பொருளாதாரம் 45% வளர்ச்சியடைந்துள்ளதாகவும், 2021-22 முதல் 2024-25 வரை தனிநபர் வருமானம் 54% உயர்ந்துள்ளதாகவும் கூறினார். 2047 ஆம் ஆண்டுக்குள் விக்சித் பாரத் என்ற பிரதமரின் தொலைநோக்கு பார்வையை வலியுறுத்திய குடியரசு துணைத் தலைவர், இந்த இலக்கை அடைவதற்கு ஒவ்வொரு மாநிலம் மற்றும் பிராந்தியத்தின் குறிப்பாக வடகிழக்கின் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அவசியம் என்று கூறினார்.
0: இந்தியா சவுதி அரேபியா இடையே மனிதவளம், திறன் மேம்பாடு, பருவநிலை மாற்ற செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் பரஸ்பர ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்படும் என மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். 4 நாள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ள அவர், இரு நாடுகளுக்கிடையே ஆக்கப்பூர்வமான முக்கிய பேச்சுவார்த்தைகள் இந்த பயணத்தின் போது மேற்கொள்ளப்படும் என்றார். சவுதி அரேபியாவில் பணிபுரியும் இந்திய தொழிலாளர்களின் நலன்களை பேணிக்காக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ள நிலையில் அங்கு பணியாற்றும் இந்திய தொழிலாளர்களுடனும் அமைச்சர் கலந்துரையாடுகிறார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் முன்னோடியாக புதுடெல்லியில் வரும் 12-13 தேதிகளில் பிரிக்ஸ் தொடக்க மாநாடு நடைபெறும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 500-க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள், உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த நிதியமைச்சர்கள், வர்த்தக தலைவர்கள் பங்கேற்கும் இந்த 2 நாள் மாநாட்டில் முதலீட்டிற்கான வங்கி கட்டமைப்பு, ஒருங்கிணைப்பு, மின்னணு திறன், எரிசக்தி திட்டங்களை ஒருங்கிணைப்பது குறித்து விவாதிக்கப்படும். பிரிக்ஸ் நாடுகளின் பொருளாதார முறைகளில் எல்லை தாண்டிய முதலீடு, டாலர் முறை அல்லாத பண பரிவர்த்தனை குறித்தும் முக்கியமாக ஆலோசிக்கப்படுகிறது. இந்தியா தலைமையில் 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடைபெறும் நிலையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. நேபாள பெருவெள்ளத்தில் அனல் மின் நிலையங்களில் சிக்கியவர்களை மீட்க இந்தியா சீனா குழுக்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். நேபாளத்தில் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு நிலைமையை அந்நாட்டு நிர்வாகம் கண்காணித்து வருகிறது. நேபாளத்தில் கடந்த மாதம் 26ஆம் தேதி ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1344 அதிகரித்துள்ளது. காணாமல் போன 5000-க்கும் மேற்பட்டோரை தேடும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதுவரை 13,100-க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். அடையாளம் தெரியாத 453 பேரின் டிஎன்ஏ மாதிரிகள் நேபாள காவல்துறையினர் பரிசோதனைக்காக சேமித்து வைத்துள்ளனர். மேலும் 1270 சடலங்கள் குறித்த விவரங்கள் நேபாள காவல்

0: நலத்துறையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. நேபாள பேருவெள்ளத்தின் மீட்புப் பணி மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக 7912 காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நேபாள பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு செல்லும் ஊடகவியலாளர்கள் அரசு பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று நேபாள அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக நேபாள தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பிற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. சமப்பரப்பளவு உலக வரைபடம் தொடர்பான ஐநா பொதுச்சபையின் தீர்மானத்திற்கு வெளியுறவு அமைச்சகம் பதிலளித்துள்ளது. சமப்பரப்பளவு வரைபடவியல் பிரதிநிதித்துவம் குறித்து ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் தீர்மானத்திற்கு இந்தியா ஆதரவாக வாக்களித்துள்ளது என்று வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெயஸ்வால் கூறினார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்கள் உள்ளிட்ட இந்தியாவின் இறையாண்மைக்குட்பட்ட நிலப்பரப்பு இந்தியாவின் அதிகாரப்பூர்வ வரைபடத்தின்படியே சித்தரிக்கப்பட வேண்டும் என்று திரு ஜெயஸ்வால் மேலும் கூறினார். தவறான அல்லது தவறாக வழிநடத்தும் எந்த ஒரு சித்தரிப்பும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். இந்தியாவின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு குறித்த அரசாங்கத்தின் நிலைப்பாடு தெளிவானது, நிலையானது மற்றும் சமரசத்திற்கு உட்படாதது என்றும் அவர் கூறினார். இந்த மாதம் 4ஆம் தேதி ஐநா பொதுச்சபை வரைபடத்தை சரி செய்தல், உலகளாவிய வரைபட பிரதிநிதித்துவத்தை மறுசீரமைத்தல் மற்றும் உலகின் பிராந்தியங்கள் குறிப்பாக ஆப்பிரிக்காவின் சமமான பிரதிநிதித்துவத்தை ஊக்குவித்தல் என்ற தலைப்பில் ஒரு தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டதாக திரு ஜெயஸ்வால் கூறினார். கண்டங்களின் நிலப்பரப்புகளின் ஒப்பீட்டு அளவுகளை பாதுகாக்கும் சமபரப்பு வரைபட வீழல்களின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதே இதன் நோக்கம் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரி பல்கலைக்கழகம் சார்பாக சுற்றுலா மற்றும் தொழில்துறையை இணைப்பதற்கான சர்வதேச மாநாடு நாளை தொடங்கி வரும் வெள்ளிக்கிழமை வரை நடைபெறவுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்.
1: லாட்வியா நாட்டைச் சேர்ந்த விட்ஸைம் பல்கலைக்கழகம், போர்ச்சுகல் நாட்டைச் சேர்ந்த தே சேதுபால் கல்வி நிறுவனம், புதுச்சேரி பல்கலைக்கழகம், ஹைதராபாத் டாக்டர் ஒய்எஸ்ஆர் சுற்றுலா கல்விக் கழகம் ஆகியவை இணைந்து இந்த மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்துள்ளன. புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு தலைமையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கர்நாடக மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பட்டு சத்யநாராயணா, புதுச்சேரி உயர்கல்வித்துறை செயலர் ஸ்ரீ முகமது அபீத் உள்ளிட்டோர் உரையாற்றுகின்றனர். இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் தங்களின் ஆராய்ச்சி வெளியீட்டின் விளக்கங்களை வரும் 9ஆம் தேதியன்று வழங்க உள்ளனர். மேலும் வரும் 8ஆம் தேதியன்று புதுச்சேரியில் உள்ள தனியார் ஹோட்டலில் பங்குதாரர் சந்திப்பு மற்றும் தொகுதிகளின் விளக்க காட்சிகள் நடைபெறும். நாட்டின் வளமான பாரம்பரிய மற்றும் மரபுகளை வெளிப்படுத்தும் வகையில் நகரின் பல இடங்களில் கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
0: மருந்து ஒழுங்குமுறை ஆணையம் புதுடெல்லியில் பல்வேறு இடங்களில் சட்டவிரோதமாக விற்பனை செய்யும் மருந்தகங்களில் சோதனை மேற்கொண்டுள்ளது. மத்திய மருந்துகள் தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு தில்லி காவல்துறை ஒருங்கிணைந்து பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு சான்றிதழ் பெறாமல் செயல்படும் மருந்தகங்களின் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பல்வேறு மருத்துவமனைகளில் அங்கீகாரம் இல்லாத நோய் தடுப்பு மருந்துகள் பயன்படுத்தப்படுவதை கண்டறிந்துள்ள நிலையில் அரசு அங்கீகாரம் பெற்ற மருந்தகங்களிலிருந்து மருந்துகள் வாங்க வேண்டும் என்று மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச குழந்தை திருமண எதிர்ப்பு நாள் ஐநா சார்பில் நவம்பர் 27ஆம் தேதி கடைபிடிப்பதற்கான தீர்மானத்திற்கு இந்தியா ஆதரவு அளித்துள்ளது. ஐநா பொதுச்சபையில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் ஒருமித்த கருத்துடன் இது தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சியரா லியோன் நாடு கொண்டு வந்துள்ள இந்த தீர்மானத்திற்கு இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் ஆதரவு அளித்துள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் மிக விரைவாக செயல்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கல்வி நிறுவனங்கள் மாணவர்களை சமூகத்திற்கான பொறுப்புள்ள குடிமக்களாக உருவாக்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி பல்கலைக்கழகம் சார்பாக சுற்றுலா மற்றும் தொழில்துறையை இணைப்பதற்கான சர்வதேச மாநாடு நாளை தொடங்கி வரும் வெள்ளிக்கிழமை வரை நடைபெறவுள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் அனல் மின் நிலையங்களில் சிக்கியவர்களை மீட்க இந்தியா சீனா குழுக்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: நேரம் 6:20. நேரில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
3: நாகப்பட்டினம் நம்பியார் நகர் புதிய கடற்கரையில் வரும் செவ்வாய்க்கிழமை மாலை 5:30 நடைபெறும் அருள்மிகு அதிபத்த நாயனார் கடலில் தங்கமின் விடும் விழாவிற்கு அனைவரையும் வருக வருகவன் அன்போடு அழைக்கின்றார்கள். அதிபத்த நாயனார் அவதரித்த திருநூலை பாடியனும் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் நாகப்பட்டினம்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸின் சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
1: உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
2: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
1: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க. 140 ஆண்டுகள் பாரம்பரியம் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
4: 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், பாத்திரங்கள்,
3: தங்கம் மற்றும் வெள்ளி ரதம், கவசம் மற்றும் கலசம் எங்களின் தனிச்சிறப்பு. கைராசியான ஸ்தாபனம்
4: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடத்தெரு, பஸ் நிலையம் அருகில், மயிலாடுதுறை
3: மற்றும் தி நகர் சென்னை.
5: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
6: வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நாம் நினைப்பதெல்லாம் நடந்துவிடுகிறதா? பெரும்பாலும் நினைப்பது போல எதுவும் நடப்பதில்லை என்பதுதான் அனுபவ உண்மை. இந்த உண்மையை நம் அனுபவத்தில் உணர்ந்தாலும், பிறரின் அனுபவத்தில் உணர்ந்தாலும் இதுவே நிதர்சனம். நினைப்பது போல நடக்கும் போது வாழ்வை இனிமையானது, ஆசீர்வாதமானது என்கிறோம். நினைப்பது போல் நடக்காவிட்டால் வாழ்க்கையை ஒரு சாபமாக கருதி நொந்து போகிறோம். எண்ணியது போல் நடக்கவில்லை என்றால் மனம் தளர்தல் கூடாது. அதுபோன்ற தருணங்களில் நாம் நமக்கு சொல்லிக் கொள்ள வேண்டியது எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லி நம்மை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் இறைவனிடம் சமர்ப்பித்து விடும்போது, எல்லாம் கடவுள் பார்த்துப்பார் என்று நம் கவலைகளை இறைவனிடம் ஒப்படைக்கும் போது, நம் நம்பிக்கை என்றும் தளராமல் இருக்கும் போது அங்கே ஒரு மேஜிக் நடக்கும். ஒரு கப்பல் அதில் பல பயணிகளை ஏற்றிக்கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறது. அப்போது வீசும் சூறை காற்றில் கப்பல் நிலைதடுமாறி மூழ்கிவிட ஒரே ஒரு பயணி மட்டும் அதிர்ஷ்டவசமாக தப்பிக்கிறார். மெல்ல மெல்ல நீந்தி ஆட்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு தீவை அவர் வந்தடைகின்றார். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை உயிர்கள் நடமாட்டமே இல்லை. தங்குவதற்கு இடமில்லை, உண்பதற்கு உணவும் இல்லை. நாம் மட்டும் இவ்விபத்தில் தப்பித்தது நம் அதிர்ஷ்டமா? மனம் நொந்த அந்த மனிதர், முதலில் தங்குவதற்கு இடம் தயார் செய்வோம் என்று எண்ணி அந்த கப்பலின் உடைந்த பாகங்களை கொண்டு தான் தங்குவதற்கு ஒரு வீடு அமைத்துக் கொண்டார். ஆங்காங்கே கிடக்கும் காய்கனிகளை அவ்வப்போது உண்டு பசியை நீக்கிக் கொண்டார். ஆனால் தினந்தோறும் இடைவிடாமல் ஆண்டவனிடம், ஆண்டவா, என்னை இந்த சூழலில் இருந்து காப்பாற்றிவிடு, என்னை ஊர் சேர்த்து விடு, எண்ணி தினமும் கடவுள்

0: தோறும் இடைவிடாமல் ஆண்டவனிடம், ஆண்டவா என்னை இந்த சூழலில் இருந்து காப்பாற்றிவிடு, என்னை ஊர் சேர்த்துவிடு எண்ணி தினமும் கடவுளிடம் கண்ணீர் வடித்தார். அவர் மனதில் இறை நம்பிக்கை மட்டும் இழையோடி கொண்டிருந்தது. தலை கவிழ்ந்து நிற்கும் அவரை தம்பி தம்பி என்னும் ஒரு குரல் எழுப்ப தலை நிமிர்ந்து பார்க்கிறார் அந்த மனிதர். அவரருகே வேறு ஒரு கப்பலின் மாலுமி நின்று கொண்டிருந்தார். ஏதோ ஆபத்து என்று எண்ணி இந்த பக்கம் வந்தபோது உன்னை சந்தித்தேன், நான் நினைத்தது சரியாக இருந்தது என்றார் அந்த மாலுமி. அந்த மனிதருக்கு கடகடவென கண்களில் கண்ணீர். இறைவனின் கருணையை எண்ணி இரண்டு கைகளையும் குவித்து அந்த மாலுமிக்கும் நன்றி சொன்னபடி கப்பலில் ஏறிக்கொள்கிறார். ஆமாம், நம்பிக்கை இழக்கக்கூடாது. இறை நம்பிக்கை தீவிரமாக தீவிரமாக எப்படிப்பட்ட இடரிலும் இருந்து காப்பாற்றப்படுவோம் என்பது திண்ணம். நடப்பது எதுவானாலும் அது நன்மைக்கே.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாஞ்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 லைட் ஹவுஸ். நம்மளையும் வழங்குள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் வளரி, நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ் நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர். ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள். 6:45 நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் இசைத்துறையை கேட்கலாம். 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள் ஒளி உலாவரும். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் நாட்டுக்கோழி வளர்ப்பில் வெற்றி பாதை. நாகப்பட்டினம் மாவட்டம் தேத்தாக்குடி கே பன்னீர்செல்வம் அவர்களுடைய நேர்முகம் கேட்கலாம். 8:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம் கேட்கலாம். நேர்களை இன்றிரவு 8:30 காற்றில் வரும் கானம் ஒலிபலாபரம். தொலைபேசி வழி நேர் விருப்பமாக 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 பொன்னியின் செல்வன்கள், 9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 10:00 இரவும் மலரும் கடித விழி நேர் விருப்பமாக, 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 துயிலும் முன் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சி குறிப்புகள். நாளைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சியின் சீலும் மங்களின் மங்கள், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. நாளை காலை 6:00 குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு கேட்கலாம். 6:40 லலிதம்பாள் சித்தா ஃபார்மா பெங்களூர் என்னை இன்சொல் அமது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் மேலணை குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநேயா டிரேடிங் சீன் பசுந்தளிர். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்கும் நாளைய தளிர் செல்வி வி சகானா. 7:25 சைபாலின் தகவல் நேரம் கேட்கலாம். 7:30 காலை காம்போ நிகழ்ச்சியில் பொது சேவை செய்திகள் ஒளிபலாவரும். நாளை காலை 7:55 நாகப்பட்டினம் டிஆர்ஆர் ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பறவை அன்னை ஏஜென்சியின் அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர். வழங்குபவர் வேளாங்கண்ணி பேராலய அதிபர் பேரருட் திரு சி இருதயராஜ் அவர்கள். 8:05 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் துள்ளி வரும் பாட்டு, வைக்கிங் பனியல் பிரிப்ஸின் துள்ளி வரும் பாட்டு கேட்கலாம். இதுவரை ஒளி விழா வந்தது லைட் ஹவுஸ். இன்னும் சில நொடிகள் தொடர்வது விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் சென்னையிலிருந்து.

0: less premium, more bonus, most suitable for your loved ones. RPLI, nothing better than this.
1: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
2: பாதி ராத்திரியில எஸ்எம்எஸ் ஆ?
3: கேஒய்சி அப்டேட் செய்யவில்லை என்றால் உங்கள் அக்கவுண்ட் பிளாக் ஆகிவிடும்.
2: பிளாக் ஆக கூடாது, லிங்க் கிளிக் பண்றேன்.
4: இருங்க, செக் பண்ணீங்களா? லிங்க் பாதுகாப்பானதா? அனுப்பியது உங்க பேங்க் தானா?
3: கேஒய்சி அப்டேட்டுக்காக முன்பின் தெரியாத லிங்கை தொட்டா திருடங்களுக்கு உங்க அக்கவுண்ட் கதவை திறக்கிற மாதிரி. அவசரத்தில் மோசடியில் சிக்காதீர்கள். போலி கேஒய்சி அப்டேட் லிங்கை தவிருங்கள். ஆர்பிஐ சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். உயர்கல்வியில் பெண்கள் சாதனை படைத்து வருவது பாராட்டுதலுக்குரியது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். போதையில்லா இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பூம்புகாரில் கடலடி அகழாய்வு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். குளறுபடிகளுக்கு இடம் தராமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை திமுக வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, இரண்டு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மாணவர்களை பொறுப்புள்ள குடிமக்களாக மாற்ற வேண்டிய கடமையும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். குவஹாட்டியில் கல்லூரி ஒன்றின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்று அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியில் தரமான கல்வி, ஆராய்ச்சி மற்றும் நற்பண்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார். உயர்கல்வியில் பெண்கள் சாதனை படைத்து வருவது பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். மாணவர்கள் போதைப்பொருள் பயன்பாட்டினை தவிர்த்து ஆரோக்கியமான வளமான இந்தியாவை உருவாக்க பங்களிக்க வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். போதையில்லா இந்தியாவை அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கோவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் 189,000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். இன்று சண்டிகரில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச பல்லுயிர் பெருக்க வாரியங்களின் தேசிய அளவிலான 2 நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். தேசிய அளவில் அறிவிக்கப்பட்ட நெறிமுறைகளை மாநில பல்லுயிர் பெருக்க வாரியங்கள் முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு புபேந்தர் யாதவ் கேட்டுக்கொண்டார். பூம்புகார் கடல் பகுதியில் 3 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்குள் புதைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க பொக்கிஷங்களை கண்டறியும் வகையில் கடலடி அகழாய்வு பணிகள் தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். பூம்புகாரில் 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகளை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
7: அகழ்வாராய்ச்சி இந்த தொடங்கி வச்ச இந்த பீரியட்ல பார்க்கும் பொழுது இந்த பானை ஓடுகள் வந்து நிறைய தென்பட்டது. இந்த பானை ஓடுகள்ங்கிறது எர்த்வேன்னு சொல்லுவோம். அது 2-3 வகையா இருக்கு. அதெல்லாம் எடுத்து நாங்க ஆராய்ச்சியில அந்த இது டேட்டிங்ல அனுப்ப போறோம். ஒண்ணு, நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய பானை ஓடுகள், அது வந்து அதோடைய வடிவம் நிறத்தை பார்க்கும் பொழுது கட்டாயமாக அது ஒரு சங்க காலத்தை சென்றதா இருக்கலாம். 2, பல நாடுகள் பல நகரங்களிலிருந்து வந்த பானை ஓடுகள் எல்லாம் கிடைக்குது. அப்ப இது ஒரு வணிக நகரம், இது பல நாடுகளின் பண்பாட்டு நகரம், இது ஒரு கலை நகரம், இது ஒரு மாபெரும் பொக்கிஷமான ஒரு நகரம் என்பது தெரிய வருகிறது. ஒருவேளை அது கப்பல்ல இருந்து கூட கீழே விழுந்திருக்கலாமே. அந்த இடத்துல மனிதர்கள் வாழ்ந்துருவதுக்கு என்ன ஆதாரம் நம்ம பார்க்கிற பொழுது பானை விடலாம். ஆனா அங்க போகும் பொழுது கல் ஸ்ட்ரக்சர்ஸ் இடங்கள்ல தென்பட்ட ஆதாரங்களையும் நம்ம வந்து எடுத்து இது பண்ணிருக்கிறோம். பூம்புகாரில் கடல் அகழ்வாராய்ச்சி தொடரும், புதிய சரித்திரம் உச்சத்தை தொடும். மீண்டும் மீண்டும் தமிழர்கள் இந்த உலகத்துக்கே நாகரிகத்தின் தாய்மொழியாக இருந்தார்கள் என்பதை உண்மை வெளிவரும்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி

மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். குளறுபடிகளுக்கு இடம் தராமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதர பிற்படுத்தப்பட்டோரின் உரிமையை காக்க சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இந்த பணிகள் குறித்து மாநில அரசுகளுடன் கலந்தாலோசித்து சாதிகளின் பட்டியலை பெற்று அதன் அடிப்படையில் அவற்றில் ஒன்றை தேர்வு செய்யும் வாய்ப்பை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கு மாறாக பொதுமக்கள் கூறும் சாதியின் பெயரை பதிவேற்றுவது குழப்பங்களுக்கு வழிவகுக்கும் என்றும் திரு மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சென்னைக்கான புதிய விமான நிலையத்திற்கு செய்யூர் அல்லது கும்மிடிப்பூண்டியை தேர்வு செய்வதை விட பரந்துரையே மறுபரிசீலனை செய்யுமாறு பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை முதலமைச்சர் உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் சி என் அண்ணாதுரையின் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் குறித்தும் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. கர்நாடகம் தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்க வாய்ப்பு இல்லாததன் காரணமாக காவிரி டெல்டா விவசாயிகள் சம்பா சாகுபடியை தொடங்கலாமா என்பது குறித்து தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், கல்லணையிலிருந்து திறக்கப்படும் நீர் கடைமடை பாசன பகுதிகளை சென்றடைவதற்கு எவ்வித உத்தரவாதமும் இல்லாத சூழல் நிலவுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக காவிரியில் தடையின் தண்ணீர் வழங்குவதற்கு மாற்று திட்டங்கள் உள்ளதா என்பது குறித்தும் தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழையில் நனைந்து வீணாகும் நெல் மணிகளை பாதுகாக்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பல்வேறு பகுதிகளில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் சாலையோரங்களிலும் திறந்த வெளியிலும் குவித்து வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக நெற்பயிர்கள் முழுவதுமாக வீணாகியுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு மற்றும் நிவாரண உதவிகளை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். திறந்த வெளியில் வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகளை பாதுகாப்பான கிடங்குகளுக்கு உடனடியாக மாற்ற வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். மாவட்ட செய்திகள். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா வரும் 17 தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான பூர்வாங்க பூஜைகள் இன்று தொடங்கின. நாகை மாவட்டம் சிக்கல் செல்லமுத்து மாரியம்மன் கோவில் திரு தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. வார விடுமுறையையொட்டி குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் இன்று குவிந்தனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இதுவரை 60,000 மேற்பட்ட தெரு நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை பிக்கிள் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்ற இப்போட்டியின் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் பூர்வன்ஷ் பட்டேல் தங்கப்பதக்கம் வென்றார். சிறார் குழு பிரிவில் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. 14 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வீர் அர்பித் ஷாவும், 18 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் இரட்டையர் பிரிவில் தியா மட்டிப்பட்டி தத்லா ஆஷிர்தா ராஜு இணையும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி சிண்ட்ரல்லா தாஸ் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-21, 21-13, 21-17 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜியாங் யூ ஜி டிங்

0: அணியை வென்றது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா ஜப்பான் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 3 கோல் அடித்தன. மகளிர் பிரிவில் இந்தியா 11-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 7-5, 7-6 என்ற செட் கணக்கில் நியூசிலாந்தின் ஐசக் பெக்ராஃப்டை வென்றார். போலந்தில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் யஷஸ் ரெட்டி பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உயர்கல்வியில் பெண்கள் சாதனை படைத்து வருவது பாராட்டுதலுக்குரியது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். போதையில்லா இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பூம்புகாரில் கடலடி அகழாய்வு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். குளறுபடிகளுக்கு இடம் தராமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை திமுக வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:40. நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியினை வழங்குபோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஹோஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குபோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
3: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
4: தொடர்புக்கு 8925936936.
0: மேலும் நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் புதுச்சேரி பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங்.
5: அனுபவ வாய்ந்த கல்வியாளர்களால் தொடங்கப்பட்ட பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூரில் தற்பொழுது அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
6: பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூரில் ஒரு புதிய உதயம்.
5: அனுபவம் மிக்க ஆசிரியர் பெருமக்கள் நவீன வகுப்பறை மற்றும் ஆய்வக வசதி, பாதுகாப்பான வேன் வசதி, சுகாதாரமாக அமைப்பெற்ற ஹாஸ்டல் மற்றும் கேண்டீன் வசதி அமைந்துள்ளன. தற்பொழுது அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
6: தொடர்புக்கு 9943707438 மற்றும் 9943913785. பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூர்.
7: நலமாய் வாழ ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள்.
8: மக்கள் அனைவருமே டயட் டயட்னு சொல்றாங்க. டயட்ல இருக்கனா என்ன, சாப்பிடாம இருக்கதான் டயட்டா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. டயட்னா ப்ராப்பர் செலெக்ஷன் ஆஃப் ஃபுட், செலக்ட் பண்ணி நம்ம சாப்பிடணும். அவங்கவுங்க பாடிக்கு ஏத்த மாதிரி, அவங்கவுங்க கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி செலக்ட் பண்ணி சாப்பிடறது தான் டயட்னு சொல்லுவோம். மற்றபடி மக்கள் எல்லாமே தப்பாவே நினைக்கிறாங்க. டயட்னா சாப்பிடாமே இருக்கிறது, நான் டயட் கண்ட்ரோல்ல இருக்கேன் அப்படின்ட்டு சாப்பிடாமே இருக்கிறது. அந்த மாதிரி சாப்பிடாமே இருக்க கூடாது. காலையில பிரேக்ஃபாஸ்டை ஸ்கிப் பண்ணுவாங்க, அது கண்டிப்பா பண்ணவே கூடாது. காலை உணவு ரொம்ப முக்கியம். நைட் ஃபுல்லா ரெஸ்ட்ல இருந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம கட்டாயம் வந்து ஸ்கிப் பண்ணாம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணோம் அப்படினா அந்த டே வந்து நம்ம ஆக்டிவா இருக்க முடியாது, நம்ம சோர்வா இருப்போம், எந்த வேலையும் நமக்கு ஈஸியா தெரியாது, கஷ்டமா தெரியும். அதனால நம்ம என்ன பண்ணோம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கட்டாயம் ஸ்கிப் பண்ணவே கூடாது. குழந்தையா இருக்கட்டும், ஸ்கூல் போறவங்களா இருக்கட்டும், அடலசன்ஸ் பீரியடா இருக்கட்டும், எந்த ஸ்டேஜ்லயுமே வந்து அந்த ஹோல் டே வந்து ஆக்டிவா எனர்ஜெட்டிக்கா இருக்கிறது கட்டாயம் அவங்க வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாம சாப்பிடணும். அடுத்து நம்ம பார்க்க போறது நியூட்ரிஷன் ஃபார் ஓல்டேஜ். முதியவர்களுக்கு கட்டாயம் ஊட்டச்சத்து தேவைப்படும். அந்த நேரத்தில் அவங்க ரொம்பவே சோர்வா, ரொம்பவே அன்ஹாப்பியா தான் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம பார்த்து பார்த்து கவனிச்சு அவங்க எதையுமே அவங்களா கேட்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும், பெரியவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நம்மளே தெரிஞ்சு அவங்களுக்கு நம்ம கேட்டு கேட்டு ஒன்று ஒன்றும் கொடுக்கணும். அந்த முதுமையில் அவங்களுக்கு பற்கள் பலவீனமாகும், உமிழ்நீர் சுரப்பு குறையும், பசி எடுக்காது, செரிமானம் மெதுவாகும், இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் சிம்டம்ஸ்லாம் இருக்கும்போது

0: உங்களுக்கு என்ன மாதிரியான உணவுகள் நம்ம தரலாம் அப்படின்னா, ஓல்ட் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி மென்மையான உணவுகளை, அது வந்து நம்ம மென்மையான உணவுகள்ங்கும் போது சாஃப்ட் டயட்னு சொல்கிறோம், தெராப்பட்டிக் டயட்ஸில் இதெல்லாம் வரும். தெராப்பட்டிக் டயட்ஸ்னால் யார் யாருக்கு என்ன மாதிரி டிசீஸஸ்க்கு என்னென்ன நம்ம கொடுக்கலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி ஓல்ட் ஏஜுக்கு நம்ம என்ன மாதிரி டயட் கொடுக்கணும் அப்படின்னா, சாஃப்ட் டயட் தான் நம்ம கொடுக்கணும். மெல்றத்துக்கு கஷ்டமாக இல்லாமல் நல்ல குழைவாக சாதம் கொடுக்கணும். இட்லி, இடியாப்பம், பருப்பு கடைசல், சூப்பு வகைகள், இது மாதிரி அவங்களுக்கு மென்மையான உணவுகளை, அவங்க ஈஸியா சாப்பிடக்கூடிய உணவுகளை நம்ம கொடுக்கணும். எலும்பு தேய்மானத்தை தடுக்கணும். அந்த வயசுல வந்து ரொம்பவே எலும்பு தேய்மானம் ஆகி நடக்க முடியாது, சோர்வா இருப்பாங்க. அந்த வயதான காலத்துல ஆஸ்டியோபோரோசிஸ் வராம இருக்க கால்சியம் மற்றும் வைட்டமின் டி ரொம்ப முக்கியம். பால், ராகி கூழ், முட்டையோட வெள்ளக்கரு, இதெல்லாம் தினமும் அவங்களுக்கு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கும், வயதான காலத்தில் கட்டாயம் இந்த ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை தவிர்க்கிறதுக்கு நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை அவங்களுக்கு கொடுக்கணும். நிறைய காய்கறிகள், நல்ல பழுத்த பழங்கள், அதாவது வாழைப்பழம், பப்பாளி, இந்த மாதிரி ஈஸியாக அவங்க அப்படியே வழவழன்னு அப்படியே அவங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி நம்ம கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் வயசானவங்களுக்கு தாகம் எடுக்கிற உணர்வு கம்மியாயிடும், அதனால அவங்க கேட்கவே மாட்டாங்க. வாயை திறந்து இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு அப்பப்போ நம்ம தண்ணீர், மோர் அந்த மாதிரி இடையில குடிக்க கொடுக்கணும். உப்பு மற்றும் காரத்தை ரொம்ப குறைச்சுக்கணும். அவங்க மனசும் உடம்பும் சந்தோஷமா இருந்தாலே சத்துக்கள் உடம்புக்கு நல்லா கிடைக்கும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்கினார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர். பிரியவதனா அவர்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம் குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது
0: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் புதுச்சேரி பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங்
3: அனுபவ வாய்ந்த கல்வியாளர்களால் தொடங்கப்பட்ட பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூரில் தற்பொழுது அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது

மேற்கு உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், பூமியின் வெப்பத்தை தணிப்போம், நெகிழி தவிர்ப்போம், நிலத்தில் நஞ்சை ஒழிப்போம். உங்கள் நலனில் அக்கறையோடு ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நேரிலினை கேட்டு ரசிக்கலாம். நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் இசை தோரிகை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரன் நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூரா சன்ஸ் நாகப்பட்டினம்.

0: வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கிறங்க ஆடி தள்ளுபடி செப்டம்பர் 6 வரை நீட்டிப்பு. இப்போதே 10% தள்ளுபடியில் ஆடுகளை வாங்கி உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துங்கள். திருச்சி சாரதாஸ்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நீர்களுக்கு உளம்கிணிந்து நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி நாகை மூராசனத்தின் ரெடிமேட்
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: நேற்று நாளை காலை 6:15 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி செட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உள்ளவர்களுக்கு கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி செட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ்.
3: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
4: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா பெங்களூர் எண்ணெயின் இன்சொல்லும் போது கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா பெங்களூர் எண்ணெய். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு பெங்களூர் எண்ணெய்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் மேலனி குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸின் பசுந்தளிர் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலை அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் மேலனை குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ்.
6: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலனை குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ்.
7: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
8: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசிட்டார் ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார் சாமி உளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மாலை 5:00 நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணல் மெட்டல் ஸ்டோரின் உலாவரம் நேரம் உளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசிட்டார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்க உளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். நேற்று நாளை காலை 9:15 ஆக்கூர் முக்குட்டு மயிலாடுதுறை அபிராமி ட்ரேடர்ஸ் செமினார் கோவில் பிரீத்தி ஃபென்சிங்கின் ஆலய உலா, தரங்கம்பாடி வட்டம் பொன்சை அருள்மிகு மலையான் மடந்தை சமேத அருள்மிகு நல்துணை ஈஸ்வரர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஆக்கூர் முக்குட்டு மயிலாடுதுறை அபிராமி ட்ரேடர்ஸ் செமினார் கோவில் பிரீத்தி ஃபென்சிங்.
9: மயிலாடுதுறை காவேரி நகர் RGK இன் அபிராமி ட்ரேடர்ஸ்.
10: தரமான பொருட்களை கொண்டு மெஷின் மேட் கான்கிரீட் போஸ்ட் மூலம் கம்பி வேலி அமைத்து தருகிறோம்.
11: பிரீத்தி ஃபென்சிங் தமிழர் கோயில்.
12: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
13: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இது

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நாகப்பட்டினம் நம்பியார் நகர் புதிய கடற்கரையில் வரும் செவ்வாய்க்கிழமை மாலை 5:30 நடைபெறும் அருள்மிகு அதிபத்த நாயனார் கடலில் தங்கமின் விடும் விழாவிற்கு அனைவரையும் வருக வருகவன அன்போடு அழைக்கின்றார்கள். அதிபத்த நாயனார் அவதரித்த திருநூலைப்பாடி எனும் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் நாகப்பட்டினம்.
5: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது இசைத்தூரிகை நிகழ்ச்சியில் நீ ஒழிக்கும் பாடலின் படம் வேட்டைக்காரன்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: நிகழ்ச்சியில் நிறைவாக வருகிறது வில்லு படத்திலிருந்து.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் வைக்கிங் பலியன்கள் பிரிப்ஸின் இசை தூரிகை. இந்நிகழ்ச்சியின் விளம்பர தர நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ்.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.

0: நேற்று இன்னும் சில நொடியில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா சவுதி அரேபியா இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் 5 மாடி கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், 6 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். மணிப்பூரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ரஷ்யா யுக்ரைன் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுக்கள் நடத்த அமெரிக்க சிறப்பு பிரதிநிதிகள் கியூ நகருக்கு சென்றுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தொழிலாளர் நலன் மற்றும் மனிதவள மேம்பாட்டு துறைகளில் இந்தியா சவுதி அரேபியா இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ள வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் ரியாத்தில் இன்று அந்நாட்டு அமைச்சர் திரு அகமது பின் சுலைமான் அல் ரஜியுடன் நடத்திய பேச்சுக்களின் போது இந்த முடிவு செய்யப்பட்டதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் திறன் மேம்பாடு, சுற்றுச்சூழல் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் அமைச்சர் அந்நாட்டு உயர் அதிகாரிகளுடன் விவாதிக்கவுள்ளார். சவுதி அரேபியாவில் பணியாற்றும் இந்திய தொழிலாளர்கள், இந்திய வம்சாவளியினர் மற்றும் தொழிலதிபர்களையும் திரு கீர்த்தி வர்தன் சிங் சந்தித்து பேச உள்ளதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் 5 மாடி கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், 6 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். மாணவர்கள் அதிக அளவில் தங்கியிருந்ததாக கருதப்படும் இக்கட்டடத்தின் இடிபாடுகளில் சிக்கியுள்ள எஞ்சியவர்களை மீட்கும் பணியில் 18 தீயணைப்பு வண்டிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்து தில்லி துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜித் சிங் சாந்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சம்பந்தப்பட்ட அனைத்து துறையினரும் ஒருங்கிணைந்து மீட்புப் பணியை விரைந்து மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளார். நிலைமை உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மீட்புப் பணிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இடிபாடுகளில் சிக்கியிருப்போரை பத்திரமாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருகிலுள்ள கட்டடங்களில் வசிக்கும் மக்களும் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர், 2 பேர் காயமடைந்தனர். அம்மாநிலத்தின் சுராச்சந்த்பூர் மாவட்டத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் ராணுவம் மற்றும் அசாம் ரைபிள்ஸ் படைப்பிரிவினர் கூட்டாக மேற்கொண்ட சோதனையின் போது ஐக்கிய குக்கி தேசிய படையைச் சேர்ந்த தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அப்பகுதியில் இருந்த முகாம்களில் நடத்தப்பட்ட சோதனையின் போது AK-56 ரக துப்பாக்கிகள், தோட்டாக்கள், கையெறி குண்டுகள், சீருடைகள், தகவல் ஒளிபரப்பு சாதனங்கள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டுள்ளது. அப்பகுதியில் மேலும் தீவிரவாதிகள் பதுங்கி உள்ளனரா என்பதை கண்டறிய மலையடிவார கிராமங்களில் தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தேவையான நிலக்கரி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நிலக்கரி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு போதிய நிலக்கரி ஒதுக்கீடு செய்யாததால் அம்மாநிலத்தில் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்தியை மறுத்துள்ளது. பஞ்சாபில் உள்ள மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தாமதமின்றி நிலக்கரி எடுத்துச் செல்லும் வகையில் பல்வேறு கட்டுப்பாடுகளிலிருந்து தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பஞ்சாப் உட்பட நாடு முழுவதும் தடையற்ற மின் உற்பத்தி செய்ய ஏதுவாக போதிய நிலக்கரி ஒதுக்கீடு செய்ய கோல் இந்தியா

0: நிறுவனம் உறுதி பூண்டுள்ளதாகவும் நிலக்கரி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆந்திர மாநிலத்தில் உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மேயர், நகரமன்ற தலைவர் பதவிகளுக்கு நேரடி தேர்தல் நடத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான நெறிமுறைகளையும் அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி மாநகராட்சி மேயர், நகரமன்ற தலைவர், நகர பஞ்சாயத்து தலைவர் மற்றும் வார்டு கவுன்சிலர் பதவிகளுக்கு நேரடி தேர்தலும், துணை மேயர், நகரமன்ற துணைத் தலைவர் பதவிகளுக்கு மறைமுக தேர்தலும் நடத்தப்படும். இவர்களது பதவிக்காலம் 5 ஆண்டுகளாகும். இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் ஷெட்யூல் வகுப்பினர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்க ஏதுவாக வரும் 8ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை இந்த பிரிவுகளைச் சேர்ந்த வாக்காளர் எண்ணிக்கையை கணக்கெடுக்கும் பணி மேற்கொள்ளப்படும் என்றும் ஆந்திர அரசு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குஜராத்தை போதைப்பொருள் பயன்பாடு இல்லாத மாநிலமாக மாற்றும் வகையில் அனைத்து மாவட்டங்கள் மற்றும் மாநகரங்களிலும் 7 நாட்களுக்குள் போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு பிரிவுகளை அமைக்க அம்மாநில காவல்துறை முடிவு செய்துள்ளது. இதற்கான உத்தரவை குஜராத் காவல்துறை தலைமை இயக்குநர் திரு ஞானேந்திர சிங் மாலிக் பிறப்பித்துள்ளார். இதன் மூலம் போதைப்பொருள் கடத்தல் விற்பனை தொடர்பான குற்ற வழக்குகளை இந்த பிரத்யேக பிரிவினர் விரைந்து விசாரிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாநிலத்தில் போதைப் பொருட்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் கடும் நடவடிக்கை காரணமாக கடந்த 5 ஆண்டுகளில் 3700 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 5346 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் குஜராத் காவல்துறை தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11 அதிகரித்துள்ளது. பாதிக்கப்பட்ட மேலும் பலர் பந்தல்கன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் சாகர் மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இம்மாநிலத்தின் சாகர் மாவட்டம் பந்தா தாலுகாவில் நிகழ்ந்த இச்சம்பவம் குறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் இதற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இதையடுத்து மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இப்பகுதியில் செயல்பட்டு வந்த 6 மதுபான கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதுடன் அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த மதுபானங்களும் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுக்கள் நடத்த அமெரிக்க சிறப்பு பிரதிநிதிகள் இன்று கீவ் நகருக்கு சென்றுள்ளனர். அமெரிக்க பிரதிநிதிகள் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜேரட் குஷ்னர் ஆகியோர் மாஸ்கோவில் நேற்று நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து யுக்ரைன் மீதான தாக்குதல்களை 3 நாட்களுக்கு நிறுத்தி வைக்க ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் உத்தரவிட்டுள்ளார். அதேபோன்று ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதல்களை 3 நாட்களுக்கு நிறுத்தி வைக்க தயார் என்று யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் செலன்ஸ்கியும் அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா மற்றும் சண்டிகரில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லியில் மிதமானது முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம், மேற்குவங்கம், பீகார், உத்தராகண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலும் நாளை வரை இதே நிலை நீடிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட் மற்றும் சத்தீஸ்கட்டில் நாளை வரை இடியுடன் கூடிய மழை தொடரும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-21, 21-13, 21-17 என்ற செட் கணக்கில் சீனாவின் சியாங் யூ ஜீட்டிங் இணையை வென்றது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இன்று இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. போலந்தில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஏஷா ஷெட்டி பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-12 என்ற செட் கணக்கில் போலந்தின் ஜாகப் மசூரக்கை வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியின் தகுதி

சுற்றில் இந்தியாவின் ஷீதல் தேவி முதலிடத்தை பிடித்தார். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதீர்த்தா முகர்ஜி சிண்ட்ரல்லா தாஸ் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. உலகக்கோப்பை பிக்கில் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, இரண்டு வெண்கலப்பதக்கம் வென்றது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா ஜப்பான் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 3 கோல் அடித்தன. மகளிர் பிரிவில் இந்தியா 11-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா சவுதி அரேபியா இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் 5 மாடி கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், 6 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். மணிப்பூரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ரஷ்யா யுக்ரைன் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுக்கள் நடத்த

0: நாடுகளும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் 5 மாடி கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், 6 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். மணிப்பூரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ரஷ்யா யுக்ரைன் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுக்கள் நடத்த அமெரிக்க சிறப்பு பிரதிநிதிகள் கியூ நகருக்கு சென்றுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. நேரில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
2: வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளு கிடங்க ஆடி தள்ளுபடி செப்டம்பர் 6 வரை நீட்டிப்பு. இப்போதே 10% தள்ளுபடியில் ஆடுகளை வாங்கி உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துங்கள். திருச்சி சாரதாஸ்.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசீ கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.5 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
1: நேர்கள் இணை கேட்கலாம். காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
6: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அதிக மக்கசோலை அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டு
7: சூப்பர் கோல்டு உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன்.
8: உழவர்களுக்கு
9: என்ன ரவிதி அக்கா, நீங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்கீங்க. பாவம் உமாக்கா அவ்வளவு வருத்தத்துல இருக்காங்கல்ல, நீங்க போய் பாத்தீங்களா? ஏதாவது ஆலோசனை சொன்னீங்களா?
10: என்ன பொங்குடி நீனு, அங்கிருந்து வந்து உமாக்கா வருத்தத்துல இருக்காங்க, ஆலோசனை சொன்னீங்களான்னு கேக்குற. என்ன வருத்தம், என்ன ஆலோசனை சொல்லணும்?
9: சரியா போச்சு போங்க. உங்களுக்கு பிரச்சனையே என்னன்னு தெரியாதா?
10: தெரியாதுன்றத தெரியாதுன்னு தானே சொல்லணும். இன்னும் எப்படி சொன்னா உனக்கு புரியும்?
9: சரி நானே சொல்றேன். உமாக்கா வீட்டு மாட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையா? தீவனம் எடுக்க மாட்டேங்குதா, மேய்ச்சலுக்கும் போக மாட்டேங்குதா, பாலும் கறக்க மாட்டேங்குதா, அதான் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க.
10: அடடா, அப்ப என்ன பிரச்சனைன்னு பாக்கணுமே. பார்த்தாதானே ஏதாவது கை வைத்தியமாவது செய்யலாம்.
9: மாட்டுக்கு பால் கட்டி போயிருக்குதாம், மாடும் பால் கறக்கவே விட மாட்டேங்குதாம்.
10: நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும் போது அநேகமா இது மடிவீக்க நோய் பிரச்சனையாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் பூங்கொடி.
9: அப்படி ஒரு பிரச்சனைனா அதுக்கு என்னக்கா செய்யலாம்?
10: இது கறவை மாட்டுக்கு வர்ற பிரச்சனை பூங்குடி. நுண்ணுயிர்களாலையும் பூஞ்சைகளாலையும் இது வரும். இது மாட்டோட மடியில உள்ள பால் சுரக்கிற தன்மையை இழக்க வச்சு மாட்டையே கவலைக்கிடமா ஆக்கிடும்னா பாத்துக்கோ. ஏன் இந்த மடிவீக்க நோயை அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோ, இது தீவிரம் அடைஞ்சு காய்ச்சல் அதிகமாகி மாட்டோட உயிருக்கே ஆபத்தான நிலைமை கூட ஏற்படும். இந்த மடிவீக்க நோய் அதிகரிச்சுட்டே போனுச்சுன்னா மடிசல்கள்லாம் அழிஞ்சு மடியிலிருந்து துர்நாற்றம் கூட வீசும்.
9: கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. இதுக்கு என்னதாங்கா தீர்வு?
10: இதுக்கு அருமையான தீர்வை கை வைத்தியமாவே செஞ்சிடலாம் பூங்கொடி. எல்லார் வீட்லயும் இருக்கும்ல சோற்றுக்கட்டால, அத ஒரு 250 கிராம், அதாவது ஒரு மடல்னு வச்சுக்கோ, ஏன் அதை எடுத்துக்கணும். மஞ்சள் பொடி ஒரு 50 கிராம் எடுத்துக்கணும். சுண்ணாம்பு இருக்கு பாத்தியா?
9: சுண்ணாம்பா? இந்த வீட்டுக்கெல்லாம் வெள்ளை அடிக்கிறப்ப பயன்படுத்துவாங்கல்ல அந்த சுண்ணாம்பு சொல்றீங்களா
10: பூங்கொடி? அது இல்ல, வெத்தலை பாக்கு கூட போடுவாங்கல்ல.
9: ஆமா,
10: அந்த சுண்ணாம்ப சொன்னேன், அது ஒரு 15 கிராம், ஒரு கொட்டைப்பாக்கு அளவுன்னு வச்சுக்கோ. ஏன்
9: சரி இதெல்லாம் எப்படி எடுத்துக்கணும்?
10: இப்போ சோற்றுக்கற்றாழைய என்ன பண்ணும்னா, மடலோட 2 புறமும் அதுல இருக்கும் பத்தியா முட்கள்லாம் அதெல்லாம் நீக்கிடணும். பிறகு சின்ன சின்ன துண்டா நறுக்கி நல்லா அரைச்சுக்கணும். மஞ்சள் தூள், சுண்ணாம்பு இது கூட சேர்த்து நல்லா கலக்கி, இன்னும் சொல்ல போனா ஒரு அரவை கூட கொடுத்துக்கலாம். இந்த கலவை கெட்டியா இருக்கும். இதுல ஒரு கையளவு எடுத்து ஒரு 200 மில்லி லிட்டர் தண்ணியில கலந்துக்கணும்.
9: கலந்துக்கிட்டு என்னக்கா பண்ணணும்? மாட்டுக்கு கொடுக்கணுமா?
10: அவசரப்படாத பூங்கொடி, இது

0: மாட்டுக்கு கொடுக்கற மருந்து கிடையாது. எந்த மாடு மடிவீக்க நோயால பாதிக்கப்பட்டிருக்கோ அதோட மடிக்காம்புல உள்ள பாலை எவ்வளவு முடியுமோ கறந்து எடுத்துடணும். பிறகு வெது வெதுப்பான தண்ணீர்ல மஞ்சள் பொடிய கலந்து மடிய நல்லா கழுவணும்.
1: கழுவுன பிறகு
0: இப்ப நம்ம கலக்கி வச்சிருக்கோம் பாத்தியா, சோற்று கற்றாழ, மஞ்சள் பொடி, சுண்ணாம்பு, இந்த கலவைய அந்த கலவைய கை முழுக்க எடுத்து பாதிக்கப்பட்ட இடம், பாதிக்கப்பட காத்திருக்கிற இடம் அப்படின்னு எல்லா இடத்துலயும் தடவணும்.
1: இப்படி எத்தனை நாளைக்கு தடவணும்?
0: ஒரு நாளைக்கு 6 முறையிலிருந்து 8 முறை வரைக்கும் தடவலாம். மடிவிக்கும் சரியாகிற வர தடவலாம்.
1: அடேங்கப்பா, இவ்வளவு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஒன்னொன்னா சொல்லுங்களேன்.
0: பூங்குடி, இதுக்கான தீர்வை ஒன்னொன்னா நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள உமா வீட்டு மாட்டோட மடிவிக்க பிரச்சனை பெருசாயிடும். பூங்குடி, நீ ஒரு முறை போய் நான் சொன்னதை உமா கிட்ட சொல்லிட்டு அந்த மாட்டுக்கு தீர்வு செய்யுங்க. அதுக்கு பிறகு ஃப்ரீயா இருக்கும் போது வா, கண்டிப்பா மத்த மத்த விஷயங்களையும் சொல்றேன்.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு ரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியவர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், காரைக்கால்.
3: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமை இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மக்கசூழி அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்,
5: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: நேரில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரை பண்பலை 100.3.
6: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்.
7: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம்.
8: தேவையான எரிபொருளை அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ், சரக்கு லாரி, மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருதுல்ல. இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
9: தாத்தா, ONGCனால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
10: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
8: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
10: நம்ம கிராமத்துல மேல்நிலை தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
9: அப்போ ONGC நல்லதான் கொடுத்தது, நமக்காக கொடுத்தது.
7: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
1: சுபாக்கா, என்ன உங்க வீட்டுல புதுசா கோழி வாங்கிருக்கீங்களா? கோழி கூட கவுத்து கிடக்குது.
11: ஆமா பூங்குடி, நல்ல முட்டை இடுற கோழியா வாங்கி வளர்க்கலான்னு இருக்கேன். விசாரிச்சு பார்த்தா ஒரு ஒரு கோழியும் எவ்வளவு விலை சொல்றாங்க.
1: அப்போ நாட்டுக்கோழின்னா உங்களுக்கு சும்மா தருவாங்களா என்ன?
11: ஏன் பூங்குடி, உங்க வீட்டுல முட்டை இடுற கோழி இருந்தா எனக்கு ஒண்ணு கூட.
1: சுபாக்கா, நான் நாட்டுக்கோழி தான் வளர்த்துட்டு வரேன், ஆனா முட்டை விடுற பருவத்துல எந்த கோழியுமே இல்ல.
11: ஓ அப்படியா? சரி பூங்குடி, நாட்டுக்கோழிக்கு மட்டும் ஏன் இவ்வளவு விலை விக்குது?
1: ஓ, அப்ப நாட்டுக்கோழியை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா?
11: தெரியாது பூங்குடி.
1: என்ன சுபாக்கா இப்படி சொல்றீங்க? இன்னைக்கு கூட நம்ம விவசாய நிகழ்ச்சியில நாட்டுக்கோழி வளர்ப்பில் வெற்றி பாதன்னு நாகப்பட்டினம் மாவட்டம் தேத்தாக்குடி கே பன்னீர்செல்வம் அப்படின்றவங்க பேச இருக்கிறாங்களாம்.
11: ஓ அப்படியா? சரி, அப்ப நிகழ்ச்சியை கேட்டு நாட்டுக்கோழியோட சிறப்பியல்பு, நாட்டுக்கோழியை எப்படி வளர்க்கணும் இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறேன்.
1: வணக்கம் நேர்களே. உணவளிக்கும் கரங்களை போற்றும் இந்த விவசாய நிகழ்ச்சியில நம்மளை சந்திக்க ஒரு விவசாயி

0: இருக்காங்க, அவங்கள இப்ப சந்திக்கலாம். வணக்கம் ஐயா.
1: வணக்கம் மேடம்.
0: முதல்ல உங்களை பத்தின அறிமுகம் நேர்கிட்ட பகிர்ந்துக்கோங்க ஐயா.
1: நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுக்கா தேத்தாக்குடி தெற்கு கிராமத்தில் வந்திருக்கேன். என்னுடைய பெயர் பன்னீர்செல்வம்.
0: ஐயா, நீங்க நாட்டுக்கோழி வளர்ப்புல வந்து சிறந்து விளங்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம். நீங்க எந்த நாட்டுக்கோழியை தேர்ந்தெடுத்து வளர்த்துட்டு இருக்கீங்க ஐயா?
1: கஜா புயலுக்கு பிறகுதான் கோழி வளர்க்க ஆரம்பிச்சேன். வேதாரண்யம் பகுதி மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது. எங்களுடைய வளநாடு இயற்கை வேளாண்மை கூட்டமைப்பின் சார்பில் அன்றைக்கு இருந்த நபார்டு ஏஜிஎம் பிரபாகரன் அவர்களை கூப்பிட்டு நாங்கள் பேச வச்சோம். அவர்கிட்ட சொன்னோம், வேதாரண்யம் பகுதி மிகவும் பின்தங்கி போயிருக்கு, இந்த கஜா புயலில் எங்களுக்கு ஏதாவது வாழ்வாதார நபார்டு மூலம் பண்ணுங்கன்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிட்டோம். அடுத்த நாளே அவர் எங்கள் ஏரியா வந்து சுற்றி பார்த்துட்டு, சரி இப்போதைக்கு உங்களுக்கு அர்ஜெண்டாக ஏதாவது ஒன்று பண்ணணும்னா கோழி வளவுங்க, அதுக்கான ஏற்பாட்டை நாங்கள் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நாகப்பட்டினத்தில் இருக்கிற வேளாண்மை கால்நடை உதவி ஆராய்ச்சி மையத்திலிருந்து டாக்டர் சுரேஷ் அவர்களை கூப்பிட்டு எங்கள்கிட்ட ஒரு 50 விவசாயிகளை தேர்ந்தெடுத்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. 15 நாள் ட்ரைனிங் கொடுத்து எங்களுக்கு வந்து கோழி குஞ்சு தேவையான வளர்ப்புக்கு தேவையான ஆரம்பத்துக்கு தேவையான கூண்டு தண்ணீர் தொட்டி அனைத்தையும் கொடுத்தாங்க. கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தினாங்க. அதில் ஆரம்பித்தது தான் என்னுடைய கோழி வளர்ப்பு. அன்றைக்கு அவங்க கொடுத்தது கிராமப்பிரியாங்கிற இனம். அந்த கிராமப்பிரியா இனத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருடத்திற்கு குறைந்தபட்சம் 240 முட்டைகளிடும். ஒரு 100 தாய் கோழிகளை வச்சுக்கிட்டாலே ஒரு குடும்பத்துக்கு எந்த விதமான இதுவும் இல்லாமல் ஒரு புருஷன் பிள்ளாட்டி ரெண்டு பிள்ளைங்கள் காலம் ஓட்டுற அளவுக்கு ஒரு ஜீவாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான இனம். அது இல்லாமல் இப்போ எங்களுக்கு அவங்க சொன்னது வந்து பெரிய பண்ணை முறை வளர்ப்புலாம் இல்லைம்மா. எங்களுக்கு அவங்க சொல்லி கொடுத்தது ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்மணி அதை கடைபிடித்து வளர்த்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்கு எளிமையான தொழில்நுட்பங்கள். ரொம்ப ஒரு சாதாரண கூலி வேலைக்கு போகிற பொண்ணு கூட கூலி வேலைக்கு போன நேரமோ பாக்கி நேரத்தில் ஒரு 25 கோடியை வளர்த்து அது மூலம் வருமானம் அடையிறதுக்கு என்ன வழியோ அதை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு அதை கொடுத்து ஒரு சின்னோண்டு ஓலை குடிசை போட்டு அதில் ஒரு கூண்டு 5x4 கூண்டு ஒன்று கொடுத்து அந்த கூண்டில் வச்சு இந்த கோழி குஞ்சை வளர்க்க ஆரம்பித்தோம்.
0: அரசாங்கமே உங்களுக்கு
1: எல்லாமே A to Z கவர்மெண்ட்
0: கொடுத்தது. நல்ல வரமா இருந்து அப்ப நபார்டு ஏஜிஎம் சொன்ன சார், இது கொஞ்சம் பரவாயில்ல போல் இருக்கு, எனக்கும் வயசாகி போச்சு, இன்னும் கொஞ்சம் பெருசா ஒர்க் பண்ண முடியாது. இந்த கோழி இன்னும் கொஞ்சம் சிறப்பா வளர்க்கறது ஏதோ ஐடியா சொல்லுங்க சார். அப்பதான் எனக்கு வங்கி மூலம் 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கி கொடுத்தாரு. பக்காவான ஷெட் ஒன்று போட்டு இன்னும் கொஞ்சம் கோழிகளை வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சு இன்றைக்கு வரைக்கும் அந்த கிராமப்பிரியா கோழியை நான் ரொம்ப
1: முட்டை மிக தரமா இருக்கும். 40 கிராம்ல இருந்து 50 கிராம் 55 கிராம் வரைக்கும் முட்டையினுடைய வெயிட் இருக்கும்.
0: வாத்து முட்டை அளவுக்கு பெருசாக இருக்கும்.
1: கொஞ்சம் சின்னது, கோழி முட்டையில கொஞ்சம் பெரிய அளவுல இருக்கும். அதே மாதிரி இந்த கோழிகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் மேடம். அடையே இருக்காது. ஒரு வருஷத்துக்கு 740 முட்டை போடுதுனா 365 நாள் பாக்கினால என்ன பண்ணலாம், பாக்கினால ரெஸ்ட் எடுக்கும் தவிர அடையெல்லாம் இருக்காது. அழகா ஒரு 10 கோழி வளர்த்தீங்கன்னா ரெகுலரா உங்களுக்கு 7 முட்டை 8 முட்டை கிடைச்சிட்டு இருக்கும். அப்போ உங்களுக்கு லாபம் தானே, அந்த வகையில எடுக்கும். இப்ப வந்து ஒரு நாள் குஞ்சு எங்கள்கிட்ட கொடுத்தாங்க. குஞ்சு கொடுக்குற இன்னைக்கு நாங்கள் அந்த குஞ்சுக்கு வந்து வெந்நீரில் 1 லிட்டர் தண்ணிக்கு 10 ml ஒரு லிவர் டானிக், 2 ml ஆன்டிபயோட்டிக் இதை கலந்து தண்ணிக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்கணும் கோழிக்கு. இது வந்து ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி கொடுக்கணும். ஒரு 15 நாளைக்கு வரைக்கும் அந்த கோழிக்கு வந்து நீங்கள் 20 கோழி வளர்க்கினா 20 வாட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு கோழிக்கு 1 வாட்டுன்னு சொல்லுவாங்க வெப்பம், புரடின்னு சொல்கிறது அது. அது நான் ஒரு 60 வாட்டு பல்ப்பை கட்டி உங்கட்டோம்னா அந்த சூட்டில் அது இருந்துவிடும். நல்ல ஒரு கூண்டுகளை வச்சு 60 வாட்டு பல்ப்பை போட்டிங்கன்னா அந்த சூட்டில் தேவைப்படுறப்ப அந்த சூட்டில் வந்து படுத்துக்கணும், தேவையில்லாதப்ப வெளியே போயிடும். அதனால பேப்பர் போட்டு அது தீவனத்தை போட்டிங்கன்னா சாப்பிட்டுக்கிடும். அந்த அளவுக்கு அந்த கோழி குஞ்சு ஒரு 15 நாளைக்கு பராமரிக்கணும்.
0: இந்த பராமரிப்புல நீங்க உங்களுக்கு கொடுத்த பயிற்சி மூலமா தான் கத்துக்கிட்டீங்க.
1: 15 நாள் பயிற்சி. அப்போ வந்து கீழே பேப்பர் போட்டு அதில் தீவனத்தை போடணும். முதல்ல வந்து ஸ்டார்டருங்கிற தீவனம் போடணும், குஞ்சுகளுக்குள்ள தீவனம் போடணும். ஒரு நாளைக்கு முதல் வாரத்துக்கு 10 கிராம் தீவனம் போடணும் மேடம். 7வது நாள் அந்த குஞ்சு ஒவ்வொரு குஞ்சாக பிடிச்சி அதில் F1 ஒரு சொட்டு மருந்து விற்கிது. அந்த F1 சொட்டு மருந்து ஒவ்வொரு சொட்டு கண்ணில் போட்டு விட்டுற வேண்டியது. 2வது வாரத்துக்கு வந்து அந்த கோழி குஞ்சுக்கெல்லாம் ஒரு குஞ்சுக்கு 20 கிராம் வீதம் அந்த தீவனம் போடணும். 14வது நாள் அந்த குஞ்சுக்கு IBD ஒரு சொட்டு மருந்து இருக்குது. விலையெல்லாம் ரொம்ப கம்மி, 30 ரூபா 40 ரூபா தான். அந்த IBD சொட்டு மருந்து வாங்கி ஒவ்வொரு சொட்டு கண்ணில் போட்டுருங்க. 4வது வாரம் 40 கிராம் தீவனம் போடுறீங்க. 4 வாரம் முடிஞ்சோடனே 28வது நாள் லசோட்டாங்கிற சொட்டு மருந்து வாங்குறீங்க. அதை கண்ணில் ஒவ்வொரு சொட்டு போடுறீங்க. அதுக்கு பிறகு 56வது நாள் R2B ஒரு இன்ஜெக்ஷன் அதை வாங்கி ஒரு கோழிக்கு 1/2 ml. அதே ரெண்டு இருக்கு, R2B ஒன்று, R2VK ஒன்று. R2VK வாங்கினீங்கன்னா ரெக்கையில் போடணும், அதை R2B வாங்கினீங்கன்னா சப்பையில் போடணும். இப்போ நான்லாம் சப்பையெல்லாம் போடுறேன், R2B தான் வாங்குறேன். இன்ஜெக்ஷன் போட்டுற வேண்டியது 56வது நாள் போட்டோடனே பிறகு அந்த கூண்டுலேருந்து எடுத்து அதை கீழே தரையில் விட்டுறலாம். அப்போ குஞ்சு ஓரளவு வலுவாகிடும். உங்களுக்கு வந்து காக்கா குருவியெல்லாம் பிடிக்காது.
0: அப்ப எத்தனை கிராம் வெயிட்ல இருக்கும்?
1: 56 நாள் கிட்டத்தட்ட 1.5 கிலோ தாண்டிடும் மேடம், 1.5 கிலோ வெயிட்ட தாண்டிடும். 56 நாளைக்கு மேல 4 மாசம் வரைக்கும் அதுக்கு லேயர் குரோவர்ங்கிற தீவனம் கொடுக்கணும். 2 மாசத்துக்கு ஸ்டார்டர், அடுத்த 2 மாசம் லேயர் குரோவர். ஒரு நாளைக்கு 100 கிலோ தீவனம் கொடுக்கணும். 100 கோழி வளர்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 கிலோ, எனக்கெல்லாம்

0: மூட்டையை பிரிச்சா ரெண்டு நாளைக்கு வராது மேடம். என்கிட்ட இப்ப 300 கோழி இருக்கு, ஒரு நாளைக்கு 30 கிலோ தீவனம் போடணும். என்ன தழையெல்லாம் ஆட்டுக்கு வெட்டியாது கொட்டுற மாதிரி தான் வெட்டி விடாது கொட்டுவேன். கூடையில் அடிச்சு விடாது கொட்டணும்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. பில்லு மற்றதெல்லாம் நம்ம சொந்ததே. தினமும் சாயந்தரம் சாயந்தரம் நெல் போடுவேன். நெல் போடுறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, கோழிக்கு வந்து கொழுப்படைக்காம நிறைய முட்டை போடுறதுக்காக நெல் போடுவோம். தினமும் அது கொட்டு விட்டீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் பொறுக்கிட்டு போயிடும். 4 மாசம் முடிஞ்ச உடனே லேயர் மேஷங்கிற தீவனத்துக்கு மாறியணும் நீங்க. இதுக்கிடையில வாரம் 2 முறையாவது நீங்க அந்த லிவர் டானிக் கலந்து வைக்கணும் தண்ணியில, இல்லாம தீவனம் இருக்கிறது குறைஞ்சு போகும். ஒரு 3 மாதத்தில் அந்த கோழிக்கெல்லாம் குடற்புழு நீக்க மருந்து அவசியம் கொடுக்கணும். ஏன்னா சின்ன பச்சை பிள்ளைங்க எல்லாம் குடற்புழு வந்து நாடா புழு நிறையா வந்துடும். அதுக்கு வந்து பெண்பண்டோ சொல்லு அல்பண்டோ சொல்லு அல்பூ மாதிரி ஏதேனும் ஒரு குடற்புழு நீக்க மருந்து வாங்கி அது ஒரு லிட்டர் தண்ணிக்கு 1/2 மில்லி, ஒரு கோழிக்கு 1/2 மில்லி வீதம், 100 கோழி இருக்குன்னா 50 மில்லி கலந்து தண்ணியில் காலையில் வச்சுட்டிங்கன்னா எல்லாம் வந்த வந்து குடிச்சிடும். குடிச்சிட்டா வேற ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அந்த மாதிரி பண்ணிடணும். அதுக்கு மேலே 4 மாதத்துக்கு மேலே லேயர் மேஷங்கிற தீவனம். லேயர் மேஷங்கிற தீவனத்தை போட்டிங்கன்னா என்னுடைய வளர்ப்பு முறை நான் சொல்கிற மாதிரி நீங்களே நாளைக்கு ஒரு கோழி வாங்கிட்டு வீட்டில் வளர்த்தீங்கன்னா நீங்கள் 100 கோழி வளர்த்து 100 கோழி வளர்த்தாங்க 50 கோழி வளர்த்தாங்க 150 கோழி வளர்த்தாங்க 150 கோழி வளர்த்தாங்க 100 கோழி 50 சேவல் இருக்கும். அம்பது சேவல் 2 கிலோ தாண்டிடும். அன்னைக்கு ஒரு சேவலுடைய விலை 600 எபோ.
1: கிராமப்பிரியா கோழி,
0: ஆமா, அதனுடைய வளர்ச்சி அப்படி இருக்கும். 3 மாசத்துல அது வந்து 2 கிலோ தாண்டிடும். அப்ப நீங்க 100 கோழி வாங்கினா 50 சேவல்ல ஒரு 10-40 சேவல் விற்றுடலாம். 40 சேவல் விற்கிறீங்க, என்னாச்சு 24,000 நீங்க எடுத்து அங்கிட்டு வச்சிருக்கீங்க. தீவன எடுத்த செலவு சரியா போச்சா? அப்ப இருக்கிற பெட்டை கோழி புறா உங்களுக்கு மிச்சம். அப்ப இந்த பொட்டை கொடி 4 மாதத்துக்குள்ள ஒரு முட்டை உங்களுக்கு மிச்சம். 50 கோழி முட்டை போடுதுனா ஒரு நாளைக்கு 40 முட்டை போடும். இப்ப எனக்கு வந்து 100 கோழி இருக்கேன், ஒரு நாளைக்கு 70-80 முட்டை போடுது. அப்ப அது மிச்சம் தானே. அப்ப 70 கோழிக்கு நீங்க எவ்வளவு போடுறீங்க தீவனம்? ஆமா, 100 கோழிக்கு 10 கிலோ தீவனம் போடுறோம். 10 கிலோ தீவனம் என்னோட ஒரு தீவனம் 1 கிலோ வந்து 33 ரூபா. 10 கிலோ தீவனம் எவ்வளவு?
1: 330 ரூபா.
0: 70 முட்டையில போடுது உங்களுக்கு. 70 முட்டை 700 ரூபா விக்கிறீங்கல்ல, 330 ரூபா கிடைக்கல உங்களுக்கு லாபம் தானே மேடம். இது வந்து நிரந்தர வருமானம். அதையல்லாமல் நீங்க அடுத்த பேச்சு ஒரு கோழி வச்சிருப்பீங்க, அந்த பேச்சு கொஞ்சமா வளர்ந்துட்டு வரும். அப்ப இது ஒரு பக்கம் முட்டை போட்டுருக்கு, அந்த பேச்சுல இருந்து நீங்க சேவல விற்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த பொட்டை கோழி முட்டை போட வர்ற போது இந்த முட்டை போட்ட பழைய கோழியில ஒரு பக்கம் விற்பீங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்கம். கோழி வளர்ப்பு முறை எப்படி இருக்கணும்னா, 100 கோழி முட்டை போட்டுக்கிட்டு இருக்கணும், 100 கோழி குஞ்சில புரோட்டிங்ல இருக்கணும், 100 கோழி குளோரத்துல இருக்கணும், 300 கோழி 3 பேச்சுல இருக்கணும். அப்போ ரெகுலரா நீங்க ஒரு பக்கம் முட்டை வித்துக்கிட்டே இருப்பீங்க, ஒரு பக்கம் கேட்கறவங்களுக்கு கோழியும் பெரிய கோழியெல்லாம் ஒரு கோழி 600-700 கொடுக்க போறீங்க. முட்டை போடுற கோழியை 600-700 கொடுக்க போறீங்க. அப்புறம் இதுல வந்து 2 கிலோ தான சேவல ஒரு பக்கம் விற்பீங்க, அப்புறம் கோழி குஞ்சு ஒரு பக்கம் வளர்ந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு மாசத்துக்கு முட்டையிலேயே உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம் வருது? 770 ரூபா ஒரு நாளைக்கு வருமானம் வருது. அப்போ ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஆகுது? 7,000 ரூபாய்க்கு தாண்டிடுதா? கோழி வளர்ப்புல ஒரு மாசத்துக்கு எப்படி ஒரு 3,000-4,000 வந்துடுதா? அந்த சேவல் நீங்க வளர்க்கறது பொறுத்தோம் சொல்றேன், நான் சொல்ற பேச்சு 3 பேச்சை வளர்க்கணும். வளர்த்தீங்க சேவல் வர வாரத்துக்கு 2 சேவல் 4 சேவல் விற்பீங்களா, அதுல ஒரு 1,000-2,000 வந்துருதா? அப்ப ரெகுலரா மாசம் 10,000 ரூபா வருமானம் வந்துகிட்டே இருக்கும்.
1: ஏன் மற்ற ரகம் வந்துட்டு நீங்க இன்னும் தேர்ந்தெடுக்காமலே இருக்கீங்க?
0: எதுலயுமே இந்த அளவுக்கு முட்டை இல்ல, ஈல்டு இல்ல மேடம்.
1: கிராமப்பிரியா மட்டும்தான் அதிக ஈல்டு வருதுன்றீங்க.
0: கிராமப்பிரியா கோழி ஒரு திரும்ப நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் சாப்பிட்டாங்கன்னா திருப்பி உங்கள்கிட்ட கோழி இருக்கான்னு கேட்டு உங்கள்கிட்ட வருவாங்க. அந்த அளவுக்கு ரஃப் இல்லாம ரொம்ப சாஃப்டா அதே சமயம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் கோழி. சில பேர் கோழிக்கு சளி பிடிச்சிட்டு அந்த ஊசி போடு இந்த ஊசி போடுப்பாங்க, வேண்டியதே இல்லை மேடம். கோழிக்கு சளி பிடிச்சிட்டுன்னா அதுக்கு வந்து நாட்டு வைத்தியிலே பண்ணலாம்.
1: என்னென்ன பண்ணலாம்?
0: நாட்டு வைத்தியில சொல்றேன். நாட்டு வைத்தியத்திலேயே வந்து முதல்ல வந்து சளி பிடிக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய நோய். அதுக்கு வந்து என்ன பண்ணா, குப்பை மேனின்னு ஒரு இலை இருக்கு.
1: ஆமா, தோல் நோய்களுக்கு,
0: தோல் நோய்களுக்கு கோழிகளுக்கு அது ரொம்ப சிறந்த, அலர்ஜிக்கு ரொம்ப சிறந்த மருந்து. குப்பை மீன் உள்ள இருக்கு. எங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, கோழிகளுக்கு அம்மா வருதுன்னு அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கீங்க. எங்க வீட்டு கோழிக்கு இது வரைக்கும் வந்தது இல்லை மேடம். ஏன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்க வீட்டு கோழிக்கு வேப்பிலையும் மஞ்சளும் அரைச்சு குழப்பி தண்ணியில கரைச்சா அதுதான் எங்க வீட்டு கோழிக்கு தண்ணீர். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்க வீட்டுல என் ஒய்ஃப் வந்து அதுக்கு மஞ்சளும் வேப்பிலையும் அரைச்சு வச்சிருவாங்க. அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு நாளைக்கு குப்பை மீனியை அரைச்சி தீவனத்துல கலந்து விட்டுருவாங்க. அதை இல்லாமல் ஆடாதுடை, துளசி, ஓமவல்லி இந்த இலைகள் எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு காலைல வடிகட்டி கொண்டு கோழி வச்சுட்டு
1: குடிக்கிற தண்ணியில கலந்துருவீங்க.
0: ஒண்ணுமே வராது.
1: மழை காலத்துல இந்த முறைகள் தான் பண்ணிட்டு வரீங்க.
0: இது வரைக்கும் நான் மழை காலத்துல சளிக்கோ அம்மைக்கோ நான் வைத்தியம் பண்ணதே கிடையாது மேடம்.
1: 3 பேட்ச் வச்சிருக்கீங்க, அப்ப 3 கூடாரம் இருக்குங்களா?
0: ஆமா, ஒரு கொட்டா, அப்புறம் ஒரு சாய்ப்பு, அப்புறம் 2 இரும்பு குண்டு. இரும்பு குண்டெல்லாம் 10 கஞ்சில 2 இரும்பு குண்டு. அதுல 56 நாள் வரைக்கும் வளர்றதுக்கு, 56 120 நாள் வரைக்கும் வளர்றதுக்கு அந்த தஞ்சிக்கு 12 ஒரு பெரிய ஷெட் இருக்கு. லோன் வாங்கினேன்னு சொன்ன போட்டு ஷெட் இருக்கு. அதுல ஒரு பக்கம் சாய்ப்பு இழுத்துட்டேன். முட்டை போட ஆரம்பிச்சேன்னா பெரிய ஷெட்டுக்கு வந்துடும். கொட்டாய்க்கு முன்னால போட்டி எடுக்கிற மாதிரி ஷீட் தண்ணி இழுத்து விட்டுருக்கேன். அதுல

0: கிடைக்கல வந்து அதில் அடைஞ்சிடும். நாலு பக்கம் வலை இருக்குது, வலையை எழுத்து விட்ருவேன். அது பண்ணல உள்ளே இருப்பார், உள்ளே சாப்பிடுவார், உள்ளே தண்ணி குடிப்பார், உள்ளே உட்காந்துருப்பார். நாங்களுமே உட்காந்துக்கிட்டு இருப்போம், எங்கள் மேலே ஏறிட்டு விளையாண்டுட்டு இருப்பார். அழகான ஒரு பொழுதுபோக்கு. கூடாரம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா காத்தோட்டமாக இருக்கணும். அதான் கூடாரத்தை சுற்றி ஒன்றுலேருந்து ஒன்றரை அடிக்கு மேலே செவர் இருக்கக்கூடாது. செவத்துக்கு மேலே கம்பி வளதான் வச்சு அடைக்கணும், நல்லா காத்தோட்டமாக சிமெண்ட் போட்டு அதில் வந்து தென்னை நார் கழிவுகளை கொட்டி ஆடுகுள முறைகள் வளர்க்குறது மிக சிறப்பு.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவிரி அசட்டின்
2: உழவர் அரங்கம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர்
2: காரைக்கால் ONGC காவிரி அசட்.
3: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியில இருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC ல 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
4: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
5: பூங்கொடி, நிகழ்ச்சி ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. நாட்டுக்கோழி வளர்ப்ப வெற்றிகரமா செஞ்சுட்டு வர நாகப்பட்டினம் மாவட்டம் தேத்தாக்குடி கே பன்னீர்செல்வம் அவங்க கிராம பிரியான்கிற ஒரு நாட்டுக்கோழியை தான் தேர்ந்தெடுத்து வளர்க்குறாங்களாமே.
6: சுபாக்கா, இருக்கிற நாட்டுக்கோழியிலே கிராம பிரியா கோழியை ஏன் தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்டா அந்த அளவுக்கு சிறப்பு இருக்குக்கா. ஏன், அந்த கோழி 1 வருஷத்துக்கு 240 முட்டை போடுமா, அதோட இறைச்சியுமே சுவையா இருக்குமா.
5: அப்ப நல்ல வருமானத்துக்கான வழின்னு சொல்லு
6: சுபாக்கா. முக்கியமா இவங்க கோழிக்கு நோயே வந்தது இல்லையா, அப்படியே வந்தாலும் இவங்களே கை வைத்தியம் பண்ணி அவங்களே சரி பண்ணிடுவாங்களாம்.
5: பூங்கடி, நோய்கள் வராம இருக்க முன்னெச்சரிக்கையா பல விஷயங்கள் இவங்க செய்யறாங்க.
6: முக்கியமா கிராம பிரியா கோழி வளர்ப்புல கோழியை எப்படி பாதுகாக்கணும், கோழிக்கு என்னென்னலாம் தடுப்பூசி மருந்து போடுறாங்கன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க.
5: அதை தெளிவா நானும் கேட்டிருக்கேன் பூங்கடி, ஏன்னா அடுத்து நானும் வளர்க்க போறேன்ல.
6: அப்போ அடுத்த பகுதியும் கேட்கலாம் வாங்க.
0: அந்த கோழியை முட்டை கொடுத்து வச்சுட்டு இந்த கோழியை கறிக்கு வித்துற வேண்டியதானே. கிலோ 300 ரூபாய் ஒரு கோழி வந்து 2 கிலோ 2.5 கிலோ இருக்கும், 600-700 வித்துற வேண்டியதானே. அப்ப அது ஒரு தனியா இங்கம். அதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க உங்க லாப கணக்குல இருக்கும். அந்த கோழி வளர்த்த செலவு உங்களுக்கு கொடுத்துட்டு, முட்டை போட்டு கொடுத்துட்டு, எல்லா செலவும் கொடுத்துட்டு அந்த கோழி விக்கிற காசு பூரா முழுக்க முழுக்க லாபம்.
6: வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு பேட்ச் வச்சிருக்கீங்க.
0: அதாவது முட்டை போடுற கோழி ஒரு பேட்ச் மேடம், முட்டை போடுற பக்குவத்துக்கு வளர்க்கறது 100 பேட்ச், இளங்குஞ்சு ஒரு பேட்ச். இந்த இளங்குஞ்சி வந்து முத்தி அது முட்டை போடுற பக்குவத்துக்கு வர்ற போது இந்த பேச்சுக்கு வந்துடும். முட்டை போடுறதுன்னு வளர்க்குற கோழி வந்து முட்டை போடுற ஆரம்பிச்சுனா அது வந்து பெரிய கோழி கிட்ட வந்துடும். பெரிய கோழி அது கறிக்கு போடுது. அப்ப நமக்கு நிரந்தர வருமானம் வேணும் இல்ல.
6: ஆமா,
0: இப்ப 100 கோழி எனக்கு இன்னும் 1 மாதத்துல முட்டை போட ஆரம்பிச்சிடும். அந்த 1 மாதத்துல முட்டை போட ஆரம்பிச்சாலும் இந்த 100 கோழியை நான் வித்துருவேன்.
6: அடுத்த பேச்ச வரத்துக்குள்ள நீங்க விற்பனை செஞ்சிருவீங்க.
0: இது போட்டதான் இப்ப எனக்கு வருமானம் வேணும்ல. இந்த 100 கோழி முட்டை போட ஆரம்பிச்சோம். இந்த 100 கோழி இன்னைக்கு வாட்ஸ்அப்ல கறி கோழி கிராம பெரிய பெற்ற கோழிகள் விற்பனை இன்னைக்கு வாட்ஸ்அப்ல போட்டு விட்டு நாளில இருந்து வந்துருவாங்களே விட்டால. மார்க்கெட்டிங்லாம் ரொம்ப ஈஸி பண்ற நமக்கு. எனக்கு கஸ்டமர் நிறைய. ஏன்னா கிராம பிரியா வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்துல முறையா வளர்க்குற ஒரே ஆள் நான் தான். நாகப்பட்டினம் சுரேஷ் டாக்டர் என்ன பரிந்துரை பண்ணுவாரு, டிபார்ட்மெண்ட்டே என்ன பரிந்துரை பண்ணோம். நான் குஞ்சு வாங்குறதுல எங்க இருந்து வாங்குறேன்னா ஓசூர்ல இருந்து வாங்குறேன், கவர்மெண்ட் பண்ணில இருந்து வாங்குறேன், திருவாரூர் போய் இது கால்நடை ஆராய்ச்சி பண்ணில இருந்து நாங்கள் எடுத்துருவோம். போன 21ஆம் தேதி கூட 300 குஞ்சு எடுத்துட்டு வந்தேன். எடுத்து வந்து நான் 100 குஞ்சு வச்சுட்டு 200 குஞ்சு பிரைவேட் விவசாயிகள் கொடுத்துருக்கேன். என்னோட 2-3 பேர் வளர்க்க வச்சுக்கிறேன்.

0: மெயின்டைன் பண்ண முடியாம கொடுக்க முடியல மக்களுக்கு மேடம். அதனால எனக்கு ஈக்குவலா இன்னும் ரெண்டு மூணு பேர் வளர்க்கறது தயார் பண்ணி அவங்களையும் வளர்த்துட்டு இருக்காங்க. எனக்கு வந்து ஓசூர்ல கால்நடை ஆராய்ச்சி மையம் இருக்குல்ல, ஹெட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, குஞ்சு அடை வச்சுட்டு உங்களுக்கு எத்தனை குஞ்சு வேணும் ஆர்டர் பண்ணுங்கன்னு அங்கேயே கேட்பாங்க. அந்த மாதிரி நான் அந்த கால்நடைத்துறையில எல்லா மேல்மட்டத்திலையும் எனக்கு தொடர்பு இருக்கு. நான் மட்டும் பயனடைஞ்ச போதுன்னு நினைக்கிற பக்கம் எனக்கு எப்பவுமே கிடையாது. நமக்கு பிற்கால நாலு பேர் பன்னிருந்தாலும் வாழ்ந்தோம், பன்னிருந்தாலும் நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற பேர் வரணும். அதுக்காக நான் நிறைய பேருக்கு அதை டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இப்போ போன வாரம் கூட நான் ஒரு மூணு நாலு பேருக்கு வாங்கி கொடுத்தேன்.
1: 300 கோழி குஞ்சுகள் வந்து
0: வயசான காலத்தில் ரெண்டு பேர் தான் இருக்கும், எங்களாலையும் பண்ணணும் இல்ல. இப்படி பண்ணத்தான் லாபகரமா இருக்கும்.
1: அரசாங்க பண்ணையில இருந்து எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குவீங்க?
0: 23 ரூபாய் தான் மேடம் ஒரு குஞ்சு. எனக்கு டிரான்ஸ்போர்ட் ஒரு 5 ரூபா, ஒரு 28 ரூபாய்க்கு வீட்டால வந்துடும். என்கிட்ட வர விவசாயிகளுக்கு எல்லாம் நான் அதே ரேட்டு தான் வாங்கி கொடுக்குறேன். நான் ஒன்று கமிஷன்லாம் வைக்கிறது இல்லை. அதே சமயத்தில் சில பேர் ஊர்ல வந்து 40 ரூபா வைக்கிறாங்க குஞ்சு. நான் அப்படி கிடையாது. நீங்க எங்க ஏரியாவில் விசாரிச்சுன்னு சொல்லுவாங்க, அவர் பன்னீர் சார் வாங்கிட்டு வந்தாருன்னா அழிச்சிட்டு போய் வாங்கி கொடுப்பாரு, கரெக்டான ரேட்டுக்கு வாங்கி கொடுப்பாருன்னு. 23 ரூபா தான் அங்கே திருவாரூர்ல வந்து இறங்குது குஞ்சு. விளம்பல்ங்கிற இடத்துல அவங்களுடைய ஆராய்ச்சி மையம் இருக்கு. விளம்பல் வந்து இறங்கும் காலையில 7 மணி, 4 o'clock போகணும். 4 o'clock போனோடனே உடனே பாக்ஸை பிரித்து உடனே கொடுத்துருவாங்க என்கிட்ட. உடனே விவசாயிட்டு இருந்தால் நீ 100 குஞ்சு எடுத்துப்போ, நீ 100 குஞ்சு, 3 பேர் எல்லாத்தையும் கொடுத்து விட்ருவாங்க. நீ என்ன அழிச்சிட்டு போவாங்க, அவங்க செலவில் அழிச்சிட்டு போய் வாங்கி கொடுத்துருவோம், அழிச்சு வீட்டில் விட்டுருவாங்க, அவ்வளோதான். அது மாதிரி நிறைய விவசாயிகள் வளர்த்துட்டு இருக்காங்க மேடம். என்னால் இன்றைய நிலைமைக்கு என்னால குறைந்தபட்சம் 100 குடும்பங்கள் இந்த கோழி வளர்த்து லாபம் அடைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கு மேடம். 100 குடும்பங்கள் நல்ல லெவல்ல நல்லா வாழ்ந்துட்டு இருக்குன்னா தினமும் 500 ரூபாய்ல இருந்து 500 ரூபாய் வரைக்கும் லாபம் எடுக்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 குடும்பங்கள் நல்ல லெவல் லாபம் எடுத்துட்டு இருக்காங்க. திருவாரூர்லாம் எனக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. காரைக்கால்ல இருக்காங்க, திருநள்ளாறுல இருக்காங்க, இப்படி வெளியெல்லாம் எனக்கு நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க. அங்கேருந்து வந்து ஃபோன் பண்ணி பைக்லேயே வந்து முட்டை வாங்கிட்டு போவாங்க. நீங்க டிபார்ட்மெண்ட் கேட்டீங்கன்னா கிராமப்பிரியா பன்னீர் சொல்லும், பன்னீர் சொல்லுனா கிராமப்பிரியா. அந்த அளவுக்கு எனக்கு டிபார்ட்மெண்ட் பெரிய. என்னுடைய இதை பற்றி ஒரு புக்கே போட்டிருக்காங்களா நானும் பார்க்கல. மல்லியாங்கிற பொண்ணு வந்து திருவாரூர்லேருந்து ட்ரைனிங் வந்திருக்கு. அது சொல்லிச்சு, சார் உங்களை பற்றி புக்கில் போட்டிருக்கு, அந்த நம்பரை பார்த்து உங்களுக்கு அடிக்கிறேன், எப்படி சார் வளர்க்குறது இங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுச்சு. அந்தளவுக்கு டிபார்ட்மெண்ட்டில் என்னை பற்றி புக்கிலே போட்டிருக்காங்க. கிராமப்பிரியா என்னை வந்து பன்னீர் சார் இப்படி வளர்க்குறாரு, அவருடைய இது தொழிலில் முன்னேற்றிருக்காரு, நிறைய பேருக்கு ஊக்கத்தை ஊக்கொடுக்குறாருன்னு சொல்லி என்னை பற்றி புக்கில் இருக்கேன். நானும் பார்க்கல மேடம் புக்கை. படித்தவங்க என்கிட்ட சொன்னாங்க கோழி வளர்ப்பை பற்றி, நீங்கள் நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட சந்தேகம் கட்டப்பட்டுன்னு சொல்லுவேன். யோசிச்சு சொல்கிறது வேலை இல்லை, அது நீங்க அனைவரும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
1: உங்க ஆர்வமே தெரியுது, நீங்க எந்த அளவுக்கு கிராமப்பிரிய கோழியா உங்க வீட்டுல ஒரு பிள்ளை மாதிரி வளர்த்துருக்கீங்க.
0: இப்ப எங்க வீட்டுல கேட்டாலும் பாதி வைத்தியம் சொல்லுவாங்க மேடம். இப்ப இந்த குப்பமணி எல்லாம் எங்க வீட்டுல தான், உடனே காட்டுல அங்கிருந்து தேடி அலைஞ்சு திரிஞ்சு கொண்டாந்து காலைல பாத்தீங்கன்னா நாங்க படுக்க விட்டு வரதுக்குள்ள குப்பமணி சார் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணி கொண்டு தீவனத்தில் கலந்து கொண்டு வச்சுட்டு என்ன கிளப்புவாங்க, எவ்வளவு அளவு கொடுங்கன்ட்டு. நான் கிளம்பி அளவு இருப்பேன். நீ காலையில கூட நான் 5:30 கிளம்பினேன். அவங்களுக்கு எல்லா அளவும் எடுத்து தீவனத்தில் தனித்தனி எடுத்து, பெரிய கோழிக்கு எவ்வளவு, நடுத்தர கோழிக்கு எவ்வளவு, குஞ்சிக்கு எவ்வளவுன்னு தீவனத்தெல்லாம் எடுத்து தனித்தனியாக வச்சுட்டு ஒன்று ஒன்று சீட்டு எழுதி போட்டு அப்படி தான் வந்தேன்.
1: இப்போ நீங்கள் இல்லைனா கூட உங்கள்
0: வீட்டை எந்த பிரச்சனையும் இல்லை.
1: ஆட்களே இல்லைங்களா?
0: ஆட்கள்னா ஒரு நாளைக்கு ஒரு லேடிஸ் வந்தால் கூட ஒரு நாளைக்கு 350 ரூபா சம்பளம் கேட்கும்.
1: கூட சுத்தம் பண்றது கூட நீங்க ரெண்டு பேருமே சுத்தம் பண்ணிடுவீங்களா?
0: பெரிய குண்டு சுத்தம் பண்ண முடியல, தினமும் கிண்டி விடுறதான். ஒரு கொட்டா மட்டும் கூட்டணும், ஒன்னு விட்டு ஒரு நாள் எங்க வீட்டுல கூட்டிடுவாங்க. என்னால் கூட்ட முடியாது, உட்காந்துட்டு கூட்டி வைப்பாங்க. நான் அந்த சாணி எல்லாம் அள்ளி கொண்டு போய் மாமன் தீரா குழி வச்சு கூட்டிடுவேன்.
1: எந்த வாடையும் வராது.
0: வாடையும் இருக்காது மேடம், எப்படி வாடை வரும்?
1: ஒரு முட்டை எவ்வளவு சார் குடுக்குறீங்க?
0: நான் 10 ரூபான்னு கொடுக்குறேன் மேடம். என்னிட்ட வாங்கிட்டு போய் 12-15 விற்கிறாங்க. வேற வழி இல்லைனா விலை ஏத்தலன்னா என்னட்ட மார்க்கெட்டிங் போகாது.
1: இப்போ முட்டையாக இருக்கட்டும், கோழி இறைச்சியாக இருக்கட்டும், நீங்களே விற்பனை செய்கிறீங்களா இல்லை அவங்கள வந்து எடுத்துப்பாங்களா?
0: இல்லை வீட்டால் வந்துருவாங்க. நான் கொண்டு போய் கொடுக்குற வேலையே கிடையாது. இருக்கிற வேலையில் எங்கே கொண்டு போகிறது? எனக்கு தினமும் குறைந்தபட்சம் 70-75 முட்டை. இன்னைக்கு 75 நாளைக்கு 150 முட்டை வந்து எடுத்துவிடுவாங்க. அதே நான் வந்து டைரியில் எழுதி வச்சுட்டு இத்தனை தேதி வாங்கன்னு ஃபோன் பண்ணணுன்னு வந்து எடுத்துக்கணும். முன்னாடி வந்தால் கொடுக்க மாட்டோம் முட்டை. ஏன்னா என்கிட்ட லிஸ்ட்டு இப்போ ஒரு வாரத்துக்கு அட்வான்ஸ் புக்கிங் இருக்கும். இன்னைக்கு வந்து கத்திரிப்பழத்தில் உள்ள ஒரு பையனுக்கு 60 முட்டை தரேன்னு சொல்லியிருக்கிறேன். அவர் கரெக்டாக 1 மணிக்கு வந்து எடுத்துக்குவார். அதே மாதிரி நாளைக்கு யாருக்கு முட்டை டைரியை பார்த்தா தெரியும், கரெக்டாக டேட்டு போட்டு எழுதி வச்சிருவேன். எனக்கு
1: இந்த
0: 300 கோழி 100 மீடில் கிளாஸ் 100 லோ கிளாஸ் அப்படி 60 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 70 திருச்சின்னு ஒரு கோயில், ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க நைட்டு 12 மணிக்கு.

0: பட்டி கொண்டு கூடிய ஒரு அஞ்சு சேவல் கூட கொண்டு கூடி வருவாங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா? கோயிலுக்கு நம்மளை நம்பி வந்துட்டான், ஒன்று பண்ணையத்திலேருந்து ஒரு அஞ்சு சேவல் பிடிச்சி கொடுப்பேன், கேட்ட காசு கொடுத்துருவான், அந்த மாதிரி வருவாங்க. அதனால மார்க்கெட்டிங்கில் பிரச்சனை இல்லை மேடம். ஆனால் பெரிய லெவலில் பண்ணால் பிரச்சனை வரும். நான் என்னுடைய லிமிட்டை தாண்ட மாட்டேன், அந்த லிமிட்டோட போவேன். நமக்கும் போதுமான அளவுக்கு வருமானம் கிடைக்குது, அதனால என் உயரத்தை தாண்ட மாட்டேனா. ஆனால் என்னை பார்த்து நிறைய பேர் நல்லா பண்ணுறாங்க மேடம்.
1: இப்போ அடையெல்லாம் நீங்களே வைக்கிறது உண்டுங்களா?
0: இங்கிட்ட ரெண்டே இருக்கு. ஆனால் நான் வந்து ஒரு வழுத்து கொடுத்துருப்போம், ஓசூர்ல இருந்து குஞ்சு வாங்கிடுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த வீரியம் வந்து குறையாம இருக்கு நம்ம கிட்ட வந்து, அதுலேயே திருப்பி திருப்பி வைக்கிற போது கொஞ்சம் கொஞ்சம் வீரியம் குறையும் இல்லைங்களா? ஆனால் ஓசூர்ல வாங்குற குஞ்சுனா அது வந்து அந்த ஒரிஜினல் பிரீடா வருது இல்லை.
1: ஆமாம்,
0: அதனால நான் வழுத்து கொடுத்துருப்போம், ஓசூர்ல இருந்து எனக்கு போன் பண்ணி வர சொல்லுவாங்க.
1: கோழி குஞ்சு அடவுலேருந்து எடுத்துட்டு வந்து புரூடர் ஸ்டேஜ் சொல்லுவாங்கல்ல, அதுல எப்படி நீங்க கோழி குஞ்சுகளை பராமரிச்சுட்டு வரீங்க?
0: புரூடர்னா நான் வந்து ஒரு 3 60 வால்ட் பல்ப் போட்டு வச்சிருக்கேன், 5x4 கூண்டு இருக்கு, அதுக்குள்ள 3x4 60 வால்ட் பல்ப் எரியும். அதுல வந்து பேப்பர் போட்டு 1 டே குஞ்சு அதுக்குள்ள விட்டுருவேன். 24 மணி நேரம் லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், கரண்ட்லனாலும் இன்வெர்டர்ல எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதுல 15 நாள் வச்சிருப்பேன்.
1: சுமார் எத்தனை முட்டை வச்சிருப்பீங்க?
0: நான் 80 முட்டை வைப்போம் விட்டுருப்பு. 80 முட்டையில வந்து 70-75 முட்டை வெடிக்கும், அது போதுமானது. அந்த லிமிட்டோட வச்சோம்னா அதில் 75 குஞ்சு வச்சோம்னா அந்த செட்டை விட்டு இங்கிட்டு வரப்போது அடுத்த குஞ்சு வச்சோம்னா 175 குஞ்சு வந்துடும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போனோம்னா நமக்கு பராமரிக்கிற செலவும் கம்மி, கஷ்டமும் கம்மி. ரொம்ப குஞ்சு வச்சோம்னா ஒன்று ஒன்று மிரிச்சிக்கிட்டே குஞ்சு செத்துவிடும் மேடம். கொஞ்சம் கொஞ்சமாக கலக்க வச்சோம்னா நல்லாயிருக்கும், வளர்ச்சியும் நல்லாயிருக்கும், நமக்கும் பராமரிக்கிறது ஈஸியாக இருக்கும், விற்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரேடியாக ஆசைப்பட்டு ஒரு 200 குஞ்சு ஒரேடியாக உள்ளாந்து விட்டு அதில் 100 சேவலை வச்சுக்கிட்டு 100 சேவலை எப்படியே போயிட்டே வெயிட் ஏறிக்கிட்டு இருக்கும். அதனால மார்க்கெட்டிங் தகுந்த மாதிரி எந்த தொழிலும் பண்ணுறவன் தான் புத்திசாலியான விவசாயி.
1: வாழ்த்துக்கள் ஐயா, நீங்கள் சொல்கிறதுலே தெரியுது நீங்கள் எவ்வளோ ஆர்வமாகவும்
0: உண்மை உண்மை
1: எவ்வளோ ஈடுபாடுகளோ நீங்கள் இந்த கிராமப்பிரியா கோழியை வளர்த்துட்டு வரீங்க, அதுவும் கஜா புயலில் தொடங்கி இன்னைக்கு சிறந்து விளங்கிட்டு வரீங்க. நீங்கள் பேசுறதுலே தெரியுது. இப்போ கிராமப்பிரியா கோழி வளர்ப்புல இறைச்சிக்காக கொடுக்கற கோழிகளை எவ்வளவுக்கு விற்பனை செஞ்சுட்டு வரீங்க?
0: கிலோ 300.
1: 300?
0: ஆமா, கிலோ 300. உயிரட ஒரு 1.5 கோடி 750, 2 கிலோ 600, 1.5 கிலோ அது வந்து மாதிரி விலை. அது கீழே கொடுத்தாலும் கட்டுப்படி ஆகுது மேடம், வாங்கிட்டு போடுவாங்க. எல்லாம் இப்ப இறைச்சி 900 விற்குது ஆட்டு இறைச்சி, அதனால 300ங்கிறது பெரிய மேட்டர் கிடையாது, வாங்கிட்டு விடுவாங்க. கடையில எல்லாம் வந்து 400 விற்கிறாங்க நாட்டுக்கோழி. அதாவது கவனமாக, அதே சமயத்தில் பேராசை இல்லாமல் பண்ணணும். கிராமப்பிரியா கோழி நான் வந்து இதை கேட்குற மக்களுக்கெல்லாம் என்ன சொல்லணும்னா, குடும்ப தலைவிகள் குறைந்தபட்சம் வீட்டுக்கு முன்னால பின்னால் கொஞ்சம் இடம் இருக்கும், பின்னால் வந்து ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் கூட ஒரு 25 கிராமப்பிரியா கோழி வளர்த்தா அந்த இடம் போதுமானது. அவங்க இந்த கடையில் தீவனம் கூட வாங்கி போட வேண்டிய இல்லை, வீட்டில் மிஞ்சிற தானியங்கள் சோறு மற்றெல்லாம் மிஞ்சி பாருங்க, அதுகளை போட்டு சுகாதாரமாக வளர்த்தா, கொஞ்சம் கொஞ்சம் தீவனம் வாங்கி போட்டுக்கிட்டு வளர்த்தா, என்னுடைய ரேஷ் ஒரு படி அது 16 முட்டை போட்டாலும் 12 முட்டையாவது போடும், போட்டால் கூட அவங்களுக்கு வந்து ஒரு 20 ரூபா தான் செலவாகும், பை 200 ரூபா மிச்சம் இருக்கும். அருமையாக வளர்க்கலாம், அவங்களே சம்பாரிச்சு அவங்களே பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு.
1: கோழி வளர்ப்பில் ஈடுபட்டவங்களுக்கு ஆலோசனையும் நீங்கள் கொடுக்குறது?
0: நிறைய கொடுத்துட்டு இருக்கேன், இப்போ எனக்கு நிறைய ஃபோன்கால் வந்துகிட்டு இருக்கோம். அப்பப்போ இது வந்து நான் பெண்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, மேக்ஸிமம் கிராமப்பிரியாவை வழங்க. ஒரு 10 கோழி வளர்த்தா கூட ஒரு நாள் 8 முட்டை மேடம், 8 முட்டை 80 ரூபா. நீங்கள் செலவு பண்ணுறது 10 ரூபா செலவு பண்ணுவீங்க, 20 ரூபா செலவு பண்ணுவீங்க, 80 ரூபாவில் 60 ரூபா மிச்சம் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிற அறிவுரை. அதனால அனைத்து மணி பண்ணால் உங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த சந்தேகம்னா என்ன தொடர்பு கொள்ளலாம். கிராமப்பிரியா முட்டை வேணாலும் என்ன தொடர்பு கொண்டு நான் சொல்கிற டேட்டில் வந்து என்கிட்ட வாங்கிக்கலாம்.
1: கிராமப்பிரியா கோழி வளர்ப்பு குறித்து இன்றைய விவசாய நிகழ்ச்சியில பல தகவல்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டீங்க. மேலும் இந்த நிகழ்ச்சியை கேட்கிற விவசாயிகள் அதுவும் இல்லத்த அரசிகள் உங்க தொடர்பு கொள்ள உங்க அலைபேசி எண் கொடுக்கலாமா? குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே, நாகப்பட்டினம் மாவட்டம் தேத்தாக்குடி K.பன்னீர்செல்வம் ஐயா அலைபேசி எண் 9751144665. மீண்டும் ஒரு முறை 9751144665. மிக்க நன்றி ஐயா.
0: நன்றி அம்மா.
1: சுபாக்கா, கிராமப்பிரியா கோழி வளர்க்கணும்னு சொல்றீங்கல்ல, முக்கியமா சிரமமே படாம சிக்கனமா கோழி வளர்க்கறதுக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் தேத்தாக்குடி கே பன்னீர்செல்வம் அவங்க பல விஷயங்களை சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லணும்.
2: ஆமா பொங்கடி, அந்த கோழி கொட்டகையோட அடியில கூட தேங்காய்நார் கழிவுகளை தான் பயன்படுத்துறாங்களாமே.
1: அந்த கழிவுகளை கூட அவங்க இயற்கை முறையில் சாகுபடி பண்ணிட்டு வர அவங்க வயலுக்கு கொடுப்பாங்களாம்.
2: பூங்குடி, இந்த நாட்டுக்கோழி வளர்ப்புக்கு இவங்களே பயிற்சிக்கு போய் பல விஷயங்களை கற்றுக்கிட்டு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இப்போ இவங்க பல பேருக்கு பயிற்சி கொடுத்து பல இல்லத்தரசிகளையும் இளைஞர்களையும் நாட்டுக்கோழி வளர்ப்புக்கு கொண்டு வந்திருக்காங்க.
1: விற்பனை கூட இவங்களே பண்ணிடுவாங்க போல இருக்குக்கா.
2: அந்தளவு வாடிக்கையாளர்கள் இருக்காங்க பூங்குடி.
1: இப்படியெல்லாம் பாதுகாத்து பராமரிக்கிறதுனால தான் இவங்களோட கிராமப்பிரியா நாட்டுக்கோழி இவங்களுக்கு வெற்றி பாதையே தந்திருக்கு.
2: அப்படி சொல்லு. நேயர்கள் இதுவரை கேட்டது
1: காரைக்கால் ONGC காவிரி அசட்டின்
2: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
1: காரைக்கால் ONGC காவிரி
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.

நெல்லீது காரைக்கால் பண்பலை 100.3. மழைநீர் சேகரிப்பு மனிதனின் உயிர் காப்பு. ஆறுகளையும் குளங்களையும் தூய்மையாக்குவோம், அடுத்த தலைமுறைக்கு தாகம் தீர்ப்போம். உங்கள் நலனில் அக்கறையோடு ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: மிக இனிமையான இரவு பொழுதில் நேயர்கள் நீ கேட்டு ரசிக்கலாம் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நெல்லையது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம். தொலைபேசி வழி நேரிருப்ப நிகழ்ச்சியில இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துக் கொண்டு உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கணுமா? அப்பன்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 0436 என்கின்ற முன் இணைப்பகையினை தொட்டு 2311 இன்னொரு நம்பர் உங்களுக்காக 2999 செல் நம்பரும் இருக்குங்க 9566427231. காரைக்கால் பண்பலை 100.3 இது காற்றில் வரும் கானம். இன்னைக்கு நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் நம்ம காற்றில் வரும் கானம் அப்படிங்கிற ப்ரோக்ராமுக்காக ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கோம். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, நமக்காக நாம் வாழ்கிறோமா அப்படிங்கிற டாபிக் உங்களுக்காக கொடுத்துருக்குறோம். நீங்கள் காரை பண்பலை அப்படிங்கிற எஃபி பக்கத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய கமெண்ட்டை வந்து போஸ்ட் பண்ணலாம். தொடர்ந்து இசை கேட்டு இணைந்தீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3 இது காற்றில் வரும் கானம் உங்களுக்கான நேரம். ஆம் நேர்களை நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேர சந்திக்கு காத்திருக்கிறோம். வணக்கம்.
3: வணக்கம் சார், நான் பவித்ரம் மனைக்கா ரகுபதி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க ரகுபதி சார்.
3: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா?
3: ரொம்ப நல்லா இருக்கேன் சார்,
0: ரொம்ப நன்றி. சொல்லுங்க, உங்களுக்கு இன்னைக்கு காற்றில் வரும் கான நிகழ்ச்சியில பிடிச்ச பாட்டு?
3: எனக்கு வந்து ஊரெல்லாம் உன் பாட்டு தான்ற ஒரு படத்துல இருந்து,
0: சரி,
3: கே ஜே சார் பண்ண ஒரு அருமையான அழகான பாடல், ஊரெல்லாம் உன் பாட்டு தான் அந்த அதே வரியில உள்ள பாட்டு சார்.
0: நிச்சயமாங்க, நீங்க கேட்ட பாட்டு இதோ வருது, ஊரெல்லாம் ஒழிக்க போகுது, கேட்டு ரசிக்கலாம். ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சியில வந்து.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: ரொம்ப நன்றி.
2: நெல்லை காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது காற்றில் வரும் கானம். தொலைபேசியில் நேரிற்ப நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து வராங்க, என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்டலாம். வணக்கம், வருக.
3: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன் சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேன் சார். தேப்பர்மானூர் சரவணா கமலேஷ்.
2: சொல்லுங்க சொல்லுங்க.
3: கிழக்கு வாசல் படத்திலிருந்து, வீட்டுக்கு வீடு வாசல்.
2: சரி, உங்களுக்கு பிடித்தமானது பாடல் வருது கேட்டு ரசிங்க. ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சியில வந்ததுக்கு.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: இதமான இந்த இரவு பொழுதில் என்பிசியோடு நாம் இரண்டரை கலந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோடு. நம்ம நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய அடுத்த நேயர் யார், இங்கிருந்து வராங்க, என்ன பாடல் கேட்க போறாங்க, கேட்க நம்ம அவரோட காத்திருக்கிறோம். கேட்டலாம், வணக்கம். இது காற்றில் வரும் கானம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க.

0: மேட்டுப்பாளையம் நாகராஜன்.
1: சொல்லுங்க.
0: மாசி ஊர்காவலன்ல இருந்து மாசி மாசம் தான் பாட்டு.
2: ஓட தண்ணி மீ

0: நேற்று நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எஸ்எட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உள்ளவர்களுக்கு கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எஸ்எட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நேற்று நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெயின் என்ன சொல்லும் போது கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: நாளை காலை 6:35 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் மேலனை குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸின் பசுந்தலில் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் எழுச் செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் மேலனை குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலனை குழி குடிக்காடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் அளவில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்தரைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்தரைப்பூண்டி.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். காற்றலில் காணலையை தந்து கொண்டிருப்பதிலும் காரைக்கால் பண்பலை 100.3 இது காற்றில் வரும் கானம். தொலைபேசி வழி நேர விருப்ப நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து வராங்க, என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்க நாம ஆளோட காத்திருக்கிறோம். கேட்டெல்லாம் வருக வணக்கம். இது காற்றில் வரும் கானம். நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா?
7: எல்லாருக்கும் இரவு வேலையில இனிய இரவு வணக்கம்
0: சொல்லுங்க.
7: நான் எல்லாருக்கும் பழக்கமான செந்தில் கண்ணன் பேரலாம்.
0: சரிங்க.
7: எனக்கு வந்து வால்டர் வெற்றிவேல் அப்படிங்கிற படத்துல வந்து
0: சரி
7: ராசாவே சுத்தரும்பு கடிக்குதா.
0: சரிங்க, பாடல் வருது கேட்போம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.

0: நெல்லி நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடிகாச்சி அரசின் மாப்பிள்ளை மன்னார்சாமி விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரியின் விழாவரும் நேரம் விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடிகாச்சி ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்க விளம்பரதார் நிகழ்ச்சி ஒளி விழாவிலும்
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தங்கம்
0: காற்றில் கானலை வீசிக் கொண்டிருப்பதிலும் காரைக்கால் பண்பலை 100.3. நெல்லி, இன்னைக்கு நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சிக்காக எஃபி பக்கத்தில் ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கோம், காற்றில் வரும் காணம் அப்படிங்கிற டைட்டிலில். அதில் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்த சப்ஜெக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்காக நாம் வாழ்கிறோமா அப்படின்னு கேட்டிருந்தோம். அதில் நிறைய நேர்கள் வந்து கமெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னு சொன்னால், பவுனேஸ்வரி ஆறுமுகம் அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அன்னப்பன்பேட்டை ஜோதி சொல்கிறாங்க, வணக்கம் சார். கண்டிப்பாக இல்லை சார், எனது கணவருக்காகவும் மகளுக்காகவும் தான் எனது வாழ்க்கை போகிறது, இதுவும் ஒரு வித மகிழ்ச்சி தான் சார் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்து யார் எங்கிறது அப்படின்னா, பேரலம் சந்தோஷ்குமார் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனியிரவு வணக்கம். நாம் இருக்கும் வரை நமக்காக வாழ வேண்டும் என்று இல்லை, மற்றவர்களுக்காக உதவி செய்தும் மற்றவர்களுக்கு நல்லது செய்தும் வாழலாம் என்று என் கருத்து, நன்றி அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து இனியிரவு வணக்கங்கள் அப்படின்ட்டு வீரவநல்லூர் கருணாநிதி அவருடைய ஐடியிலேருந்து இந்த மெசேஜை கொடுத்துருக்கார், கமெண்ட் கொடுத்துருக்கார். அடுத்து யார் எங்கேருந்து அப்படின்னா, காரைக்கால் மகேஸ்வரன் அப்படின்னு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. இப்படி தொடர்ந்து நேர்கள் தங்களுடைய கமெண்ட்டை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சிக்காக.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டும் அல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நேர்களை நாம் இதுவரை இணைந்தது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் பெறும் கானம் நிகழ்ச்சியோடு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. நாம் தொடர்ந்து இசை கேட்டு இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம். தொலைபேசி வழி நேரிற்ப நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய அடுத்த நேயர் யார், இங்கிருந்து வராங்க, என்ன பாடல் கேட்க போறாங்க, கேட்க நாம் அவரோட காத்திருக்கிறோம். கேட்டெல்லாம் வணக்கம். காற்றில் வரும் கானம். வணக்கங்க. சொல்லுங்க. நலமா இருக்க, நீங்க நலமா இருக்கீங்களா? ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல் அருணாச்சலம் படத்துல இருந்து வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிங்க. ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சி வந்ததுக்கு.
1: நன்றிங்க சார்.
0: சரி.

0: வணக்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: டெல்லியில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண்டர் பேசிஸ் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி. மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சுலை மற்றும் விதைநிலத்திற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30
3: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
4: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
2: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா விர்சன் பேக்கரியின் தேதியும் செய்தியும் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா விர்சன் பேக்கரி.
4: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: விபிஎன் கண் மருத்துவமனை, தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
6: முழுமுதலே மூத்த கணபதியே, முன்னை முழுமுதலே.
2: நாளை காலை 8:45
6: கணபதியே
2: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசிட்டார் அண்ட் கோச் வெல்லர்ஸின் அருள் தரும் ஆணை முகன்
6: திருவுருவே குருவே
2: விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர்
6: முழுமுதலே.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசிட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ்.
7: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேசிட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
2: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது காற்றில் வரும் காணம் தொலைபேசி வழி நேருவிருப்ப நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து வர போறாங்கன்னு கேட்கறதுக்கு அவனோட காத்திருக்கிறோம். கேட்டெல்லாம் வணக்கம், இது காற்றில் வரும் காணம்.
8: இனிய இர வணக்கம் அன்பு சகோதர, நலமா இருக்கீங்களா சகோதர?
2: நலமா இருக்குங்க, நீ நலமா இருக்கீங்களா?
8: நானும் உங்களை போலவே நலமா இருக்கோம் சகோதர.
2: ரொம்ப நன்றிங்க, சொல்லுங்க யாருங்கிறது?
8: கத்திராம் மங்கலம் காவேரி மேட்டுத்தெருலேருந்து மணிகண்டன் பேசுறேன் சகோதர.
2: சொல்லுங்க மணிகண்டன் சார்.
8: எனக்கு இந்த கவிதை பாட மாலைகள் திரைப்படத்துல இருந்து,
2: சரி,
8: அதுல இருந்து ஒரு நல்ல எளிமையான ஒரு பாடல் கொடுங்க. வாய்ப்பு கொடுத்த உள்ளங்களுக்கு மனமான நன்றி, வணக்கம்.
2: பிடித்தமான பாடல் வரும் காத்திருங்கள். ரொம்ப நன்றி நிகழ்ச்சி வந்ததுக்கு. நம்ம போஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் வந்து கமெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. என்ன பொறுத்தவரை நாம நமக்காக தான் வாழ்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்க. நாம் எப்படி வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படிங்கிறது தான், அதை வச்சு தான் சொந்தக்கங்களாக இருக்கட்டும், பந்தங்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், இதை பார்த்தா நம்மள்கிட்ட பழகுவாங்க. இதுதான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். எவ்வளோ வசதியாக இருந்தாலும் நம்முடைய செயல் சரியில்லைன்னா ஒவ்வொருவரும் இந்த நம்மகிட்ட பழகிறது ரொம்ப கஷ்டங்க. அதுக்கு நமக்கான வாழ்ந்தாலும் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்காது. நமக்காக நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா சுவாரஸ்யம் இருக்காது. நான் இப்படி தான் வாழ வேண்டும் என்ற சரியான பாதையில் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது என் வாழ்க்கை அப்படின்ட்டு கடலூர் துறைமுகம் சுரேஷ் இதை அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்து ஒவ்வொருவருக்காகவும் அவர்கள் எதிர்பார்த்தபடி வாழும் நம் வாழ்க்கை, நமக்கான வாழ்க்கையை நாம் மறந்து போயிட்டோமே.

0: எனக்காக வாழும் நேரம் என்படிங்கிறது சாப்பிட்ற நேரமும், அப்புறம் வந்து கருத்துக்களை வந்து பண்பலையில் பதிவிடுற நேரமும், அஞ்சு பாடல் கேட்குற நேரம் தான் அப்படின்னு புவனகிரி சுமதி பாபு அனுப்பியிருக்காங்க. ஐயாவாடி அசோக் ராஜ் கனிமொழி என்ன அனுப்பியிருக்காங்க, அறிவிப்பாளர் அவர்களுக்கு இரவு வணக்கம். எனது பிள்ளைகளுக்காகவும் அடுத்தது மனைவிக்காகவும் சொந்த பந்தங்கள் அனைவருக்காகவும் எனது வாழ்க்கை நல்ல திசையில் போய் கொண்டிருக்கிறதுன்னு அனுப்பியிருக்காங்க. தங்களுக்கு இனிய இரவு வணக்கங்க. நாம் இந்த பிரபஞ்சத்தில் நமக்காகவும் பிறருக்காகவும் தான் பிறந்திருக்கிறோம். இன்பங்கள், மகிழ்ச்சி, துன்பங்கள், தொல்லைகள், சிரமங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும், அனுபவித்து தான் வாழணும். அப்படியாக இருந்தாலும் கூட அதை நமக்காக வாழ்கிற வாழ்க்கை அப்படிங்கிறதும் எல்லாருக்கான வாழ்க்கையாக அது இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக அனுப்பியிருக்காரு மேலே ஒருதுறை எஸ் சேப்பு விஜயராகவன். அடுத்து பாருங்க, காட்டூர் எஸ் சிவகுமார் கங்க்ராச்சுலேஷன் அனுப்பியிருக்காங்க. மை சன் மை ஒய்ஃப்னு அனுப்பியிருக்காங்க. அவங்க மனைவிக்காகவும் மகன்களுக்காக வாழ்வதாக கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், அன்பு தோழனுக்கு அன்பான இரவு வணக்கம். என்னங்க தோழா, எப்படி கேட்டுட்டீங்க, நமக்காக நாம் வாழ்கிறோமா இல்லைங்க? பள்ளி பருவத்தில் படிப்பு, இளைஞர் பருவத்தில் வேலை, திருமண பருவத்தில் திருமணம், குழந்தைகள், இப்படி தாங்க வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனக்காகவும் தன் உடல் நலத்தையும் பேணி பாதுகாக்க வேண்டும். நன்றி வணக்கங்க அப்படின்னு அனுப்பியிருக்கேன். அடுத்து ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், நண்பருக்கு இனிய இரவு வணக்கம். நான் என் கணவருக்காகவும் மகன்களுக்காகவும் நல்லபடியாக வாழ்கிறேன். என்னுடைய சந்தோஷம் பண்பலையில் பாட்டு கேட்பது தான். நன்றி சார் அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க.
1: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நாகப்பட்டினம் அன்னை ஏஜென்சிஸ் பறவையின் அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் டிஎல்ஆர் ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பறவை அன்னை ஏஜென்சிஸ்.
1: மஞ்சக்கொள்ளை ருக்மணி மருத்துவமனை அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர்.
2: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள் உரம் சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை.
3: நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்குண்டம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 அமைந்திருக்கிறோம். இது காற்றில் வரும் காணம். தொலைபேசி நேரில் பணி நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய அடுத்த நேயர் சந்திக்க காத்திருக்கிறோம். வணக்கம்.
4: வணக்கம் சார். நாகை மாவட்டம் கருங்கண்ணி ரமேஷ் பேசுறேன்.
0: சொல்லுங்க ரமேஷ் சார், உங்களுக்கு பிடித்தமான பாட்டு நிகழ்ச்சியில இன்னைக்கு
4: நான் பேச நினைப்பதுல இருந்து ஏழை இளங்கிளி.
0: சரிங்க, உங்களுக்கு பிடித்தமான பாடல் வரும் காத்தன்கள். ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சியில வந்ததுக்காக.
4: நன்றி.
0: சரி, நன்றி. நெல்லி நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை ஸ்ரீ சங்கரா சரோ சிபிஎஸ்இ ஸ்கூல் பேரளத்தின் நலம் தரும் நல் உணவு தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பேரளம் ஸ்ரீ சங்கரா சரோ சிபிஎஸ்இ ஸ்கூல்.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் சக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
6: நிறைவிற்கும் நிம்மதிக்கும் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நெல்லி நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸின் என் சொல் அமுது. நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
7: உபயோகப் பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நெல்லி நாளை இரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஓஎன்ஜிசி.
10: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்கள் பிரீப்ஸின் தேநீர் நேரம் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் வைக்கிங் பனியன்கள் பிரீப்.
11: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
12: லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
13: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியோடு. இனிய இரவு வணக்கம். மேலவாஞ்சூர் ஃபாத்திமா அனுப்பியிருக்காங்க, என் மகனுக்காகவும் மகளுக்காகவும் தான் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து நீடாமங்கலம் வட்டம் காலாச்சேரி மணிமாறன், நமக்காக நாம் வாழ்வதில்லை மற்றவர்களுக்காக நம் உறவினர்கள் மற்றும் சொந்தங்களுக்காக அவர்களுக்காக வாழ்கிறோம்னு அனுப்பியிருக்காங்க. நான் நமக்காக மட்டும் வாழவில்லை, நம்மை நம்பி இருக்கும் குடும்பம் இருக்கிறது, அவர்களுக்காகவும் தான் வாழ்கிறோம் அப்படின்ட்டு பேரளம் செந்தில்கண்ணன் அனுப்பியிருக்காரு. அடுத்து குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி, நமக்காக மட்டும் வாழ்வது வாழ்க்கையில், நமது குடும்பம் நாம் சார்ந்த சமூகம் மற்றும் நாடு இவற்றிற்காகவும் தான் வாழ வேண்டும், நமது செயல்கள் தான் நாளை நமது வாழ்க்கையின் அர்த்தம் சொல்லும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து யார் எங்கிறது அப்படின்னு, வணக்கம் சார், சீர்காழியிலிருந்து சிவசண்முகம் பேசுகிறேன்.

0: நமக்காக, அதாவது நமக்காக எங்க சார் வாழ்றோம், நமக்காக வாழ்ந்த காலம் சில காலம், திருமணம் வரைக்கும், திருமணத்திற்கு பிறகு மனைவி குழந்தைகளுக்காக வாழ்கிறோம், பிறகு அவர்கள் திருமணம் செய்து கொடுக்கும் பிறகும் நாம் தனிமரமாகி விடுகிறோம் என்பதுதான் உண்மைதாங்க அப்படின்னு அனுப்பியிருக்காரு. அடுத்து இரவு வணக்கம், என் மனைவி பிள்ளைகளுக்காக என் வாழ்க்கையை வாழ்கிறேன், என் தாய் தந்தை இருவரையும் பார்த்து கொள்கிறேன், இதை விட வேற என்ன ஒரு சந்தோஷம் இருக்க முடியும் அப்படின்னு எனக்கு ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சி ராணி அனுப்பியிருக்காங்க. அடுத்து பிரகாஷ் டிபிஎஸ் அப்படிங்கிறது சின்ன ஒரு கிளாப் வந்து அனுப்பியிருக்காரு ஒரு இமேஜ் மாதிரி, பட் வேற எதுவும் மெசேஜ் இல்லை, அந்த ஐடியிலேருந்து வந்திருக்கு. அடுத்து திருமூலஸ்தான வீரசுந்தரி சொல்கிறாங்க, நமக்காக நாம் வாழ்கிறோம் என்பது மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளுக்காகவோ அல்லது சமுதாயத்தின் விமர்சனங்களுக்காகவோ வாழாமல் நம்முடைய சொந்த மகிழ்ச்சிக்கும் மன அமைதிக்கும் முன்னுரிமை கொடுத்து வாழ்வதை நம் வாழ்வில் பெருமையான பகுதியாக நாம் பிறருக்காக வாழ பழகி விடுகிறோம், இதனால் தான் நமக்காக வாழ மறந்து விடுகிறோம் அப்படின்னு திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க. புஷ்பவனம் விஸ்வநாதன் சொல்கிறாங்க, இனிய இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல், இனிய இரவு வணக்கம் சார், இல்லைங்கோ அம்மா அப்பா மனைவி குழந்தை செல்வங்கள் மற்றும் நண்பர்கள் மிகவும் முக்கியம் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. தேவனூர் ஜோதிலட்சுமி, நமக்காக நாம் வாழ்வதில்லை, பல நேரங்களில் நம் உறவுகளுக்காக வாழ்கிறோம், ஆனால் அதில் ஒன்றும் தவறில்லை, தனக்காக வாழும் வாழ்க்கையை விட பிறருக்காக வாழும் வாழ்க்கை அழகானவைதான் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அழகா. அடுத்து ரகுபதி யார் எங்கிருந்து, பவித்ர மாணிக்கம் ரகுபதி சொல்றாங்க, இனிய இரவு வணக்கம் சார், நிச்சயமா இல்லை சார், நாம் வாழும் வாழ்க்கை நம் மனைவிக்காகவும் நம் பிள்ளைகளுக்காகவே அமைகிறது, ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அவர்களுக்காகவே செய்ய வேண்டியதாக இருக்கிறது, மனைவிக்கு என்ன பிடிக்கும் பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்கும் என்று ஒவ்வொன்றையும் அவர்களுக்காக வாங்கி அவர்களுக்காகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. அடுத்து திருவாரூர் கொடிக்கால் பாளையம் சாகுல் ஹமீத் ராஜா என்ன சொல்றார், நமக்காக நாம் வாழ்கிறோமா அப்படிங்கிற குவஸ்டின் மார்க் போட்டிருக்கார். என் கேள்வி என்ற கேள்விக்கு ஒவ்வொரு தந்தையின் வாழ்க்கையும் ஒரு அழகான பதில். என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு என்ற கேள்விக்கு நாம் நமக்காக நாம் வாழ்கிறோமா அப்படிங்கிற கேள்விக்கு ஒவ்வொரு தந்தையின் வாழ்க்கையும் ஒரு அழகான பதில். எந்த ஒரு தந்தையும் தனக்காக வாழ்வதில்லை, எந்த பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக, தன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக, அவர்கள் மகிழ்ச்சிக்காக தன்னுடைய ஆசைகள் கனவுகள் தியாகம் செய்து வாழ்கிறார். தந்தையின் வாழ்க்கை பிள்ளைகளுக்காக எழுதப்பட்ட ஒரு அழகான தியாக காவியம் அப்படின்னு அனுப்பியிருக்கார் ரொம்ப அழகா. அடுத்து யாருங்கிறது, இனியரு வணக்கம், மயிலாடுதுறை விருதுநகர் அஞ்சி விருதுநகர் அஞ்சி ரவிச்சந்திரன், முதலில் நம் பெற்றோர்களுக்காக நாம் வாழ்கிறோம், பிறகு நம் கணவருக்காக நாம் வாழ்கிறோம், பிறகு குழந்தைகளுக்காக நாம் வாழ்கிறோம், இவ்வளவு தாங்க வாழ்க்கை, எந்த பெண்ணும் நமக்காக வாழ்வதில்லை அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. பிரதாமராபுரம் பூவை அருள்தாசன், வாழ்க்கை என்பது பொதுவானது, அப்பா அம்மா அண்ணன் தம்பி மனைவி பிள்ளைகள் என்ற ஏனென்றால் அவங்கெல்லாம் அவங்களோட வாழணும் அப்படிங்கிற மாதிரி அனுப்பியிருக்கார். இனிய இரவு வணக்கம், நமக்காக வாழ்ந்தாலும் நம்மை சுற்றியுள்ளவர்களுக்காக வாழ்ந்தாலும் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதே சிறந்தது, நெம்மேலி நந்தகுமார் அனுப்பியிருக்கார். இனிய இரவு வணக்கம், நிகழ்ச்சி இருக்க வாழ்த்துக்கள், மஞ்சக்கொலை பாலாஜி அனுப்பியிருக்கார். வணக்கம் சார், நம்ம குழந்தைகளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கார் அழகா. தலைஞர் ராஜா முகமது இந்த கமெண்ட் கொடுத்துருக்காரு. அடுத்து நாம் எனக்காக வாழ்வதில்லை, குடும்பத்தில் உள்ள நபர்கள் நலமாய் வாழ வேண்டும் எனவும், உறவினர்கள் முன்னாடி கௌரவமாக வாழ்ந்து காட்டவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பிறருக்காக வாழ்க்கை நகர்கிறது அப்படின்னு சுரேஷ் ராஜேந்திரன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து மெசேஜ் வந்திருக்கு.
1: தங்க நிலவோ கண்கள் தீண்டும் பட்டின் அழகோ,
2: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம், நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: இப்படி தொடர்ந்து கமெண்ட் வந்து அள்ளி நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம நேயர்கள் வந்து. அடுத்து நான் வாழ்றது என் அக்காவுக்காகவும், அடுத்தது அம்மா எங்க அக்கா தாங்க மஞ்சை பாலாஜி அப்படின்னு ஒரு அனுப்பியிருக்காங்க இந்த கமெண்ட்டை. அடுத்து திருக்கண்ணபுரம் ஆனந்த், என் வாழ்க்கை என் குடும்பம் தான் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து நான் குழந்தை குரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன், இன்றைய சூழலில் நமக்காக நாம் வாழ்கிறோம் என்றால் கொஞ்சம் சந்தேகம் தான் சார் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. அடுத்து யார் இங்கிருந்து, பூந்தோட்டம் கார்த்திகேயன், நமக்காக வாழ்ந்த வாழ்வு சிறு வயதில் தான், இப்போது பெற்றோர்களுக்காகவும் மனைவிக்கு பிள்ளைகளுக்காகவும் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இப்படி தொடர்ந்து நிறைய நேர்கள் வந்து கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: படிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கு. நேர்கள் வந்து நிறைய மெசேஜ் வந்து எல்லாரும் அனுப்பியிருக்காங்க. அந்த வகையில் நம்ம நேர்களுக்கு நிறைய பேர் முயற்சி செஞ்சுருக்கிறாங்க, நிறைய பேர் அனுப்பியிருக்கிறாங்க, நிறைய பேர் நம்ம நிகழ்ச்சிக்காக நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லணும். நிறைய நேர்கள் வந்து நிறைய கமெண்ட் கொடுத்துருக்காங்க, நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டு பாட்டும் கேட்டுருக்காங்க. அந்த வகையில் கடைசியாக கேட்ட அந்த நேயருக்காக அந்த பாடல் நம்ம கொடுத்துடலாம்.

நிறைவு பெறுகிறது காற்றில் வரும் கானம். நிகழ்ச்சியை கேட்டவர்களுக்கும் நிகழ்ச்சிக்காக பங்கெடுத்து கொண்ட நேர்களுக்கும் முயற்சி செய்த நேர்களுக்கும் கமெண்ட்ஸ் ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ண நேர்களுக்கும் நிலையத்தில் சார்பில் நன்றிகள் பல. நெல்லை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்கள் மற்றும் வாட்ஸ்அப் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் சில நொடியும் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: நேர்லேது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 புகையில்லா புவி படைப்போம், பொது போக்குவரத்தை பயன்படுத்துவோம், மின்சாரத்தை சேமிப்போம், இயற்கை வளங்களை காப்போம். உங்கள் நலனில் அக்கறையோடு இது ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: தன்னுடைய மூத்த மகன் ஆதித்த கரிகாலன் மீது ஏராளமான அவதூறுகளையும் பழிகளையும் சுமத்தி கொண்டிருந்தார் சுந்தர சோழர். சக்கரவர்த்தி கூறிய இந்த அபவாதங்களையெல்லாம் மறுதலித்து பேசிக் கொண்டிருந்தார்கள் சக்கரவர்த்தினியும் அனிருத்த பிரம்மராயரும். மேலும் சக்கரவர்த்தி ஆதித்த கரிகாலனை பற்றி கூறும்பொழுது அவனுடைய மனதிலே நஞ்சை விதைத்திருக்கிறார்கள். நஞ்சை விதைத்தவர்கள் சக்கரவர்த்தினியினுடைய தகப்பன் திருக்கோவலூர் மலையமான் அவர்களில் ஒருவன், கொடும்பாளூர் வேளான் இன்னொருவன். ஒருவேளை அனிருத்த பிரம்மராயரும் அவர்களோடு சேர்ந்து கொண்டாரோ என்னமோ என்ற வகையில் சுந்தர சோழர் தன்னுடைய கருத்துக்களை, தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்.
1: சுவாமி, நான் யாரை பற்றியும் அவர்களுக்கு பின்னால் பேசும் வழக்கமில்லை. சற்று முன் தாங்களே தங்கள் அபாயத்தை பற்றி பேசினீர்கள். தங்கள் உள்ளத்தில் அவ்விதம் தோன்றுவதாகச் சொன்னீர்கள். தங்கள் உள்ளத்தில் தோன்றுவது முற்றிலும் உண்மை. சோழர் குலத்துக்கு அபாயம் நெருங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. அது இரண்டு வழியாக வருகிறது. இந்த நாட்டில் இப்போது இரண்டு விதமான சதிகள் நடைபெற்று வருகின்றன. பழுவேட்டரையர்களும் சம்புவரையர்களும்.
2: முதன் மந்திரி அனிருத்தரே, நிறுத்துங்கள். பழுவூர் வம்சத்தார் நூறாண்டு காலமாக சோழ குலத்துக்கு தொண்டு செய்து வந்தவர்கள். பெரிய பழுவேட்டரையர் 24 போர் முனையிலும் போரிட்டு தமது மேனியில் 64 புண்களை சுமந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர் இன்று சோழ குலத்துக்கு எதிராக சதி செய்கிறார் என்று சொல்வதைக் காட்டிலும் சூரியன் இருட்டாகிவிட்டது என்றும் கடல் நீரில் தீப்பிடித்துக் கொண்டு விட்டது என்றும் சொல்லுவதை நம்பலாம்.
1: சக்கரவர்த்தி, சூரியனையும் கிரகணம் பிடிக்கிறது. கடல் நீரில் வடவாமுகாக்னி கொடுந்து விட்டெறிகிறது. ஆனால் அதை பற்றி நான் சொல்ல வரவில்லை. பழுவேட்டரையர்கள் சோழ குலத்துக்கு எதிராக சதி செய்வதாக நான் கூறவே இல்லை. மதுராந்தகருக்கு பட்டம் கட்டுவதற்காக அவர்கள் மிகுந்த பிரயத்தனம் செய்து வருகிறார்கள்.
2: மகா சிவ பக்தராகிய கண்டராதித்தருடைய புதல்வருக்கு பட்டம் கட்ட எண்ணுவதில் என்ன தவறு? சிம்மாசன உரிமை நியாயமாக மதுராந்தகனுக்குத்தானே உரியது
0: என்றார் சக்கரவர்த்தி.
1: நானும் அதையேதான் சொல்லுகிறேன். மேலும் தாங்களே மனமுவந்து மதுராந்தகத் தேவருக்கு சோழர் குலத்து மணிமகுடத்தை அளிக்க தீர்மானம்.

0: விட்டீர்கள். அப்படி இருக்கும்போது பழுவேட்டரையர் மீது குற்றம் என்ன? தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கவே அவர்கள் பிரயத்தனப்படுகிறார்கள். ஆகையினால் என்னுடைய நன்றி அறிதலுக்கு மேலும் அவர்கள் பாத்திரமாகி இருக்கிறார்கள். ஆனால் சக்கரவர்த்தி, தங்களுடைய சம்மதம் பெறாத சில காரியங்களும் செய்கிறார்கள். சோழ ராஜ்யத்தை இரண்டாக பங்கு போட்டு காவேரிக்கு தெற்கே உள்ளதை மதுராந்தகத்தேவருக்கும் வடக்கே உள்ள பகுதியை கரிகாலருக்கும் கொடுத்து விடுவதென்று யோசனை செய்து வருகிறார்கள். சம்புவரையர் மாளிகையில் இன்றைய தினம் அந்த பேச்சு நடந்து வருகிறது. சக்கரவர்த்தி, 100 வருஷ காலமாக தங்கள் முன்னோர்கள் பாடுபட்டு விஸ்தரித்த ராஜ்யத்தை விஜயாலய சோழரும் ஆதித்த சோழரும் மகாபராந்தக சக்கரவர்த்தியும் ஈழம் முதல் கோதாவரி வரையில் நிலைநாட்டிய சோழ மகாராஜ்யத்தை இரண்டாகப் பிளந்து பங்கு போடுவது தங்களுக்கு சம்மதமா?
1: முதன் மந்திரி, ஒரு நாளும் அதற்கு நான் சம்மதம் கொடேன். சோழ ராஜ்யத்தை பிளப்பதற்கு முன்னால் என்னை வெட்டி பிளந்து விடுங்கள் என்று சொல்லுவேன். பழுவேட்டரையர் அத்தகைய முயற்சியில் இறங்கியிருப்பார் என்று நான் நம்பவில்லை. ஒருவேளை எனக்கு அது பிரியமாயிருக்கலாம். என் மகனுக்கு பாதி ராஜ்யமாவது கொடுக்க நான் ஆசைப்படலாம் என்ற எண்ணத்தினால் அவர் இந்த யோசனைக்கு இணங்கியிருப்பார். அது எனக்கு விருப்பமில்லை என்று தெரிந்துவிட்டால் கைவிட்டு விடுவார். முதன் மந்திரி, இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் ஓரங்குல விஸ்தீரணம் கூட குறையாமல் மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டி வைப்பேன். அதை என் மக்கள் எதிர்த்தாலும் சரி, பழுவேட்டரையரே எதிர்த்தாலும் சரி, நான் கேட்கப் போவதில்லை.
0: சக்கரவர்த்தி, பழுவேட்டரையர் எதிர்த்தால் பொருட்படுத்த வேண்டியதில்லை. தங்கள் புதல்வர்களோ எதிர்க்கப் போவதில்லை. ஆனால் மதுராந்தகருக்கு பட்டம் கட்டுவதற்கு தடை இவையெல்லாம் அல்ல. அந்த தடை இன்னும் பெரிய இடத்திலிருந்து வருகிறது. தாங்களும் நானும் இந்த சோழ நாட்டு மக்கள் அனைவரும் போற்றி வணங்கும் தெய்வ பெண்மணியிடமிருந்து அந்த தடை வருகிறது. சில நாளைக்கு முன்பு கூட அவரிடம் பேசி பார்த்தேன்.
1: செம்பியன் மாதேவியை நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். அந்த மாதரசியின் மனத்தையும் யாரோ கெடுத்திருக்கிறார்கள். நான் என் புதல்வர்களுக்கு பட்டம் கட்ட ஆசைப்படுவதாக பெரிய பிராட்டி கருதி வருகிறார். முதன் மந்திரி, அவரை உடனே இங்கு அழைத்து வருவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். நான் அவருடைய மனதை மாற்றிவிடுகிறேன்.
0: சக்கரவர்த்தி, அது அவ்வளவு சுலபம் அல்ல. மகான் கண்டராதித்தர் தமது தர்ம பத்தினிக்கு அவ்விதம் கட்டளையிட்டு சென்றிருக்கிறார். அவருடைய மரணத் தருவாயில் நான் அவர் அருகில் இருந்தேன். மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டக்கூடாது என்பதற்கு முக்கியமான காரணம் இருக்கிறது. அது என் துணைவிக்கு தெரியும் என்று தங்கள் பெரிய பாட்டனார் சொன்னார்.
1: முதன் மந்திரி, அப்படிப்பட்ட தடை உண்மையில் இருக்கிறதா? அது இன்னதென்று உங்களுக்கு தெரியுமா?
0: தெரிந்திருந்தால் தாங்கள் கேட்கும் வரையில் காத்து கொண்டிருப்பேனா? பெரிய பிராட்டியை அழைத்து வரச் செய்து தாங்கள்தான் அதை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும்.
1: ஆமாம், அந்த ஒரு விஷயம்தான் எனக்கு தொல்லை கொடுத்து வருகிறது. பெரிய பிராட்டியை உடனே அழைத்து வருவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். இப்ப ஏற்பட்ட தடையா இருந்தாலும் அதை நான் நிவர்த்தி செய்கிறேன். அவரை அழைத்து வருவதற்கு யாரை அனுப்பலாம்? ஏன், என் குமாரியையே அனுப்புகிறேன். தேவி, குந்தவையை உடனே இங்கே அழைத்து வா
2: என்று சுந்தர சோழர் மலையமான் மகளை பார்த்து கூறினார். சக்கரவர்த்திக்கும் முதன் மந்திரிக்கும் நடந்த சம்பாஷணையை வானமாதேவி ஒரு காதினால் கேட்டு கொண்டிருந்தாலும் அவளுடைய கவனமெல்லாம் சற்றுமுன் அருகிருந்து சென்ற வாய்ப்பே செய்யலா ராணியின் பேரிலேயே இருந்தது. ஆதலின் சக்கரவர்த்தி குந்தவையை அழைத்து வரும்படி சொன்னதும் மலையமான் மகள் அங்கிருந்து அந்தப்புறத்துக்கு விரைந்து சென்றாள். அவள் அந்த புறத்தை அடைந்தபோது குந்தவை, வானதி, பூங்குழலி ஆகியவர்கள் பெருங்கலக்கத்தில் ஆழ்ந்திருந்தார்கள். அதற்கு காரணத்தையும் மகாராணி உடனே தெரிந்து

வாய் பேச இயலா ராணியை அங்கே காணவில்லை. எங்கே என்று கவலையுடன் கேட்டபோது குந்தவை கூறியதாவது, அம்மா, தங்கள் கட்டளையை நிறைவேற்றுவது சுலபமான காரியமாக இல்லை. ஆயினும் நாங்கள் மூன்று பேருமாகச் சேர்ந்து வற்புறுத்தி மந்தாகினி தேவியை குளிப்பாட்டினோம். பிறகு புதிய ஆடைகள் அணிவித்தோம். வானதி அவருடைய கூந்தலை வாரி முடித்து கொண்டிருந்தாள். பூங்குழலி பூத்தொடுத்து கொண்டிருந்தாள். ஆபரணங்கள் எடுத்து கொண்டிருந்த போதே இவளுடைய கூச்சல் கேட்டது. திரும்பி வந்து பார்த்தால் மந்தாகினி தேவியை காணவில்லை. கூந்தலை வாரி முடி போட்டவுடனே திடீரென்று அவர் திமிரிக்கொண்டு ஓடிப்போனாராம். அக்கம் பக்கத்து அறைகளில் எங்கேயும் காணவில்லை. இன்னமும் தேடிக் கொண்டிருக்கிறோம். இதை கேட்டு மலையமான் மகள் புன்னகை புரிந்தார். அவருக்கு அலங்காரம் செய்தபோது எதிரில் கண்ணாடி இருந்ததா என்று கேட்டாள். இருந்தது, சற்று தூரத்தில் இருந்தது என்றாள் வானதி. அவருடைய அலங்கரித்த உருவத்தை தற்செயலாக கண்ணாடியில் பார்த்திருப்பார். அது அவருக்கு வெட்கத்தை உண்டாக்கியிருக்கும். அதனால் ஓடி எங்கேயாவது

0: அவருக்கு அலங்காரம் செய்தபோது எதிரில் கண்ணாடி இருந்ததா என்று கேட்டாள். இருந்தது, சற்று தூரத்தில் இருந்தது என்றாள் வானதி. அவருடைய அலங்கரித்த உருவத்தை தற்செயலாக கண்ணாடியில் பார்த்திருப்பார். அது அவருக்கு வெட்கத்தை உண்டாக்கியிருக்கும். அதனால் ஓடி எங்கேயாவது மறைந்து கொண்டிருப்பார். இன்னும் நன்றாக தேடிப்பாருங்கள். ஒருவேளை அந்த புறத்து பூங்காவிற்கு சென்று ஒளிந்து கொண்டிருந்தாலும் இருப்பார். மதில் ஏறி குதிப்பது, பலகணி வழியாக குதிப்பது போன்ற காரியங்கள்தான் அவருக்கு வழக்கமாயிற்றே என்றாள் சக்கரவர்த்தினி.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: பழுவேட்டரையர்களை குறை சொல்லி வர்றதால அனிருத்தர் திருக்கோவலூர் மலையமானையும் பூத்தி விக்ரமகேசரியையும் ஆதரிப்பதாக கருதுகிறார் சக்கரவர்த்தி. இந்த குற்றச்சாட்டு அனிருத்தரை பெரிதும் பாதிக்குது. ரெண்டு விதமான சதிகள் நடப்பதை சொல்லியும் பேரரசர் ஏற்பதா இல்லை. மாபெரும் சாம்ராஜ்யத்தை ரெண்டா பிரிக்க சம்புவரையர் மாளிகையில் பேச்சு நடக்குதுன்னு சொன்னப்புறம்தான் அவர் அனிருத்தரின் பேச்சை கவனமாக கேட்க தொடங்கியதை பார்த்தோம். மதுராந்தகருக்கு பட்டம் கட்ட தடையாக இருப்பவர் செம்பியன் மாதேவியார் என்பதை நினைவுபடுத்துகிறார் பிரம்மராயர். சரி, பழையாறையில் மாதேவடிகள்னு போற்றப்படுற அந்த மூதாட்டியோடு அனிருத்தர் நடத்தின இரகசிய உரையாடலின் இந்த பகுதியை நாம் நினைவுபடுத்திப்போம். சக்கரவர்த்தி இப்போதே மதுராந்தகருக்கு முடிசூட்டிவிட்டு சிங்காதனத்திலிருந்து விலகிக்கொள்ள விரும்புகிறார். இதற்கு தங்கள் சம்மதத்தை பெற்று வரும்படி என்னை அனுப்பியிருக்கிறார். சக்கரவர்த்தி அவ்விதம் செய்ய விரும்பலாம், ஆனால் அதற்கு என்னுடைய சம்மதம் ஒரு நாளும் கிட்டாது. என் பதியின் விருப்பத்திற்கு விரோதமான இந்த காரியத்தை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். நேர்களே, சக்கரவர்த்தியின் தூதனாக வந்திருப்பதாகவும் மன்றாடி பிரார்த்தனை செய்ய வந்ததாகவும் சொல்லியும் அந்த மூதாட்டி இம்மியும் அசையல்ல. சரி, வடவா முகாக்கினி பற்றின குறிப்பை ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆமாம், கோடிக்கரைக்கு வந்தியத்தேவனோட வந்திருந்த வைத்தியர் மகன் பூங்குழலியிடம் களவு மனம் புரிஞ்சுக்குவோமான்னு கேட்டான் அல்லவா. இதை ஒட்டின சிந்தனையில் சிறிய குட்டையில் உள்ள தண்ணீர் வடவா முகாக்கினி மீது காதல் கொண்டது போலத்தான்னு வல்லவரையன் தனக்குள்ளே சிரிச்சுக்கிட்டது நினைவிருக்கும். கடலுக்கு அடியில் குதிரை முகம் கொண்ட வடிவத்தில் ஊழித்தி இருப்பதாக கொள்ளும் தொன்மக்கருத்து. ஒட்டக்கூத்தரின் தக்கையாக வரணியில் வடவை வெந்தழல் என்ன விழுங்கிய கடவுள் வெஞ்சின காளிகள் ஆடவேன்னு வடவா முகாக்கினி வடவைன்னு குறிப்பிடப்படுது. வீரபத்ரரின் சினத்தி போல இருக்குதான் கடலை உறிஞ்சி குடிக்கும் வடவை அனல். அடுத்து விஸ்தீரணம் என்கிற சொல், இதன் பொருள் பரப்பு விரிவு, நல்லா விரிஞ்சு பறந்துள்ள அகலிடம். அகலத்தை குறிக்கும் வித்தாரம் என்கிற சொல்லையும் இதோடு இணைச்சு பார்க்கணும். நாற்கவி என்கிற நால்வகை கவிகளில் ஒன்று வித்தாரக்கவி, விரிவும் அழமும் விளக்கமும் கொண்டது. நல்லது, குந்தவையை கொண்டு செம்பியன் மாதேவியாரின் மனத்தை மாற்ற சுந்தர சோழர் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றி பெறுமா?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: இனிமையான இந்த இரவு பொழுதில் நேர்கள் என கேட்டு ரசிக்கலாம் இசை ஊஞ்சல். இந்த நிகழ்ச்சியின் ஒருபர பாடலாக எஜமான் படத்திலிருந்து ஒரு சில பாடல்கள் உங்களுக்காக.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களுக்கு உளம்கிணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூரா சன்ஸ் நாகப்பட்டினம்.
2: இது காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது இசை ஊஞ்சல். ஒரு பட பாடலாக எஜமான் படத்திலிருந்து ஒளி உலா வந்து கொண்டிருக்கிறது நிகழ்ச்சியில். நீ சித்ரா மற்றும் குழுவினரோடு இணைந்து பாடியிருக்கும் எஸ்பி பாலசுப்ரமணியனோடு இந்த பாடல்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டை கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் வைக்கிங் பனியன் பிரீப்ஸ்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மக்கசோலி அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நேற்று நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையில் இன்சொல் அமுது கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் உங்கள் கடை. தார்பாய்கள் கிரினேட் ஓஸ் நரம்பு வழிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குகிறார்கள் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. மேலும் நிகழ்ச்சியை நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குகிறார்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருச்சியின் சேலம் மங்களின் மங்கள்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டை கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் வைக்கிங்

0: நேற்று நாளை காலை 9:15 ஆக்கூர் முக்குட்டு மயிலாடுதுறை அபிராமி ட்ரேடர்ஸ் செமினார் கோவில் பிரீத்தி ஃபென்சிங்கின் ஆலய விழா. தரங்கம்பாடி வட்டம் போன்சை அருள்மிகு மலையான் மடந்தை சமேத அருள்மிகு நல்துணை ஈஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஆக்கூர் முக்குட்டு மயிலாடுதுறை அபிராமி ட்ரேடர்ஸ் செமினார் கோவில் பிரீத்தி ஃபென்சிங்.
1: மயிலாடுதுறை காவேரி நகர் RGK இன் அபிராமி ட்ரேடர்ஸ்
2: தரமான பொருட்களை கொண்டு மெஷின் மேட் கான்கிரீட் போஸ்ட் மூலம் கம்பி வேலி அமைத்து தருகிறோம்.
3: பிரீத்தி ஃபென்சிங் செமினார் கோயில்
4: இந்த

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்
1: நெல்லை காரைக்கால் பண்பலை 100.3 இது ஒரு பட பாடலாக இசை ஊஞ்சல் எஜமான் படத்திலிருந்து

0: நிறைவு பெறுகிறது இசை ஊஞ்சல்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேரில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
3: உலகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: நாகப்பட்டினம் நம்பியார் நகர் புதிய கடற்கரையில் வரும் செவ்வாய்க்கிழமை மாலை 5:30 நடைபெறும் அருள்மிகு அதிபத்த நாயனார் கடலில் தங்கமின் விடும் விழாவிற்கு அனைவரையும் வருக வருகவன் அன்போர் அழைக்கின்றார்கள். அதிபத்த நாயனார் அவதரித்த திருநூலை பாடி எனும் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் நாகப்பட்டினம். சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.

0: நேயர்களில் இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன் சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரினெட், ஓஸ் நரம்பீடுகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: உங்கள் கடை காரை
2: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
3: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
4: வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நாம் நினைப்பதெல்லாம் நடந்து விடுகிறதா? பெரும்பாலும் நினைப்பது போல எதுவும் நடப்பதில்லை என்பதுதான் அனுபவ உண்மை. இந்த உண்மையை நம் அனுபவத்தில் உணர்ந்தாலும் பிறரின் அனுபவத்தில் உணர்ந்தாலும் இதுவே நிதர்சனம். நினைப்பது போல நடக்கும் போது வாழ்வை இனிமையானது, ஆசீர்வாதமானது என்கிறோம். நினைப்பது போல் நடக்காவிட்டால் வாழ்க்கையை ஒரு சாபமாக கருதி நொந்து போகிறோம். எண்ணியது போல் நடக்கவில்லை என்றால் மனம் தளர்தல் கூடாது. அதுபோன்ற தருணங்களில் நாம் நமக்கு சொல்லிக்கொள்ள வேண்டியது எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லி நம்மை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் இறைவனிடம் சமர்ப்பித்து விடும்போது, எல்லாம் கடவுள் பார்த்துப்பார் என்று நம் கவலைகளை இறைவனிடம் ஒப்படைக்கும் போது, நம் நம்பிக்கை என்றும் தளராமல் இருக்கும் போது அங்கே ஒரு மேஜிக் நடக்கும். ஒரு கப்பல் அதில் பல பயணிகளை ஏற்றிக்கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறது. அப்போது வீசும் சூறை காற்றில் கப்பல் நிலைதடுமாறி மூழ்கிவிட ஒரே ஒரு பயணி மட்டும் அதிர்ஷ்டவசமாக தப்பிக்கிறார். மெல்ல மெல்ல நீந்தி ஆட்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு தீவை அவர் வந்தடைகின்றார். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை உயிர்கள் நடமாட்டமே இல்லை. தங்குவதற்கு இடமில்லை, உண்பதற்கு உணவும் இல்லை. நாம் மட்டும் இவ்விபத்தில் தப்பித்தது நம் அதிர்ஷ்டமா? மனம் நொந்த அந்த மனிதர், முதலில் தங்குவதற்கு இடம் தயார் செய்வோம் என்று எண்ணி அந்த கப்பலின் உடைந்த பாகங்களை கொண்டு தான் தங்குவதற்கு ஒரு வீடு அமைத்துக் கொண்டார். ஆங்காங்கே கிடக்கும் காய்கனிகளை அவ்வப்போது உண்டு பசியை நீக்கிக் கொண்டார். ஆனால் தினந்தோறும் இடைவிடாமல் ஆண்டவனிடம், ஆண்டவா, என்னை இந்த சூழலில் இருந்து காப்பாற்றிவிடு, என்னை ஊர் சேர்த்துவிடு எண்ணி தினமும் கடவுளிடம் கண்ணீர் வடித்தார். அவர் மனதில் இறை நம்பிக்கை மட்டும் இழையோடி கொண்டிருந்தது. தலை கவிழ்ந்து நிற்கும் அவரை தம்பி தம்பி என்னும் ஒரு குரல் எழுப்ப தலை நிமிர்ந்து பார்க்கிறார் அந்த மனிதர். அவரருகே வேறு ஒரு கப்பலின் மாலுமி நின்று கொண்டிருந்தார். ஏதோ ஆபத்து என்று எண்ணி இந்த பக்கம் வந்தபோது உன்னை சந்தித்தேன், நான் நினைத்தது சரியாக இருந்தது என்றார் அந்த மாலுமி. அந்த மனிதருக்கு கடகடவென கண்களில் கண்ணீர். இறைவனின் கருணையை எண்ணி இரண்டு கைகளையும் குவித்து அந்த மாலுமிக்கும் நன்றி சொன்னபடி கப்பலில் ஏறிக்கொள்கிறார். ஆமாம், நம்பிக்கை இழக்கக்கூடாது. இறை நம்பிக்கை தீவிரமாக தீவிரமாக எப்படிப்பட்ட இடரிலும் இருந்து காப்பாற்றப்படுவோம் என்பது திண்ணம். நடப்பது எதுவானாலும் அது நன்மைக்கே.
3: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன் சொல்லமது. நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரினைட், போஸ்ட் அனுபவ வீடுகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.

நேர்லேயே உங்களை விமான காரைக்கால் பண்பலை 100.3. தண்ணீர் என்பது திரவ தங்கம். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம். மழைநீர் சேகரிப்பு மனிதனின் உயிர் காப்பு.

0: அமுதத்தை மண்ணில் சேமிப்போம். உங்கள் நலனில் அக்கறையோடு ஆகாஷ்வாணி காரைக்கால். நெகிழிது காரைக்கால் பண்பலை 100.3 இனி நாம் இணையலாம் இரவும் மலரும் நிகழ்ச்சியோடு. இன்றைய நிகழ்ச்சி கடித வழி நேர் விருப்ப கானங்களாக ஒளிவிழா வர காத்திருக்கிறது.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நிகழ்ச்சிகளுக்காக திட்டச்சேரி ஏ நிஷான் ஹலீம், கட்லாடி செழியன், நிரவி கஜேந்திரன், மேனாங்குடி முருகேசன், பரங்கிப்பேட்டை ஆதம் மாலிக், கோணுலாம்பள்ளம் அன்சாரி, கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன், செமினார் கோவில் என் குணசேகர், திலகவதி, பொன்சை ஆறுமுகம், ஜனனி மற்றும் பாளையூர் செல்வி, அடுத்து வரவுக்குடி தட்சிணாமூர்த்தி சுவாமிநாதன், மருதங்குடி பூராசாமி, தத்தங்குடி சங்கரபாண்டியன், கோடங்குடி இளவரசன், நிம்மேலி அறிவழகன் பெரிய தம்பி, நாவலர் சுப்பிரமணியன், ராமாபுரம் அன்பழகன், நந்தியநல்லூர் வைத்திய பாலசுப்பிரமணியன். விருப்பமாக இதயக்கனி படத்திலிருந்து

தளிர்மேனியில் விரல் பட்டதும் குளிர் போனதே.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நிகழ்ச்சியினை சிதம்பரம் சின்ன மார்க்கெட் வெள்ளைச்சாமி செல்வி இரா தில்லை சீனிவாசன் சிதம்பரம் செந்தில் கண்ணகி செந்தில் சிவஜோதி தங்கமயில் தனகோடி அமுதா உமைய பார்வதி நாகப்பட்டினம் ஆரிய நாட்டுத்திரை சிவா பாரதி வால்முனீஸ்வரன் பாப்பா கோவில் ரவி வேளாங்கண்ணி சொக்கலிங்கம் மயிலாடுதுறை வேந்தன் மங்கைமடம் ஜெயந்தி மணக்குடி ராஜேந்திரன் கூத்தூர் அப்துல் கரீம் செல்லமுத்து ஆயிஷா சித்திகா சலாமத் சுகைனா இவர்கள் விருப்பமாக காதலிக்க நேரமில்லை படத்திலிருந்து

இல்லை சந்தோஷம் குறைவதில்லை, காதலிக்க நேரமில்லை, காதலிப்பார் யாரும் இல்லை, வாலிபத்தில்

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேற்றை உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3, நாளை காலை 9:05 அவசர உதவிக்கு 100. நாகப்பட்டினம் காவல்துறை கண்காணிப்பு அறையில் இருந்து நேரலை நிகழ்ச்சியாக மலர காத்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நாளை காலை 9:40 தேதியும் செய்தியும் கேட்கலாம். நெல்லையில் நாளை காலை 9:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் ரப்பேசின் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி. மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சுலை விதைநெல் விடுதற்கான தார்பாய்கள் சல்லு சாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
2: சீர்காழி
3: பரஞ்சோதி ஜுவல்லரி.
1: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா சிவசன் பேக்கரியின் தேதியும் செய்தியும் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா சிவசன் பேக்கரி.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனை தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: நேற்று நாளை காலை 8:45 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர்.

0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ்.
1: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: நாளை காலை 7:55 நாகப்பட்டினம் TLR ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பறவை அன்னை ஏஜென்சியின் அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் TLR ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பறவை அன்னை ஏஜென்சிஸ்,
2: மஞ்சக்கொல்லை ருக்மணி மருத்துவமனை, அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர்.
3: முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சி பறவை.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமேஜ் ஸ்பெஷாலிட்டி

0: மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதி விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை.
1: வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்குண்டம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது இரவு மலரும் கடிதபடியை நேரிற்ப கானங்களாக ஒளிவிழா வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியின் இனி ஆரோர் கொடிகால் பாளையம் ஜான் ஹாஜா நஜிமுதீன் சாகுல் ஹமீது ராஜா முகமது ஜகபர் உசைன் அஜ்மல் அஸ்ரஃப் ஆலிஹா திட்டசேரி நிஷான் ஹலீம் ஷாகுல் ஹமீத் வவ்வாலடி தமீம் அன்சாரி பவித்ர மாணிக்கம் ரகுபதி காட்டூர் சிவகுமார் சுஜாதா குமார் சஞ்சய் குமார் சரண்குமார் தீப்தி மாலதி பாலு சீனிவாசன் சுவாமிமலை சேகர் இந்திரா திவ்யா கார்த்திகேயன் ரதிமிகா தியானிகா மணக்குடி ஆறுமுகம் கோமதி ஸ்ரீவர்ஷன் உட்கோட்டை சரவணன் ராஜேஸ்வரி கனிஷ்கா நிவாஷ் பனங்குடி ரத்னா பிரகாஷ் சிவனேஷ் சர்வேஷ் இவர்கள் விருப்பமாக வருகிறது எங்கள் வீட்டு பிள்ளை படத்திலிருந்து இந்த பாடல்.

0: நேற்று நாளை காலை 7:30 தஞ்சை உழவு நாட்டு சர்க்கரை ஸ்ரீ சங்கராசரோ சிபிஎஸ்இ ஸ்கூல் பேரளத்தின் நலம் தரும் நல் உணவு தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பேரளம் ஸ்ரீ சரோ சங்கராசரோ சிபிஎஸ்இ ஸ்கூல்.
1: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்
2: நிறைவிற்கும் நிம்மதிக்கும் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸின் என் சொல் அமது கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
3: உபயோகப் பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்.
6: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
0: நாளை மாலை 4:30 பைக்கிங் பனியல்கள் பிரீப்ஸின் தேநீர் நேரம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் பைக்கிங் பனியல்கள் பிரீப்ஸ்.
7: பைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் பைக்கிங் தான்.
0: நாளை மணி 5:30 விளக்கேற்றும் வேலை. நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
8: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
9: வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது இரவும் மலரும் நிகழ்ச்சியில் நன்னிலம் அம்பலவாணன் மல்லிகா மேகநாதன் திவ்யா அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணி வான்மதி மோனிகா பிரீத்தி ஜென்சி வான்முகிலன் அமீர்பாலன் உத்திரங்குடி சரவணன் தமிழரசி திருவாரூர் ரினேஷ் மதுரை ஓகே சிவா அலிவலம் சக்தி முருகானந்தம் காரியாங்குடி சங்கர் இவர்களின் விருப்பமாக சிவந்தமன் படத்திலிருந்து

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: இளையான்குடி, இக்பால், சித்தி கதீஜா, அப்துல் மசீத், ரிஃபாயா, முகமது ஹாசன், நூருல் ஃபாத்திமா, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு எஸ்பி பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், காரைக்கால் கணபதி, கணேசன், ராணி, கிரீஷ், செல்வி, தினேஷ், காருண்யா, பிரசன்னா, நிவாசினி, சுரேஷ், மாரியப்பன், சுப்பு, சூரி, நவநீதம், சுவாமிநாதன், ஜெர்லின், ரஹீம், சிவசங்கரி, மங்கிநல்லூர், ரவி, மீரா, ஜீவா, வினோத், மித்ரன், திருபாரூர் ரமேஷ், சாந்தி, ஜனார்தனன், நர்மதா, அர்ஜுனன், மதியழகன், சென்னை திருவெற்றியூர், காமதேவன் நகர், செல்வி, சுப்பிரமணி, சூர்யா, கரூர், தான்தோன்றிமலை, ஜீவாநகர், செல்வராஜ், பெரியநாகி, ஜோசிகா, ஸ்ரீ, கிரீஷ், ஜெயதேவ், ரமேஷ், தலைஞர், ராஜா, முகமது, திருமலை வாசல், ராஜா, தங்கமணி, வேம்பு, பூபாலன், பூங்குழலி, இவர்கள் விருப்பமாக தெய்வமகன் படத்திலிருந்து வருகிறது இந்த பாடல்.

நாடு கண்ட பூங்கொடி காடு வந்த காரணம் ஒரு முறை என்னைப்பா, தேடி வந்த நாடகம் கூடி வரும் வேளையில் மறுபடி என்னைப்பா, நாடு கண்ட பூங்கொடி காடு வந்த காரணம்.

0: வாரியம், நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 இனி வருகிறது. லட்சுமாங்குடி நண்பர்களாக டி செல்வராஜ், தங்கவேல், ஜெயலட்சுமி, வசந்தி, சரவணன், சரண்யா, பாசினி, சித்ரா, சுபஸ்ரீ, ஸ்ருதி, கதிர், குருசாயி, ஜெகதீஷ், கௌதம், சிவகுமார், லதா, ராஜேஷ், சச்சிதானந்தம், கலைச்செல்வி, யோகேஷ், மனோகர், புவனேஸ்வரி, சுதாகர், சுகன்யா, கலையரசன், வேலரசன், வேலரசு, வடிவேல், பவித்ரா, பிரவீன், விமல், வானவன், மகாதேவி, தமிழ்ச்செல்வன், வைரச்செல்வன் அவர்களை தொடர்ந்து ஆடுதுறை மாணிக்க அனுப்பது ராஜ், கிறிஸ்டி ஏஞ்சல், பேட்ரிக்ஸோ, டென்னிஸ் ராஜ், வேளாக்குடி சகாதேவன், மேட்டுப்பாளையம் நாகராஜன், குழந்தை மனோகரன், பாபுராஜபுரம் முகமது இக்பால், செம்பியன் மகாதேவி, லலிதா, மகேஸ்வரி இவர்கள் விருப்பமாக வருகிறது. குடியிருந்த கோவில் படத்தில்

0: நெல்லில் நாளை காலை 9:05 அவசர உதவிக்கு 100. நாகப்பட்டினம் காவல்துறை கண்காணிப்பு அறையிலிருந்து நேரலை நிகழ்ச்சியாக கேட்கலாம். தொடர்ந்து 9:40 தேதியும் செய்தியும் ஒளிவிழாவரும். நாளை காலை 8:30 வைக்கிங் பனிகள் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டை கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் வைக்கிங் பனிகள் பிரீப்ஸ். நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் நம்பர்தார் நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை இரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலி அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டு
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் ஏன் சொல்வது கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் உங்கள் கடை. தார்பாய்கள் கிரினேட் ஓஸ் நரம்பு விலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நாளிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குகிறார்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி திருச்சியின் சேலம் மங்களன் மங்கள்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நேர்களுக்கு உளம் இணைந்து நன் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூரா சன்ஸ் நாகப்பட்டினம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது இரவும் மலரும் நிகழ்ச்சி.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இனி வருகிறது சங்கரம் மந்தல், சாகுல் ஹமீத், ஃபாத்திமா நஸ்ரீன், மும்தாஜ் பேகம், ஹனஸ்துல் ஜாரியா, நிஜா முஹிதீன், ரீனாஸ், ரையான், ரயீம், டி ஆர் பட்னம், அபுரார், சாகித், அடுத்து கங்களாஞ்சேரி முருகேசன், மைதிலி முருகேசன், கினியா, நரசிங்கன்பேட்டை ஏஜி ஐயப்பன், திருவிழி விளலை எம் எஸ் சாகுல் ஹமீத், எம் சிலுவை சந்தனசராஜ், வண்டிகேட் உறவினர்கள் நண்பர்கள், அடுத்து செமினார் கோவில் கன்ஸ்ரீ ராமலு, சேதுராமன், கபிலன், சுபா, ஜானகிராமன், மருவத்தூர், மாதேஸ்வரன், செல்வம், அமுதா, மணல்மேடு, கலியமூர்த்தி, நாகலட்சுமி, பூம்புகார், சுந்தரவள்ளி, சங்கரன், ராஜா, நெய்தவாசல், பார்த்தசாரி, திருவாளி, பாரதி, சூர்யா, சித்ரா, விஜய் அவர்களுக்கு, நன்னிலம் நாராயணன், காரக்குடி கனகவள்ளி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானை, சாய்வன்பா, அதிரா, இனியா, ராமேஸ்வரம், மதினா, ரம்ஜான், ஆசிக், தௌஃபிக், தாரிக், முகமது ஷஃபி, ஷைனாத், மெஹனா, ஹம்சா, ரனியா, வெண்கர்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், செங்கம் புனிதம், வடகரை சின்னதுரை, விருதாச்சலம் விருதகிரி, பெண்ணாடம் சுமதி, இவர்கள் விருப்பமாக வருகிறது ஞான ஒளி படத்திலிருந்து.

கரங்கள் குவிந்தது, மாளிகை வந்தது, சேவை புரிந்திட சேவகர் ஆயிரம், தேடிக் கொண்டாடிட நண்பர்கள் வந்தனர். ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டும் அல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நிகழ்ச்சியில் நிறைவாக குறிச்சிமலை டி பாஸ்கர், அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பத்மா நீலமேகம், அப்சரா நீலமேகம், சிலுவைசேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ், அலிவலம் ஜெயலட்சுமி கணேசன், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், மேனாங்குடி எம் கே முருகேசன், சாந்தி முருகேசன், அரவிந்தன், கொள்ளிடம் காமராஜ், வெள்ளிவாக்கம் குபேந்திரன், வெண்கரும்பூர் நேரு, நிஷான் ஹலீம், சீர்காழிவட்டம் மேலமாத்தூர் கலைஞர் தாசன் பாரி, குறுக்கத்தி முகமது இஸ்மாயில், ஜெரினா ஆசிஃபா ஆசிக், கூடூர் மாலாதேவி ரவீந்தர், மரகதேவியலன் சுகன்யா, அருண்மொழியரசன், ஸ்ரேயாஸ்ரீ, திருவிடி விளலை புனிதா, அபி, சுபா, பழையவளம் உமாதேவி, திருக்கடையூர் இந்துமதி, அமிர்த கணேசன், வானகிரி திலகவதி, ஆண்டிபாளையம் மதனசேகர், எழிலரசி தீபிகா, விஷ்ணுபிரியா, தீபக் வெங்கடேஸ்வரன், குப்பநத்தம் டி ராமு, காஞ்சிபுரம் ரங்கசாமி குளம் ஏகேடி தெரு, கோகிலா ராமு, பிரசன்னா, பெங்களூர் ராஜராஜேஸ்வரி நகர் ஹேமபிரியா, துருவா, ரவிக்குமார், சிதம்பரம் கலியமூர்த்தி, சாந்தி கலியமூர்த்தி, சரண்யா, சுகன்யா, ஹர்ஷா, மாதினி, நிர்மலா, தீரா, தீரன், திவ்யபாரதி, அகரன், இவர்களோடு ரமணி ராஜே, சிலுவை சந்தனராஜ், சிவபுரி சோமசுந்தரம், சின்னக்காரமேடு ரஜினிகலை, எம் கே தோட்டம் இளையராஜா, சந்தியா, இவர்கள் விருப்பமாக சந்திப்பு படத்திலிருந்து நிறைவாக ஒலிக்கிறது இந்த பாடல்.

நிறைவு பெறுகிறது. இரவும் மலரும், நேரும் 11 மணி. நேரில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. காற்றலையில் நாளை, நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சியின் சீலம் மங்களில் மங்கள், காரைக்கால் PSR தங்க மாளிகை, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. நெல்லில் நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பேரளம் ஸ்ரீ சங்கரா சரோ CBSE ஸ்கூலின் நலம் தரும் நல்வுணவு தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் தனியார் கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் ஏ கோதை நாயகி அவர்கள். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட். காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு கேட்கலாம். 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெயின் இன் சொல்லமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் மேலனை குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸின் பசுந்தளிர். நாளைய தளிர் பங்கேற்கும் தளிர் செல்வி பி சகானா. நெல்லையில் நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம். 7:30 தஞ்சை உழவு நாட்டு சர்க்கரை பேரளம் ஸ்ரீ சங்கரா சரோ CBSE ஸ்கூலின் நலம் தரும் நல்வுணவு தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால்

தனியார் கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் ஏ கோதைநாயகி அவர்கள். 7:35 காலை காம்போ நிகழ்ச்சியில் சேவை செய்திகள் இடம்பெறும். 7:55 நாகப்பட்டினம் TLR ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பறவை அன்னை ஏஜென்சியின் அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர் வழங்குகிறார் வேளாங்கண்ணி பேராலய அதிபர் பேரலூர் திரு சி இருதயராஜ் அவர்கள். நாளை காலை 8:05 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனில் பிரீப்ஸ் காரைக்கால் PSR தங்க மாளிகையின் துள்ளி வரும் பாட்டு. 8:35 உலக தசைநார் சிதைவு விழிப்புணர்வு நாள் குறித்து தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் சந்தோஷ் ராஜகோபால் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 8:40 துள்ளி வரும் பாட்டு கேட்கலாம். 8:45 மயிலாடுதுறை AARC நடேசிட்டாரின் கோ ஜுவல்லர்ஸின் அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர் நாளை இடம்பெறுவது வேதாரண்யம் அருள்மிகு திருமறைக்காடர் ஆலய வீரகத்தி விநாயகர். நாளை காலை 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண்டர்பிரைசஸின் நலமாய் வாழ நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர் ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள். 9:05 அவசர உதவிக்கு 100 நாகப்பட்டினம் காவல்துறை கண்காணிப்பு அறையில் இருந்து நேரலை நிகழ்ச்சியாக கேட்கலாம். தொடர்ந்து 9:40 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா சுவில்சன் பேக்கரியின் தேதியும் சேதியும் கேட்கலாம்.

0: நெல்லை 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட், 9:45 ஆக்கூர் முக்குட்டு மயிலாடுதுறை அபிராமி டிரேடர்ஸ், செமினார் கோவில் பிரீத்தி பென்சிங்கின் ஆலய உலா, தரங்கம்பாடி வட்டம் பொன்சை அருள்மிகு மலையான் மடந்தை சமயது அருள்மிகு நல்துணை ஈஸ்வரர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை, வர்ணனையாளர் மயிலாடுதுறை இரா செல்வகுமார் அவர்கள். 10:20 சிந்தனை அரங்கம், மன அமைதிக்கு முதல் வழி என்ற தலைப்பில் நேர்கள் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். முற்பகல் 11 மணிக்கு வணக்கம் தோழி மகளிர் நேர்கள் பங்குபெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12 மணிக்கு எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, நேர்கள் கடிதங்கள் வழியை விரும்பி கேட்ட திரைப்பட பாடல் இடம்பெறும் நிகழ்ச்சி, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர், நாளை பங்கேற்கும் தளிர் செல்வி பி சகானா, 12:55 பன்னிசை, 1 மணிக்கு திருச்சியின் சேலம் மங்களில் மங்களின் தேன்மழை, பரவசப்படுத்தும் பாடல்கள் பவனி வரும், 1:55 மெல்லிசை, 2:05 லஞ்ச் பிரேக்கில் கேள்வி கேட்ட பதில், 2:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டி கே பட்டம்மா அவர்களின் பாட்டு, 3 மணிக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி, 3:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமாளியின் எல்எஸ்சி. இதுவரை கேட்டது காற்றலையில் நாளை. டெல்லி இன்னும் சில நொழி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: This is Akashwani, the news read by Aditi Lumba. A multi-story building housing a student paying guest accommodation collapsed in Satyaniketan area of Delhi this afternoon. 3 persons have lost their lives and 11 people have been rescued so far, while several students are feared trapped under the debris. A major rescue operation involving multiple emergency and disaster response agencies is underway. Delhi Chief Minister Rekha Gupta visited the mishap site and took stock of the situation. Talking to media after the visit, Ms. Gupta said relief and rescue operations are continuing on a war footing. She said those found responsible for the incident will not be spared. Delhi Lieutenant Governor Taranjit Singh Sandhu also reached the mishap site and oversaw the rescue operations. Talking to media, Inspector General of the National Disaster Response Force, N.S. Bundela, said that 2 NDRF teams comprising 70 personnel are currently working on the site. President Draupadi Murmu, Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi have expressed grief at the loss of lives in the incident. Union Home Minister Amit Shah said he spoke with the Delhi Chief Minister, Delhi Police Commissioner and the Director General of NDRF and took stock of the situation. Union Home Minister Amit Shah has said the government has prepared a 3-year roadmap to make country drug-free by 2029. He said the roadmap will be based on a 4-pillar approach aimed at